0: விருப்பமும் செய்கையும் என்ற தலைப்பில் ஊழியர் ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். விருப்பம் செய்கை, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். விருப்பம் செய்கை, எந்த ஒரு செய்கையுமே விருப்பத்தை தொடர்ந்து தான் வருகிறது. விருப்பம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வதற்கும் விருப்பத்தோடு செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே பல விருப்பங்கள் இருக்கும். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய விருப்பம் எல்லாம் அவனுடைய சுயநலம் சார்ந்ததாகத்தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் விரும்புவாங்க. ஆனா இந்த இடத்துல விருப்பத்தையும் செய்கையும் தேவன் உண்டு பண்ணுவார் என்றால், உங்கள் சொந்த வேலைக்கான, உங்க சொந்த குடும்ப காரியத்துக்கான விருப்பம் அல்ல. மேலே கீழே உள்ள வசனத்தை நீங்க பார்க்கும்போது 12, அதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமாயிருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்கிற ஆசை. ஆமென் சொல்லுவோமா? நான் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவராகிய இயேசு என்றால் யார் என்று தெரியாமல் இருந்தேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தின் மூலமாய் அவரை அறிவதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்தார். இயேசுவை அறிந்தேன், ஏற்றுக்கொண்டேன். இதுதான் உங்களுடைய சாட்சி, என்னுடைய சாட்சி. ஆண்டவர் கிருபையாக அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை ரட்சித்தார். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? இந்த அனுபவம் இல்லாட்டா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. என் பாவம் மன்னிக்கப்பட்டது. இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், கழுவி இருக்கிறார், என்னை விடுவித்து இருக்கிறார் என்கிற உறுதி வர வேண்டும். 1 1 Johannes 8:9 வாசியுங்கள். 1 Johannes 8:9. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். தீமத்தையின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 Timothy 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார். ஆண்டவர் இந்த பூமியில வந்தபோது வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், உண்மைதான். பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுதலை செய்தார், உண்மைதான். ஆனால் எந்த இடத்திலுமே நான் வியாதியை சுகமாக்க வந்தேன் என்று இயேசு சொல்லவில்லை. நான் பிசாசுகளை துரத்த வந்தேன் என்று சொல்லவில்லை. நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்க வந்தேன் என்று இயேசு சொன்னார். அப்போ ஒரு மனிதனுக்கு இயேசுவின் மூலமாய் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும். இந்த ரெண்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் சபைக்கு வந்தாலும் நீங்கள் பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. ஏனென்றால் பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை விட்டு எடுபட்டு போய்விடலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ரட்சிப்பை நாம் இழந்து விடலாம். அதற்குரிய சந்தர்ப்பங்கள் ஏராளம் உண்டு. ஏனென்றால் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். சபைக்கு வர்றவங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் ஆண்டவர்களுக்குள்ளே நிலைச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பின்மாற்றத்திலே போய், பழைய பாவத்துக்கு போய், பழைய சிற்றின்மங்களுக்கு போய், பழைய வழிபாடுக்கு போகிறவர்களை ஏராளமாய் பார்க்கிறோம். காரணம், ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், அபிஷேகம் பெற்றது உண்மைதான், ஆனால் அது தொடர்ந்து நிறைவேறுவதற்கு பிரயாசப்படவில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டதில் சந்தோஷப்படுகிறாய், உண்மைதான். ஆனால் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். இதற்கேற்ற வாஞ்சைகளை ஆவியானவர் நமக்குள்ளே உண்டாக்கி விடுகிறார். ஒரு காலையில் என்ன சாப்பிடணுங்கிறத இந்த மாம்சம் நமக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குது. என்ன பார்க்கணுங்கிறத இந்த மாம்சம் நமக்கு விருப்பத்தை உண்டாக்குது. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விருப்பத்தை உண்டாக்குகிறார். இந்த வசனத்துக்கு கீழே உள்ள வசனத்தை பாருங்க, கோணலும் மாறுபாடுமான, அதாவது பிலிப்பியர் 2:15 14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு. அப்ப இந்த ரெண்டுக்கும் பாருங்க, நடுவில் சொல்றாரு, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உண்டு பண்ணுகிறார். அப்ப முன்னாடி உள்ள வசனம் பின்னாடி உள்ள வசனம் என்ன? முன்னாடி உள்ள வசனம், நீ ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்கிற ஆசை உனக்குள் இருந்து கொண்டே இருப்பதற்கு அந்த ஆசைகளை தூண்டி விடுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமா? ரெண்டாவது, இந்த ரட்சிக்கப்பட்ட நான் ரட்சிக்கப்படாத இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் ரட்சிக்கப்பட்ட நான் வசனத்தை பிடித்து கொண்டு வசனத்தின்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த ஆசை எனக்கு வரணும். அதாவது என் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், நான் சாட்சியா வாழணும். இதுதான் இந்த ரெண்டையும் தான் ஆவியானவர் இதற்கு ஏற்ற விருப்பத்தையும் செய்கையும் என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்பொழுதாவது உங்களுக்கு ஜெபிக்கணும்னு தோணுச்சுன்னா இது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உண்டாக்குகிற ஒரு விருப்பம். இந்த விருப்பம் செய்கையாக மாறுவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. விருப்பத்தை தூண்டி விடுகிறவர் பரிசுத்த ஆவியானவர், அந்த விருப்பத்தை செய்கையா மாற்றுறது உங்க கையில இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு காலையில் ஒரு 5 முழிப்பு வருதுன்னு வச்சுங்க. இந்த 5 முழிப்பு வரும்போது ஆண்டவர் சொல்லார், நீ எந்திரிச்சு ஜெபம் பண்ணு அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள தோன்றதில்ல. மாம்சத்தின்படி நமக்குள்ள அப்படிப்பட்ட யோசனை வரவே வராது. நமக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய ஆவியில உணர்த்தி ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். இப்படி ஜெபம் பண்ணுன்னு சொன்ன உடனே அடுத்து பிசாசு ஒன்று சொல்லுவான், நீ நைட்டு லேட்டா படுத்த, உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு, நீ கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாமே அப்படின்ட்டு இந்த விருப்பம் செய்கையாக மாறாதபடி அவனுடைய செய்கையை உங்களுக்குள் திணித்து விடுவான். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு கண்ணு திறக்கப்படுது? சத்தமா தான் சொல்லுங்களேன். அப்ப ஒரு ஜெபிக்க வேண்டும் என்கிற உணர்வு வந்த உடனேயே நீங்கள் முழங்கால் போட்டி ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே இப்பொழுது நான் ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவியை தாங்கன்னு கேட்கணும். உங்க பலத்துல நீங்க ஜெபிக்கவே முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்றேன், இங்கிலீஷ்ல தான் அந்த ஒரு வார்த்தை சொல்லணும், எப்பவுமே ஜெபணும், லார்ட் ஐ நீட் யுவர் ஸ்டாண்ட் டு ஸ்டாண்ட் பிஃபோர் யூ அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை? எனக்கு கிருபை, உங்களுடைய பலன் தேவை. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய பலனை கேட்காம ஜெபிக்கிறதே இல்லை. ஏன்னா அவருடைய பலன் தான் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் தொடர்ந்து ஜெபிப்பதற்கு நமக்கு பலன் தருகிறது. குறிப்புகளை சொல்லிட்டு போறது ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். தேவனோடு கான்டாக்ட் வைத்து அவரோடு பேசி அவரை ஆராதித்து துதித்து அவரும் திருப்திப்படணும் நம்மளும் திருப்திப்படணுங்கிற அந்த ஜப ஜீவியம் இருக்கே, அது ஆவியானவருடைய துணையினால மட்டும்தான் முடியும். இன்னைக்கு நம்ம திருப்திக்கு என்ன செய்யறோம்? லேசா ஜபம் பண்ணிட்டு போயிடுறோம், கேட்டீங்களா? ஜபம் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனா ஆண்டவர் திருப்திப்படுறாரா உங்க ஜபத்துல? செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது ஆபத்தானது. சுய திருப்தி, எனக்கு எல்லாமே சுய திருப்தி ஆவிக்குரிய காரியங்களில் வரும், ஆனால் சாப்பாட்டில் திருப்தி வராது, எனக்கு இன்னும் சாப்பிடணும்னு தோணும். ட்ரெஸ்ஸில் திருப்தி வராது, இன்னும் விதவிதமாக உடுத்தணும்னு வரும். வேறு ஒரு மாடல் போனால் இன்னொரு மாடல் மொபைல் மாற்றணுங்கிறோம், அந்த அதில் திருப்தி வராது. ஆனால் ஜெபம் பண்ணுறதுல பாருங்கள், ஒரு 5 ஜெபம் பண்ணுமே ஒரு திருப்தி வந்துடும். அந்த திருப்தியை கொண்டு வர்றது யார் தெரியுமா? பிசாசு. நீங்க ஒரு 10 ஜெபம் பண்ண உடனே அதுல திருப்தி அடைஞ்சீங்கன்னா அந்த திருப்தி தேவனால் உண்டாகவில்லை, பிசாசினால் உண்டாகிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு விருப்பத்தை உண்டாக்குவார். இந்த விருப்பம் வந்த உடனே அது செய்கையாக மாற்றுவது உங்க கையில தான் இருக்கு. அது செய்கையாக மாறாத பட்சத்தில் விருப்பங்கள் விருப்பங்களாகவே இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேரு, நானும் தான் ஜெபம் பண்ணும் ஜெபம் பண்ணும் ஆசைப்படுறேன், ஆனா என்னால முடியல, நான் நிறைய ஜெபம் பண்ணணும்னு நான் தீர்மானம் எடுக்கிறேன், ஆனா என்னால முடியல, மணிக்கணக்கா உட்காந்து ஆண்டவருடைய பாதத்துல துதிச்சு ஆராதிச்சு ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியல. ஏன் முடியலன்னா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இடைபட்டு உங்களை ஜெபிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆசையை தூண்டி விடுகிற அந்த நேரத்துல நீங்க அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அங்கதான் தோல்வி வருது. எத்தனை பேருக்கு புரியுது? அதே போலதான் வேதத்தை வாசிக்கணுங்கிற விருப்பத்தை யார் உண்டாக்குவது? பரிசுத்த ஆவியானவர். ஆனா பைபிள் அப்படி திருப்பிட்டு ஏதாவது ஒரு வசனத்தை வாசிட்டு போயிட்டு ஒரு திருப்தி அடைகிறீங்களே, அந்த திருப்தி பிசாசனால் உண்டாகிறது. ஆவியானவர் வசனத்தை படித்து அதுல தேவன் என்ன சொல்லுகிறார், என்ன பற்றி என்ன போட்டிருக்கு, இதையெல்லாம் உங்களுக்கு உங்களோட பேசுறதுக்கு தான் பைபிள் வாசிக்க சொல்ற. ஜெபம் பண்ணும் போது நீங்க தேவனோட பேசுறீங்க, பைபிள் வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுகிறார். தேவன் உங்களோடு பேசுற வரைக்கும் பைபிள் வாசிக்கணும். தேவன் உங்களோட பேசும்படி பைபிள் வாசிக்கணும். சங்கீதத்துல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், எடுத்து வாசிக்கலாமா? 119 சங்கீதத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 119 சங்கீதம், 119 சங்கீதத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். 18, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை. எப்ப பைபிள் வாசித்தாலும் இந்த வசனத்தை எடுத்து வாசிக்க வேணாம், ஆண்டவரே இதுல இருக்க சத்தியத்தை அறியும்படி என் கண்கள் என்ன செய்யுங்க. இதுல நிறைய அதிசயம் இருக்கு ஆண்டவரே, இது நிறைய என்ன இருக்கு, அதிசயம் இருக்கு. பாருங்க, நான் எத்தனையோ முறை இந்த பைபிளை படிச்சிருக்கேன், அதை நான் பெருமைக்காக சொல்ல விரும்பல, பல முறை படித்திருக்கிறேன். ஆனா இந்த முறை படிக்கும் போது நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச சத்தியம் தான், எனக்கு தெரியல. இத்தனை வருஷம் பைபிள் படிச்சோம், ஒரு சத்தியம் எனக்கு மறைவா இருந்துச்சு. இந்த முறை படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். எப்படின்னா, 2 வயதுக்கு கீழ் உள்ள பிள்ளைகளை ஏன் ஏறோது கொல்லணும், ஏன் ஏறோது கொல்லணும்? அப்ப பார்த்துட்டு போய் குழந்தைய பார்த்துட்டு வந்தோமே, அதுக்குள்ள 2 வயசு ஆயிருக்குமா? அப்படின்னா மேய்ப்பர்கள் போய் பிள்ளைய பார்த்தபோது முன்னணையில, அப்பதான் பெத்து போடப்பட்ட பிள்ளை, எங்க கிடக்கப்பட்டிருந்துச்சு, சத்திரத்துல இடம் இல்லாதனால முன்னணையில இருந்துச்சு. ஆனா சாஸ்திரிகள் வந்து பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த வீட்டின் மேல் வந்து நின்றது. ஆமேன் சொல்லுவோமா? அப்ப மாட்டுக்கொட்டைகளை வந்து சாஸ்திரிகள் பார்க்கல, அதுக்கு முன்னாடி இயேசுவை ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டுல வச்சு வளர்க்குறாங்க, அந்த வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப எத்தனையோ நாட்கள் ஆயிருக்கலாம், வருடங்கள் ஆயிருக்கலாம். அதனாலதான் 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளை. எத்தனை முறை பைபிள் படிச்சாலும் ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. அப்ப பைபிளை படிக்கணுங்கிற ஆசை உங்களுக்குள்ள வரும்போது உடனே பைபிளை கையில் எடுத்துடணும், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த விருப்பம் செய்கையாக மாறாமல் நிராசையாக முடிந்து விடுகிறது. நிராசைன்னு என்னது? நிறைவேறாத ஆசை. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நானும் ஜபிக்கணும் ஜபிக்கணும் தான் நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்றீங்க, நானும் நிறைய பைபிள் வாசிக்கணும் வாசிக்கணும்னு தான் நினைக்கிறேன். இது நீங்க நினைக்கல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த நினைப்பை உண்டு பண்றார். அது செய்கையா மாறணும்னா ஜெபிக்கணும்னு எண்ணம் வந்த உடனே முழங்கால் போட்டுறணும். எத்தனை பேர் இனிமேல் அப்படி செய்வீங்க? அப்படி செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கை சக்சஸா முடியும். கத்தர் உங்களோடு பேசுகிற அனுபவத்தை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நீங்க சொன்ன உடனே கீழ்ப்படுகிறீங்க பாத்தீங்களா, அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும். ஜெபமண்ணு அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரும் பொழுது உடனடியா முழங்கால் போட்டா ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்கன்னு அர்த்தம். பைபிளை வாசிக்கணும். அதே போலதான் ஊழியம் செய்யறதுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ரோமர் எழுதின நிருபம் 15 திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 15 21 நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடி கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன் என்பதான் அதனுடைய அர்த்தம். இப்படி ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாரா? அப்போஸ்தல நடவடிக்கைகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழ்ப்படிந்து அவர் ஊர் ஊரா அவர் நாடு நாடா போய் ஊழியத்தை செய்கிறார். அல்லேலூயா. 19 இப்படி எருசலேம் துவங்கி இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சம்பூர்ணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, இன்னும் செய்ய விரும்புறேன். தேவ பிள்ளைகளே, யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்லணுங்கிற உணர்வு வருதுன்னா அது உங்களால வராது. ஏன்னா பிசாசு உங்களுக்குள்ள அந்த உணர்வை வர விடவே மாட்டான். நீங்க சுவிசேஷம் சொல்லணுங்கிற ஆசை வருதுன்னா இது கர்த்தர் செய்கிற காரியம். உடனே சொல்லி பாருங்க, நீங்க செய்யும் போது தேவனும் இணைஞ்சு செய்வா. அல்ல, நீங்க ஜெபம் பண்ணும்போது மகனே ஜெபம் பண்ணுன்னு சொன்னா அவர் உங்களோட பேசுறதுக்கு தயாரா இருக்காரு, ஏதோ உங்களோட பேச போறாருன்னு அர்த்தம். அவர் டைமை விட்டுட்டு நீங்க உங்க டைமுக்கு போய் முழங்கால் போட்டு ஜோத்திரம் தோத்திரம்னு சொன்னீங்கன்னா தேவ பிரசனத்தை உங்களால உணர முடியாத சூழ்நிலை வரும். ஏன்னா அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வா மகனே உங்களோட பேசணுங்கிற உணர்வை கொடுக்கும்போது அது செய்யலா மாறுறது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஆசைகளுக்கு பலன் இல்லை, செய்கைகளுக்கு தான் பலன். அமைன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆண்டவரே, ஆசையானது அலைந்து தேடுவதை பார்க்கலும் கண் கண்டதே நலம். ஆசையிலேயே உங்க வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் ஜெபம் பண்ணும், இன்னும் ஜெபம் பண்ணும், இன்னும் ஜெபம் பண்ணுங்கிற ஆசையிலேயே உங்க வாழ்க்கை போயிடக்கூடாது. அதே மாதிரி நான் நிறைய பைபிளை வாசிக்க, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பைபிள்ல என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும், படிக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது படிச்சாதான் பைபிள்ல என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் என்ன பிரசங்கம் பண்றேங்கிறது உங்களுக்கு புரியும். அப்ப ஆண்டவர் பைபிள வாசின்னு சொல்லும் போது உடனே எடுத்து வாசிக்கணும். என்னத்தை வாசிக்கணும்னு எடுக்க கூடாது, கிரமமா வாசிக்கணும். ஒருத்தவங்க லெட்டர் போட்டாங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் வாசிக்கிறோம். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அன்பு கடிதம். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கணும். புரியாத பகுதிகள் இருக்கும், புரியாட்டாலும் வாசிக்கணும், புரிஞ்சாலும் புரியாட்டாலும் இது சத்திய வசனம். இந்த சத்திய வசனத்தை நம்ம என்ன செய்யணும், வாசிக்கணும். அதே போலதான் சுவிசேஷ ஊழியம் செய்ய டிஎல் மூடி ஒருமுறை கூட்டத்தை முடித்து விட்டு தன்னுடைய தான் தங்கியிருந்த விடுதிக்கு வந்திருக்கிறார். அந்த விடுதியில வந்தபோது அந்த பக்கத்து அறையில ஒருவனுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லு என்று ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார், விருப்பம் வந்திருக்கிறது. உடனே இவர் மாம்சத்தில் யோசித்திருக்க, ஆண்டவரே இப்பதான் கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா வந்திருக்கேன், காலையில எந்திரிச்ச உடனே முத வேலையை அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்றேன் அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார், இல்ல நீ இப்ப போய் சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு. நான் இவர் இல்லை ஆண்டவரே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் அப்புறம் போய் சொல்றேன், நாளை காலையில சொல்றேன். மறுநாள் காலையில இவள் எழுந்திருப்பதற்கு முன்பாக பக்கத்து அறையில பல சத்தம் கேட்கிறது. என்னன்னு பார்த்தா அன்று இரவு அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் தற்கொலை பண்ணி செத்து விட்டான். மார்பில் அடித்து கொண்டு அழுதாராம். அவனுடைய சாவுக்கு நான் தான் காரணம். ஆண்டவர் சொல்லும் போதே அந்த சுவிசேஷத்தை நான் சொல்லி இருந்தால் ஒரு ஆத்மாவை நான் ரட்சித்திருப்பேனே என்று. தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள எத்தனை முறை ஆண்டவர் உணர்த்துகிறார்? உங்களோடு வேலை பார்க்கிறவர்கள், உங்களோடு பழகுகிறவர்கள், உங்களோடு பிசினஸ் பண்றவங்க, உங்களுக்கு பக்கத்துல குடியிருக்கிறவங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லும்படி சந்தர்ப்பம் கிடைக்கும். நீங்களே வழிய போய் சொல்ல முடியாது, உண்மைதான் எனக்கு தெரியும். சும்மா உட்காந்துருக்கவங்கள்ட்ட போய் இயேசுவை நேசிங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா எத்தனை சந்தர்ப்பத்தை திறந்து கொடுத்து நீங்க பேசுறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த விருப்பம் தேவனால வந்தது. ஆமீன் சொல்லுவோமா? அப்ப வேதம் வாசிக்கணுங்கிற விருப்பம் யாரால வர்றது? ஆவியானவரால வர்றது. ஜெபிக்கணுங்கிற விருப்பம் யாரால வர்றது? ஆவியானவரால வர்றது. சுவிசேஷ ஊழிய செய்யணுங்கிற விருப்பம் யாரால வருது? ஆவியானவரால வருது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், 2 கொரிந்தியர் 8 அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்கள். 8 அதிகாரத்துல 6 வசனத்தை வாசிக்கிற, ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். கேட்டீங்களா? அதுக்கப்புறம் பாருங்க 11 வசனம், ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. சிலர் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்துல கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்கறத பத்தி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், ஆனா இந்த சப்ஜெக்ட் அது. ஆமென் சொல்லுவோமா? அப்ப நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க. இந்த கொரிந்து பட்டணத்துல ஆண்டவர் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஆனா அவங்க செய்யல. அப்பதான் சொல்றாரு, நீ எப்படி விரும்பினையோ அதை நிறைவேற்றவும் செய்ய வேண்டும். இதான் சொல்லப்பட்ட ஒரு காரியம். இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன், விருப்பமும் செய்கையும். ஏன்னா செய்கைக்கு தான் பலன் உண்டு. 2 யோவான் 8 வசனத்தை வாசிக்கலாம். 2 யோவான் 8 வசனம் எடுத்துட்டீங்களா? 2 யோவான் 8 வசனம், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சியார். நம்ம எல்லாருக்குமே அநேக நேரத்தில் ஆசையிலேயே நம்முடைய வாழ்க்கை போயிடும். ஆசைகளை சுமந்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டே இருப்போம். ஆனா அது செய்கையா மாறினா தான் செய்கைக்கு பலன் உண்டு. இந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் பேசும்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம், 2 அதிகாரம் 3 அதிகாரத்துல கர்த்தர் பேசும்போது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆசைகளை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லல, உன் கிரியைகளை. அப்ப ஆவிக்குரிய கிரியைகள். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றீங்களே, உங்களுக்கு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணுங்கிற விருப்பம் வந்த உடனே பைக் எடுக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்றீங்க, போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துறீங்க. உங்க விருப்பத்தை நீங்க நிறைவேற்றிடுறீங்க. உங்க ஃப்ரெண்ட போய் பார்க்கணுங்கிற ஒரு விருப்பம் வந்த உடனே உடனே என்ன செய்யறீங்க, போறீங்க, பார்க்கறீங்க. இந்த ஆவிக்குரிய காரியங்களை தவிர வேறு எந்த ஒரு காரியத்தில், ஒரு டிவியில ஒரு காரியத்தை பார்க்கணுங்கிற ஆசை வரும்போது உடனே என்ன செய்யறீங்க, பார்க்குறீங்க. மொபைலில் ஒரு காரியத்தை பார்க்கணுங்கிற விருப்பம் வந்த உடனே பார்க்குறீங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள் அல்ல, மாம்ச பிரகாரமான காரியங்கள். அதையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு சாத்தா நம்மளை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் வர்ற ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னா, செய்கையாக மாறிடுச்சுன்னா, அந்த செய்கைக்கு பரலோகம் உங்களுக்கு பதில் தரும்னு இந்த பிசாசுக்கு தெரியும். அதனால தான் செயலில் இறங்க விட மாட்டேங்கிறான். இயேசு சொன்னார், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு, பலன் என்னோடு கூட வருகிறது, அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை நான் கொண்டு வருவேன். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஆண்டவருக்காக ஏதாவது கிரியை செஞ்சீங்களா? சகோதரர்களே, இந்த சனிக்கிழமை ஜெபம்னு சொல்றமே, இது யாருக்கு, யாருடைய கிரியை? ஆண்கள் மட்டும் சொல்லுங்க, இது யாருடைய கிரியை? ஆவிக்குரிய கிரியா, மாம்சத்துக்குரிய கிரியா? ஆவிக்குரிய கிரியை. இந்த ஆவிக்குரிய கிரியையை நீங்கள் செய்யாவிட்டால் இதற்குரிய பலன் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அதே சமயத்தில் ஒரு சனிக்கிழமை வருது, நம்ம ஆண்களுக்காக ஒரு ஜெபம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வரும்பொழுது பரலோகம் பார்க்கும். இது என்னுடைய ராஜ்யத்தின் வேலைக்கு என் பிள்ளைகள் போகிறார்கள் என்பதை பரலோகம் பார்த்து அதற்கு ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஆனா நம்ம வந்து போனோம் போனோம், அதே மாதிரிதான் பெண்களும் இப்ப புதன்கிழமை ஜெபம் வச்சிருக்காங்க. பெண்களும் நம்ம போகணுங்கிற ஆசைப்படுறோம், ஆனா நீங்க அதை செய்கையா மாற்றும் போது அந்த ஆவிக்குரிய செய்கைக்கு கர்த்தர் பலன் தருவாரா தரமாட்டாரா? இங்க சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து விடாதீர்கள். சபை அறிவிக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியம், எங்க குடும்பத்துக்குரிய காரியம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியம். பிள்ளைகளை ஜபத்துக்கு வாங்க, வகுப்புக்கு வாங்கன்னு சொல்றது தேவனுடைய காரியம். அந்த தேவனுடைய காரியத்திலே உங்களுடைய செயல்கள், கிரியைகளை தேவன் பார்க்க வேண்டும். அந்த கிரியைகளை பார்க்கும்போது ஆண்டவர் அதற்கு ஒரு பலன் தருகிறேன் என்று சொல்கிறார். அடுத்தவங்க வர்றாங்களா, இவங்க வர்றாங்களா, அவங்க வர்றாங்களா, இதெல்லாம் ஒப்புமை பண்ணா அவங்களுக்கும் பலன் போயிடும், உங்களுக்கும் பலன் போயிடும். நான் தேவனுடைய கிரியைகளை செய்ய வேண்டும், நான் தேவனுடைய பாராட்டை பெற வேண்டும். அதுதான் ஆண்டவர் பார்க்கிறது. ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் 15 ரெண்டு நாளாகமும் 15:7 நீங்களோ உங்கள் கைகளை நிகழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு என்றார். நாம் என்ன கிரியை செய்தாலும் பலன் கண்டிப்பா உண்டு. ரூத்தினுடைய புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத்தின் புத்தகம் ரூத் 2:12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். உன் செய்கை, ஐயா, இஸ்ரவேல் தேசத்தானை திருமணம் முடித்த இந்த ரூத் இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டாள். அந்த தேசத்துக்கு வருவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தாள். அதை செய்கையாய் மாற்றினாள். ஆமேன்னு சொல்லுவோமா? நினைச்சுக்கிட்டே இருக்கல, ஆண்டவட்ட வரணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வரணும், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கல, உறுதியான தீர்மானம் எடுத்து செயலில் காட்டினாள். ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறது, அந்த செயலுக்கு ஒரு பலன் உண்டு. நம்ம அதெல்லாம் ரொம்ப அற்பமா நினைக்கிறோம், அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா நினைச்சிடறோம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? இடையிலிடையில இங்க வந்து சர்ச்சை திறந்து வச்சு சர்ச்சில் வந்து ஜெபிக்கிறது, தேவனுடைய கண்கள் என்னாலும் இங்க இருக்கிறது. இந்த சிசிடிவி கேமரா எங்க அங்க இருக்கு? சிசிடிவி கேமரா பாக்குறத விட என் தேவன் உங்களை பார்க்கிறார். என் புள்ள வருது, என் ஆலயத்துக்கு வருது, என்கிட்ட ஜெபம் பண்ணுது, நான் அந்த ஜெபத்தை கேட்டு செய்யணும். ஐயோ, என் பிள்ளைகளாம் சேர்ந்து என் ராஜ்யத்துக்காக ஜெபிக்க வர்றாங்க, என் மகன்களெல்லாம் சேர்ந்து என் ராஜ்யத்துக்காக ஜெபிக்க வர்றாங்க, என் வாலிப பிள்ளைகள்லாம் சேர்ந்து என்னுடைய ராஜ்யத்துக்காக ஜெபிக்க வர்றாங்க. இந்த ஒரு ஒரு திருப்தி ஆண்டவருக்கு வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையை திருப்தியோ திருப்தின்னு நடத்துவார். மற்ற எல்லாத்துக்கும் நமக்கு ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு மனம் இருக்கு, ஆவிக்குரிய காரியங்களில் மட்டும் நமக்கு மனம் இல்லாம போயிடுது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் மனசை நான் மாத்திக்கிறேன், ஆண்டவரே நான் கணக்கு போட்டது தப்பா கணக்கு போட்டிருக்கேன், இது தேவனுடைய கிரியை, இதுக்கு எனக்கு ஒரு பலன் உண்டு, எனவே நான் மாற்றி விடுவேன். இளையகுமாரன் லூக்கா 15 இளையகுமாரன் தகப்பனுடைய வீட்டை விட்டு போய்விட்டான். அவன் போய்விட்டான், ஆனால் அவன் ஆசைப்பட்டான். என்ன, தகப்பன் வீட்டுக்கு மறுபடியும் வர வேண்டும் என்று. வருவதற்கு பல காரணம், நல்ல சாப்பாடு வேணும், நல்ல ட்ரெஸ் வேணும், ஏதோ ஒன்று. நீங்கள் நானும் ஏசிட்ட வந்ததுக்கு சும்மா வரல, ஏதோ ஒன்று தேவைப்பட்டுச்சு அதனால தான் வந்தோம். எனக்கெல்லாம் சுகம் தேவைப்பட்டுச்சு அதனால தான் வந்தேன். நம்ம ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒன்று தேவைப்பட்டதுனால தான் வந்தோம். ஆனால் அதுக்கு மேலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இந்த தேவைகளை விட அவர் அற்புதமானவர், என் வியாதி குணமாவதை விட அவர் அற்புதமான தெய்வம், அதிசயமான தெய்வம், மகத்துவம் உள்ள தெய்வம். அதை கண்டதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கும். அவர் தான், அவர் தான், அவர் தான், அவர் தான் சொல்லி அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கும். நம்ம எதிர்பார்த்து வந்ததை விட அவர் பெரியவர், எதிர்பார்த்து வந்ததை விட அவர் மகத்துவமானவர், அன்புள்ளவர். ருசிச்சிட்டோம். யோசிச்சு பாருங்க, இந்த இளையகுமாரனுக்கு அப்பா வீட்டுக்கு வரணும்னு ஆசை, ஆனா அவன் நினைச்சுக்கிட்டே உட்காந்துருந்தான்னா பன்றியோட தான் உட்காந்துருப்பான். இன்னைக்கு நிறைய பேரு தவறான ஐக்கியத்துல இருந்துட்டு, ஐயோ நான் இங்கிருந்து வெளியே வரணுமே, நானும் ஆண்டவருக்காக வாழணுமேனு ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. இவன் ஆசைப்பட்டது மட்டுமல்ல, அதை செயல் வடிவில் காட்டினான், எழுந்து புறப்பட்டான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சொல்றாரு, நீ எழும்பு, ஜபத்துக்காக எழும்பு, வேத வாசிப்புக்காக எழும்பு, ஊழியத்துக்காக எழும்பு, சபையில நடக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் கிரியைக்காக நீ என்ன செய்ய எழும்பு. நீங்க எழும்பி கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். செய்யக்கு தக்க பலனை கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வாரு, கட்டளை இடுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு செய்கை, எவ்வளவு அடி, எவ்வளவு நிந்தை, எவ்வளவு போராட்டங்கள், ஆனால் அவர் சொல்கிற காரியத்தை பாருங்கள், அவர் சொல்கிற காரியத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 20 திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 20:22 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இப்பொழுதும் நான் ஆவியில கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறிய கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும். நல்ல கவனிங்க, அதனாலதான் அங்க சொல்றாரு, உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி, செயல் பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அப்ப செஞ்சாரா? செய்தார். செயல்ல காட்டினாரா? நீங்க தேவனை நேசிக்கிறத எப்படி செயல்ல காட்ட போறீங்க? நல்ல கவனிங்க, ஆண்டுடைய சமூகத்தை உட்காந்து ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ்னு ஓயாம வாய்குளுற சொல்றீங்க, எப்படி செயல்ல காட்டுறீங்க? செயல்ல காட்ட முடியுமா? நீங்கள் தேவனை நேசித்தால் அவருடைய வேலையை செய்வீங்க. அம்மாவை நேசிச்சா அடுப்படியில் அம்மாவுக்கு உதவி செய்வீங்க, அம்மாவா இல்லையா? அப்பாவை நேசிச்சா அப்பாவுடைய வேலையில உதவி செய்வீங்க. தேவனை நேசிச்சா தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையில உதவி செய்ய போறீங்க. அப்ப நான் வரலன்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ரூட் எங்க போகுதுன்னா, நான் தேவனை என்ன ஒழுங்கா என்ன செய்யல, நான் வெறும் வாயில ஆண்டவரை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்றேனே தவிர, நான் செயல்ல அன்பை காட்டுகிற ஆள் அல்ல. பேதுருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, எல்லா ஏரியாலையும் ஆசைகள் உண்டு, ஆண்டவருக்கு சாதிக்க ஆண்டவரை போல நானும் செய்யணும்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு பைபிள்ல தெரிஞ்ச சத்தியங்கிறதுனால சொல்றேன். ஆண்டவருக்கு நடுக்கடல்ல நடந்து வர்றார், எல்லாம் ஆவேசம்னு பயப்படுறாங்க, பயப்படாதீங்க நான் தான் சொல்றார். உடனே பேதுருக்குள்ள ஒரு ஆசை, ஏன் எஜமான் நடக்க முடியும்னா நானும் நடக்க முடியும், ஒரு ஆசை, கடல்ல நடக்கணுங்கிற ஆசை. ஆண்டவரை நீரே ஆனால் நானும் நடந்து வரும்படி கட்டளையிடும் அப்படின்னு வான் சொன்னமே, ஐயோ எனக்கு பயமா இருக்கு வந்து கையை பிடிச்சி கூட்டு போங்கன்னு சொன்னானா? சொல்ல, செய்கையை காட்டினான். சில நேரங்கள் ஆண்டவருக்காக சில காரியங்கள்ல துணிந்து கால் வைக்கணும், பயப்படக்கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? பயம் இல்லாமல் சில காரியங்களிலே துணிந்து கால் வைக்க வேண்டும். ஆனா மூழ்கக்கூடிய சூழ்நிலை வரும், மூழ்க விட மாட்டார். மூழ்கிற மாதிரி வரும் சூழ்நிலைகள், நம்மளை அடிச்சு கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி மூழ்கிற மாதிரி வரும், ஆனா மூழ்க விட மாட்டேன். என்ன தெரியுமா? அவரை நம்பி நம்ம காலை வச்சோம். 1986 இயேசுவை நம்பி இந்த ஊழியத்துல காலை வச்சேன். என்னை மூழ்கடிக்கக்கூடிய சூழ்நிலை எவ்வளவோ என் வாழ்க்கையில வந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் அவர் கையை பிடிச்சு நடத்துறார். ஆமேன் சொல்லுவோமா? உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுங்க, நான் விருப்பத்தோட சுத்திக்கிட்டு இருக்க ஆளாயிராம செய்கையை காட்டு வேண்டவரே, செயல்ல காட்டு வேண்டவரேன்னு நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க. விருப்பத்தை உண்டாக்குகிறவ செய்கையும் உண்டாக்குறார், அவரே விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறார். ஆனா அந்த விருப்பம் செய்கையா மாறுறதுக்கு முன்னாடி பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான், வேற பக்கம் டைரக்ஷன் திருப்பி விட்டுருவான். இனி உங்க மைண்ட அவர் பக்கம் மட்டும் திருப்புங்க. உங்களுடைய ஆசைகள் அவருடைய காரியத்துல அதிகமா இருக்கட்டும். ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கையில எங்களுக்கு தேவையான காரியங்களை குறித்த விருப்பம் வரும் பொழுது அதை உடனடியாக நாங்கள் நிறைவேற்றுகிறோம். அதை நிறைவேற்றி அதில் திருப்தி அடைகிறோம். ஆனால் எங்களை ரட்சித்த தெய்வம், நாங்கள் பரலோகத்தில் ஒரு பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பல வேலைகளை எங்களுக்கு உம்முடைய ராஜ்யத்தில் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு பாலினத்திற்கும் நீ ஜபங்களை வைத்து உம்முடைய ராஜ்யம் வளர்வதற்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்தால் தேவன் கிரியை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். என் கரங்களுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். சகோதரிகள் கூடி வந்து ஜெபிப்பதோ, சிறுபிள்ளைகள் கூடி வந்து ஜெபிப்பதோ, வாலிபர்களோ ஆண்களோ வந்து ஜெபிப்பதோ, நீர் செயல்படுவதற்குரிய காரியங்கள் அதன் செய்கை என்பதை உடைய பிள்ளைகள் தெளிவாய் புரிந்து கொள்ள கிருபைத்தார். ஏதோ ஒரு புரோகிராம் நடக்குது, நாங்கள் போகணுங்கிற எண்ணம் இல்லாம ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் செய்கைகளை உடைய பிள்ளைகள் செய்ய உதவி செய்யும். அதே போலதான் ஜெபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை, வேதம் வாசிக்கணுங்கிற வாஞ்சை வரும்போது உடனே உம்முடைய பிள்ளைகள் ஆவியானவருடைய துணையோடு அதை செய்து இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. கண்டிப்பாக எனக்கு பரலோகத்தில் பலன் உண்டு, நான் பல காரியங்களை கத்தற்காக செயலில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன், நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், ஆனால் இப்போ செயலில் இறங்கிட்டேன்னு சொல்லி பிசாசை வெக்கப்படுத்த உடைய பிள்ளைகளுக்கு பலன் தருவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். யோவான் சொன்னது போல எங்கள் செய்கைகளின் பலனை இழந்து விடாதபடிக்கு பூரண பலனை அடையும்படி நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். விருப்பத்தை நீர் தூண்டும் போது செய்கையாய் மாறுவதற்கு உம்மோடு கூட நாங்கள் ஒத்துழைக்க கிருபித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய நாம

पर सिखा भी है मैं वार वेर करो वी वेलकम यू होली स्पिरिट உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை, எங்களை நடத்துங்க.

நுண்ணீரினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமாமே. என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. தேங்க்யூ காட். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நிறுத்தி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். மறைவாக எங்கே ஓடுவேன்? நிறைவான அந்த பிரசனத்திற்கு நேராக ஹல்லேலூயா எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே. நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒரு இடம் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவின் திருப்பாதத்திலே ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துட்டு cast all your burden upon him for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். தேங்க்யூ லார்ட். உங்களுடைய சமூகத்திலே

पा करता विसारितु यंद्रु கனிவோரு தெய்வோ. ஒவ்வொருவரும் யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் முகத்தை நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய் கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, O God, at this moment. In the

ஆண்டவரே, நாங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் தோற்றுப்போகும். எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. Everything, hallelujah. Every decision that we make in flesh have failed. But Lord, help us, oh God. Hallelujah, that we will be

மனுஷ கண்களினாலே ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்ததெல்லாம் எதிராளனுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்த அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹல்லேலூயா, தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு. இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு, இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு, பொல்லாங்களை நாங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க பலத்தாலே எங்களை இடை கட்டுவீராக. உங்களுடைய ஆவியினாலே எங்களை நடத்துவீராக. எப்படி இயேசு ஆண்டவரை பரிசுத்த ஆவி

ஹல்லேலூயா. மரித்து போனவைகள் உயிர் பெற்றது, மரித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற வறண்டு போன நிலைமையில முடிந்தது, இனி எழுப்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், எவ்ரி சிச்சுவேஷன் will be revived.

அக்கினி ஊற்றப்படுவதாக அந்த சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக, வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அந்த பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்பட வேண்டிய தகனம் ஹல்லேலூயா தகனிக்கப்பட வேண்டியவைகள் தகனிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஆவியானவர் அப்பொழுதுதான் ஆண்டவரே எங்களை சுத்த பொண்ணாக நீ தெரிந்து கொண்டு உங்களுடைய வேலைக்காக உங்களுடைய பிரயோஜனத்திற்காக எங்களை பயன்படுத்துவீரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் மாம்சம் சாகட்டும் ஆண்டவரே. மனுஷன் ஆண்டவரே உள்ளான மனுஷனுக்குள்ளே ஹல்லேலூயா ஒரு மாற்றம் உண்டாகட்டும்.

இல்லை என்றாலும் yet we will trust in you, yet we will put our hope in you. ஆனாலும் அல்லேலூயா, கர்த்தர் பேரில் அல்லேலூயா. நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எளியவன் என்றென்றைக்கும் கைவிடப்படுவதில்லை.

திராட்சை மலம் துளிர் விடாமல் போனார், திராட்சை செடி பலன் கொடாமல் போனார், தொழுவத்தில் மாடுகள் மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் களி கூடுவேன். என் ஆத்துமா அவருக்குள் களி கூடும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yet we will rejoice, yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

எங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரம் எல்லா கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி 2 நாளாகமும் 32 அதிகாரம் 20 வசனத்தை நாம் வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசையா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அன்பாலே இங்கே நாம் ஜெபத்தை குறித்து எப்படியெல்லாம் பக்தர்கள் ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிற காரியம் அபயமிட்டு ஜெபித்தார்கள். ஆண்டவரை நோக்கி அபயமிட்டு ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த அபயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஆங்கில பைபிளில் கிரைடு டு ஹெவன் அப்படின்னு போட்டிருக்கு. வானம்ன்றதுக்கு பரலோகத்தை நோக்கி கத்தினார்கள். கிரைடுனா கத்துறது, இல்லை கூப்பிடுறது, இல்லது அபயமிடுறது அப்படின்னு நம்ம தூய தமிழில் சொல்கிறோம். இப்போ ஏன் அவங்க அந்தளவுக்கு கத்தி ஜெபிக்கணும், அபயமிட்டு ஏன் ஜெபிக்கணும்? அது காரணம் என்ன? அவங்களுக்கு நேரிட இருந்த ஆபத்து. அந்த ஆபத்திலிருந்து ஆண்டவர் தான் தப்புவிக்க முடியும், வேறு யாரும் தப்புவிக்க முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டம் வரும்போது ஆண்டவர் நோக்கி அபயமிட்டார்கள், அபயமிட்டு செபித்தார்கள் என்று சத்தமாய் அபயமிட்டு, ஆண்டவரே எங்களுக்கு வேறு கதி இல்லை, உன்னை விட்டால் வேறு கதியே இல்லை அப்படின்றது தான் அபயமிடுறது. அன்பாலே அந்த மாதிரி நாம் ஜெபிக்கிறோமா? நமக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்து வந்துருச்சு, ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னும்போது நாம் ஆண்டவரை நோக்கி அபயம் விடுகிறோமா, இல்லது மனுஷனை நோக்கி அரசாங்கத்தை நோக்கி கூக்குரல் இடுறோமா? நமக்கு சொந்தக்காரனை நோக்கி கூக்குரல் இடுவோம், இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச அரசாங்க அதிகாரியை நோக்கி கூக்குரல் இடுவோம். அது கூக்குரல் அப்படின்னே சொல்லலாம். அன்பாலே நான் நேற்று ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த அரசாங்கம், இந்திய கவர்மெண்ட்டு இந்த மணிப்பூரில் இருக்கிற இராணுவத்தெல்லாம் வாபஸ் வாங்கிறதாக ஒரு அறிக்கை இட்டாங்க. மணிப்பூரில் கலவரம்லாம் ஓஞ்சி போச்சு, இராணுவம்லாம் திரும்புங்க அப்படின்னு. அப்போ அந்த இராணுவங்கள் திரும்பும்போது அந்த மணிப்பூர் மக்கள் அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த பாதிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த இராணுவ அதிகாரிகளுடைய காலில் விழுந்து ஓன்னு கத்துறாங்க. அபயமிடுறாங்க. யார் காலில் விழுந்து? மனுஷனுடைய காலில் விழுந்து. எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் வந்து சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆண்டவரை நோக்கி நாம் அபயமிடணும். பாதுகாப்பு யார்? சங்கீதம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. சங்கீதம் 127 சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் காவாராகில் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. அவன் போலீஸை வச்சுட்டே தான் கொலை பண்ணான், இராணுவத்தை வச்சுக்கிட்டு, இராணுவத்திலிருந்து துப்பாக்கி வாங்கி தான் என்ன செஞ்சான், குட்டு சுட்டு எரிச்சானுங்க, சுட்டு கொண்டானுங்க. ஆனால் மக்கள் நம்ம என்ன செய்கிறோம்னா, கடவுளை நோக்கி அபயம் விடுறதுக்கு பற்றி மனுஷன் நோக்கி அபயம் விட கற்றுக்கிறோம். அதுதான் நம்ம செய்கிற தவறு. உண்மையிலே அவங்க அந்த மாதிரி செஞ்சதுனாலேயோ என்னவோ தெரியல, இப்போ நேற்று நியூஸு மீண்டும் மணிப்பூரில் கலவரம் தொடங்கியது. மீண்டும் மணிப்பூரில் 3 பேரை போட்டு தள்ளிட்டானுங்க, 3 பேரை கொலையே பண்ணிட்டானுங்க, இன்னும் பயங்கரமாக கலவரம் வெடிக்குது. அப்போ அன்பாவில் இன்றைக்கி நம்ம யாரை நோக்கி அபயம் இடுகிறோம்? இன்றைக்கி இங்கே பாருங்கள், இங்கே எசேக்கியல் ராஜாவும் தீர்க்கதரிசி சேர்ந்து ஆண்டவர் நோக்கி அபயம் இடுறாங்க. அப்பொழுது எப்பொழுது இவங்க அபயமிட்டு கூக்குரலிட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார், அனுப்பிச்சு எல்லாரையும் சங்காரம் பண்ணார், எதிரி எல்லாத்தையும் அடித்தார், உழைச்சார். இன்றைக்கி என்ன நடக்குன்னு தெரியாது. நானும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது, நான் இதை சொல்லும்போது ஒரு காரியம் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருத்தன் இந்த புதைக்குழியில் மாட்டிக்கிட்டான், சாவு தான் நிச்சயம். அவன் எப்படி கூப்பிடுவான் எல்லாரையும், ரோட்டில் போகிறவங்களையோ அல்லது மற்றவங்களையோ எப்படி கூப்பிடுவான், ஐயா கொஞ்சம் என்னை காப்பாற்றுங்க சார் அப்படி ஆர்டினரியாக கூப்பிடுவானா? அவனுக்கிட்ட இருந்த வலிமை அந்த பலம் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஐயா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு தான் சொல்லுவான். இதுதான் அவயம் இருக்குது. இப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. என்னை சுற்றி நாட்டை சுற்றி வளைச்சிட்டானுங்க எதிரிகள். எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ராஜாவும் தீர்க்கதரிசி என்ன செஞ்சாங்கன்னா கத்தி ஜபித்தார்கள். என்ன செஞ்சாங்க? கத்தி. அதுதான் அப்படி தான் சொல்லணும். அபயமிட்டார்கள் என்று இங்கே போட்டிருக்கு தமிழில், தூய தமிழில். ஆனால் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க? கத்தி வானத்தை நோக்கி பரலோகத்தை நோக்கி கதற ஆரம்பித்தார்கள், கத்த ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே உன்னை விட்டால் வேறு வழி எங்களுக்கு இல்லை, உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை, நீங்கள் தான் எனக்கு கதி அப்படின்னு கத்த ஆரம்பித்தார்கள் என்று பார்க்குறோம். அன்பாங்களே, இன்றைக்கி நம்முடைய ஜபம் எப்படி இருக்குது? இன்றைக்கி இதை சொல்லும்பொழுது எனக்கு எரேமியா 33:3 தான் எனக்கு ஞாபகம் வரும். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நீ எப்படி ஜபிக்கணும்? என்னை நோக்கி கூப்பிட, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பு. என்னை நோக்கி கூப்பிடுன்றார். என்னை நோக்கி அபயமிடு, என்னை நோக்கி கிரை கத்து, நான் உனக்கு எட்டாவது அறியாத காலத்து செய்வேன், வேறு வழியே கிடையாது. அதுதான் இன்றைக்கி நமக்கு வந்து 108 சொல்லுவோம். 108 ஆம்புலன்ஸை வர வைக்கிற மாதிரி இன்றைக்கி நம்மளுடைய 333 சொல்லுவாங்க. என்னது? 333. அது என்ன? என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி அபயமிடு, என்னை நோக்கி கதறு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு அருள கொடுத்து உனக்கு அறியாது எட்டாவதுமான பெரிய காரியத்தை செய்வேன். இதை சொல்லும்போது ஒரு தம்பிக்கிட்ட நான் சத்தியத்தை சொல்லி அவனை வழி நடத்திட்டு இருக்கிறேன். அவன் ஆல்சேஷனில் இருக்கிறான், அப்படியும் இப்படியுமா இருக்கிறான் அப்படின்னு வச்சிங்களேன். அவன் வர்றதா வரலையா அப்படின்னு ஆண்டவரை ஏற்றுக்கலாமா வானாமா, விக்கிரகத்தை கும்பிட்றதா அப்படின்ற மாதிரி ஒரு டபுள் மைண்டில் இருக்கிறான்னு வச்சிங்களேன். அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு நான் தொடர்ந்து சத்தியத்தை சொல்லிகிட்ருக்கிறேன். அவன் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டான். அவன் வந்து ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டான். அந்த ஆபத்தில் என்னன்னு கேட்க வேண்டாம், அது வேண்டாம். அந்த அவனை தேர்த்திட்டு வராங்க அடிக்கிறதுக்கு ஊர் மக்கள். நைட்டு 12 நைட்டு 12 தேர்த்திட்டு வராங்கன்னா என்ன காரியன்றதை நீங்களே நினச்சிங்க. எங்கேயோ முதல்ல தாண்டிட்டார். அந்த தாண்டினோடனே திருடன் திருடன் எவனை கத்திட்டாங்க. ஊரே தாண்டி இவர் என்ன செய்யுது? துரத்துது. இப்படி துரத்துன உடனே இவன் வந்து வகிச்சிக்கலாத ஒரு ஒரு வீட்டு உள்ளார பூந்துட்டான். அது பாத்ரூம், தப்பிக்கிறதுக்கு இடமே இல்லை. இப்போ ஒருத்தவங்க வந்து அந்த பாத்ரூமை அந்த சாக்கை தூக்கிட்டு பார்க்குறாங்க, வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க. ஆனால் நம்ம இவங்க வந்து இவன் ஐயோ இங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன என்ன இருப்பாங்க? ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இவனை டின்னு கட்டியிருப்பாங்க, போட்டு பொலி போட்டிருப்பாங்க. ஆனால் இவன் அந்த நேரத்தில் ஐயோ ஆண்டவரே நான் வந்து இப்போ எனக்கு மாமா எங்கள் மாமா சொன்னார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு எட்டாவது அறியாதமான பெரிய காரியத்தை செய்வார் ஐயேசு ஆண்டவர்னு சொன்னார். ஆண்டவரே நீ இருப்பது உண்மையானால், நீ இருப்பது உண்மையானால் நான் எத்தனையோ தெய்வத்தை வேண்டிட்டு வந்தேன், எல்லாம் தோத்துட்டு வந்தானுவா, இப்போ இந்த பாத்ரூமில் வந்து லாக் ஆகிட்டேன். இப்போ இந்த பாத்ரூமை நோக்கி அந்த யார் வராங்க? ஒருத்தவங்க வராங்க. அவங்க இந்த பாத்ரூமை அப்படி எட்டி பார்த்துட்டாங்கன்னா நான் மாட்டிப்பேன். இந்த நேரத்தில் நான் உன்னைக்கிட்ட அபயமிடுறேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கதற கதறணும். ஆண்டவரே நான் காப்பாற்றுங்கப்பா, நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா காலை முடிச்சுட்டு உனக்கே நான் ஊழியம் பண்ணுறப்பான்னு அங்கே பொறுத்தனையோடு அவன் என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுறான். ஏன்னா அவ்வளோ பெரிய அவமானம், மாட்டிக்கிட்டு அவ்வளோ பெரிய அவமானம். அன்பாலே அப்படி கதரும் பொழுது அந்த ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்துலேருந்து கூப்பிடும் பொழுது அவங்க வந்தாங்களாம், சாக்கை எடுத்தாங்களாம். அவன் சொன்னான், நல்லா பார்த்தாங்களாம் என்ன, நேருக்கு நேர் பார்த்துருங்க, யார் இல்லைங்கன்னு போயிட்டே இருக்கிறாங்களாம். ஏ அதை கண்ணை மறைச்சாரா என்ன நடந்ததுன்னு தெரியாது. இவன் சேவத்தோட சேவராக ஒட்டிகிட்டு இருக்கிறான். அந்த அம்மா வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு இங்கே யார் இல்லைங்க, அங்கே தேடுவோம் தேடுவோம்ட்டு ஓடுறாங்களாம். அப்போ தான் ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அவன் அன்னையிலேருந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனாகவே இருக்கிறான். அவன் ஊழியக்காரனாகவே இருக்கிறான். இன்றைக்கி இதை எனக்கு இந்த எரேமியா 33 படிக்கும்போதெல்லாம் அவன் ஞாபகம் தான் வரும். ஏன்னா ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியத்தை செய்வேன். அதே போல் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனுக்கு செஞ்சார். அன்பாவில்லே இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி கத்துறோம்,
3: எப்படி ஆண்டவர்கிட்ட அபயமிடுறோம். அதே போல் எபிரேயர் 5 பாருங்கள், 5:7 என்ன சொல்கிறார் அந்த ஆத்தர், அந்த எபிரேயர் எழுதின ஆக்கியோன், இயேசு ஆண்டவர் மாமிசத்தில் இருந்த நாட்களிலே அவர் எப்படி ஜெபிச்சாருன்றதை இங்கே அங்கே குறிப்பிடுகிறார். பாருங்கள் எபிரேயர் 5:7 அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில், எவர் இயேசு ஆண்டவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு, இங்கே தான் அபயமிடுறது, அந்த பலத்த சத்தத்தோடு, த கிரைடு, ஆண்டவரை நோக்கி அவர் என்ன செய்கிறார், கத்திர பலத்த சத்தத்தோடு என்ன செய்கிறாரா, கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் ஆண்டவரும் அபயமிட்டிருக்கிறார், யாரை நோக்கி, பிதாவை நோக்கி. ஏன், அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களிலே ஒரு மனுஷனை போல, அது நமக்கு முன்மாதிரியாக ஆண்டவர் பிதாவை நோக்கி நீ பலத்த சத்தமிட்டு கூப்பிடு, ஏன்னா கடைசி கட்டம் வந்துடுச்சு, இதில் எனக்கு பலம் வேணும், நான் ஃபெயிலர் ஆகிடக்கூடாது, நான் என்ன நான் வந்து நான் தாண்டா கடவுள்னு காட்டிடக்கூடாது, நான் மாமிசத்திலே செத்து போயிடணும், அப்போ அவங்களையும் நான் மன்னிக்கணும், அவங்களையும் நானே ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த பயங்கரமான சோதனை, அதுதான் ஃபைனல் சோதனை, அப்படிப்பட்ட ஆபத்தான கட்டத்தில் தான் ஆண்டவர் வந்து அந்த கெஸ்ஸெமனே தோட்டத்தில் இப்படி தான் கத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால்தான் இந்த ஆக்கியோன் இதை எழுதியிருக்கிறார், அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களே மரணத்தினின்று தம்மை ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு அபயமிட்டார் என்று பார்க்கிறோம். இன்பங்களே, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் செய்த ஒரு ஜப முறையை தான் இன்றைக்கி வந்து நம்ம 2 புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த எசேக்கியேல் ராஜாவும் அந்த தீர்க்கதரிசியாகிய ஏசாவும் ஏசையாவும் என்ன செய்கிறாங்களாம், ஆண்டவரை தேவனை நோக்கி அபயமிட்டார்கள், கத்தினாங்க, ஆண்டவரே எங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை, எல்லாம் எங்களை என்ன செஞ்சிட்டாங்க, பாளையத்தை சுற்றி வளைச்சிட்டானுங்க, எங்கள் மக்களும் நாங்களும் அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஆண்டவரே எங்களுக்கு ஒன்றை விட்டால் இப்போ வேறு கதியே கிடையாது, நீங்கள் தான் காப்பாற்றணும், வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லி அபயமிட்டு செபித்ததுனால கர்த்தர் அங்கே ஒரு தூதனை அனுப்பி எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட்டாருங்க. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பணும்னா நீ நான் என்ன செய்யணுமா, ரூம சாத்திட்டோ வனாந்தரத்துலேயோ அல்லது எங்கேயாவது போய் தனிப்பட்ட இடத்துல வாயை விட்டு கதறி, ஆண்டவரே உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லைப்பா, இன்றைக்கி மணிப்பூர் மக்கள் அப்படி கதறி இருந்தாங்கன்னா உண்மையிலே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருப்பார். இன்றைக்கி அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு மனுஷன் இராணுவ வீரன் காலில் விழுந்த அழற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அன்பானே, தேவாதி தேவனை நோக்கி அவர்கள் அபயமிட அவங்க கற்றுக்கொள்ளணும், நாம் அதுக்காக செபிப்போம். இந்த அபயமிட்டு செபிக்கிற காரியத்தை இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கி ஏன்னு எனக்கு தெரியாது, இன்றைக்கி நமக்கு உனக்கு எந்த சூழ்நிலையாவது ஆபத்தான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது, ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேறு யாருமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் நோக்கி கதறுவோம், ஆண்டவர் நோக்கி கத்துவோம், ஆண்டவர் நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு செபிக்க கற்றுக்கொள்வோம். அதுதான் அபயமிடுறது, ஆண்டவரே உன்னை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்மா, ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை காப்பாற்ற உம்மால் மட்டும்தான் முடியும், இன்றைக்கி எங்கள் தேசம் ஒரு அயோக்கியர்கள் கையில் மாட்டிக்கிட்டு இருக்குது, துன்மார்க்கர் கையில் மாட்டிகிட்டு இருக்குது, அக்கிரமக்காரர்கள் கையில் மாட்டிகிட்டு இருக்குது, பணம்னு பணத்தாசை பிடித்த ஆண்டவரே பிசாசு கையில் மாட்டிகிட்டு இருக்குது, பணக்காரர்கள் கையில் மாட்டிகிட்டு இருக்குது எங்கள் தேசம், எங்கள் தேசத்தை சுரண்டுவதற்கு அத்தனை பணக்காரர்கள் கோடி கோடி கோடியாக சம்பாதிச்சும் இன்னும் அடங்காதபடிக்கு, இன்னும் பல லட்சம் கோடி சம்பாதிக்கணும்னு சொல்லி இந்த ஆண்டவரே இந்த அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இந்த மணிப்பூரில் ஆண்டவரே இந்த பணக்காரர்களுடைய ஆண்டவரே பரிசு ஆண்டவரே அவர்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்க கையிலேருந்து எங்கள் நாட்டை காப்பாற்றுங்கப்பா, அரசியல்வாதி கையிலேருந்து எங்கள் நாட்டை காப்பாற்றுங்கப்பா, அக்கிரமக்காரர்லேருந்து எங்கள் நாட்டை காப்பாற்றுங்கப்பா, எங்களையும் காப்பாற்றுங்க ஆண்டவரே, நீர் அப்படியாக செய்ய போகிறீங்கப்பா, இந்த அபயமிடுற ஆண்டவரே கூக்குரலிடுறோம், ஆண்டவரே கிறிஸ்துவல் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கதறும்போது ஆண்டவரே இஸ்ரவேல் மக்கள் கதறி கூப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே பார்வோன் மன்னனுடைய அராஜகமும் அடக்குமுறையும் அவனுடைய கொடுங்கோல் ஆட்சியும் இவங்களால் சகிக்க முடியாமல் உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், கதறினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த கதறலை கேட்ட ஆண்டவரே, ஆண்டவரே மோசேவை அனுப்பி நீர் விடுவித்தீரே, அதே போல் எங்களுடைய கதறலை கேட்டு எங்கள் இந்திய தேசத்தை நீ காப்பாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே இந்திய தேசம் இன்றைக்கு ஆண்டவரே மதவெறி பிடித்தவர்கள் கையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே, அதிலிருந்து நீர் எங்கள் இந்திய தேசத்தை காப்பாற்ற வேண்டுமா செபிக்கிறோம், கூக்குரல் இடுறோம் ஆண்டவரே. நிச்சயமாக நீர் ஒரு அதிசயத்தை செய்வீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், ஆசீர்வாதம். அதே போல எங்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் கூக்குரலிட்டு ஆண்டவரே அபயமிட்டு செபிக்கிற இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. எரேமியா 33 படி நோக்கி கூப்பிடும்படியாக, பலத்த சத்தத்தோடு கூப்பிடும்படியாக எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

உங்க அபிஷேகம், உங்க ஆராதிக்க ஆராதிக்க எங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆதியாகமம் 18:13-15 உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமை அழைத்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமும் சாராளும் காத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆபிரகாமுக்கு 99 வயது, சாராளுக்கு 89 வயது. ஏறக்குறைய ஆபிரகாமுடைய சரீர நிலைமை என்பது ஒரு செத்த நிலைமையாகவும், சாராளுடைய கற்பம் செத்து போன நிலைமையாகவும் காணப்படுகிறது. இந்த நிலையில தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார், மூவராய் வெளிப்படுகிறார். ஆபிரகாம் அவர்களை அழைத்து உபசரிக்கிறான். இப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை கேட்கிறார், சாராள் எங்கே? அவள் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறாள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு உற்பவ கால திட்டத்திலே வருவேன், சாராள் கையிலே ஒரு குமாரன் இருப்பான் என்று. அப்பொழுது சாராள் வீட்டிற்குள் இருந்து நகைத்தாள், சிரித்தாள். இந்த கிழவிக்கு இனி ஒரு பிள்ளையா? ஆமே, நாமும் பல நேரத்தில் இப்படி நகைப்பதுண்டு. ஆமே, ஒரு காலத்தில் அந்த காரியத்தை குறித்து அழுதுருப்போம், பிற்பாடு அதை குறித்து நகைத்திருப்போம். ஆமே, நாங்கள் எத்தனை தடவை இது கேட்டாச்சு, எத்தனை முறை கேட்டாச்சு. ஆமே, நாங்கள் கேட்காத வாக்கு தத்தமா? பல நேரத்தில் நமக்கு சிரிப்பு வருவது அது வேதனையின் வெளிப்பாடு தான். இங்கே சாராள் நகைத்தது ஒரு வேதனையின் வெளிப்பாடு. ஆமே, ஆனால் கர்த்தர் இதை கவனித்தார். கவனித்து ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், அவள் நகைப்பானே, அவள் நகைக்கிறாள், அவையே நகைத்து இப்படி சொல்லுறா அப்படின்னு. இதை கேட்டதும் சாராள் பயந்து, இல்லை, நான் நகைக்கவில்லை என்று சொல்லுகிறாள். உடனே கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீ நகைத்தாய், நீ நகைத்தாய். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தைகளிலிருந்து ஒன்றை மட்டும் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்ல விரும்புகிறார். என்னவென்றால், சில பலவீன வெளிப்பாடுகள் நம்மில் உண்டாகும். ஆமென். அதை கர்த்தரிடத்துல நாம் மறைக்கக்கூடாது. சாராள் நகைத்தது கர்த்தருக்கு தெரியும். அவள் நகைத்ததுனால கர்த்தர் அந்த இடத்துல அவளை பனிஷ் பண்ணலை. ஆனால் கர்த்தருக்கு வேதனை உண்டாக்குகிற இன்னொரு காரியத்தை அவள் செய்தாள். என்னவென்றால், அவள் செய்யவே இல்லை, நான் அப்படி செய்யவே இல்லை என்று சொல்லி மறைத்து விட்டாள். தேவனிடத்தில் ஒன்றையும் மறைக்கக்கூடாது. தேவனுக்கு தெரியும், நாம் மறைத்தாலும் தேவனுக்கு தெரியும். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லிவிட வேண்டும். நான் தேவனுக்கு என்னை மறைக்காமல் இருக்கு மட்டும் நான் தேவனுடைய நிழல்

0: என்ன செய்தார்னா வீடமிட்டு புறப்பட்டு போகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, நாம் ஒரு காரியத்தை தேவனிடத்தில் மறைக்கும் போது ஆமென் அது நமக்கும் தேவனுக்கும் இடையே ஆமென் டிஸ்டன்ஸை உண்டாக்குது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் இடத்துல உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள். யாக்கோபு ஈசாக்கின் இடத்துல தான் யார் என்பதை மறைத்தான். கர்த்தர் ஈசாக்கை பார்த்து கேட்கிறோம் பேர் என்ன. அந்த இடத்துல யாக்கோபு மறைத்திருப்பான் என்றால், தன் தகப்பனிடத்தில் மறைத்தது போல கர்த்தரிடத்தில் மறைத்திருப்பான் என்றால், அவன் கடைசி வரைக்கும் யாக்கோபா தான் இருந்திருப்பான். அவன் உள்ளதை உள்ளதென்று சொல்லும் போது கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். அந்த இஸ்ரவேலை யெஷூரனாய் மாற்றினார். உன்னை அவரிடத்துல மறைக்காதே. உன் நிலையையும் உன் உள்ளத்தில் இருப்பதையும் மறைக்காதே. வெளிப்படுத்து. ஆமென். கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். செவிக்கலாமா? தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? ஆண்டவரே, அப்பா, இந்த உணர்வை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவர், உம்மிடத்தில் நாங்கள் எதையும் மறைக்காமல் எங்களை உள்ளபடியே வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: தட்டி மகிழ்ச்சியோடு நடனமாடி தேவனை முத்தமிட்டு ஆராதிக்க போகிறோம்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14 அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7,000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகாய் 2:23. காரரா பளிங்கு என்று அழைக்கப்படும் நீல சாம்பல் நிற அழகிய பளிங்குக்கல் ஒன்று சிற்பி ஒருவரால் சேதப்படுத்தப்பட்டது. அது இனிமேல் எதற்குமே உதவாது என்று நினைத்து இத்தாலியில் இருந்த ஒரு பேராலயத்தின் பின்புற முற்றத்திலே போட்டனர். சுமார் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அது எந்தவித பிரயோஜனமும் இன்றி அங்கேயே இருந்துவிட்டது. ஆனால் 1505 பேராலயத்தின் தலைவர்கள் வந்து இளம் சிற்பி மைக்கேல் ஏஞ்சலோவிடம் இந்த ராட்சத பளிங்கு கல்லை வைத்து ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டனர். மைக்கேல் ஏஞ்சலோ அந்த பளிங்கு கல்லை கூர்மையாக கவனித்தார். அதில் சேதமடைந்த இடங்களை கழித்துவிட்டு மீதம் இருக்கும் பளிங்கு கல்லை வைத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தார். அவருடைய கற்பனைக்கு இளம் மெய்ப்பன் தாவீதின் சிற்பம் வந்தது. அந்த தாவீதை எவ்வாறு அந்த பளிங்கு கல்லிலிருந்து வெளியே கொண்டு வருவது என்று திட்டம் தீட்டினார். கவனமாக தாவீதின் படத்தை அந்த பளிங்கு கல்லின் மேலே வரைந்தார். அதன் பிறகு தொடர்ந்து 3 ஆண்டுகள் அந்த பளிங்கு கல்லை தன் உளியால் செதுக்கினார். தாவீதின் சிற்பம் செதுக்கப்பட்ட பின்பு மைக்கேல் ஏஞ்சலோவின் மாணவன் ஒருவனை கம்பீரமாய் உயர்ந்து நின்ற அந்த தாவீதின் சிற்பத்தை பார்க்க அனுமதித்தார். அவன் 18 அடி உயரமும் 9 டன் எடையும் கொண்ட அந்த சிலையை பார்த்துவிட்டு, சார், இந்த சிலையில் ஒரே ஒரு குறைதான் இருக்கிறது. இந்த சிலையால் பேச மட்டும்தான் முடியவில்லை என்றான். ஆம் பிரியமானவர்களே, அநேகர் நம்மையும் பார்த்து இவர்கள் எதற்குமே பிரயோஜனப்பட மாட்டார்கள் என்று நினைக்கலாம், நம்மை ஒதுக்கலாம். ஆனால் நமக்குள் கிடக்கும் திறமைகளையும் தாளந்துகளையும் நம்மை படைத்த தேவனால் மட்டுமே பார்க்க முடியும். யாருக்கும் பிரயோஜனப்படாத நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் வருமானால் அவர் அதை மிகவும் நேர்த்தியானதாகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் மாற்றுவார். ஏனெனில் அவரே நம்மை தெரிந்து கொண்டுள்ளார். எப்தா என்பவன் ஒரு பரஸ்திரியின் மகன். அவனுடைய தாய் கீலேயாத்துக்கு அவனை பெற்றாள். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். கீலேயாத்தின் குமாரர் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்திவிட்டார்கள். ஆனால் தன் சகோதரர்களால் துரத்தப்பட்ட எப்தாவை தேவன் கையில் எடுத்தார். போர் செய்ய தேவையான பயிற்சியை தேவன் எப்தாவுக்கு கொடுத்தார். அவன் இஸ்ரவேலரை அம்மோன் புத்திரர் கையிலிருந்து மீட்டு ரட்சித்த வீரனானான். அதன் பிறகு இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதியாகவும் அவன் மாறினான். ஆம் பிரியமானவர்களே, எப்தாவை போலவே உங்களை படைத்த தேவன் உங்களை குறித்தும் ஒரு உயர்ந்த திட்டம் வைத்துள்ளார். ஒருவேளை மனிதர்கள் உங்களை பார்த்து அற்பமாக எண்ணலாம், வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் தேவனிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அவர் அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக உங்களை மாற்றுவார். நீங்கள் தற்செயலாய் இந்த உலகத்தில் வந்தவர்கள் அல்ல. நீங்கள் இந்த உலகத்தில் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் தாயின் வயிற்றில் அவர் உங்களை முன் குறித்துள்ளார். நீங்கள் அவர் கையில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அந்த நோக்கத்தை அவர் எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்குவார்.
3: சிலுவையிலே

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் 1:78-79. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவைகளையெல்லாம் எழுதி வைத்து ஜெபித்து வந்தீர்களோ அவைகளுக்கெல்லாம் இன்றைக்கு பதிலை தரப்போகிறார். நாம் வாசித்த வசனங்களில் தீர்க்கதரிசிகளால் எழுதி வைக்கப்பட்டவைகள் நிறைவேறும் பொருட்டு இயேசு இவ்வுலகத்தில் வந்தார் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இது என் வாழ்வில் நடக்கும், நடக்க வேண்டும் என்று எழுதி வைத்தவைகளுக்கு இன்றைக்கு கர்த்தர் பதிலை தரப்போகிறார். நாம் வாசித்த வசனங்களிலிருந்து 3 காரியங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக அந்தகார இருள். நிச்சயமில்லாத நாட்களுக்குள் கடந்து போகிறவர்கள், இருளில் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும், ஒருவேளை நம்முடைய உறவினராக, நண்பராக, நம்மோடு கூட வேலை செய்கிறவர்களாக, நம் வீட்டின் அருகில் உள்ளவர்களாக கூட இருக்கலாம். இயேசுவை அறியாது மரண இருளின் திசையில் இருக்கிற அவர்களுக்காக எழுதி வைத்து ஜெபித்து வந்தீர்களா? இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலும் உன்னத அருணோதயம் உதிக்கப் போகிறது. இயேசுவோடு கூட ஒரு சந்திப்பு உண்டாகப் போகிறது. விடுதலையின் வாழ்வை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். 2வதாக மரண இருள். வியாதியின் படுக்கையில் மரண அவஸ்தையில் நீண்ட நாட்களாக இருக்கிறவர்களை பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து, நாம் இனி பிழைப்போமா என்று அங்கலாய்த்து இருக்கிறவர்களுக்கு மரண பயத்தை போக்கும்படி இன்றைக்கு உன்னத அருணோதயமாகிய இயேசு உதிக்கப் போகிறார். உங்கள் குடும்பத்தில், நண்பர்களிடத்தில், அயல் வீட்டாரிடத்தில், பணியிடங்களில், சபைகளில் யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபித்த உங்களுக்கு இன்றைக்கு பதிலை தரப்போகிறார். 3வதாக சமாதானம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சத்ரு சமாதானத்தை திருடிக்கொண்டான். சமாதானத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிற உங்களை இன்று இயேசு சந்திக்க வருகிறார். உங்கள் உறவினர்களில் கணவன் மனைவியினாலோ, பிள்ளைகளினாலோ, அல்லது வேலை செய்கிற இடங்களில் முதலாளியினாலோ, கூட வேலை செய்கிறவர்களாலோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் சமாதானம் பறிக்கப்பட்டதா? கவலை வேண்டாம். நம்முடைய இயேசு கிறிஸ்து சமாதானக்காரரர். அவர் உன்னதத்திலிருந்து உதித்த அருணோதயம் உங்களை இன்றைக்கு சந்திக்க வருகிறார். நீங்கள் எழுதி வைத்து ஜெபித்தவைகளுக்கு பதிலை தரப்போகிறார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் அவர் மாறாதவர், உண்மை உள்ளவர். உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: அன்பார்ந்த ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான தலைப்பு கனியாகிய சமாதானம். அதற்கான ஜீவ வார்த்தை கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஆவியின் கனிகளில் விசேஷமான ஒரு கனி சமாதானம். அதை பெறும் போதும் உங்களுக்கு மகிழ்ச்சி, நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போதும் உங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த ஆவியின் கனியாகிய சமாதானம் தனித்தும் செயல்படும், மற்ற பண்புகளோடு சேர்ந்தும் செயல்படும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையவையாக இருக்கின்றது. இயேசுவின் வாழ்க்கையில் ஆவியின் கனிகள் அனைத்தும் நிறைவாய் காணப்பட்டன. கிறிஸ்துவை உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய குணாதிசயங்கள் உங்களில் வெளிப்பட வேண்டும். நீங்களும் ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாய் ஜீவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையெல்லாம் சமாதானம் நிரம்பி இருக்கும். ஆவியானவரின் அபிஷேகத்தை பெறும் போது ஆவியின் வரங்களும் ஆவியின் கனிகளும் உங்களுக்குள் வருகின்றன. ஆவியின் வரங்களை பரலோக தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் ஆவியின் கனிகளை நீங்கள் தேவனுக்கு சந்தோஷத்தோட கொடுக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமாய சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன் என்று உன்னத பாட்டு 7:13 காணலாம். இந்த சமாதான கனியை பெற்றுக்கொள்ள நீங்கள் கர்த்தரில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று ஜோவான் 15:4 காண்கிறோம். ஒரு நாத்திகவாதி மனிதனின் படைப்புகள் எல்லாவற்றையும் பற்றி பேசிவிட்டு, கடவுள் இல்லை, அப்படியே கடவுள் இருந்தாலும் அவர் நமக்கு தேவையில்லை என்று காரசாரமாக பேசினார். அங்கிருந்த ஒரு கிறிஸ்தவ சகோதரன் அந்த நாத்திகவாதியின் வாதத்தை கேட்டுவிட்டு அமைதியாக, ஐயா, ஒரு சிறு எறும்பை பாருங்கள், அது எவ்வளவு சமாதானமாக ஓடித் திரிகிறது. உங்களால் ஒரு சிறு உயிருள்ள எறும்பை சிருஷ்டிக்க முடியுமா? அந்த எறும்புக்கு இருக்கும் சமாதானத்தை பெற முடியுமா என்று கேட்டார். அந்த நாத்திகவாதி சிந்தித்து பார்த்தார். அவர் எவ்வளவோ நாத்திகவாதம் பேசிய போதிலும் அவருடைய சொந்த வாழ்க்கையிலோ சமாதானம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தார். ஆகவே அவர் அந்த கிறிஸ்தவ சகோதரனை பார்த்து, உண்மைதான், மனித ஞானத்தால் சமாதானத்தை பெற முடியாது என்று ஒப்புக்கொண்டார். ஆம், தேவ சமாதானம் என்பது தேவன் அருளும் ஈவு ஆகும். சூழ்நிலைகள் மாறிவிடும், துன்பங்கள் விலகிவிடும், அவற்றின் மத்தியிலும் சமாதானம் நிலைத்து நிற்கும். நிலைத்திருக்கிற ஒரே சமாதானம் தேவன் தருகின்ற சமாதானம்தான். அதனுடைய முடிவும் இனிமையானது. தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் உதவியால் நிலையான நிரந்தரமான சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். விசுவாசிகளுக்கு மட்டுமே கிடைக்கிற பெரிய பாக்கியம் இது. ஆவியானவர் இலவசமாய் அளிக்கும் மேன்மையான கனி இது. உங்கள் நினைவு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று ரோமர் 14:17 கூறுகிறது. ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான நிகழ்வுகளை 24 மணி நேரம் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே உங்களை மிகுந்த சமாதானத்திலே நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.

0: சரியான வார்த்தைகளை பேசினால் என்ற தலைப்பில் சகோதரன் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17 ஐந்தாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:5.
2: இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும்.
1: இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிற ஒரு காரியம் இது. ஆண்டவரும் ஆபிரகாமும் மட்டும் இடையே நடக்கிற ஒரு சம்பாஷணை இது. இட்ஸ் எ கான்வர்சேஷன் பிட்வீன் காட் அண்ட் ஆபிரகாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஃப்ரம் நவ். நம்முடைய ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், நம்ம தான் பல நேரங்களிலே கடந்த காலத்திலே உட்கார்ந்துருவோம். என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில் அப்படி ஆயிடுச்சு, என் பிரச்சனை தீருமா அப்படின்னு சொல்லி கடந்த காலத்திலேயே வாழ்கிற நிறைய மக்கள் உண்டு. There are a lot of people who live in their past. கடந்த நாட்களில் எடுத்த தவறான தீர்மானங்கள், கடந்த நாட்களில் பேசின தவறான வார்த்தைகள், கடந்த நாட்களில் நடந்த நிகழ்வுகள், இவைகளிலேயே நிறைய பேர் ஸ்டக்காய் உட்கார்ந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கடந்த காலத்தின் தேவன் அல்ல, நிகழ்காலத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இனிமேல் வருகிற காலங்கள் ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் மாற்றுவேன். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், இனி. எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொன்னாரு? ரொம்ப முக்கியம் இல்ல? நம்ம பிள்ளைங்களை நாம தண்டிக்கும் போது கூட நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, பெற்றோர் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, இனிமே செய்யாத, இனிமே நீ இப்படி இருக்கணும், இனிமேல், ஃப்ரம் நவ். ஆண்டவர் அப்படிதான் பேசுறார். ஆபிராம் சொல்றாரு, இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல், அங்க அடுத்த வார்த்தை முக்கியம், நான் உன்னை. ஆண்டவர் பொதுப்படையாக பொதுவான ஜனங்களை ஆசீர்வதித்தாலும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? தனித்தனியாக உறவு வைக்கிற தேவன். He is a personal God and you can have a personal relationship with God. நம்முடைய தேவன் ஜாதிகளின் தேவன், தேசங்களின் தேவனாக இருந்தாலும் தனி நபரின் தேவனாகவும் இருக்கிறார். நம் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையில் பேச விரும்புகிற, ஐக்கியம் வைக்க, தொடர்பு வைக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அதனால ஆராதனைக்கு வர்றோம், சேர்ந்து ஆராதிப்பது நல்லது. ஆனால் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், தனிமையா இருக்கும் போது நானும் என் தேவனும். வேதம் முழுசும் நீங்க பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் மனிதர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் அவர்களோடு கூட பேசினார். யாக்கோபு தனிமையா இருக்கிறான், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, பயம் இல்லை, அந்த பயம் நிறைந்தவனா இருக்கிறான். அந்த நேரத்துல வானம் அவனுக்கு திறக்கப்பட்டது. When you are alone, remember God wants to do something to you. இயேசு கிறிஸ்து தனிமையிலே வனாந்திரத்திலே சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அந்த தனிமையிலே, that loneliness, தேவன் அவரோடு, பரிசுத்த ஆவியானுடைய பலன் இயேசுவோடு கூட இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய நேரங்கள் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துருச்சு, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துருச்சு, இதனுடைய பிரதிபலன் தான் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். இல்லை, இன்னைக்கு நீங்க தீர்மானிப்பீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர், இனி From now, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை மாற்றுவேன், நான் உன்னை உருவாக்குவேன் என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஆபிரகாமுக்கு 75 இருக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை அழைத்தார். அழைத்த போது ஆபிரகாமிட்ட ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார், நான் விசுவாசிக்கிறேன் தேவன் எவர்களை எல்லாம் அழைக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் இந்த வாக்கு தத்தத்தை தேவன் தருகிறார். நம்மெல்லாம் அழைக்கப்பட்டதினாலே தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அழைக்கப்பட்டதினாலதான் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் தேவன் சொல்லுகிற ஒரு வாக்கு தத்தம் என்னவென்று சொன்னால் வாசிங்களா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:2. ஆதியாகமம் 12:2.
2: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
1: ஆண்டவர் ஆபிராமுக்கு ஒரு காரியத்தை சொன்னார், உன்னுடைய தேசத்தை, உன்னுடைய மக்கள் எல்லாம் விட்டு நீ வெளியே வா. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் அநேகரை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாங்க, என்னுடைய ஜனம், என்னுடைய பாஷை, என்னுடைய மொழி, என்னுடைய மக்கள், என்னுடைய சடங்குகள், இப்படி சொல்லி நிறைய பேர் உட்கார்ந்துருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே வா, யூ கம் அவுட், எனக்காக நீ வெளியே வா, நான் சொல்ற வார்த்தையை கீழ்ப்படிந்து நீ வெளியே வா, நான் உன்னை என்ன பண்ணுவேன், பெரிய ஜாதியாக்குவேன். நம்மை பெரிய ஜாதியாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறது யாருங்க, கர்த்தர். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி, உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன், என்னவா இருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன். ஆண்டவர் அவனுக்கு சொன்ன காரியம், நீ அநேக பிள்ளைகளை பெற்றெடுப்பாய். அன்னைக்கு போல சரீர பிரகாரமா ஆண்டவர் சொன்னா, இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை உண்மையாய் விசுவாசிக்கிற யாராயிருந்தாலும் அவங்க மூலமாக நிறைய பேரு ஆண்டவரை அறிந்து கொண்டே இருப்பார்கள். யார் ஒருவர் தேவன் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து தங்களுடைய உலக வாழ்க்கையிலிருந்து வெளியே ஆண்டவருக்காக வர்றாங்களோ, அவங்க வாழ்க்கை பிரயோஜனமற்ற வாழ்க்கையா இருக்காது, பிறருக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையா இருக்கும். 10 வருஷம் ஆயிடுச்சு, பிள்ளை இல்லை, இப்ப யோசிக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க. நான் யோசித்து பார்த்தேன், நிறைய பேர் நிறைய வழிகளை சொல்லியிருப்பாங்க, ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும், உங்களுக்கு பிள்ளை வேணும்னா இதை செய்யுங்க, பிள்ளை வேணும்னா அதை செய்யுங்க, எல்லாம் முயற்சி செய்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையின் பிரச்சனைக்காகவும் நிறைய பேர் நமக்கு நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உங்கள் பிரச்சனையை பார்த்தோன்னே இப்படி செஞ்சால் தீந்துரும்னா, அப்படி செஞ்சால் தீந்துரும் இல்லையா? இலவச ஆலோசனை மையங்கள் நிறையா இருக்குது நாட்டில், பார்க்குறவங்களாம் நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்களேன், அப்படி சரியானா, அப்படி பண்ணுங்க சரியானா, அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் நினைக்கிறேன் ஆபிரகாமும் சாராய்க்கும் அநேகர் அநேக விதமான ஆலோசனைகள் சொன்னார்கள், ஆனால் வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை. ஏன் என்று சொன்னால், மாற்றத்தை கொண்டு வருபவர்கள் தேவன் மாத்திரமே. இன்னைக்கு அதை நீங்க விசுவாசிங்களா, அதை நம்புங்களேன். என்னெல்லாமோ முயற்சி செய்துட்டேன், நான் என்னெல்லாமோ செய்துட்டேன், என்ன சொல்றவங்க சொல்றதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், ஆனால் இன்றைக்கு நான் தீர்மானம் பண்ணுகிறேன், மாற்றத்தை கொண்டு வர வல்லமை உள்ளவர் தேவன் மாத்திரமே, அவரையே நான் நம்புகிறேன். அதை சொல்லணும், இன்னைக்கு நான் அந்த தீர்மானத்தோட நம்ம இங்கிருந்து போகணும், சொல்லணும். ஆண்டவரே, நிறைய பேர் நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க, நல்ல ஆலோசனையாக தான் இருந்துச்சு, ஆனால் அவைகள் எல்லாம் என் வாழ்க்கை கெடுத்ததே அல்ல, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் அது மனுஷனுடைய வார்த்தை, ஆனால் இன்றைக்கு நான் காத்திருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைக்காக. அதை மறந்து ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை, மற்றவர்களுடைய ஆலோசனைகள் ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. இவங்களே பேசி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது, அதை செய்வோம் என்று சொல்லி ஆபிராமுடைய சாராயுடைய வேலைக்காரியை ஆபிராம் திருமணம் பண்ணுகிறார். பிள்ளையும் பிறந்தாச்சு, பிள்ளை தானே பிரச்சனை, சரியாயிரும் நினைச்சாங்க இவங்க ஒரு முயற்சி எடுத்து, ஆனால் பிரச்சனை குறையவில்லை, பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு. அநேக நேரங்களில் நம்மால் பொறுமையாய் இருக்க முடியாததினாலே நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்கிறோம். நிகாண்டவர ஜெபம், நிகாண்டவரே உமக்காக பொறுமையோடு காத்திருக்க எனக்கு உதவி செய்யும், உம்முடைய காலங்களுக்காக நேரங்களுக்காக நான் பொறுமையோடு காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். வாலிபர்களை பாருங்க, நிறைய வாலிபர்கள் இங்கே அடம் பிடிக்கிறாங்க, எனக்கு ஃபோன் வாங்கியே ஆகணும், பெற்றோரிடத்தில் கேட்குறாங்க, எனக்கு ஃபோன் வேணும், ஃபோன் வேணும். எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா, சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஏதோ ஒரு வீடியோ போட்டு பெற்றோர் ஃபோனை யார்கிட்ட கொடுத்துட்றாங்க, பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்றாங்க. இப்படி தொல்லை பண்ணாமல் இருந்தால் சரி, நீ என்னத்தையாவது பண்ணிக்க, என்னத்தையாவது பார்த்துக்கோன்னு சொல்லி பிள்ளைங்க கையில் கொடுத்துட்றாங்க பாருங்க. அந்த பிள்ளைங்க அந்த ஃபோனை யூஸ் பண்ண அது மேலே ஒரு ருசி வந்துடுது பிள்ளைகளுக்கு. சில பெற்றோர் ரொம்ப பெருமையாக நான் பேசுறது கேட்டிருக்கேன், என்னன்னா, நான் என்ன லாக் போட்டாலும் என் பிள்ளை ஓப்பன் பண்ணிடுறான், நான் ஃபோனில் என்ன லாக் பண்ணாலும் என் பிள்ளை என்ன பண்ணிடுறான், ஓப்பன் பண்ணிடுறான். இதில் சந்தோஷப்படுறீங்களா, ஒரு நாள் பீரோ லாக்கை ஓப்பன் பண்ணுவான், அன்னைக்கு யோசிப்பீங்க, ஐயோ தப்பு செய்துட்டேனே. சந்தோஷப்படுறீங்களா, பெருமைப்படுறீங்களா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீரோ அப்படி நான் வளர்த்து எடுக்கிறேன் ஆண்டவரே. நான் சொல்லுவேன், ஒரு காலம் வளர்ந்த பிறகு நம்முடைய சமுதாய பொறுப்புகளோ வேலை பொறுப்புகளோ வந்துருச்சுன்னா ஃபோனை ஆஃப் பண்ணக்கூட முடியாது, அன்னைக்கு வர வழி இல்லாமல் தூக்கிட்டு திரிவோம். ஆனால் இன்றைக்குள்ள பிள்ளைங்க நல்லா ஜெபித்து வேதம் வாசித்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாட்களில் எதை தேடி போகிறாங்க, ஃபோன் வேணும். பல குடும்பங்களில் பிரச்சனை, எனக்கு ஃபோன் வேணும். ஏன் தெரியுமா, பொறுமையாய் காத்திருக்க முடியவில்லை. வாலிப தம்பி தங்கச்சிங்க ஏன் தவறு செய்கிறாங்க, ஏற்ற வேலை கிடையாது, படித்து முடிக்கலை, ஆனால் அதுக்குள்ள வாழ்க்கை துணையை தேடி போகிற அவலத்தை நாம் பார்க்கிறோம். அப்புறம் போய் மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க, எல்லா காரியங்களுக்காகவும் பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். வெயிட், பி பேஷண்ட். ஏற்ற வேளையில ஏற்ற நன்மைகளை நம் பரமபிதா நமக்கு தந்தே தீருவார், அதிலே மாற்றமே கிடையாது. ஆமென். என் வாழ்க்கையில என்ன நன்மைகள் எப்பொழுது வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், அந்த நாளில அதை ஒருவரும் தடை செய்ய முடியாது, கர்த்தர் அதை எனக்கு தருவார். ஆமென். சொல்லுங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன வேணும் எனக்கு? பொறுமையோட காத்திருக்க வேண்டும். You need to have patience, wait patiently. பொறுமையோடு காத்திருக்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. ஏன் நிறைய பேர் இன்னைக்கு கடன் கடன் கடன் கடன் பிரச்சனை, என்ன காரணம் சொல்லுங்க? குறைஞ்சது 80% என்னவென்று சொன்னால், சேர்த்து வைத்து பொறுமையோடு ஒரு பொருளை வாங்குவதற்கு மனதில்லை. இன்றைக்கே வேண்டும், இன்றைக்கே அனுபவிக்க வேண்டும். 24 இஎம்ஐ கட்டிக்கலாம், 2000 ரூபா தான் மாதம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2000 2000 போட்டு வருஷத்தின் முடிவில் 24,000 ஒரு பொருளை வாங்குவாங்க, அதுக்கு வட்டி 6,000 கட்டுவாங்க, 30,000 ரூபா. நான் சொல்கிறேன், ஏன் மாதம் மாதம் அது நீங்கள் உங்கள் பையிலே சேர்த்து வச்சு ஏன் காத்திருந்து வாங்க முடியாது? முடியல. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருக்க எனக்கு உதவி செய்யும், பொறுமையோடு காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். அப்படி காத்திருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சிமியோன் என்ற மனுஷன் கர்த்தருக்காக காத்து கொண்டிருந்தான், ஆலயத்துல ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். இயேசு என்று உலக இரட்சகர் வரப்போறாரு, அவரை காண வேண்டும், தேவன் உணர்த்தியிருந்தார், காத்து கொண்டிருந்தார். ஹி வாஸ் வெயிட்டிங், வெயிட்டிங், வெயிட்டிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காத்திருக்கிற நாட்கள் வீணான நாட்கள் அல்ல. நிறைய பிள்ளைங்க அதே மாதிரி, திருப்பி ஏன் பிள்ளைங்க உதாரணம் சொல்றேன்னு எனக்கு தெரியல, பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட ஒரே நச்சரிப்பு, எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க, லைசன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வாங்கியே ஆகணும், எனக்கு வேணும், இப்பவே வேணும். அதுவும் இவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் வேணும். அப்பாவால் முடியுமா, அம்மாவால் முடியுமா, என்ன சூழ்நிலைனோ. நீ அவசரப்படுவா என்று சொன்னால் ஆசீர்வாதமாக இருக்காது, அது உனக்கு ஒரு பாரமாக இருக்கும், உன் வாழ்க்கை அது கெடுக்கிறதா இருக்கும். வாங்கு, நீ எப்போ வாங்கணும் தெரியுமா? நீ படித்து வேலைக்கு வந்து சம்பாதிச்சு உன் சம்பாத்தியத்தில் உனக்கு என்ன வேணாலும் வாங்க. அப்பவும் சொல்கிறேன், கடன் வாங்காமல் வாங்க, அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பைக் இல்லைனா வாழ்க்கையே இல்லை, மொபைல் இல்லைனா வாழ்க்கையே இல்லை, இப்படி நினைக்கிற ஒரு நினைப்பு பிள்ளைகளுக்குள்ளே வந்து விட்டது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவருக்காக நீ காத்திருக்கும் போது எல்லா காரியங்களை குறிச்சும் காத்திருக்க கற்றுக்கொள். லேர்ன் டு வெயிட் ஆஃப் ஃபார் காட். வாசிங்களேன், சங்கீதக்காரன் இதை அழகாக சொல்லுகிறான். சங்கீதம் 40:1, புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 40:1. சங்கீதம் 40:1,
2: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார்.
1: சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருக்காக
2: பொறுமையுடன்
1: காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து
2: என் கூப்பிடுதலை
1: கேட்டார். I waited patiently for the Lord. குறிப்பிட வேண்டிய வார்த்தை என்ன? கர்த்தருக்காக எப்படி காத்திருந்தேன்? பொறுமையுடன் நான் காத்திருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் அந்த பொறுமையை தாங்க, கிவ் மீ தட் பேஷன்ஸ் இன் மை லைஃப். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். ஆனாலும் ஒன்றும் நடக்கலை, அதனால அவசரப்பட்டுட்டாங்க, அதனால எவ்வளவு பாதிப்புகள் அவருடைய வாழ்க்கையில் வந்துச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பொறுமையோடு காத்திரு, ஹாவ் பேஷன்ஸ், யூ வெயிட் ஆன் மீ. என்னுடைய நேரம், நான் செய்ய வேண்டிய காரியம் தாமதமே ஆகாது. ஏற்ற வேளையில உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என்னுடைய நேரத்துக்காக நீ என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். சவுல் என்ற மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். இந்த சவுல் என்ற மனுஷனை கர்த்தர் ராஜாவாக்கினார். சாதாரணமான ஒரு மனுஷன். சவுல் வாஸ் அ சிம்பிள் மேன், பட் காட் மேட் ஹிம் தி கிங். அவனை ராஜாவாக தேவன் மாற்றினார். ஆனால் ஆசாரியன் யார் தான்? சாமுவேல். சாமுவேல் வருகிற வரைக்கும்

0: பேச்சிலிருந்தே உங்களுக்கு தெரியும், அதை நியாயப்படுத்திட்டே இருப்பாங்க. ஏன் வாங்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? ஊட்டியில் இருக்கிற மழை பெய்யுது, எப்படி டூ வீலரில் போகிறது? அப்படிதான் ஆரம்பிப்பாங்க, அதை நியாயப்படுத்துவாங்க. அந்த தேவையை இவர்கள் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, வாங்கி நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் தவிப்பாங்க. எனக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் கொடுக்குற ஆசீர்வாதமாக இருந்தால் அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீர் எனக்கு தருவீர். ஆமென். சங்கீதக்காரனுடைய மிக அழகான அனுபவத்தை அவன் எழுதுறான். கர்த்தருக்காக நான் என்ன பண்ணேன்? பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த பொறுமை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஆராதனையில் உட்காந்துருப்போம், பைபிள்லாம் திறந்து நல்லா வாசித்து நல்லா செய்தி முடிஞ்சோடனே ஜெபிக்கலாம் அப்படின்ன உடனே நீங்கள் கேட்குற சத்தம் என்ன தெரியுமா? எல்லாம் அவசரமாக பைபிளை மூடி ஜிப்பெல்லாம் போட்டு பேக்குள்ள வச்சு ஜெபம் முடிகிற வரைக்கும் கூட என்ன பண்ண முடியாது சொல்லுங்களேன். ஜெபம் முடிகிற வரைக்கும் கூட காத்திருக்க முடியும். பைபிள் அவளுக்கு கொஞ்சம் முடிகிற வரைக்கும் திறந்துருந்தா தான் என்னவா? உடனே ஒரு சலசலப்பு, கட கட கட கடனு ஜிப்பு போட்டு பேக்கில் உள்ளே வச்சு எல்லாம் ரெடியாக கெட் செட் கோக்ரமாக ரெடியாக உட்காந்துருப்போம். கர்த்தருக்காக நான் என்ன பண்ணுவேன்? பொறுமையுடன் காத்திருப்பேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எவைகளை செய்ய வேண்டும் என்று சுத்தம் வைத்திருக்கிறாரோ அதை ஒரு மனுஷனும் ஒரு நாளும் தடை செய்ய முடியாது. ஆமே, முயற்சி செய்வாங்க, ஆனால் ஆண்டவர் வார்த்தையை சொன்னார்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நிறைவேற்றுதல் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாசிங்களேன், ஆபகுக்கின் புஸ்தகம், ஆபகுக்கின் புஸ்தகம் 2:3 வாசிக்க கேட்கலாம். ஆபகுக் 2:3
1: குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை.
0: சேர்ந்து வாசிக்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஒருவேளை மொழி பெயர்ப்பில் ரெண்டு இடத்துலையும் தாமதம் என்ற வார்த்தை வந்து விட்டது. ஆனால் அர்த்தம் என்ன? நமக்கு வர வேண்டிய வாக்குதத்தத்தின் நிறைவேறுதல் தாமதிப்பது போல காணப்பட்டாலும் தேவன் அதை குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவார். அதான் அர்த்தம். இதை புரிவதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறோம்னு வைங்களேன். கோயம்புத்தூரில் ஒருவேளை தாமதமாக வரும், 1 hour காத்திருக்கணும், ஏன்னா 8 வர வேண்டிய ட்ரெயின் 9 ஆயிடுச்சே. ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்குள்ளே அங்கே ரைட் டைமில் ரீச் ஆயிரும். அந்த 1 hour என்ன பண்ணிடுவாங்க, இதில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிற நேரத்துக்கு சில காரியங்கள் நடக்கவில்லை என்றாலும் தேவன் குறித்த நேரத்தில் அவர் சொன்ன காரியத்தை நிச்சயமாக தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார்னா மாறவே மாறாது. ஆனால் நமக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? பொறுமை. ஆவியின் கனியில ஒன்று என்னங்க? நீடிய பொறுமை. சொல்லுங்க, என்னது? நீட்டி சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? நீடிய பொறுமை. நீடிய பொறுமை, காத்திருக்கிற அந்த அனுபவம் நமக்கு வேணும். என் பிரச்சனை தீரணும் இன்னைக்கே தீரணும். நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. என் காரியம் தீரணும் இன்னைக்கே தீரணும். தீரும். தேவன் அதற்கு ஒரு நேரத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? குறித்து வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் அதை சரி பண்ணுவார். இப்போ இவங்க அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள், அநேக கெடுதல்களை தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டார்கள். ஆண்டவருடைய சத்தத்தை 13 அவர்களால் கேட்க முடியாமல் போய்விட்டது. 75 ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வந்தாரு, 86 சத்தம் நின்று போச்சு, 99 ஆகி போச்சு. இப்போ ஆண்டவர் மீண்டும் அவரோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் எப்படி பேசுகிறார் வாசிங்க. ஆதியாகமம் 17:4 வசனத்தை வாசிக்கலாம்.
1: நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய்.
0: ஆங்கிலத்தில் இப்படி வாசிக்கிறோம். In English we read like this, my promise is still with you. என் வாக்குத்தத்தம் இன்னும் உன்னோடே கூட இருக்கிறது. நீதான் என்ன மறந்து என்ன பண்ணிட்ட, அவசரப்படுத்திட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, என் வாக்குத்தத்தம் இன்னும் உன்னோடே கூட இருக்கிறது சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு

0: காரியத்தை சொல்லுகிறார். ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம்.
1: இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும்.
0: சொல்லுங்களேன், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல்
1: நான் உன்னை
0: திரளான ஜாதிகளுக்கு
1: தகப்பனாக
0: ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க நினைக்கிறதையும் பேசுகிறதையும் மாற்றிக்கொண்டால் உங்க வாழ்க்கையில என் வாக்கு தத்துவம் நிறைவேறும். நிறைய பேருடைய வாழ்க்கையில வாக்கு தத்துவம் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய வாய். சிலர் அமைதியாக சிரிக்கிறாங்க. ஒரு சிலருடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய வாய். சிலர்லாம் பேசுனாங்கன்னா காலையிலிருந்து சாயங்காலம் எவ்வளோ பேசினாலும் நெகட்டிவாகவே பேசிட்டு இருப்பாங்க. இது முடியாதுங்க, இது நடக்காதுங்க, இது ஆகாதுங்க, சந்தேகமும் பயமும் இதே தான் வாயில் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆபிராமே உன் பெயரை நான் என்ன பண்ணுறேன், ஆபிரஹாம் என்று மாற்றுகிறேன். ஏனென்றால் நீ திரளான ஜனங்களுக்கு என்னவா இருக்க போற, ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்க போற. பாருங்க, நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களை நான் சொல்கிறேன். சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு சிலர் என்ன சொல்றார் தெரியுமா, நீ பேசவே பேசாதங்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பேசவே பேசாது. ஆங்கிலத்தில் அதை சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க, சொல்லுங்க தான், ஷட் அப். சிலர் ஆண்டவர் அப்படி தான் சொல்றாரு, நீ பேசவே பேசாதப்பா, நீ பேசினா காரியத்தை என்ன பண்ணிடுவேன், கெடுத்துருவேன். அநேகருக்கு அவங்களுடைய நாவு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் நாவை தொடுங்க, ஆண்டவரே என் நாவை தொடுங்க. ஆண்டவர் சொன்ன மரணமும் ஜீவனும் இந்த நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. லைஃப் அண்ட் டெத் ஆர் இன் த பவர் ஆஃப் யுவர் டங். இந்த நாவை தொடுங்க ஆண்டவரே, சரியா பேச எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சில சம்பவங்களை சொல்றேன், விளங்கிக் கொள்வீர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:13, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:13.
1: தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக.
0: 18.
1: அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றான்.
0: ஓகே, இங்க என்ன வாசிக்கிறோம், ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யாரு, சகரியாவும் அவனுடைய மனைவி எலிசபெத்தும் ஒரு பிள்ளைக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆசாரிய ஊழியம் பண்ணும் பொழுது தேவ தூதன் வந்து சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளை என்ன பண்ண போகுது, பிறக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பதில் சொல்றாரு, என்னங்க, நான் கிழவனா இருக்கிறேனே ஆரம்பிச்சிட்டார்ல புலம்புல. ஏன் அப்படி வந்துச்சு தெரியுமா, அப்படியே பேசி பழகிட்டாங்க. வீட்டில் இருக்கும் போதெல்லாம் பேசுவாங்க, நமக்கு வயசாகிட்டே போகுது, இன்றைக்கி நமக்கு நடக்குமா, நம்ம பிள்ளைக்கு வயசாகிட்டே போகுது, கல்யாணம் ஆகுமா, நம்முடைய நமக்கு வயசாகிட்டே போகுது, வேலை கிடைக்குமா, இப்படி புலம்பி புலம்பி புலம்பி புலம்பி தேவ தூதன் வந்து ஒரு செய்தியை சொன்னாலும் இந்த மண்டிக்குள்ளே ஏற மாட்டேங்குது. பாருங்க, செய்தி சொல்றது யாரு, தேவனுடைய தூதன் சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளை, நீ கேட்ட ஜபம் உனக்கு கொடுக்கப்பட்டது, கேட்கப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது அவனால விசுவாசிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அது எப்படி ஆகும், நான் என்ன இருக்கிறேன், கிழவனாயிருக்கிறேன். பார்த்தாரு, வாசிங்க 20 வாசிங்க.
1: இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான்.
0: என்ன சொல்றாரு, இது நிறைவேறும் வரைக்கும், இது கண்டிப்பா ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அது என்ன ஆகும், நிறைவேறும், நிறைவேறும் வரைக்கும் நீ என்னவா இருப்ப, இனி பேசிப்பாரு. அவன் முடிச்சு வெளியே வரும், எல்லாம் கேக்குறாங்க, எப்படி ஆராதனை நல்லா போச்சா, என்னமா திருப்பி திருப்பி கேட்டு பாக்குறேன், வாய் முடியல, ஒண்ணுமே முடியல. பாருங்க, ஏன் அடைச்சு போட்டார் தெரியுமா, இவன் வாயை திறந்து விட்டா இவன் பேசி பேசியே கெடுத்துருவான். தீர்மானம் பண்ணுங்க, என் வாயின் வார்த்தைகள் அவைகளிலே ஜீவன் உண்டு, நான் இன்னையிலிருந்து சரியான வார்த்தைகளை நான் என்ன பண்ணுவேன், பேச ஆரம்பிப்பேன். சரியான வார்த்தையை நான் பேச ஆரம்பிப்பேன். பிள்ளைகளை திட்டுறது, நீ எல்லாம் என்னவா போற தெரியல, எல்லாம் உருப்படுவியான்னு தெரியல, நீ இப்படி நல்லா வருவியான்னு தெரியல. சில கணவன்மார் அவங்களுடைய மனைவிமார சபிக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். உன்னால தான் நான் இப்படி இருக்கிறேன், இல்லை உங்களால தான் நீங்க இப்படி இருக்கிறீங்க. வார்த்தைகள், பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் வேர்ட்ஸ். ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் ஒன்று என்ன செய்யணும் தெரியுமா, அந்த வாக்கு தத்தத்தை பேச கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அமைதலாகவாவது இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் அழகா சொல்லலாம், நுணலும் தன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இங்க தான் இருக்கிறேன், நான் இங்க தான் இருக்கிறேன், நான் இங்க தான் இருக்கிறேன்னு கேட்டா வந்து லபக்குன்னு பிடிச்சிட்டு போயிடும். வாயை வச்சுட்டு நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியல, சும்மா இருக்க முடியல, வாய் தான் பிரச்சனை. ஒரு கல்யாணம் ஆன தம்பதியர் அவன் சொல்கிறாங்க, நான் அந்த பையன் சொல்கிறேன், என்னை சேர்ந்தே வாழ முடியாது, என்னப்பா பிரச்சனை, நான் நினச்சேன் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஏதாவது பேசுவான் அப்படின்னு நான் நினச்சேன். அவன் சொன்னான், அவன் வாய் சரியில்லை, அவ்வளோதான், ஒரே வாய் முடிச்சிட்டார், ஒரு லைனில் முடிச்சிட்டார், வாய் சரியில்லை அப்படின்ட்டார். அவ்வளோதுக்கு அவன் மேலே பேச விரும்பலை. சரி, வாய் சரியில்லைன்னா குடும்பமும் சரியாக தான் இருக்காது. இன்னைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாயிலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகள் வரும், இல்லை அதை பேச பழகலை, இது வரைக்கும் பிற்போக்காகவே பேசி பழகிட்டேன்னா வாயை மூடிக்குள்ள ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே நான் ஒன்று பாசிட்டிவாக பேசணும், வார்த்தைகளை நான் பேசணும், எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பேச வேண்டும், அல்லாவிட்டால் நான் ஒன்றும் பேசாமல் என்ன பண்ணணும், அமைதியாக இருக்க வேண்டும். அதுக்கு எனக்கு என்ன கொடுங்க, பலன் தாங்கான்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம், குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது, அதுக்கப்புறம் நீ பேசிக்கோ, ஏன்னா பிறந்த ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறிச்சு, இன்னமும் பேசிக்கோ போ அப்படின்ட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒன்று வாக்கு தத்துவத்தை பேசணும், வார்த்தையை பேசணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, பேசவே கூடாது. இன்னையிலேருந்து வீட்டில் இருக்கும்போது நோட் புக் கையில் வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போல்லாம் தப்பாக ஈஸியாக வராது, சிலர் வாயெல்லாம் மூடவே ஆமா தானே, சமாதானமா காலில் கிளம்புவாங்க பாருங்க, வீட்டில் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை விட்டா போதும், சூழ்நிலை அப்படியே தலைகீழா மாறிடும், தலைகீழா மாறிடும். அந்த வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையா இருக்க கற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய வார்த்தைகள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை தடை செய்யக்கூடியதா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே என் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் ஜீவன் கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கு, லைஃப் கிவிங் வேர்ட்ஸ். அசன விசுவாசிக்கிற இடத்துலருந்து என்ன வருமா, ஜீவன் நதிகள் புறப்பட்டு ஓடும். என் வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும், விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட நாவாய் இந்த நாவை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நாக்கு மட்டும் ரட்சிக்கப்படலை, என்னன்னு தெரியல, தண்ணிக்குள்ள போமா நாக்கை வெளியே விட்டாங்களா, நம்ம மாறவே இல்லைங்க. ரட்சிக்கப்போ முன்னாடி எப்படி பேசுனாங்களோ அதே வார்த்தையை தான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க, அதனால ஒரே பிரச்சனை, மாறவே மாட்டேங்குது, சூழ்நிலைகள் மாறவே மாட்டேங்குது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல நீங்க சொல்லுங்க, உனக்கு நிலையான வீட்டை நான் கட்டுவேன், ஐ வில் பில்ட் யூ அ ஷுவர் ஹவுஸ், உன் குடும்பம் கட்டி எழுப்பப்படும், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை நீ கட்டி எழுப்புகிறதற்காக நன்றி. எதை பேச ஆரம்பிச்சிட்டோம், நம்ம என்ன பார்க்குறோமோ அதையே பேச ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க, இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன், தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடை உங்களுக்கு தருவார். வாசிங்க, யோசுவாவின் புஸ்தகம் 6:10. யோசுவாவின் புஸ்தகம் 6:10. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். சேர்ந்து சொல்லுமா, யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். சூழ்நிலை என்ன தெரியுமா, எரிகோவின் கோட்டை குறுக்க நிற்கிறது, எரிகோவின் கோட்டை தகர்த்தால் தான் இவர்களால் முன்னேறி செல்ல முடியும். அந்த சூழ்நிலையில எரிகோவின் கோட்டையை சுற்றி வரும்படி இவர்களுக்கு தேவன் ஆலோசனை கொடுக்கிறாரு. அப்படி போகும்போது யோசுவா என்ன சொல்றாரு, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். சொல்லுங்க, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். சிலருக்கு இப்பவே பயம் வந்துருச்சு, இது முடியுமா, முடியும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அந்த பலத்தை கேட்போம், உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் ஒரு பேச்சும் புறப்படும். ஏன் சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பேச விட்டார் அப்படின்னா, நீங்க பேசலாம்னு சொல்லியிருந்தா என்னத்தை பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓ, எம்மா பெரிய செவரு பாத்தியா இல்லையா, இது யார் உடைக்க முடியும், முடியுமா, எவ்வளோ அகலம் பாத்தியா, கண்ணாலே மெஷர் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ உயரம் பாத்தியா, ஓர் ரதம்லாம் அது மேலே போகுது, இதைத்தான் பேசியிருப்பானே ஒழிய அவனால் தேவனை பற்றியும் தேவனுடைய வல்லமை பற்றியும் அவனால் பேச முடியாது. இவங்க வாயினால் என்ன செய்திருப்பாங்க தெரியுமா? தேவனுடைய வல்லமை செயல்படாதபடி தடுத்திருப்பார்கள். அதனால சொல்றாரு, உன் வாயிலிருந்து ஒரு பேச்சு என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. டோன்ட் ஸ்பீக் எனிதிங், ஜஸ்ட் கீப் குவைட். நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை உங்களால பேச முடியும்னா பேசுங்க, இல்லைன்னா வாய் என்ன பண்ணிருங்க, மூடி வச்சிருங்க. அது எல்லாருக்கும் நல்லது. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேன், வாசிங்க. யாத்திராங்கமத்தின் புஸ்தகம் 14:14. யாத்திராகமம் 14:14.
1: கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான்.
0: ஓகே, இந்த வசனத்தை நிறைய நாள் நம்ம கேட்டிருக்கோம். கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு, யுத்தம் பண்ணுவார், நீங்க என்ன பண்ணுவீங்க,
1: சும்மா
0: இருப்பீங்க. ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, God will fight the battle for you and you keep your mouth shut. சும்மா இருப்பீர்கள் போடல, வாயை மூடுங்கன்ற. ஐயோ, இங்கேயும் இவங்களை பேச விட்டுருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, செங்கடல் எவ்வளவு பெருசா இருக்க பாத்தியா, ஐயோ அவன் சேனையோடு வர்றாங்க, குதிரை வீரரோடு வர்றாங்க, ரதங்களோடு வர்றாங்க, நான் என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க, புலம்பி இருப்பாங்க. அதனால தான் மோசே சொல்லுகிறார், என்ன சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், சும்மா இருப்பீங்கன்னா நீங்க சண்டை போடாமல் இருக்கீங்கன்னு சொல்லல, வாயை மூடிட்டு இருங்க, தயவுசெய்து ஒன்றும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றார். கொஞ்ச நாளைக்கு யோவான் மாதிரி உங்க வீட்டில் நீங்க இப்படி சைன் லாங்குவேஜ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, நல்லது. யோவான் வசனம் சொல்லுது, சைகை காட்டினாராம். என்னன்னு சகரியா, சாரி சகரியா என்ன பண்ணாராம், சைகை காட்டினாராம், பேச முடியல. நான் சொல்றேன் இன்னைக்கு, உங்க வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையா இருங்க, உடைய வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையா இருங்க, வாக்குத்தத்தை பேச ஆரம்பிங்க. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், நான் எப்படி இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார், அதை பேசுங்க. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்றது நீங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது, ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும் நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க. எதை தான் பேசணும், நான் எப்படி இருக்க போகிறேன், என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய போகிறார் என்று. இன்னொரு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் பாருங்க, வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:30-31 வசனங்களை வாசிங்களேன். லூக்கா 1:30-31.
1: தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
0: 34
1: அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றால்.
0: இப்போ மரியாள் கன்னிகை, அவர்களிடத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, என்ன, நீ ஒரு குமாரனை பெறுவா, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அவன் நியாயமா அவங்க மனசுல கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, நான் என்னவா இருக்கிறேன், கன்னிகையா இருக்கிறேனே. கேட்ட உடனே திரும்ப ஆண்டவருடைய சத்தம் வருகிறது, என்ன சொல்லுகிறார் பாருங்க, 37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. திரும்ப சொல்லுங்க, தேவனாலே
1: கூடாத
0: காரியம்
1: ஒன்றுமில்லை.
0: தேவனாலே
1: கூடாத
0: காரியம் ஒன்றுமில்லை. இதுதான் நீங்க புடிச்சுக்கணும், இது வாக்கு தச்சம். உடனே மரியாளுடைய பதில் என்ன பாருங்க, 38
1: அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால்.
0: உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. நாம சொல்ல வேண்டிய காரியம் இது ரெண்டு தான். என்ன சொல்லணும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஆமென். சொல்லாமா, லூக்கா 1:37-38 எடுத்துட்டு போவோம், மனசுல எழுதி வச்சுக்கோங்க, இல்ல உங்க பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. என்ன சொல்றோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். சொல்லிட்டாங்களா, சொன்ன உடனே அடுத்தது பாருங்களேன், அப்பொழுது தேவ தூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். வந்த மிஷன் சக்சஸ், உடனே போயிட்டார், அதுக்கப்புறம் ஒரு பேச்சும் இல்லைங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கவும் தேவன் செய்கிற மிகப்பெரிய காரியத்தை ஏற்றுக்கொள்ளவும் ஆயத்தமாகி விட்டார்கள், வேலை முடிந்தது என்று சொல்லி அவன் போய்விட்டான். இன்னைக்கு சொல்லுங்க, என் குடும்ப பிரச்சனை எப்படி இருக்குது, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, என் கணவன் எப்படி இருக்கிறார், மனைவி எப்படி இருக்கிறாங்க, எல்லாம் என்னுடைய வேலையில் எப்படி இருக்குது. ஆனால் நான் அதை பேச போகிறதில்ல, நான் எதை பேச போகிறேன், என் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நான் பேச போகிறேன். அதே தான் நான் பேச போகிறேன். ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தையே நான் பேசிக்கொண்டே இருக்க போகிறேன். சொல்ல சொல்ல சொல்ல என் வாழ்க்கையில் அது நிறைவேறுகிறதை நான் காண்பேன். ஆமென். அதனால் இருக்கிறத பேச வேண்டாம், இருக்கிறதான் எல்லாருக்கும் தெரியுமே. இருக்கிறத பேச வேண்டாம், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். அதுக்காக சும்மா பேசுறது இல்லை. திஸ் இஸ் நாட் இந்த உலக காரியம், உலகத்தான் சொல்றது போல பாசிட்டிவ் திங்கிங் அந்த காரியம் கிடையாது. இது ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் செய்கிற காரியம், வார்த்தையின் அடிப்படையிலே செய்கிறார். இனி பேசணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் யோசிங்க, எதை பேச போறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை பேச போறீங்களா, இல்ல இருக்கிற பிரச்சனையை பேச போறீங்களா, எதை பேச போறீங்க? வார்த்தையை பேசுங்க, வாக்கு தத்துவத்தை பேசுங்க. அப்பொழுது சீக்கிரத்தில் அதனுடைய வாழ்க்கையில் அது என்ன பண்ணும், நிறைவேறும். மரியாள் கன்னிகையா இருக்கும் போது கர்ப்பம் தரிக்க பலன் யார் கொடுத்தோ தெரியுமா? முதலாவது ஆவியானவர் நிழலான, இவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க. She received it. By her words, அவனுடைய வார்த்தையினாலே அதை பெற்றுக்கொண்டார்கள். Through her words, she received it. அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எல்லாருக்கும் உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நம்முடைய வார்த்தைகள் சரியாக இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணோம், வந்து பலிக்கும். இப்போ ஆபிரகாமுக்கு திருப்பி வருவோம். ஆண்டவர் சொல்றாரு ஆதியாகமம் 17:5, இனி உன் பேர் என்னவா இருக்காது, ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் என்னவா இருக்கும், ஆபிரகாம் எனப்படும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி ஆண்டவர் சாராய் என்ற அவளுடைய மனைவியினுடைய பெயரை கூட என்ன மாத்தினாரு, சாரா அப்படின்னு தேவன் மாற்றினதை வேதத்துல வாசிக்கிறோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு இது நம்ம பேசி பழகலல்ல, இவ்வளவு நாள் எப்படி பேசணும், எப்ப பார்த்தாலும் பிரச்சனையே பேசணும். ஓ டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, பேங்க்லேருந்து இப்படி சொல்லிட்டாங்களே, எனக்கு இது நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களே, என் பிள்ளைக்கு வயசு, இதே பேசிகிட்டு இருந்தோம்ல. அதை விட்டுட்டு என்ன சொல்லணும்னா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பா, வாக்கு நாக்கு வராது பாருங்க. ஆபிராமை ஆபிரஹாம் என்று கூப்பிட சொன்னார் ஆண்டவர், பேரையும் மாற்றிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜாதிகளின் தகப்பன். இப்போ கூடாரத்தில் ஆபிரஹாம் இருந்து கொண்டிருக்கிறார், மனைவி அங்கே தூரத்தில் இருக்கிறாங்க, வேலைக்காரர்கள்லாம் பக்கத்தில் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உதாரணம் சொல்கிறேன், ஒருவேளை கூப்பிடணுன்னா எப்படி கூப்பிட்ருப்பாங்க, ஜாதிகளின் தகப்பனே அங்கேருந்து கூப்பிடுறாங்க. இவர் உள்ளே இருக்கிறாரு, சுற்றி யார் கேட்குறது, வேலைக்காரங்கள்லாம் கேட்குறாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, இந்த நம்மட்டு சிரிப்பு கவனிச்சிருக்கீங்களா, அப்படி வாய முடிச்சு, ஒரு பிள்ளைக்கு வழியை காணும், ஜாதிகளின் தகப்பனா. நீங்க பேச ஆரம்பிக்கும் போது, வார்த்தையை பேச ஆரம்பிக்கும் போது சுத்தில இருக்கிற ஒரு சிலர் சிரிப்பாங்க உங்களை பார்த்து, கவலைப்படாதீங்க. ஏன் என்று சொன்னால், உங்களை சிரிக்க வைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவனுக்கு என்ன பேர் சொன்னாங்க, பிள்ளை பிறந்த உடனே ஈசாக்கு, நகைப்பு சிரிப்பு. இப்ப இவங்க சிரிக்கிறாங்க, அவங்க எல்லாம் வாய மூடிட்டு இருக்கிறாங்க, தெரியாம சிரிச்சிட்டோமே, அவசரப்பட்டு சிரிச்சிட்டோமே, இவங்க பேசின வார்த்தைகளை கேட்டு கிண்டல் பண்ணோமே. நம்மளை பாருங்க, இந்த உலகத்துல நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பேச ஆரம்பிக்கும் போது கேலி பண்ணுகிற ஒரு கூட்டம் உண்டு, உங்களை பார்த்து பொறாமைப்படுகிற ஒரு கூட்டம் உண்டு, உங்கள் மேல எரிச்சல் படுகிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்களை குறித்து கவலையப்படாதீங்க. ஏன் என்று சொல்ல, அவங்க எரிச்சலே அவங்களை பார்த்துக்கும். நீங்க என்ன பண்ண தெரியுமா, ஆண்டவருடைய வார்த்தைய பேசிட்டே போங்க. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை பேசிட்டே போங்க. வார்த்தை இப்படி சொல்லுகிறது, வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வாக்கு தத்துவம் இப்படி சொல்லுகிறது, இந்த வாக்கு தத்துவத்தின்படி என் வாழ்க்கையில நடைபெறும், நான் கடன் வாங்காதிருப்பேன், கடன் கொடுப்பேன், நான் கீழாக மாட்டேன், நான் மேலாகவேன், வாளாக மாட்டேன், நான் தலையாவேன், என் வீடு நிச்சயமாக நிலையான வீடாக மாற்றப்படும். இதையே பேசுங்களேன், நீங்க பேசுங்க பேசுங்க. ஒருவேளை வெளியே பேசுறது கஷ்டமா இருந்தா தனியா ரூம்ல, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்லுவேன், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், என் பிள்ளைகள் என் பந்திய சுற்றிலும். உங்க பிள்ளை வீட்டிலேயே நிற்க மாட்டேங்கிறான், காலை எழுந்தா காலை கழிவு மூஞ்சு கழிவு விளையாட போனானா, எங்க போறான்னு தெரியல, எங்க வர்றான்னு தெரியல. அப்ப கூட என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் உருப்படுமா, இதெல்லாம் தேருமா, போயிடுச்சு பாருங்க காலையிலே, இப்படி அப்படிலாம் பேசாதீங்க. என்ன சொல்லுங்க, என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளா இருப்பாங்க. அதை பேசுங்க, அதான் நீங்க பார்க்கணும்னு விரும்புறீங்க, அதை பேசுங்க, அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில பலிக்கும். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயசு ரொம்ப ஆயிப்போச்சு. இன்னும் மருத்துவர் மாம்ச ரீதியாக பிள்ளை பெற்றெடுப்பதற்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, பலனே இல்லாம போய் போய் போய்விட்டது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாக்கு தத்துவத்தை நீ திரும்ப திரும்ப சொல்லணும்னா அவனுடைய பெயரை தேவன் என்ன பண்ணிட்டாரு, மாற்றி விட்டார். ஆபிராம் அப்படிங்கிறவனை என்ன மாத்திட்டாரு, ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பனேன்னு மாத்திட்டாரு. பாருங்க, அவங்க பேச பேச பேச பேச அவங்க சரீரத்துல பிள்ளையை பெற்று எடுப்பதற்கான பலத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு சபை தீர்மானிக்க வேண்டிய காரியம் என்ன, நான் இருக்கிறதை பேச போவதில்லை, எதை பார்க்கிறனோ எதை எதிர்பார்க்கிறனோ அதை நான் பேச போகிறேன். நான் பேசும்போது அது வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறதுனாலே அப்படியே அது நிறைவேறும். ஆமென். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிறதுனால நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். சொல்ல ஆரம்பிங்களே, பெரிய பெரிய காரியங்களை பெரிய பெரிய அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு சாட்சியாய் தேவன் உங்களை நிறுத்துவார். ஆமென். பேச ஆரம்பிக்குமா நம்மளை பார்த்து கொஞ்சம் சிரிக்கதான் செய்வாங்க, கவலைப்படாதீங்க. ஏன் என்று சொன்னால் உங்களை அழைத்தவர், அவர் வார்த்தை மாறவே மாறாது. அவர் வார்த்தை மாறவே மாறாது, வார்த்தை மாறவே மாறாது. குடும்பத்தை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ வேலையை குறித்தோ பிசினஸை குறித்தோ கவலைப்படாதீங்க. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை பற்றி என்பதை எடுத்து குறித்து ஆரம்பிங்க. உங்களுடைய சீக்கிரமாய் அற்புதங்களை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். அவர் சொல்ல ஆகும். உங்க கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல இனிமேல் நான் சரியா பேச நான் கற்றுக்கொள்ளுகிறேன். நிறைய தவறா பேசிட்டு ஆண்டவர் என்னை மன்னியும், ஆண்டவர் என்னை மன்னியும். என்னாவில இந்த நாள் முதல் கொண்டு சரியான வார்த்தைகள் புலம்பல் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. புலம்புகிற அந்த குணங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. எஸ் எஸ், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. எஸ் என்னை மன்னிங்கப்பா, என்னாவை தொடுங்க ஆண்டவரே. நீ சொன்னால் எல்லாமாகும்.

நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்.

இயேசு பெரியவர், ஆமென். அவர் பரிசுத்தர், ஹல்லேலூயா, ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோட எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.

சிந்திப்போம், செயல்படுவோம். அவன் அதி புத்திசாலி, எப்பவும் சயின்ஸில் 100% தான் எடுப்பான். பிளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்து ஐஐடியில் படித்து அதிக மார்க் வாங்கினான். கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ படித்தான். அமெரிக்காவில் அதிக சம்பளத்தில் வேலை கிடைச்சது, அங்கேயே செட்டில் ஆனான். அழகான தமிழ் பெண்ணை மணந்தான். ஆண் பெண் என ரெண்டு ஆரோக்கியமான குழந்தைகள், மாளிகை மாதிரி வீடு, சொகுசு கார்கள், தேவைக்கு அதிகமாக எல்லாமே அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனால் சில வருஷங்களுக்கு முன்னால் தன்னுடைய மனைவி குழந்தைகளை சுட்டு கொன்னுட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டான். ஏன், என்ன நடந்துச்சு? கலிஃபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜி அவனுடைய வழக்கு ஆய்வு செஞ்சு என்ன தவறு நடந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சது. அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடியால் அவன் தனது வேலையை இழந்ததை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிஞ்சாங்க. பல மாதங்கள் ஆச்சு, வேலை கிடைக்கல, சேமித்த பணம் காலியாச்சு, வீட்டு தவணை கொடுக்க முடியாமல் வீட்டை இழந்தான். குறைஞ்ச பணத்தில் சில நாட்கள் அவனும் குடும்பமும் உயிர் வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் அவனும் அவனுடைய மனைவியும் தற்கொலை செய்ய முடிவெடுத்திருக்காங்க. அவன் முதல்ல தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் சுட்டுட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டான். இதையெல்லாம் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர் கடைசியில் ஒரு வரி எழுதி முடிச்சிருக்காரு. அந்த மனிதன் வெற்றிக்காக திட்டமிடப்பட்டிருந்தான். அவன் தோல்விகளை கையாள்வதற்கான பயிற்சி பெறவில்லை. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். யார் வெற்றிகரமான நபர்? தோல்விகளை கையாள்வதற்கான பயிற்சி பெற்றவர் தான் வெற்றிகரமான நபர். ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி தோல்விகளை கையாளணும்னு சொல்லி கொடுக்கணும். சயின்ஸ் மேத்ஸ்ல நல்ல மார்க் கிடைச்சா போட்டித் தேர்வுகளில் வேணா வெற்றி பெறலாம். ஆனால் தோல்வி ஏற்படும் போது அதை ஏற்றுக்கிட்டு வர்ற சவால்களை எப்படி சமாளிப்பதுன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வாங்க. வெற்றியை விட தோல்வியே ஒரு சிறந்த ஆசிரியர். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் அப்படின்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்.

நெகேமியா மூன்றாம் அதிகாரம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபும் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்பை முதல் அனானியரின் கொம்பை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினார். மீன் வாசலை அசனாவின் குமாரர் கட்டினார்கள். அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கோசின் குமாரராகிய உரியாவின் மகன் மெரமோத் பதுவாத்து கட்டினார். அவர்கள் அருகே மெசே சாபேயலின் குமாரனாகிய பெரகியாவின் மகன் மெசுல்லாம் பழுதுபார்த்து கட்டினான். அவர்கள் அருகே பானாவின் குமாரனாகிய சாதோக் பழுதுபார்த்து கட்டினான். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. பழைய வாசலை பெசையாகின் குமாரனாகிய ஜோய்தாவும் பேசோதியாவின் குமாரனாகிய மெகஸ்லாவும் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதற்கு உத்தரம்பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனுஷரான மெலதியா என்னும் கிபியோனியனும் ஜாதோன் என்னும் மெரோ நோத்தியனும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அதிபதியின் சமஸ்தானம் மட்டும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய ராயாவின் குமாரன் ஊசியேல் பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே தைலக்காரரில் ஒருவன் குமாரனாகிய அனனியா பழுது பார்த்து கட்டினான். அது முதல் கொண்டு அகலமான மதில் மட்டும் எருசலேம் இடிக்காமல் விட்டிருந்தது. அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரெப்பாயா பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே அருமாப்பின் குமாரன் ஜெதாயா தன் வீட்டுக்கு எதிரானதை பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே ஆசாப் நேயாவின் குமாரன் அத்தூஸ் பழுது பார்த்து கட்டினான். மற்ற பங்கையும் சூளைகளின் கொம்மையையும் ஆரிமின் குமாரன் நல்கிஜாவும் பாகாத் மோபாவின் குமாரன் அசூபும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய அலோகேசின் குமாரன் சல்லுமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். பள்ளத்தாக்கின் வாசலை ஆனூனும் சானோவாகின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு அக்குப்பை மட்டு வாசல் மட்டாக அலங்கத்தில் 1000 முழம் கட்டினார்கள். குப்பை மேட்டு வாசலை பெத்கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான். ஊரணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்து பிரபுவாகிய கொல்லோசையின் குமாரன் சல்லும் பழுது பார்த்து அதை கட்டி மச்சு பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு ராஜாவின் சிங்கார தோட்டத்தை அண்டில் இருக்கிற சீலோவாவின் குளத்து மதுளையும் தாவீதின் நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டாக இருக்கிறதையும் கட்டினான். அவனுக்கு பின்னாக பெத்சூர் மாகாணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய அஸ்புகின் குமாரன் நெகேமியா தாவீதின் கல்லறைகளுக்கு எதிரான இடமட்டாகவும் வெட்டப்பட்ட குளமட்டாகவும் பராக்கிரமசாலிகளின் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக லேவியரில் பானியின் குமாரன் ரேகூமும் அவன் அருகே கேகிலா மாகாணத்தின் தன்னுடைய பாதி பங்குக்கு பிரபுவாகிய அசபியாவும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவனுக்கு பின்னாக அவனுடைய சகோதரர் கேகிலா மாகாணத்து மறுபாதிக்கு பிரபுவாகிய ஏனாதாதின் குமாரன் பாபாயி பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே மிஸ்பாவின் பிரபுவாகிய யெசுவாவின் குமாரன் ஏசார் என்பவன்
மதுரின் கோடியிலே ஆயுத சாலையின் படிகளுக்கு எதிராக இருக்கிற வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக சாபாயின் குமாரன் பாரூக் அந்த கோடி துவக்கி பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபின் வாசற்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோடு பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரமோத் எலியாசீபின் வீட்டு வாசல்படி துவக்கி அவருடைய வீட்டின் கடை கோடி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக சமனான பூமியில் வாசமாயிருக்கிற ஆசாரியர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக பென்யமீனும் அசூபும் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னான அனனியாவின் குமாரனாகிய மாசேயாவின் மகன் அசரியா தன் வீட்டின் அருகே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக ஏனாதாதின் குமாரன் பின்னூவி அசரியாவின் வீடு துவக்கி அலங்கத்து கோடி வளைவு வரைக்கும் இருக்கிற வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான். ஊசாயின் குமாரன் பாலால் வளைவுக்கு எதிரேயும் காவல் வீட்டின் முற்றத்துக்கடுத்த ராஜாவின் உயரமான அரண்மனைக்கு வெளிப்புறமா இருக்கிற கொம்மைக்கும் எதிரேயே இருக்கிறதை கட்டினான். அவனுக்கு பின்னாக பாரோசின் குமாரன் பெதேயாவும் ஓபேலிலே குடியிருக்கிற நிதனீமியரை சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்மைக்கும் எதிராயிருக்கிற இடம் மட்டும் கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக தெக்கோவா ஊரார் வெளிப்புறமான பெரிய கொம்மைக்கு எதிரே ஓபேலின் மதில் மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள். குதிரை வாசல் முதல் கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக இம்மேரின் குமாரன் சாதோக் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரன் செமாயா பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக செல்மியாவின் குமாரன் அனனியாவும் சாலாவின் ஆறாவது குமாரனாகிய ஆனூனும் வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக பெரகியாவின் குமாரன் மெசுல்லாம் தன் அரை வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார். அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதனீமியரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல்வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரரும் பழுது பார்த்து கட்டினார்கள். ஆமேன்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பார்வனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலியமாய் அவர்களை

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

உன் வசனத்திற்கு இடாகுமா? தேன் கூடும் அதன் தெளித்தேனும் உன் வசனத்திற்கு இடாகுமா? உகந்த பலியாய் உயிர் கொடுத்தாலும் உன் அன்பிற்கு இடாகுமா? உகந்த பலியாய்

0: உந்தன் பேரன்பிற்கிணையாகுமா, ஜெபிக்கின்ற நேரம் நினைவு மனமும் மதுரமாகின்றதே. அப்பா தாயின் கருவிலை கண்டு பேர் சொல்லி அழைத்த அன்பு தெய்வத்திற்கு நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சாட்சிக்கு வருகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிதம்பரத்துக்கும் பக்கத்தில் நெடுஞ்சேரி புத்தூர் டி மடப்புறத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய குடும்பங்கள் ஒரு பிரபலமான குடும்பம். அந்த நேரத்தில் எங்கள் ஊரில் நாங்கள் பெரிய ஒரு பணக்காரங்களாக இருந்தோம். 150 காணி, அதாவது ஏக்கர்னா 100-200 போல் இருக்கும். இருந்தாலும் அந்த நேரத்தில் வசதி, அந்த சுத்துவட்டு கிராமம்லாம் நம்மளுக்கு தான் வந்து வேலை செய்கிறதோ போகிறதோ வர்றதோ எல்லாமே செய்வாங்க. அப்போது எங்கள் அப்பா வந்து பேர் ராமசாமி, அவர் பூசாரி சாமியார். அதே போல் அந்த ஏரியா முழுவதும் அந்த கோயிலுக்கு தான் வருவாங்க வேண்டுதல் பண்ணுறதுக்கு. விக்கிரகத்தினுடைய கோயில் அதை எங்கள் அப்பா வந்து அதை வணங்கிக்கிட்டு இருந்து, என் கூட பிறந்தது 7 பேர், அண்ணன் தம்பி 3 அக்கா தங்கச்சி பெண்கள். அதில் நானும் அதில் வந்து ஈடுபட்டு எங்கள் அப்பா கூட போனேன். ஆனாலும் கூட எங்கள் அப்பா பெரிய மந்திரவாதி, சூனியக்காரர். அது அவரால் எல்லாமே செய்வார், சூனியம் பிசாசனுடைய இதெல்லாம். அப்போது வந்து எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அவர் எங்களை தான் அதை பயன்படுத்தி கொண்டுட்டு வந்திருந்தார். ஆனாலும் அவர் அந்த நேரத்தில் எல்லாருமே சாமி சாமின்ட்டு பெரிய ஒரு முனிவர் போல் எல்லோரும் வந்து அவருக்கு அடிபணிவாங்க. அவர் அதே போல் அந்த பிசாசை வச்சு நல்லது கெடுத்து செய்வார். இதில் வந்து எங்கள் 6 பேர் துணிச்சலாக இருக்க மாட்டாங்க, அவர் பின்னால் போக மாட்டாங்க எங்கள் அப்பா பின்னால். ஆனால் நான் மட்டும் கொஞ்சம் துணிச்சலாக அவர் பின்னால் போவேன். ஏன் போவேன்னா, சுடுகாட்டுக்கு, அதாவது மயானத்துக்கு, அங்கே தான் சூனியெல்லாம் செய்வார். அப்போம்போது நான் ஒரு நாள் இதை போல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வான்னு கூப்பிட்டாரு, போனேன். ஆனால் ஏன் போகிறேன்னு கேட்டால் காசு கொடுப்பார். எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது, ஒரு மாதிரியாக. ஆனாலும் கூட நான் படித்தது என்ன, சிதம்பரம் டிஎல்சியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் பூதகணிங்கிற ஊர் சிதம்பரத்தில் பக்கத்தில் இருக்குது, வண்டிகட்டுக்கும் பக்கத்தில். அங்கே தான் அந்த டிஎல்சியில் தான் நான் படித்தேன், 8th வரைக்கும் படித்தேன். அடுத்தது தான் நந்தனா ஸ்கூல்னு இருக்குது, அதில் போயிட்டு சேர்ந்து ஒரு 10th வரைக்கும் நான் படிச்சுட்டு அப்படி இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனாலேயே இவர் எனக்கு, இவர் கூட வருவான்ட்டு என் படிப்புக்கு பணம் கட்ட மாட்டார், என்னான்னு கேட்க மாட்டார். என் படிப்பும் அந்த வாலிப நேரத்தில் வீணாக போச்சு. அதே போல் இவர் கூப்பிட்ற இடமெல்லாம் நான் போகிறேங்கிறதால இவன் தான் துணிச்சலாக வரான்னுட்டு ஒன்று கவனிக்கல. அதோட என் படிப்பு போச்சு. திரும்பி வந்து இவர் அப்படி சித்திரை மாதம் அவங்க கோயிலுக்கு அதெல்லாம் காவடி அது இதெல்லாம் எடுத்து இந்த விக்கிரகத்துக்கு செய்வாங்க. அப்படி இருக்கும்பொழுது நாளுக்கு நாள் எங்கள் காணி நிலமெல்லாம் குறையிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படிங்கும்போது, இந்த விக்கிர கோயிலுக்கு இந்த வருஷம் ஒரு 50,000-60,000 செலவு பண்ணால் ஒரு காணியை தான் அடமானம் வைப்பார், அடுத்தது அந்த மறாவது வருஷத்தில் அதை விற்றுருவார். இப்படியாக அந்த நிலம் பூரா கரைஞ்சி போச்சு. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 5 பேர் 6 பேர் அண்ணன் தம்பி, அவங்களுக்கெல்லாம் பாகம் பாகமாக பிரித்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் மட்டும் பெரிய கல்லுவடி இன்றைக்கும் இருக்குது. அந்த கல்லுவடி எங்கள் அத்தைக்கிட்ட இருக்கிறாங்க. இவர் கொடுத்துட்டு அந்த முருகன் கோயிலுக்கே எங்களை இட்டுக்கிட்டு வந்துட்டார். பிள்ளைங்கள்லாம் எங்கள் அம்மா எல்லாரையும் இட்டுகிட்டு வந்து அங்கே தான் ரொம்ப என்ன செய்கிறோம், அந்த பிசாசனுடைய இரத்தில் இருந்த உடனே அங்கே இருந்தால் நல்லா இருந்தோம், பிசாசுக்கிட்ட வந்தோடனே கஷ்டம். அது சரியான முறையில் அதுக்கு தான் தேனி போடுறாரே தவிர எங்களுக்கு ஒன்றும் காமிக்க காணும். இப்படி இருந்த உடனே ஸ்தோத்திரம், ஒரு நாள் எங்கள் அப்பா என்ன தப்பு செஞ்சாரோ என்னான்னு தெரில, அந்த சூனியம் வருடத்தில் இந்த மாதம் சித்திரை மாதம் ஒரு பையன் செத்தான்னா அடுத்த சித்திரம் அதே தேதி அதே நாளில் ஒருத்தன் சாவான். அந்த பிசாசனுடைய திட்டம் போல இருக்குது. எல்லாரும் அழிச்சிட்டான். எல்லாருக்கும் பேர் இந்த சாமியார் என்ன வச்சான் அப்படின்னா, மணிவேலு, சண்முகம், சச்சிதானந்தம், முருகன், இப்படிலாம் வச்சா. ஆனால் எனக்கு பேர் என்ன வச்சா, பக்தன்னு வச்சார். அந்த பக்தன்னு அப்போது எனக்கு தெரியல. அப்போது அவர் பக்தன்னு வச்சோடனே, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கும் பிறகு தான் பக்தன் யார், ரட்சகர் யார், பக்த ரட்சகன்னு வச்சார் எனக்கு. அப்போது அப்போ புரியல. அப்படி இருக்கும்பொழுது இவர் கூப்பிட்ட ஒரு சுடுகாட்டுக்கு நெடுஞ்சேரிங்கிற ஊர், அந்த நெடுஞ்சேரிங்கிற ஊரில் போயிட்டு சுடுகாட்டில் உட்காந்து இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்கிட்ட நூல் ஒன்று கொடுத்தாரு, எட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறேன். அப்போது எனக்கு ஒரு தூக்கம் மாதிரி வந்துட்டு அந்த நூலையை ஒரு செடியில் கட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இவர்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமே. அடுத்தது இந்தாண்ட வந்தவுடனே அந்த பிசாசெல்லாம் அவரை என்ன செஞ்சுது, அது என்ன செஞ்சுதோ தெரில, வாயால் நாக்கெல்லாம் வெளியே வந்திருக்கு, காதால் ரத்தம், மூக்கால் ரத்தம், கண் முழிச்ச முடியலையே, அப்படியே கொடூரமான சாவு. எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துல அப்படியே செத்து கிடந்தார். அப்புறம் என் தம்பிக்கிட்ட போய் இது போல் அப்பாவை போனார்ரா, நான் தான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இங்கேருந்து போய் பார்த்தா அப்பா இறந்து அந்த கொடூரமான காட்சி, நாக்கெல்லாம் கீழே தொங்கி போச்சு, கண்ணெல்லாம் முழிச்ச முழியே ரத்தம் வந்திருக்கு, காதல ரத்தம், மூக்கால ரத்தம், பயங்கரமாக அது என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. அதோட கட்டில் வச்சு நாங்கள் தீட்டு வந்து அடக்கம் பண்ணிட்டோம். இதில் மறுபடி இவர் இறந்ததுக்கும் பிறகு பட்டு பட்டு பட்டு பட்டுன்னு சொன்னால் அப்படியே ஒன்றுமில்லாத போச்சு. எங்கள் அம்மா செத்தாங்க, என்ன வட்டியும் ஒன்றும் இல்லை, அந்த ஆறு பேரும் ஆறு வருஷத்தில் செத்துட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நான் கொஞ்சம் துன்மா இருக்கேன், குடிகாரன், அந்த நேரத்தில் பயங்கரமான சண்டை வாங்குவேன், பயங்கரமான 10 ரூபா கொடுத்தா ஒருத்தனை அடினா அடிச்சிருவேன். என்னுடைய வயசில் நான் அடியும் வாங்குவேன், அடி கொடுத்தாலும் நான் கொடுத்துருவேன். அப்படி நல்லா ட்ரிங்கில் சாராயம் பயங்கரமாக குடிப்பேன். அதை குடிச்சிட்டு நெடுஞ்சேரி கடத்தலில் கிடந்தா அந்த பாய்கள்லாம் அந்த கடைக்காரங்கள்லாம் ரொம்ப திட்டுவாங்க, அதை நான் காதல் வாங்க மாட்டேன். அதே போல் வாழ்க்கையில் ஒரு நாள் நான் இதெல்லாம் போயிடுச்சு என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் பங்காளி வீட்டுக்கு போய் வாசப்பிள்ள நின்னாலும் கதவை சாத்திடுவாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஒருவேளை சாப்பிட்லாமே அப்படின்ட்டு போய் நிற்பேன். என்ன பார்த்தோன்னே இன்றைக்கி சாப்பாடு போட்டால் நாளைக்கு நம்மளே அடிக்க வருவான், ஏச வருவான்ட்டு அவங்க சோறு கூட கொடுக்க மாட்டாங்க, கதவை சாத்திடுவாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது ஒரு நாள் மனுஷனாக இருக்கிறத விட மறுத்து புள்ளான்னு சொல்லி கவர் எடுத்துக்கிட்டேன், தூக்கு போட்டு சூசைட் பண்ணிக்கும் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு போனேன். மரத்தில் ஏறி கவுத்த சுருக்கு போட்டு கட்டிட்டு என் கழுத்துக்கு இப்படி மாட்ட போகிறேன். அப்போது வாய்க்கெல்லாம் தாழங்காடு, தாழ மரம், அந்த இதிலேருந்து ஒரு உரல் குரல் வந்தது, 2 மணி பகல், ஒருத்தர் நடமாட்டம் இல்லாத, அப்போ தான் போனால் நம்ம எதாவது தூக்க மாட்டாங்க, செத்துள்ளோம் அப்படின்ட்டு போனேன். அந்த குரல் வந்தது, பக்தா நான் உன்னோடு இருக்கிறேன், என்ன செய்கிறாய், போ திரும்பி ஊட்டுக்கு அப்படி என்று சொல்லிட்டு அந்த குரல் வந்தது. அதற்கு பிறகு யாரோ பார்த்துட்டாங்க, நம்ம இன்றைக்கு சாகக்கூடாது, நாளைக்கு பார்த்துக்கொண்டு திரும்பி வந்து அந்த கவுத்தை அடுத்து இடையில கட்டிக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வரேன். அப்போது அந்த படித்துறையில் ட்ராக்ஸு, அப்போ ட்ராக்ஸ்னால் என்னன்னு தெரியாது, ஆண்டவருடைய வார்த்தை, இந்த கட்டு ஒரு ட்ராக்ஸ் கட்டு 4 பக்கமும் லப்பர் பாண்ட் போட்டு சுற்றி நான் இறங்கி கால் கழுவ போகிற குளத்தில் அந்த மேலேயே இருக்குது, அதில் சிலுவை போட்டிருக்கு. சரி, இது யாரும் தெரியலன்னு பார்த்தா வெளில யாருமே இல்லை, அந்த இடத்துல அந்த ட்ராக்ஸ் கட் மட்டும் இருக்குது. அது ட்ராக்ஸுன்னு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் இந்த ட்ராக்ஸ் ஆண்டவருடைய வார்த்தைன்னு புரியுது. அப்போ எனக்கு ஒன்றும் தெரியல. அதை கூடுவெளி சாவடியிலேருந்து நெடுஞ்சேரி ஓரத்தில் வந்து டீல்ஸ்காரவங்க அவங்க குடியிருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட கிறிஸ்துவர் தானே, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது தானே, அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துருன்ட்டு அதை நான் அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த அம்மாக்கிட்ட இன்றைக்கி இருக்கிறாங்க எனக்கு சாட்சி சொல்ல, நான் மந்திரவாதியாக இருந்தது, எங்கள் அப்பா போனதுக்கு நானும் மந்திரவாதியாக இருந்தேன், அப்பா மந்திரவாதியாக இருந்தது, இதை போல் கொடூரமான காட்சியெல்லாம் இருந்தது, அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். அதே போல் இந்த வார்த்தைகள், ஆண்டவர் பேசின வார்த்தையை அப்படியே போய் சொன்னேன். அப்போ தான் சொன்னாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க புருஷ மனைவி, அவங்க மருமாவும் கூட பாஸ்டர் தான். போய் சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, எப்பா நீ பெரிய ஒரு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை உன்னை மாற்ற போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரவங்க இன்னும் சொன்ன உடனே எனக்கு ஊழியன்னு சொன்னால் என்னன்னு புரியலையே அப்படின்ட்டு அவங்கள திட்டுட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னால் என்னைக்கிட்ட வந்து நீங்கள் எப்படி பேசுகிறீங்களே அப்படின்ட்டு அப்படியே அந்த ட்ராக்ஸ் அவங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். இப்போ அவங்க வந்து என் மவன் அப்படிங்கிறாங்க. அப்படியே முடிச்சு அப்படின்னே திரும்பி வந்து கொஞ்ச நாள் இதே ஊரில் மாணிக்கராஜ்னு நெய்வேலியே இருக்கிறாங்க, பாஸ்டர் தான். அவங்க மூலியமாக தான் நான் ஊழியக்காரனா என்னை மாற்றினார். எப்படின்னு கேட்டால், அவர் நெடுஞ்சேரிக்கு வந்திருந்தார் ஊழியத்துக்கு. அப்போது இவர்கிட்ட நான் சண்டை வாங்கிட்டேன், சண்டை வாங்கி பேசிட்டேன். அப்போ தான் இவர் என்னை, பயப்படாத தம்பி, உன்னோட நான் இருக்கிறேன், கவலைப்படாத, நான் உனக்கு என் கூட இருந்தேன்னா உன்னை ஊழியக்காரனாக மாற்றுறேன் அப்படின்னா, அவர்கிட்ட போய் சாமுவேலுங்கிறவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, சாமுவேலு தான் எனக்கு உடன் ஊழியக்காரராக அவர் வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் நான் பாட்டு பாடுவேன், நல்லா படிச்சுடுவேன், நான் பைபிள்லாம் ரொம்ப அப்பியே செய்ய சொன்னால் செய்வேன். அப்படி இருக்கும்பொழுது அவங்கக்கிட்ட தான் நான் வளர்ந்தேன். ஆவிக்குரிய தகப்பேன் சாமுவேல் தான். நெய்வேலியிலேருந்து நெடுஞ்சேரி புத்தூரில் அவர் சர்ச் வச்சுருக்கேன், இன்றைக்கும் நடக்குது. அவங்க தான் எனக்கு தாயும் தகப்பனுமா இருந்து அவங்க நல்ல வழியை நடத்தி காமிச்சாங்க. அதோட நான் ஆண்டவரை அதுலேருந்து ஏற்றுக்கிட்டு அவருக்கு ஊழியம் செய்து, அப்புறம் அவர் மூலியமாகவே வெளியில் வந்து ஊழியத்துக்கு அவர் எடுத்துன்னு போவார். கூடவே போய் அவருக்கு எனக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் என்ன செய்ய, உடன் ஊழியக்காரராக என்னை வச்சுக்கிட்டார். யார், எங்கள் சாமுவேல் ஐயா. அவர் ஒரு பிள்ளை மேலே புள்ள போல என்னை வச்சுக்கிட்டார். அப்போது அவருக்கு எல்லாத்தையும் எனக்கு அப்பிய பாடல், ஜெபம், படிப்பு எல்லாம் அருமையாக எனக்கு ஏன்னா இப்படி இப்படிலான்ட்டு வழியை செய்து கொடுத்தாரு. அவர் தான் ஞானஸ்தானம்லாம் கொடுத்தாரு எனக்கு. ஃபஸ்ட்டில் இருந்த பேர் பக்த ரட்சகன். ஆனால் ஐயா எனக்கு பேர் என்னான்னு கேட்டு அதை நான் அழிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் பக்தன் அப்படின்னு ஐயா வச்சிட்டார். அதிலேருந்து ஆண்டவர் எனக்கு அந்த பேரை கொடுத்தாரு. அப்போது எனக்கு பக்தன் யார், டேவிட் யாருங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தான் அருமையாக டேவிட் யார், ரட்சகர் யார், பக்தன் யாருங்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா சொல்லி அப்படிங்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் பயங்கரமான, எங்கள் அப்பா மந்திரக்காரர், சூனியை வைக்கிறவர், விக்கிரக ஆராதனைக்காரர். அப்படி இருக்கும்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த இதில் என் கூட பிறந்தது 6 பேர், என்னை சேர்த்து 7 பேர், 3 அக்கா தங்காச்சு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனாலும் கூட அப்போ நான் வந்து கொடுமையாக இருப்பேன். ஏன், எங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து 150 காணி நிலம், கல் வீடு, பயங்கரமான. எங்கள் அப்பா கூட பிறந்தது 6-7 பேர் அண்ணன் தம்பி. இப்படிலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திமிர் வாட்டத்தில் குடி, பயங்கரமான குடி போதை, யாரை கண்டாலும் அடிக்கிறது, யாரை கண்டாலும் சண்டை வாங்கிறது. இப்போது எனக்கு வயசு 73 வயசாகுது எனக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும்போது அந்த திமிர் வாட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு 10 ரூபா கொடுத்து அவனை அடிறானா அடிச்சிடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படிலாம் வாழ்ந்த குடும்பத்தில் எங்கள் அப்பா மந்திரவாதி ஆச்சா, அந்த விக்கிரக கோயிலை வச்சுக்கிட்டு அவர் எல்லாம் பெரிய பெரிய தவறுலாம் செய்வார். ஆனால் தவறுன்னு எனக்கும் தெரியாது, அவருக்கும் நான் தோணப்போமே. ஆக அவர் சூனியம் செய்வார். எங்கே செய்வார், சுடுகாட்டில் தான் செய்வார், மயானத்தில். கல்லறைங்கிறது இது வேறு, அது கிறிஸ்துவ கல்லறை. ஆனால் இங்கே சுடுகாடு சுடலைன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் இவர் போய் செய்வார். எங்கள் 6 பேரும் வரமாட்டாங்க, அவர் கூப்பிட்ற இடத்துக்கு நான் தான் போவேன், நான் கொஞ்சம் துணிச்சலாக இருப்பேன். அப்போ போகும்பொழுதே இப்படியெல்லாம் பண்ணும்பொழுதே எங்கள் அப்பா அந்த இடத்துல உள்ளூர்லேயே வந்து அந்த விக்கிரக கோயிலை வச்சுக்கிட்டு எல்லாம் அந்த ரவுண்டிங் பூரா அங்கே நாடகம் வச்சுருவார். நாடகம் வச்சு கூத்து பார்க்கறதுக்கு எல்லாம் வந்து கூட்டிடுவாங்க, சாப்பாடு போக்குவரத்து எல்லாம். ஏன்னு கேட்டால் வருஷத்துக்கு ஒரு காணியை விற்று அந்த கோயிலுக்கு செய்வார். அப்படி ஒருத்தரும் அவர்கிட்ட நிற்க முடியாது. அப்படிலாம் இருந்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் படித்தது டிஎல்சி, சிதம்பரத்துக்கும் பக்கத்தில் பூதகணிங்கிற இடத்துல டிஎல்சி அந்த ஸ்கூலில் தான், கிறிஸ்துவ ஸ்கூலில் தான் நான் படித்ததே. அடுத்தது அது எயித்து ஸ்டாண்டர்டில் தான் நான் படிக்கும்போது, 8th ஸ்டாண்டர்டு 8வது வரைக்கும் தான் இருந்தது. அடுத்தது நந்தனா ஸ்கூலுக்கு போயிட்டான். ஆக அப்பயே வந்து ஆண்டவர் என்ன, எங்கள் அம்மா வயிற்றுலேயே என்னுடைய புள்ளன்னு அவர் தெரிச்சுட்டா போயிருக்கு, அதனால் தான் அப்படி. அதே போல் 4 வருஷத்துக்கு வருஷம் எங்கள் அண்ணன் தம்பிலாம் 1 வருஷத்தில் ஒருத்தன் சாவான். அதெல்லாம் போயிட்டு 2வது சொத்து போச்சு, சுதந்திரம் போச்சு, வீடு போச்சு, எல்லாம் போயிடுச்சு. எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் அண்ணன் தம்பிலாம் இருந்துட்டாங்க. அப்பயே வந்து எங்கள் தங்கச்சிலாம் கட்டி கொடுத்துட்டாங்க, அக்கா தங்கச்சிலாம். இவர் மட்டும் இருந்து மந்திரம் சேர்த்து என்னை தான் கூப்பிட்டு போவார். நான் ஒரு நாள் என்ன செஞ்சேன், சுடுகாட்டில் உட்காந்துருக்கும்போது மயானத்தில், இவர் சுத்திரி என்னமோ வச்சுட்டு ஒரு நூல் கொண்டாந்து என் கையில் கொடுப்பாரு. அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு இருப்பேன், அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவார். இதே போல் நார்மலாக ஒரு நாள் என்ன செஞ்சேன், இவர் அதே போல் செஞ்ச உடனே அந்த நூலை என்ன செஞ்சிட்டேன், அதை ஒரு செடி உள்ள கட்டிட்டு நான் தூக்கம் வருதுன்னு வந்துட்டேன். அன்னைக்கு தாங்க இவர் சாவுறாரு. எப்படி சாவுறாரு, என்ன அடிச்சதோ என்ன போனதோ என்னன்னு தெரியல, அப்படியே இந்த நாக்கு வந்து கீழே கிடக்கு, ரத்தம் ஓடுது, கண்ணால் ரத்தம், மூக்கால் ரத்தம், காதால் ரத்தம். ஆமாங்க, அப்படியே ரத்தம் வந்து முறைச்சி போயிட்டு எந்த இடத்துல கிடக்கிறாரோ அந்த இடத்துல விரைச்சி கிடக்குறாரு அந்த சுடுகாட்டிலே. அப்புறம் விடியகாலம் என் தம்பிக்கிட்ட, தம்பி அப்பா இது போல் போகணுண்டா ரெண்டு பேரும், அவர் அங்கேயே விட்டுட்டு நான் வந்துட்டேன், வடை போய் பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனா, அப்படியே விரைச்சி போய் எல்லாம் காதால் மூக்கால் வாயில் ரத்தம் வந்து அப்படியே கிடக்குறாரு முழிச்ச மொழியிலேயே. கற்றக ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு இவரை வச்சு காலை கையில் இழுத்து வச்சு கட்டி கட்டிலில் வச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அவரை அடித்து முட்டிக்கிட்டு அடக்கம் பண்ணிட்டோம். அதே போல் எல்லாம் போன உடனே மதிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, நான் மட்டும் சண்டைக்காரனாச்சா, யாரை பார்த்தாலும் சண்டை வாங்குறவனாச்சா, குடிக்கிறனாச்சா, என் பங்காளி வீட்டில் போயிட்டு வாசலில் ஏதாச்சும் ஒரு கஞ்சி கொடுக்க மாட்டாங்களா, சாப்பிட கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு போய் நின்னா, நான் போன உடனே கதவு சாத்திடுவாங்க, நான் போன உடனே அவங்க பேச மாட்டாங்க. இப்படியாக இருந்து ஒரு நாள் என்ன செஞ்சேன், கஷ்டப்பட்டு பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே நம்ம சாவுறது தான் நல்லது, இதுக்கு மேலே ஒருத்தனும் நம்மளுக்கு இது பண்ண முடியல கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி கவுத்து எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு இங்கேருந்து போகிறேன். சித்திரை மாதம் கோடை லீவ், வயல்லாம் வெறும் வெய்ய, ரெண்டு ஒன்றரை மணி ரெண்டு மணி இருக்கும், போய் ஒரு கருவ மரத்தில் கவுத்தை போட்டு கழுத்தில் மாட்ட போகிறேன். அப்போது சந்திர வாக்கியாங்கிற சந்திர வாக்கியான்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அப்போல்லாம் தாழம் காடுகள்லாம் அப்போ ஒரு 30 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முந்தி நான் சொல்கிறேன். அப்போது அந்த குரல்லேருந்து இந்த காட்டிலேருந்து ஒரு குரல், அந்த குரலை இது வரைக்குமே நான் கேட்கவே இல்லை, அவ்வளவு மென்மையான குரல். என் பேரை சொல்லி, பக்தா என்ன செய்கிற, உன் பேரை என் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கிறேன் போ அப்படின்னு அப்படியே அறையிற மாதிரி இருந்தது எனக்கு. அப்போ நான் நினச்சேன், நான் சாவுறத சூசைட் பண்ணிக்கிறதே எவனை பார்த்துட்டான், அவனை நம்ம தப்பே வைக்க மாட்டான், நம்மளை இன்னும் வேறு வேலை செஞ்சிருவான்ட்டு அப்படியே தொங்க விட்டுட்டு அவன் கூப்பிட்ட இடத்துக்கு போய் பார்த்தா ஒருவனை காணும், ஒருத்தரை பார்க்க முடியல. அதுக்கும் பிறகுதான் சரி இவன் எவனோ பார்த்துட்டான், நாளைக்கு நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கோன்ட்டு மறுபடியும் வந்து அந்த கயிற்று எடுத்து மறுபடியும் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து குளம் இருக்குது பக்கத்தில், அந்த குளத்தில் தான் கழுவுறான். அது மேலே அந்த டிராக்ஸ், ட்ராக்ஸ் இப்போ ட்ராக்ஸ்ன்னு சொல்கிறேன், அது அப்போ எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் அதில் சிலுவை போட்டிருந்தது, சிலுவை போட்டிருந்துங்க. அப்போது கூடு வெளியிலேருந்து நெடுஞ்சல்ல ஒருத்தவங்க வந்து அந்த ரோட்டில் குடியிருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்துவங்க, டிஎல்ஸ் கிறிஸ்துவங்க. அப்போ எனக்கு தெரியும், அப்போ இந்த இதை கொண்டாந்து அவங்கள்ட்ட கொடுப்போம், இன்றைக்கே இருக்கிறாங்க எனக்கு சாட்சி, புருஷ மனைவி பிள்ளைங்களாம் எல்லாம் குடும்பமே இன்றைக்கி அப்போ நடந்த இருந்து கதையை அவங்கள்ட்ட சொன்னது போனது வரலாம், இன்றைக்கி எனக்கு உண்மையான சாட்சி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மந்திரம், நான் எங்கள் அப்பா போனது பிறகு நான் மந்திரம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். மந்திரம்னா அவர் செஞ்சது நெசமாக பொய்ய, நான் பொய் தான், நான் பொய் தான், காசு காசு வாங்குவேன், கனமாக ஏமாற்றுவேன், எல்லா வேலையும் பயங்கரமான இது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும் அதில் பயப்படுற மாதிரி, இப்படி செஞ்சு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தேன், அது நல்லா புரிஞ்சுது. சரிட்டு ஒரு நாள் இந்த இது போல் கூப்பிட்ட உடனே, அம்மா இந்த ட்ராக்ஸ் கட்டியில் சிலுவை போட்டிருக்கு, சிலுவை போட்டிருக்கு, இதை நீங்கள் வச்சுங்க, அந்த ட்ராக்கு நீங்கள் தானே கிறிஸ்துவங்களாக இருக்கீங்க அப்படின்னுட்டு அவங்கள்ட்ட கொடுத்தேன். அப்போ இந்த விஷயத்தை பூரா அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறேன், அம்மா இப்படி அழுதுகிட்டு சொல்கிறேன், இது போல் இன்றைக்கி இருக்கிறாங்க என் மகான்னு சொல்லுவாங்க. இப்போ அப்போ போயிட்டு இவங்க கிட்ட, தம்பி இவ்வளவும் சொல்லிட்டேன், நாங்கள் குடும்பமாக தலைமுறை தலைமுறையாக இருக்கிறோம், ஆண்டவர் எங்கள் பேரை சொல்லி கூப்பிடலை, ஆனால் உன்னை கூப்பிட்ருக்காரு, ஆண்டவர் உன்னை ஊழியக்காரனாக மாற்ற போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. அப்போது நான் வந்து இவங்க சொல்கிறாங்களேன்ட்டு அப்போ என்னான்னு தெரியல, ஏமா ஒன்றுகிட்ட சொன்னால் என்னமா ஊழியம் கீழியம் அப்படி இப்படிங்கிறப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கடத்தருக்கு போயிட்டேன். அப்போ தான் நாங்கள் சிறு புள்ளிலேருந்து நாங்கள் செய்கிறோம், ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஆவியானவர் ஒன்றுகிட்ட பேசியிருக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னோடனே அது எனக்கு பெருசான்னு நினைக்கல. அப்புறம் திரும்பி நான் போயிட்டேன், போயிட்டு அப்புறம் இங்கே தான் நெய்வேலில் மாணிக்கராட்சிங்கிற எல்லாருக்கும் தெரியும் ஐயாவுக்கு, அவர் அங்கே சாமுவேல் சபைக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரு, அவர் தான் என்னை தொட்டு சாமுவேலுக்கிட்ட என்னை ஒப்படைச்சி அவர் அதிலிருந்து பல அப்படியே ஆண்டவரை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொண்டு வந்தார். அப்போது ஒரு ஊழியக்காரன்கிட்ட போகும்பொழுது எல்லா குணமும் அப்படியே மாறுது. இந்த துன்மார்க்க குணம், துன்மார்க்கனோட பேச்சு, துன்மார்க்கனோட வழி எல்லாத்தையும் அவர் ஜெபம் பண்ண பண்ண அவர் கூட நான் போக அவர் ஊழியத்துக்கு என்ன எட்டு போகிறது உடனே ஊழியக்காரன் அதிலேருந்து அவர் விசுவாசியை வச்சு தாம் சொந்த புள்ள மாதிரி சுவாமி வலி என்னை பயன்படுத்தினார். அம்மா இருக்கிறாங்க, பையன் இருக்கிறாரு, அவர் தான் ஐயா தான் இறந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இப்பயும் நெடுஞ்சல் அந்த ஊழியம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மகனும் தாயும் அங்கே அந்த ஊழியத்தை செய்கிறாங்க. இருந்தாலும் அடுத்தது நடந்துக்கிட்ட நான் படித்தது படப்பேன். ரெண்டாவது திருச்சி, மூன்றாவது கன்னியாகுமரி. இந்த மூன்று இடத்துலையும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி அழகாக வேதத்தினுடைய வார்த்தைகளை கொடுத்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஒன்று, ரெண்டாவது இப்படி இருக்கும்போது இந்த காணி பூமி எல்லாம் போயிடுச்சுங்க. நான் நிறுவல்தான் நின்னேன். கோயில் மட்டும்தான், அந்த விக்கிரக கோயில் மட்டும்தான் இருக்குது, ஒருத்தரும் இல்லை. அப்போ நான் பார்த்தேன், சோத்திரம், ஆண்டவருக்குள்ளே போன பிறகு ஆண்டவரை ருசித்த பிறகு இது என்ன அப்படின்ட்டு ஒரு நாள் நேரா நின்று, ஓ விக்கிரகமே இந்த இடத்துல இருந்த வரைக்கும் போதும், உனக்கு எத்தனை பேர் இருக்காங்க, நான் இந்த இடத்த இடிச்சுட்டு மெய்யான தெய்வத்தை நான் கொண்டாட போகிறேன், நீ கிளம்பு அப்படின்ட்டு ஒரு மனுஷனுக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லுது. அது கேட்டுதா கேட்கலையோ, உனக்கு ஒரு மாதம் கெடுவு தரேன், அதுக்குள்ளே ஓடிப்போ, நீ என் குடும்பத்தை கெடுத்து வலிக்கும் போதும், என் அண்ணன் தம்பியை நீ சாவடிச்சது போதும், நீ கிளம்பு, உனக்கு மேலே இதுக்கு மேலே இந்த சூடம் காட்டினவன் யார் கிடையாது, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நான் போயிட்டேன். ஒரு மாதம் வரலைக்கு இதை போல் ஐயா கிட்ட சொன்ன போய், ஐயா இதை போல் நான் செய்ய போகிறேன் அப்படின்னாரு. அதுக்கு ஐயா சிரித்தார், சாமுவேல் ஐயா சிரித்தார். ஏன்னா அதுக்குள்ளே இவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் ஒன்று இவ்வளவு இது பண்ணிருக்கிறாருன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்துருச்சுங்க உங்கள் கூட அப்படின்னு. தாராளமாக செய் அப்படின்னாரு. அதோட ஒரு மாதம் போச்சு. அடுத்தது கொத்தனாருவில் அதை இடிக்கிறவனுள்ள கூப்பிட்டா ஒரு பையன் வரலிங்க, ஒரு ஆள் வரலிங்க. என்னடா இவர் ஊட்டை இடிப்பான்னு கூப்பிட்டா, ஊட்டை பிரிப்பான்னு கூப்பிட்டாக்கா, இவர் கோயிலை இடிக்கிறதுக்கு கூப்பிட்றாரு. ஐயா ஐயா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதில் எவ்வளோ பாம்பு இருக்குது, உங்கள் அம்மா கூப்பிட்டு பாம்புக்கு பால் வைப்பாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதப்பா, நாங்கள்லாம் வரமாட்டோம், வேறு யாராச்சும் கூப்பிட்டு. இப்படியா ஒருத்த ஒருத்தனும் எங்களை பண்ணிட்டான். அப்புறம் பார்த்தேன் நானே நம்மவே செஞ்சுப்பேன், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு ஒரு நாள் பாறை எடுத்தேன், அடித்து சுத்தீரி அடித்து தள்ளி கல் கல் எல்லாத்தையும் தள்ளி வடக்கால பக்கம் வந்தேன். ஆனால் அப்போ வச்சு செவர் இந்த சாமியார் ரெண்டு அடி ரெண்டு மூணு அடி கூட இருக்கும், அந்த அளவுக்கு அகலமாக வச்சுருக்கான். அந்த வடக்கால பக்கம் செவத்தை இடிக்கும்பொழுது அதில் தான் ஒரு சல்லட அகலத்துக்கு அப்படியே பாம்பு அந்த இடத்துல வட்டமிட்டு வளவழன்னு இருக்குது. இடித்து தள்ளின உடனே நம்ம கீழ்கால் பெருசோட பெருசாக இருக்கும், அப்படியே தூக்கி சுன்னு ஊதுது. பாரு கையில் வச்சுக்கிட்டு நின்ன பாரு, இந்த அது காற்று எப்படி என்னுடைய நெத்தியில் அடிக்குதுன்னா ஐஸ் கட்டியை வச்சா எப்படி அடிக்காது அதை போல் அடிக்குது. ஒரே ஒரு முழந்தான் அந்த பாம்பு அப்படியே சாய்ச்சிதுன்னா என் நெத்தியில் தான் கொத்தும் அது, அந்த அளவுக்கு கிட்ட நிற்கிறேன். ஆனாலும் எனக்கு பயம் வந்து போச்சுங்க. ஏன், நான் மாமிசத்தில் தானே இருக்கிறேன், மனுஷன் தானே, அந்த பயம் வந்துச்சு. பயம் வந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வேத வசனத்தை பாருங்க, 91 சங்கீதத்தை எனக்கு நினைப்பு வருதுங்க, அல்லேலூயா. அப்போ நினைப்பு வரும்பொழுது எனக்கு ஒரு உற்சாகம் வந்த மாதிரி பயம் போச்சு. அப்படியே கண்ணை மூடிட்டேன், கண்ணை மூடி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கண்ணை மூடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாம்பு எப்படி உள்ளே இறங்குனதுன்னு எனக்கே தெரியல, கீழே இறங்கி போச்சு அப்படியே, ஒன்றும் ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட எனக்கு பலன் இல்லை, நிற்க பலன் இல்லை, கை கால்லாம் அப்படியே சத்து இல்லாத மாதிரி உடைஞ்சிடுற மாதிரி அப்படியே நிற்கிறமா இல்லை இருந்துச்சு இல்லை அப்படியே உட்காந்துட்டேன் நான். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு என் உடம்பு. நான் உள்ளது சொல்கிறேங்க ஐயா, என் சாட்சி, அப்படியே ஒன்றுமே இல்லை. ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கேன், ஊரே என்ன சொல்லிக்குது, ஆகா அந்த பதக்கத்தை, ஏன்னா பட்ட பேர் பதக்கம் எனக்கு, அந்த பதக்கத்தை அந்த பாம்பு இப்படி பார்த்தோம், அது முடிஞ்சு போச்சு, அவர் கொத்திருக்கும், அவன் செத்துருப்பான் அப்படின்னு அந்த சனங்கள்லாம் வந்து ஆட்கள் சனங்கள் பசங்கள்லாம் வந்து பார்க்கணும். நான் தென்னை மரம் சுற்றி தென்னை மரம் இருக்குது, அந்த தென்னை மரத்தில் சாஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். இங்கே வந்தாங்க, ஏன்ப்பா நான் செத்துட்டேன்னா, எங்கள் அப்பா ஏசப்பா இருக்கிறாரு, என்னை சாவு விட மாட்டாங்க, நீ முதல்ல போங்க,
1: வெளியில் போங்க நீங்கள் அப்படின்னு இப்படியே சொல்கிறேன்.
0: ஆஹா, இவன் திமிர் இன்னும் அடங்கலை அப்படின்ட்டு போகிறாங்க.
1: திரும்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அன்னைக்கு அதோட விட்டேன். மறுபடியும் இந்த பாம்பு எங்கே போச்சோ அதோட தெரில. அதோட மறாவது நாள் தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 பாம்பு போல அந்த இடத்த விட்டு பின்னால் காடு, அந்த காட்டுக்கு ஓடுது.
0: இதோட சரிதான், ஓடுங்க இயேசுவின் நாமத்தினால ஓடுங்க அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்ணி அந்த இடத்துல அந்த எல்லை பூரா தண்ணி தெளிப்பேன். ஆண்டவருடைய ரத்தத்தை ரத்தமாக மாற்றி தெளிப்பேன்.
1: அப்படி தெளித்து தெளித்து தெளித்து எல்லாத்தையும் தரமட்டமாக ஆக்கி இதெல்லாம் வேலை நடக்கும்பொழுது என் பங்காளிலாம் ஒன்று சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் என்ன செஞ்சானுவான், கேஸ் கொடுத்துட்டானுவான். கோயில் இடித்து என்னமோ ஒரு இயேசு கோயிலை கட்ட போகிறாருங்க, எங்களுக்கு கோயில் வேணுங்க, விக்கிரக கோயிலை இடிக்கிறாருங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ அவனுக்குள்ளே காசு சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து எனக்கு போலீஸ் வருது. 2 போலீஸ், 3 போலீஸ். ஓ ஐயா பதக்கம், நான் தாங்க ஐயா. இதுபோல் கோயில் அடிக்கிறேன் மேலே வா ஐயா, கூப்பிட்டு சொன்னாங்க, வரங்க ஐயா அப்படின்ட்டு. இந்த பைபிள் தான், இந்த பைபிள் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போகிறேன். இங்கேருந்து போன உடனே ஏட்டு என்னான்னு சரி, என் கழுத்தில் அவர் பெரம்பை வச்சு தள்ளுறாரு என்ன படி ஏறத்துக்குள்ளே. அப்போ நான் கேட்டேன், ஏங்க ஒரு நான் கொலை பண்ணிட்டேனா, திருடிட்டனா, இல்லை கொள்ளை அடிச்சிட்டேனா, இல்லை வேற ஏதாச்சும் பண்ணிட்டேனா, என் கழுத்தில் தள்ளி நான் தான் வரணும்ல, அப்புறம் கழுத்தில் தள்ளி கையை வச்சு ஏயா தள்ளுறேன் அப் எஸ்ஐயா வந்து ஏயா என்னையா அப்படின்னு. இதை போல் நான் படியேறி வரேங்க, தள்ளுறாருங்க இவர், அவன் தான் காசு வாங்கியிருக்கானே அப்படின்னு. அப்புறம் யோ கம்முன்னு போயா, நீ போய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொண்டு அந்த இரும்பு குகையில் போட்டு கேடி ரவுடி எல்லாம் போட்டு அடிக்கிற ரூமில் போட்டாங்க ஐயா. உள்ளே இருக்கிறேன், ஆனால் உள்ளே போனேன் தவிர லாக் பண்ணிட்டாங்க. நான் போனோடனே நான் என்ன செய்யிட்டேன், எனக்கு பயம் இல்லையா, ஆனால் ஆண்டவருடைய வேதம் இருக்குது, வேதத்தை எடுத்து மணி ஐயா மஞ்சு நெஞ்சில் வச்சுக்கிட்டு முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த எட்டு இப்படி வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு ஐயா யார் எஸ்ஐகிட்ட போய், ஐயா அவன் மந்திரக்காரன் சொல்கிறாங்க மந்திரம் செய்கிறாங்க, எங்க போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு ஸ்டேஷன் என்ன ஆக போதே தெரிலங்கிறான். அல்லேலூயா சோத்திரம். அப்போ வந்து அவர் வந்து எந்திரிச்சு இப்படி பார்த்துட்டு, யோ என்னையா அவர் மேலேயே போய் தப்பாக சொல்லிகிட்ருக்கிற, ஆ அவர் ஊழியக்காரர் அவர் பாஸ்டர்ட்டிருக்க அவர் ஜாம் பண்ணிட்டுருக்கார், போ அப்புறம் பேசிக்கும் போ அவர் முடியட்டும் அப்படின்ட்டு இவர் போய் அவர் ரூமில் உட்காந்துட்டார். இவன் முன்னால் போனேன், கர்த்தருக்கு சோத்திரம். கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே போய் இங்கேருந்து வந்தார், என்னை தொட்டு கூட பார்க்கலீங்க, இப்படி மேலே கூட கை வைக்கல, பெரம்பு எடுத்துகிட்டு வந்தார். கழிய இங்கே ஒரு உத, அங்கே ஒரு உத, 3-4 பக்கமும் செவத்தில் தான் அடிக்கிறாரு, கீழே உதைக்கிறாரு, முந்து முந்துன்னு சத்தம் கேட்குது. அவனுக்கு என்ன, ஆ வாங்கட்டும் இதோட காலி, இவெல்லாம் கோயிலெலாம் அந்த சர்ச்செல்லாம் பிரிச்சுட்டு ஓடுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். ஆனால் இவர் போய் ஏய் ஏட்டா நிற்கிறீங்க, 4 அடி விட்டவொடனே அவன் உயிருக்கா செத்துட்டான் என்னான்னு தெரியல, போங்கடாங்க அப்படின்ட்டு கடத்தருக்கு துரத்திவிட்டு இங்கேருந்து ஏட்டையா கூப்பிட்டு, யோ ஏட்டியாங்க வா அவர் போய் பாரு அப்படின்னோடனே நான் மட்டும் கம்முனு தான் உட்காந்துருந்தேன். அப்புறம் அவர் உட்காந்துருக்காருங்க அப்படின்னு, சரி வா அப்படின்ட்டு இவரை போய் சொல்லிட்டு அவரு எஸ்ஏ வந்து என்ன இந்த வலது பக்கத்தில் இப்படி தோலை தொட்டு பசார் ஏந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு வா. அவர் ரூமில் முன்னால் சேரை போட்டு எகுத்தால உட்காருங்க, நான் உட்கார் நிற்கிறேங்க ஐயா அப்படின்னு, உட்காரியா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு என்ன சொல்கிறாரு, ஒன்றே நான் அடிச்சிருந்தேன்னா என் வேலையும் போயிருக்கோம், என் பிள்ளைக்குட்டிலாம் நடுதலில் நின்று இருக்கோம் ஐயா, நீ நல்ல மனுஷன் ஐயா, ஊழியக்காரவங்களாம் தப்பு செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், பரவாயில்ல நீ இவ்வளவும் பொறுமையாக உட்காந்து அருமையாக செஞ்சிட்ட, பரவாயில்லையா அந்த பயில வேணும் அவனை செய்து என்னென்ன ஏட்டி போட்டு செஞ்சுருப்பானுவான், அது ஓன் இடந்தானே என் இடந்தாங்க, வெறும் பொதுப்படையில் இல்லையே அதெல்லாம் கிடையாதுங்க, ஓன் இடத்துல நீ செய்யறதுக்கு அவனுக்கு ஏயா அப்படின்னு எண்ணிக்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு, இதுக்கு மேலே அவனு ஏதாச்சும் வந்து சொன்னால் உடனே போன் பேசு நான் வாதக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜெபம் பண்ணுனார். அல்லேலூயா ஐயா, நான் தான் சொன்னேன் ஐயா உங்களுக்கு நான் அங்கே உள்ளேயே ஜெபம் பண்ணிட்டுங்க ஐயா அப்படின்னா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு சரி இப்போ பண்ணேன் அப்படின்னாரு. நான் பண்ணுறேன், நீங்கள் எதுவும் நினைக்கக்கூடாது சொல்லுங்கள். தாயின் கருவிலை கண்டு பேர் சொல்லி அழைத்த அன்பு தெய்வம் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கப்பட்டவருடைய பாதப்படியில் நம்ம மண்டிட்டு கால செவிக்கணுங்க அப்படின்னு என்ன செய்யணும்னாரு. அப்படியே பேண்டை எடுத்துட்டு முட்டி போடுங்க அப்படின்னு ஒரு எஸ்ஐவை ஸ்டேஷன்ல இருக்க. இது உண்மையான சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் என்னுடைய ஊழியத்தின் பாதிகளில் அப்பா செய்த அற்புதம் இது, நான் செய்யல, ஒன்று கூட நான் செய்யல, தேவன் என்னோடு கூட இருந்த தேவன் செய்த ஒரு சாட்சிக. அப்படியே பேண்டை எடுத்தாரு, முட்டி போட்டார், கையில் தலையில் கையை வச்சு ஜெபிக்க அந்த அதிகாரி கலங்கி கதறி அழறாரு, கண்ணீரிடுறாரு. ஆமாம், இது உண்மையான காட்சி. இந்த சாட்சி தேவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு காதுக்கும் மறைப்புகளும் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொன்றையும் அளந்துக்கிட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க, நீனும் நானும் எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஜெபம் பண்ணிட்டு எழுந்திரிச்சுட்டு அப்போ தான் சொன்னார், உன்னை அடித்தேன், இந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னா நான் நினைக்கலையா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 1001 ரூபா எனக்கு காணிக்க கொடுக்க வராரு காயில். ஐயா நான் வாங்க மாட்டேன், இது மோசமான இடம், அது சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க, பாவங்கள் நிறைஞ்ச இடம் இது, பரிசுத்தமான இடமா இருந்தால் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். என்ன பாவம், என்ன பாவங்கிறார், இல்லைங்க இங்கே பொய் பேசுவாங்க, பலவிதமான வார்த்தைகள்லாம் இங்கே உண்டாகும், இது நீங்களும் அதை நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாதுங்க ஐயா, நீங்களும் பலவிதமான காசெல்லாம் வாங்குவீங்க, அது இந்த காசு எனக்கு தேவையில்லைங்கன்னு சொல். அதுக்கு தான் அவர் சொன்னார், ஐயா அவனும் கருத்த காசு இல்லை ஐயா, இது என்னுடைய சொந்த உழைப்பு, என் வீட்டிலேருந்து எடுத்து வந்த காசு, என்கிட்ட 1001 ரூபாய் என் பாக்கெட்டில் வச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை எடுத்துக்கிட்டு வேண்டான்னு சொல்லும்போது உடலை சரிட்டு வச்சுட்டார். அப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன், அதோட இவனு கடத்தில் நின்றுக்கிட்டு வருஷலாம் நிற்கிறானும் பார்த்தேன். அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறவர் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிற உன்னோடு உன்னை நல்லா ஆண்டவர் மனம் திரும்ப வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆச்சரியப்படுறானோ, என்னடா இது, அடித்து நொறுக்கி என்ன சாவுறான் பிழைக்கிறான்னு சொன்னார், இவனும் இப்படி நடந்து போகிறான் அப்படிங்கிற. ஆனாலும் கூட அந்த வருடத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை முதல்ல தீட்டுப்படுத்தினவன், கேஸ் கொடுத்தவன் தூக்கு போட்டுட்டு சேர்த்தான் அந்த மாதத்துலேயே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கண்ணு முன்னால என் சொந்த ஊர்லேயே இந்த சம்பவங்க, நான் அடுத்த ஊரில் சொல்ல, என் சொந்த ஊர்லேயே நான் பிறந்த இடத்துலையே நான் வச்சு இது பண்ணுறேன். ஒன்று, ரெண்டாவது அந்த இடத்த 2 வருஷம் அப்படியே போட்டு மலஞ்சலம் கழிக்கிற இடமா போட்டு அங்கே போகிறவங்க வரவங்களெல்லாம் அந்த இடத்துல தான் போவாங்க, அதை நான் கண்டுக்க மாட்டேன். அப்புறம் ஆண்டவர் ஒரு நாள் பேசினார், பக்தன் ஒரு ஊழியக்காரர் மூலமாக, அந்த விக்கிரகம் இருந்ததில்ல அதுக்கு எகுத்தால கிழக்கால பக்கம் தெக்கு வடக்கில் என்ன செய்கிற 11 அடி அகலம் 35 அடி நீட்டு போட்டு கட்டு அப்படின்னாரு. அதே போல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கட்ட ஆரம்பித்தேன் ஆண்டவருடைய நாமத்தினால, குழி நோண்டி ஜெபம் பண்ணி அந்த இடத்துல கால் எடுத்து வச்சேன். ஒருத்தர் என்ன சொன்னார், அவன் சொந்த ஊர்லையே நாகூரங்கிறவர், அவர், தம்பி நீ சபை கட்டுறன்னு கேள்விப்பட்டேன், நம்ம கொத்தில் 10 கழி வெட்டிக்க, அவராக சொல்கிறாரு. ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் பாருங்க, போய் அதுக்கு ஆள் வச்சு 10 கழியை ஓசிலே காசே இல்லை எட்டு வந்து போட்டேன். அப்புறம் இன்னொருத்தர் அப்படியே சில கழிகளெல்லாம் அந்த மூங்கில் கழிகளெல்லாம் கிடச்சிது, அதெல்லாம் போட்டு கூரை அப்படி போட்டு ஆள் கச்சு கட்டி அந்த இடத்துல அற்புதமான அதிசயங்களை செய்தார் ஆண்டவர். அப்படி செய்து அந்த இடத்த மறுபடி கொஞ்சம் ஒரு 10 வருஷமோ என்னை பற்றி எல்லாம் அந்த இடத்துல செஞ்சேன். அருமையாக ஆண்டவர் காட்சி கொடுத்து மறுபடி அதை அந்த இடத்துல பேசினார். யாரு, சீர்காழி தங்கத்துறைங்கிற பாஸ்டர், அவர் பெரிய பாஸ்டர் சீர்காழியில், அவர் வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு, பாஸ்டர் டேவிட் பக்தன், இந்த இடத்துல நீ ஒரு காலம் போடலாமே அப்படின்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போட்டுருங்கய்யா, ஏதோ கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா, நான் நேராக உண்மையிலே கேட்குற மாதிரி கேட்குறேன், கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா, காலம் கம்பிலாம் வாங்கணுமே, சிமெண்ட்லாம் வாங்கணுமேங்கிறேன், செய்யலையா அப்படின்ட்டு அப்படியே மறைஞ்சிச்சு. அப்புறம் தூக்கத்தில் எப்படி, என்னடா அது, என்னமோ காண்றோம், ஐயா பேசியிருக்காரு போல இருக்குன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த குடிசியை அந்த சிவ வீட்டை முன்னாடி இருந்தெல்லாம் பிரித்து விட்டுட்டு அந்த இடத்துல காலம் போட்டு அந்த இடத்துல பில்டிங் கட்ட ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இப்போது அந்த இடத்துல தான் நாம் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். சொந்த ஊரில் அநேக பேர் நம்மளுக்காக உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நான் கேட்க மாட்டேன், அதிலிருந்து நான் வந்து ஒரு விவசாயி, எல்லா வேலையும் செய்வேன். ஒரு வேலையும் எனக்கு தெரியாத வேலை கிடையாது, எல்லா வேலையும் செய்வேன். விவசாயத்தில் வீடு கட்டுவேன், வைக்க போடுவேன், கூரடிப்பேன், ஓடு போடுவேன், செவரு வைப்பேன், எல்லா வேலையும் அத்துப்படி. ஆனாலும் அப்போ பட்ட கஷ்டம் பயங்கரமான கஷ்டம். இவ்வளவு வேலை 1000, 500, 800 சம்பளம் வாங்குவேன், கையில் காசு இருக்காது, அவ்வளோ கஷ்டம். ஆனாலும் ஆண்டவருடைய வேலையை செய்ய அந்த கஷ்டம், அந்த 23 வருஷம் எங்கே இருக்குன்னே தெரியல, என்ன அந்த சேத்துல இறக்க விடல ஆண்டவர், ராஜா மாதிரி வச்சிட்ருக்கிறாரு. எனக்கு வண்டி வாங்க தகுதி இல்லை, எனக்கு வண்டி கொடுத்தாரு, டூவீலர் பெரிய வண்டி அருமையாக கொடுத்துருக்கிறாரு. ஏன், மெட்ராஸில் ஒரு பேங்கில் வேலை செய்கிற மேனேஜருடைய வண்டி அது, அவருக்கு ஒரு ஜபம் பண்ணேன், அது அந்த நேரத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அவர் வச்சிருந்த கை வண்டியை என்னக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு புது வண்டி வாங்கிக்கிட்டார் மேனேஜர் கூடம்பக்கத்தில். ஸ்தோத்திரம். இப்படி என்னுடைய ஆண்டவர் அழைத்த ஊழியத்தில் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். அதே இடத்துல இப்போது அநேக விசுவாச பிள்ளைகள் வர்றாங்க, அருமையாக ஊழியம் செய்கிறோம். இன்னும் சில இக்கட்டு இருக்குது. சுத்திரி மதில் செவரு ஒருத்தர் கட்டி கொடுத்தாரு, சபையை சுத்திரி. அதெல்லாம் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த சாட்சியை கேட்டு நீங்களும் உண்மை உள்ள தெய்வம் என்னன்னா இயேசு மட்டும்தான். இந்த உலகத்தில் வேற எந்த தெய்வமும் கிடையாதுங்க, எல்லாம் போலி, கல்லும் மண்ணும் மரம். பொழுது வரைக்கும் நீ அதுக்கிட்ட நின்று பேசினாலும் சரி, காது இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, கை காலெல்லாம் இருக்கு, ஒன்றும் பேசாது. அது எப்படியோ அப்படியா அந்த மனுஷன் இருக்கிறான். உண்மையான இடத்துக்கு வர்றதுக்கு முடியல. இது கடைசி காலம். அப்பா சொல்லியிருக்கிறாரு, நான் வருவேன், வரும்பொழுது இந்த பூமியில் பல அதிசயங்களை நான் தோன்ற பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது கட்டாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த உலகத்தில் பல விதமான பேச்சுக்கள்லாம் அப்பயே பேசினார், 2000 பிறகு உலக அழிவுன்னு. அப்போ அழிஞ்சிக்கிட்டு வருதா இல்லையா, நாட்டுக்கு நாடு சண்டை, சுனாமினால் பேரழிவு, உலகம் சண்டை, வெட்டு கொலை. இப்போ ஒரு தேக்க வடக்க ஒரு நாட்டில் கிறிஸ்தவர்கள்லாம் எவ்வளோ பாடுபடுனார் பார்த்தியா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் நடக்கும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்பொழுது அதிகத்தில் அதிபதியாக மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் இந்த நேரத்தில் இந்த சாட்சியை உங்ககிட்ட பரிமாறி சொல்ல, ஆண்டவருடைய சித்தமே தவிர இது என்னுடைய சித்தம் ஒன்றுமே இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா. அதே போல் மென்மேலும் இந்த என்னுடைய சாட்சியை கேட்டு அருமையான மக்கள், அருமையான வாலிப பிள்ளைங்க, வாலிப சகோதரி, வயதில் முதிர்ந்தவங்க, சிறு பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கை பூ போல மலரும். இதுதான் கடைசி நேரத்தினுடைய வாழ்க்கை. இதை நீங்கள் கைவிட்டுறக்கூடாது. இதை கைவிட்டால் போச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு சோதரம். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாடலை பாட்டுனேன், அப்பா.

நித்தியத்தில் சேர்த்ததிலே சேர்த்து படுவேன், நான் நித்தியத்தில் சொர்க்கத்திலே சேர்க்கப்படுவேன். அப்பாவை சுற்றி தினம் நான் வருவேன், உமக்கு ஓயாமல் மொத்தம் ஒன்று நான் தருவேன். இயேசுவை பார்த்திட ஆசைப்படுவேன், இயேசுவை பார்த்திட ஆசைப்படுவேன். உமது வார்த்தையை கேட்டு நான் நடப்பேன்.

நான் வருவேன், அப்பாவுக்கு ஓயாமல் மொத்தம் ஒன்று நான் தருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து நந்தனா ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் அதில் வாத்தியாராக இருந்தார். அப்போ அவர் தான் சொன்னார், தம்பி எல்லாம் போயிட்டாங்க, இதில் ஒன்று தான் நான் வேலைக்கு கொண்டாந்து வச்சேன். அதில் நான் வந்து வாட்ச்மேனாக இருந்தேன் நந்தனா ஸ்கூலில். அதிலே படித்து நான் அப்புறம் இதெல்லாம் கவனிக்கலன்னு திரும்பி இதை போல் கஷ்டப்படுறான்னு எங்கள் சித்தப்பா பையன் அதில் ஹஜ்ஜமாக இருந்தார். அவர் கொண்டு அதே ஸ்கூலில் என்னை வேலைக்கு வாட்ச்மேன் வேலை கொடுத்தாரு. அதை போல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஆட்கொண்ட நத்தம், எங்கள் ஊருக்கும் பக்கத்துலேயே நெடுஞ்சேரி புத்தம்பாக்கத்தில் ஆட்கொண்ட நத்தம், அந்த ஆட்கொண்ட நத்தத்தில் நான் வந்து கொஞ்சம் இந்த சிலம்பமெல்லாம் விளையாடுவேன். அந்த ஊரில் என்னுடைய சோடி பிள்ளைங்கள்லாம் இருந்தால் அதில் போகும்பொழுது கோவிந்தசாமி அப்படிங்கிற ஒருத்தர் என்னக்கிட்ட ஃப்ரெண்டாக ஆனார். அப்போ அவர் தங்கச்சி அங்கே வயசுக்கு வந்து வீட்டில் இருந்தது. இவருக்கு வீட்டுக்கு போகும்பொழுது நான் நினச்சேன் அந்த பொண்ணு மேலே நான் ஆசைப்பட்டேன். அல்லேலூயா சோதரம். இது வாலிபத்திலங்க தவறாக நினச்சாதுங்க. பண்ணோன்னே அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இருக்கிறாங்க, இந்த பொண்ணு இருக்குது, இவருக்கு என் மேலே எனக்கு கொடுக்க ஆசை. இது இந்த இடத்துல வந்து இயேசு எனக்கு எதுன்னு தெரியாது. அப்போது இயேசு தெரியாத ஒரு காலகட்டத்தில் தான் இப்படி நான் கல்யாணத்துக்கு பிறகு தானே அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே நான் வந்து அப்புறம் அப்பாவை நான் ஏற்றுக்கிட்டேன். அதுக்கும் பிறகு தான் இந்த சமாச்சாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அவர் கொடுத்து அப்புறம் நான் அந்த என் மனைவி இப்போ இருக்காங்களே அவங்க வந்து லவ் பண்ணி தான் நான் மேரேஜ் பண்ணேன். என் மனைவி பேர் அமராவதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது சாராளுன்னு வச்சுருக்கிறேன். அவங்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு சொல்கிறேன். அதில் எனக்கு வந்து அன்பாக இருந்தோம், ஆசையாக இருந்தோம், பாசமாக இருந்தோம். அதே போல் அவங்க எல்லாத்துக்கும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் தான் அங்கே எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அக்கா பொண்ணு ஒன்று இருந்தால் அதை கட்டிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வேண்டாம், நான் எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கட்டிக்கிட்டாங்கண்ணா அப்படின்னு. அந்த வெறுப்பில் எனக்கு அந்த வேலையை கொடுக்கல, வீட்டுக்கு திருத்திட்டார். ஸ்தோத்திரம். ஆனால் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அப்படியே இருந்துட்டு தான். அவங்க கொஞ்சம் ஏழப்பட்டவங்க தான் இருந்தாலும் நாங்கள் வாழ்ந்த முட்டு குடும்பியாச்சு. அந்த இடத்துல போயிட்டு அந்த பையனுக்கு வாக பண்ணுமேன்னு மற்றவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு தான் அந்த பொண்ணு எனக்கு மனமாற நேச்சித்தது. இப்பொழுதும் அன்பாக தான் இருக்கிறோம். அதே போல் ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது அதுக்கும் இசைந்து தான் எல்லாத்தையுமே நாங்கள் கூடி செஞ்சோம். இப்போது பொண்ணு ஒன்று, பையன் ஒன்று. எனக்கும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கு ரெண்டு பையன் இருக்கு. அந்த பையன் எனக்கு ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிறானுங்கோ. ஒருத்தவன் 10வது, ஒருத்தவன் 8வது படிக்கிறான். என் பையன் இன்னும் கல்யாணம் மேரேஜ் ஆகலை. அவன் கராத்தே மாஸ்டராக இருக்கிறான். 2வது இந்த சமையல் கலையில் படிச்சுட்டு அதில் கூட அவன் இருக்கிறான். ஊழியத்துக்கும் அவன் உதவியாக இருக்கிறான். என்னுடைய பொண்ணு பேர் பாரதி. என் மனைவி பேர் அமராவதி. என் பையன் பேர் பிரபு. என் பேரனுக்கு நான் வச்ச பேர் தாவீது ராஜா. இன்னொரு பையன் பேர் இளஞ்செழியன். இப்படி வச்சு இப்போ என் பையன் இப்படிலாம் இருந்தோம். ஆண்டவனுடைய கிருபையினால் ஆண்டவர் நேசித்தோம். அருமையாக ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தாரு. ஊழியத்தில் அருமையாக சாட்சியாக அந்த ஏரியா முழுவதிலும் எல்லாருமே நம்மளுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. அதே போல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலில் சொல்லிட்டேன், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, நான் இருந்தாலும் இயேசுவுக்காக அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். என் குடும்பமே எல்லாமே ஆண்டவருக்காக தான் ஊழியத்தை செய்துக்கிட்டுருக்குறோம். மீண்டும் இன்னும் அநேக மக்களை ஆண்டவருக்குள்ளே நாங்கள் விசுவாசிகளாக கொண்டு வருவோம்னு சொல்லி விசுவிக்கிறோம். இதெல்லாம் வந்து என்னுடைய திட்டம் இல்லை, தேவனுடைய திட்டம். மீண்டும் ஆண்டவருடைய வேலையை தொடர்ந்து நாங்கள் செய்வோம்னு சொல்லி ஆண்டவருடைய பொற்பாதத்தில் நாங்கள் செபிச்சுக்கிறோம். நீங்களும் அதே போல் ஆண்டவர் உண்மை உள்ள தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோட கொடுப்பார். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் சொல்லி அழைப்பார். உங்களையும் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக ஆண்டவர் மாற்றுவார். ஆமென்.

கொடுத்தா. You're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரர் நீரே, பாத்திரர் நீர், ஒருவரே பாத்திரர் தகப்பனே. Jesus.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:11. 1904 போர்டன் டைரி எஸ்டேட்டின் வாரிசுதாரரான வில்லியம் போர்டன் என்ற கோடீஸ்வரர் சிக்காகோவில் உயர்நிலை பள்ளியில் படித்து முடித்தார். அவருடைய பெற்றோர் அவரை உலகம் முழுவதும் அழைத்து சென்றனர். ஆசியா, ஐரோப்பா போன்ற நாடுகளை அவர் சுற்றி பார்த்தபோது போர்டனின் மனதிலே கஷ்டப்படுகின்ற ஜனங்களுக்காக பாரம் வந்தது. உடனே அவர், என் வாழ்வை மிஷனரி பணிக்கு அர்ப்பணிக்கப் போகிறேன் என்று தன் வீட்டிற்கு தன் தீர்மானத்தை குறித்து ஒரு கடிதம் எழுதினார். இந்த தீர்மானத்தை அவர் எடுத்தபோது தன் வேதாகமத்தின் பின்புறத்தில் எனக்காக எதையும் வைத்து வைக்கப் போவதில்லை என்ற வார்த்தைகளையும் எழுதி வைத்திருந்தார். ஏல் பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்த பிறகு அவருக்கு மிக உயர்ந்த சம்பளத்தில் எத்தனையோ வேலைவாய்ப்புகள் வந்தன. அனைத்தையும் புறக்கணித்து விட்டார். தனக்கு வந்த வேலைகளை எல்லாம் புறக்கணித்த பிறகு தன் வேதாகமத்தின் பின்புறம் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என்று எழுதி வைத்தார். அதற்கு பின்பு பிரின்ஸ்டன் வேதாகம கல்லூரியில் படித்து சீன தேசத்துக்கு மிஷினரியாக கிளம்பிச் சென்றார். அங்கிருந்த இஸ்லாமியர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய சென்றார். அங்கு செல்லும் முன்பு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர் எகிப்து தேசத்திலே தங்கியிருந்தார். அப்போது அவர் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 1 மாதத்திற்குள்ளாகவே இறந்து போனார். பிரியமானவர்களே, இது என்ன ஒரு வீணான வாழ்க்கை என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் தேவ திட்டத்தில் அது வீணல்ல. போர்டன் தன்னுடைய வேதாகமத்தில் ஏற்கனவே எழுதி வைத்திருந்த 2 வாக்கியங்களுடன் 3வதாக மனம் வருத்தப்பட போவதில்லை என்றும் எழுதி வைத்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இவரை போல பலரும் தங்கள் உயிரை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்ததை கிறிஸ்துவுக்காக சாதிப்பதற்கு சரீரம் ஒத்துழைக்காவிட்டாலும் தங்களுடைய ஆசை, விருப்பம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உலக இன்பங்களை வெறுத்து இயேசுவுக்காக 100க்கு 100 அவர்கள் வாழ்ந்தார்கள். இதை போலவே டேவிட் பிரைனட் என்ற வாலிபரும் தன்னை செவ்விந்தியர்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக அர்ப்பணித்திருந்தார். இரவும் பகலும் செவ்விந்தியர்களுக்காக ஜெபித்தார். காச நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவர் இருமும் போது சளியோடு சேர்ந்து இரத்தமும் வரும். எதையும் பொருட்படுத்தாமல் இயேசுவுக்காக ஊழியம் செய்து தன்னுடைய 29வது வயதிலேயே மரித்து போனார். ஆம் பிரியமானவர்களே, இவர்கள் எல்லோரும் தங்கள் வாழ்க்கையை பொருட்படுத்தாமல் கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையே காணிக்கையாக்கியவர்கள். வாழ வழி தெரியாமல் ஊழியத்திற்கு வந்தவர்கள் அல்ல, அனைத்தையும் துறந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மடிந்தவர்கள். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்றார். இந்த விசுவாச வீரர்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்காக குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்காக நம்முடைய ஜீவனை தரவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்க நம்முடைய மனம் உற்சாகம் கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் பயணித்து சுவிசேஷம் அறிவிக்காவிட்டாலும் நமக்கு மிகவும் அறிமுகமானவர்களுக்காவது இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்போம். அப்பொழுது அநேகர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள்.

0: ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். விசுவாசத்தின் வல்லமை என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:1 நாம் வாசிக்க கேட்போம்.
2: உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக,
1: உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக,
2: தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள்,
1: தேவனிடத்திலே விசுவாசமாக இருங்கள்,
2: என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள்,
1: என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, நான் கொஞ்ச காலம் உங்களை விட்டு நான் கடந்து செல்வேன், திரும்ப என்னை காண்பீர்கள் என்று அவர் பிதாவினிடத்துக்கு போகிறதை குறித்து இயேசு அவர்களோடு கூட பேசிக் கொண்டு வரும்போது சில காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களில் சிலர் என்னை காட்டி கொடுப்பீர்கள், சிலர் என்னை மறுதளிப்பீர்கள் என்பதை குறித்த காரியங்களை அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய இருதயங்கள் துக்கமடைந்தது. அந்த சமயத்தில் இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொன்னார். விசுவாசம் என்கிற இந்த வார்த்தையை நாம் படிக்கும் போது நாம் ஆண்டவர் மேலே முற்றிலும் சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் தேவனையே சார்ந்து வாழுகிற வாழ்க்கை, அதுதான் விசுவாசம். இரண்டாவது, அவரையே முற்றிலும் நம்பிக்கையாக, அவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பது, டோட்டல் டிபெண்டன்ஸ் அப்பான் காட் அண்ட் டோட்டல் கான்ஃபிடன்ஸ் அப்பான் காட். ஆண்டவர் மேலே நம்ம வேறு எதுவும் மேல நம்பிக்கை வைக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையிலே நாம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. ஆகையினாலே வாழ்க்கையிலே தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். வாக்குத்தத்தங்களின் மேலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசத்தை வாக்குத்தத்தங்கள் மேல் வைக்க வேண்டும். 2 Corinthians 1:20 வாசிக்கலாம். 2 Corinthians 1:20,
2: எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி,
1: எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி,
2: தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம்,
1: தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம்
2: இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும்,
1: இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும்,
2: அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே,
1: அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறது, ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் இல்லை என்று இருக்கவில்லை, ஆம் என்று இருக்கிறது, ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் பொய்யுரையாத வாக்கு தத்தங்கள். அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் அத்தனையும் இதுவரைக்கும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் வேதத்தை வாசிக்கும் போது, நீங்கள் போகிற சூழ்நிலைகளிலே, நீங்கள் போகிற போராட்டங்களிலே, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய சரியான வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கும் போது அந்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு ஆம் என்று வரும். நீங்கள் ஆமேன் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் பொய்யுரையாத வாக்கு தத்தங்கள். ஆகினாலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பாய் வருவதற்கு உங்கள் ஜப நேரங்கள், உங்கள் வேத வாக்கியங்களை வாசிக்கும் போது நீங்கள் அதிகமாய் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளருவதற்கு அவைகள் உங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில் சில வாக்கு தத்தங்களை நாம் பார்க்கும்போது, முதலாவது உங்கள் வாழ்க்கையில் யாக்கோபு 1:5 கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை கவனிப்போமாக.
2: உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால்,
1: உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால்,
2: யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும்,
1: யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும்,
2: ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய,
1: ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய
2: தேவனிடத்தில் கேட்க கடவன்,
1: தேவனிடத்திலே கேட்க கடவன்,
2: அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும்,
1: அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தேவனிடத்திலே சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்கணும். எதை கேட்க வேண்டும்? ஞானத்தை கேட்கணும். எதற்காக ஞானத்தை கேட்கணும்? அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது எதற்காக நீங்கள் ஞானத்தை கேட்க வேண்டும் என்று இருக்கிறது. அந்த ஞானம் எதற்காக நீங்கள் கேட்க வேண்டும்? நிச்சயமாய் நீங்கள் பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் போது, பலவிதமான எதிர்ப்புகளுக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கொள்ளும் போது, என்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்று தெரியாமல் உங்களுக்கு இருக்கும்போது ஞானத்தை நீங்கள் கேட்க வேண்டும். அந்த ஞானத்தை நீங்கள் கேட்கும்போது எப்படி கேட்க வேண்டும்? விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். நீங்கள் எப்படி கேட்க வேண்டும்? விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். விசுவாசத்தோடு கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார். ஆண்டவர் நிச்சயம் அதை சந்தேகமில்லாமல் உங்களுக்கு கொடுப்பார். சந்தேகப்படாமல் அதை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் கேட்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அதனாலே எப்படி நாம் ஆண்டவருக்குள் இதை கேட்க வேண்டும்? 6:6
2: ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல்,
1: ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல்,
2: விசுவாசத்தோட கேட்க கடவன்,
1: விசுவாசத்தோடு கேட்க கடவன்,
2: சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான்.
1: அவன் எந்த விதத்திலும் சந்தேகப்படாமல் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிற அந்த வசனத்தை நீ பார்த்தா, அவர் யாரையும் கடிந்து கொள்ள மாட்டார். நீங்கள் ஞானத்தை போய் கேட்டால், நான் எவ்வளோ உனக்கு ஞானம் கொடுத்துருக்கேன், உனக்கு அது இருக்குதா இது இருக்குதா, ஏன் என்கிட்ட வர்றான் அப்படிலாம் கேட்க மாட்டார். அவர் யாரையும் கடிந்து கொள்ள மாட்டார். அவர் ரொம்ப அன்புள்ள ஒரு தெய்வம் என்பதை பார்க்கிறோம். உனக்கு போகிற சூழ்நிலையில், நீ இருக்கிற சூழ்நிலையில் அவர் ஒருத்தர் தான் ஞானம் கொடுக்க முடியும். இப்போ இருக்கிற நிலைமையை நம்ம பார்த்தா அவர் மாத்திரம்தான் நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். அதனால் அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தைரியமாக அவர்கிட்ட போய் கேட்கணும். அடுத்தபடியாக அவர் நம்மோடு கூட, அவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் வேறு ஒன்றும் இல்லை, அவர் தாராளமாய் கொடுப்பார். அவர் தாராளமாய் உனக்கு கொடுக்கிற தெய்வம். கரம் உயர்த்தி கத்துற தோத்திரமான ஆண்டவரே, தாராளமாய் கொடுக்கிற தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொஞ்சம் கொடுத்துட்டு எங்களை விட்டுறவர் அல்ல. விசுவாசத்தோடு நீங்கள் ஞானத்தை கேட்டால் அவர் தாராளமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் காரியத்தை ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துகிற ஒரு தெய்வம் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆகினால் உங்கள் வாழ்க்கையை நல்ல ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விசுவாசத்தோடு ஞானத்தை கேட்கணும். வேதத்தை நாம் படிக்கும்போது 2:12 வாசிப்போம். 2:12
2: எங்கள் தேவனே,
1: எங்கள் தேவனே,
2: அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ,
1: அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ,
2: எங்களுக்கு விரோதமாக வந்த,
1: எங்களுக்கு விரோதமாக வந்த
2: இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க,
1: இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க
2: எங்களுக்கு பலன் இல்லை,
1: எங்களுக்கு பலன் இல்லை,
2: நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை,
1: நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை,
2: ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான்.
1: ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். எங்கள் தேவனே, எங்களுக்கு விரோதமா வந்த இந்த கூட்டத்துக்கு விரோதமா நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரா? மூணு காரியங்களை அவர்கள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒன்று, ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, எங்ககிட்ட எந்த பவரும் இல்லை, இவ்வளவு திரளான கூட்டம் எங்களுக்கு விரோதமாக திடீர்னு வந்திருக்கு. நமக்கு சில நேரம் ஆட்கள் வராட்டாலும் திடீர்னு பலவிதமான பிரச்சனைகள் வந்துடும், திடீர்னு மொத்தமாக பல பிரச்சனைகள் வரும். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்க வேண்டியது, ஆண்டவரே எங்களுக்கு இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு பலன் இல்லை. ரெண்டாவது அவன் சொல்கிறாங்க, ஆண்டவரே என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலை. அப்படின்னா அர்த்தம், எங்களுக்கு ஞானம் தேவை, நாங்கள் என்ன செய்யணும் இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு தெரியலை, எங்களுக்கு ஞானம் தேவை என்று அங்கே கேட்கிறத பார்க்குறோம். மூணாவது, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, அப்படியானால் நாங்கள் வேற யார் மேலேயும் விசுவாசம் வைக்கலை, எங்கள் கண்கள் உண்மை மேலே தான் வச்சிருக்குது ஆண்டவரே என்று நாம் சொல்லும்போது, ஆண்டவர் அந்த ஜெபத்தை இந்த யோசபாத் செய்யும்போது ஆண்டவர் ஆச்சரியமாக அவனுக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்தார், ஆண்டவர் அந்த அற்புதத்தை அவனுக்கு செய்தார் என்பதை பார்க்கிறோம். அந்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளை நீங்கள் இருக்கும்போது, ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு எந்த பவரும் இல்லை, எங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்னு தெரியலை, உண்மையே எங்கள் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்கும்போது, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நமக்கு செய்ய அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அங்கே கொண்டு வருகிறார். யாகாஸ் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அங்கே வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்த நாட்களிலெல்லாம் வேதாகமும் மக்கள் கையில் இல்லை, அதனால் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை வச்சிருந்தார். இந்த நாட்களில் தீர்க்கதரிசிகளெல்லாம் எழுதின தீர்க்க தரிசன வசனம் நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அல்லேலூயா சொல்லும், அல்லேலூயா. இதுக்குள்ளே எல்லா தீர்க்க தரிசன வசனமும் இருக்குது. ஆகையினால அன்றைக்கு நமக்கு முழு வேதாகமும் கிடையாது, 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் வேதாகமும் நம்ம கையில் வந்துச்சு. அது வரைக்கும் வேதாகமும் இல்லை, வேதாகமத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் தீர்க்கதரிசிகள் பேசினார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்றைக்கு தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுத்த தீர்க்க தரிசன வசனங்களுக்காக நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி கத்துற தோத்திரம் பண்ணுவோம். இந்த வசனங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது, உங்களோடு கூட ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் படிக்கணும், இந்த வசனத்தை வாசிக்கணும், இந்த வசனத்தை நீங்கள் நேசிக்கணும், இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அப்போ சொல்லப்பட்டது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த பிரச்சனையை மாற்ற நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று ஒரு பாட்டை பாடுனா போதும், கத்தர் அந்த யுத்தத்தை செய்வார். ஆமே. கைகளை உயர்த்தி அன்றைக்கு அந்த பிரச்சனைகளை மாற்ற ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல ஞானத்துக்காக கத்தரை துதிப்போம். உனக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை அருள் செய்வார். ஆண்டவர் உன் சூழ்நிலையில கத்தர் உன்னை நடத்துகிறதை நீ பார்க்க முடியும். நீ ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக இருப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தங்களை உனக்கு நிறைவேற்றுவார். அவர்களுக்கு விரோதமாக வந்த அந்த கூட்டத்தை எட்டி பார்க்கும்போது அவர்கள் ஒருவனும் நிலைத்து நிற்க முடியவில்லை. காரணம், கத்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிற, கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ரெண்டு கைகளை உயர்த்தி, உனக்கு வருகிற இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இவர்கள் மத்தியில் அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை தேடும்போது அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் காண முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது பயங்கரமான அந்த எகிப்திய இராணுவங்கள் பார்வோனும் அவர்களை துரத்தி கொண்டு வரும்போது, ரதங்களோடு கூட வரும்போது, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு வருகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். இன்று காணும் எகிப்தியனை நீங்கள் என்றுமே காண்பதில்லை. நீங்கள் தரித்து நின்று இந்த ரட்சிப்பை பாருங்கள். இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமேன். கைகளை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமேன். சில சொல்லுவாங்க, அந்த அதெல்லாம் ஒரு கதை தான், ஒன்றும் அதெல்லாம் நடக்கலை என்று சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ரொம்ப தண்ணியெல்லாம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை லேசாக கடந்து போயிட்டாங்க, செங்கடலாம் பிளந்து போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளவு இராணுவத்தையும் அந்த கடலில் மூழ்கடித்தாரே, அது அது அதை விட பெரிய அற்புதம். அவன் சொல்ல ஒரு முளம் தண்ணி கூட இருக்காதுன்னு, ஆனால் அந்த தண்ணிக்குள்ள இராணுவமே போய்விட்டதே. காரணம், அதை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யுத்தத்தை செய்யலை, கர்த்தர் அந்த யுத்தத்தை செய்தார். உனக்காக ஒரு யுத்தம் பண்ணுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். ஆமே. உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தெய்வம் உன் கூட இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். மூன்று இடத்துல கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்ற வசனங்களை பார்க்கலாம். ஒன்று, நாம் ஏற்கனவே பார்த்தபடி யாத்திராகமும் 14:13-14 ரெண்டாவது, 1 Samuel 17:47 வாசிப்போம்.
2: கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று.
1: கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று
2: இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும்.
1: இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும்.
2: யுத்தம் கர்த்தருடையது.
1: யுத்தம் கர்த்தருடையது.
2: அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்.
1: அவர் உங்களை எங்கள் கையில் என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். யுத்தம் கர்த்தருடையது. எப்போ யுத்தம் கர்த்தருடையது? எங்க வந்திருக்குது இந்த வசனம்? தாவீது கோலியாத்தோட யுத்தம் பண்ண போகும்போது அவன் ஒரு சிறுவனாக கல் அவன் எடுத்து கொண்டு போகிறான். நாங்கள் ஆண்டவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று சொல்லி அந்த யுத்தம் கர்த்தருடையது என்று அவருடைய நாமத்தினால அவன் போகும்போது அவ்வளவு பயங்கர பெரிய கோலியாத், அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு எல்லாரும் பயந்து கொண்டிருந்த போது இந்த சிறுவன் அவனை ஆண்டவர் பயன்படுத்தினார். காரணம்,

0: எதை செய்யணும்னு கரெக்டாக அவர் யுத்தம் பண்ணி அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார். இந்த இடத்திலேயும் நாம் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். ரெண்டு நாளாகவும் 20:17 வாசிப்போம்.
1: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல.
0: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல.
1: யூதா மனுஷரே,
0: யூதா மனுஷரே,
1: எருசலேம் ஜனங்களே,
0: எருசலேம் ஜனங்களே,
1: நீங்கள் தரித்து நின்று,
0: தரித்து நின்று
1: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
0: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
1: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
0: பயப்படாமலும் கலங்காமலும் என்ன செய்யுங்கள்? இருங்கள். நீங்கள்
1: நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்.
0: நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்.
1: கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான்.
0: கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அதனால பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்ற இந்த வார்த்தை வேதாகமத்தில் அநேக இடங்களில் இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம வாழும் போது அவிசுவாசம் நமக்குள்ள இருந்தா பயம் வந்துடும். ஆனா ஆண்டவர் எப்பொழுதுமே பயப்படாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்ற வார்த்தையை நாம பார்க்கிறோம். சீஷர்களுக்கும் ஆண்டவர் எப்பவும் சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கப்பா, பயப்படாதிருங்கள், உயிரோட எழும்பின பின்பும் பயப்படாதிருங்கள் என்கிற வார்த்தையை அவர் சொன்னார். நம்ம வாழ்க்கையில விசுவாசம் நமக்கு இருக்கும் போதுதான் பயம் இல்லாமல் இருப்போம். விசுவாசம் இல்லைன்னா பயம் நமக்குள்ள வந்துடும். அதனால உன் வாழ்க்கையில நீ பயப்படாமல் இரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை காண முடியும். அதனால் ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தம் நமக்கு ஆசீர்வாதமான ஒன்று. உனக்கு ஞானம் இல்லாமல் இருக்கும்போது ஞானத்தை கேள். உனக்கு பலன் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவரிடத்தில் பலனை கேள். உன் கண்கள் வேறு எங்கேயும் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். உன் கண்கள் இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் உன்னோடு கூட இருப்பதாக. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இன்னொரு வார்த்தையை கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். வாக்குத்தத்தமா செப்பனியா 3:17 வாசிப்போம். செப்பனியா 3:17.
1: தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்.
0: உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்.
1: அவர் வல்லமை உள்ளவர்.
0: அவர் வல்லமை உள்ளவர்.
1: அவர் ரட்சிப்பார்.
0: அவர் ரட்சிப்பார்.
1: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து.
0: அவர் உன் பேரில் சந்தோஷமாக மகிழ்ந்து
1: தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார்.
0: அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார்.
1: அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார்.
0: அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். ஆமென். தம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். அப்படின்னு அர்த்தம் என்ன? உன் மேல ஆண்டவர் அன்பா இருக்கிறார். அன்பின் நிமித்தம் உன் மேல அமர்ந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உனக்கு நல்ல பிளான போட்டு வைத்திருக்கிறார். அவர் நல்ல திட்டங்களை உனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன் மேல அன்பா இருக்கிறார். உன் மேல கோபமா இல்லை, உன் மேல அன்பா இருக்கிறார். பெருமை உள்ளவர்களை தான் ஆண்டவர் விரட்டிடுறார். அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க படித்தீங்கன்னா பெருமை உள்ள அகங்காரிகளை சபையை விட்டே ஆண்டவர் விரட்டிடுவார். பெருமையா நடக்கிறவர்களை சபைக்குள்ள வைக்க மாட்டார். பெருமை உள்ளவர்களை ஆண்டவர் சபையில வைக்கிறது இல்லை. சிறுமை உள்ளவர்களை ஆண்டவர் மீதியாக வைப்பார். கைகளை உயர்த்தி ஆமேன். சிறுமை உள்ளவர்களை ஆண்டவர் சபைகளுக்குள்ள ஆண்டவர் வைத்திருப்பார். அது ஆண்டவர் திட்டமா சொல்லிட்டு வரும்போது ஓ மேல ஆண்டவர் அன்பாய் அமர்ந்திருப்பார் என்று எழுதப்பட்ட வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். திட்டத்தை உனக்காக அழகா போட்டு வைத்திருக்கிறார். உன்னை பற்றி அன்பு வைத்து உனக்கு நல்ல பிளான் ஆண்டவர் போட்டு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. ஆதாமை படைக்கும் போது ஆண்டவர் ஆதாமை படைக்கும் போது, மனுஷனை படைக்கும் போது அவன் தங்குவதற்கு அழகான தோட்டத்தை பிளான் பண்ணார். ஆமே. அவன் சாப்பிடுவதற்கு நல்ல கனிகளை என்ன செய்தார்? பிளான் பண்ணார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு மனைவி தேவைப்பட்டதுன்னு ஆண்டவர் அறிந்தார். அந்த மனைவி தேவைப்பட்ட போது ஆதாம் அங்கங்கே ஓடி எங்கேயாவது இருக்குதான்னு ஓடிக்கிட்டு இருக்கல. அவனுக்கு ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுத்தார். அல்லேலியா சொல்லுவோம்.

0: ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் நிறைய பேர் அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கிறான், நிறைய பேர் என்ன செய்யணும்னு தெரியாம கலங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் உனக்காக அமைதியா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவ உன்னை பார்த்தா அவர் களி கூறுவார்னு எழுதியிருக்குது. உன்னைய பார்த்தா ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கும். உன்னைய பார்த்தா ஆண்டவர் களி கூறுவார். களி கூறுவார் என்று சொன்னா எப்படி? சில நேரத்தில் ஆட்கள் களி கூறுகிறாங்க, ஒருவேளை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கிட்டுங்க. கிரிக்கெட் விளையாடும் போது இந்தியா பேட் பண்ணிக்கிட்டு இருக்குது, கடைசி பாலில் 6 சிக்ஸர் அடித்தா இந்தியா என்ன செய்திடும்? ஜெயித்துடும். கடைசி பாலில் சிக்ஸர் அடித்தா இந்தியா ஜெயித்துடும். இந்தியா சிக்ஸர் அடிச்சிட்டு கடைசி பாலில், அப்போ எல்லாம் என்ன செய்வாங்க? ஐயோ சிக்ஸர் அடிச்சு விட்டானே அப்படின்னு சொல்ல மாட்டான். எல்லாம் சேரில் கீழே அந்த இதில் வந்து காத்துக்கிட்டு இருப்பான், ஒருத்தரும் காத்துக்கிட்டு இருப்பான். சில நேரம் அந்த வெடியெல்லாம் போடுவாங்க, ராத்திரி சில நேரம் வெடி சத்தம் கேட்கும் வீட்டில், வீடுகளில் நீங்கள் இருக்கும்போது. அப்படின்னா கிரிக்கெட்டில் இந்தியா ஜெயித்துட்டுன்னு அர்த்தம். வெடி சத்தம் ஒன்றும் கேட்கலன்னா அர்த்தம் என்ன? இவன் இந்தியா தோத்துட்டான் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சிக்ஸர் அடித்தா உனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை. ஆனால் இவன் கிடந்து போடுற சத்தமும் களி கூறுதலும் ஆட்டமும் அவன் குதிக்கிற குதியும் வீடுகளில் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது களி கூறுறத பார்க்குறான். அந்த மாதிரி தான் உன்னை பார்த்தா ஆண்டவர் களி கூறுவாரான். எத்தனை பேரை விசாரிங்க, என்னைய பார்த்து ஆண்டவர் களி கூற போறார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உன்னைய பார்த்து ஆண்டவர் களி கூறுகிற ஒரு ஆண்டவர். உன்னை பார்த்த ஆண்டவருக்கு சந்தோஷம், இது என் பிள்ளை, என்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, நான் என்னை விசுவாசிக்கிற நம்புகிற பிள்ளை, அதனால சந்தோஷமா இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பாவை நம்புனீங்கன்னா அப்பாவுக்கு எவ்வளோ எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அதை போல தான் நம்ம அவர் மேலே விசுவாசம் வைத்தா அதை போல சந்தோஷம் வேற அவருக்கு ஒன்றுமே இல்லை. ஆகையினால நம்ம மேலே அவர் சந்தோஷமாக இருக்கிறார், அவர் களி கூறுகிறார், அமர்ந்து உனக்கு நல்ல திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நல்ல திட்டங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லா அமர்ந்து எங்களை நேசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பார்த்தா உமக்கு சந்தோஷமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஒரு நல்ல தகப்பன், உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஆண்டவர் நல்ல வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை விசுவாசிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான விசுவாசம் நமக்கு தேவை. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம அவர் மேலே விசுவாசம் வைக்கணும். அவர் நம்மை கண்டு ஆச்சரியப்படணும். ரெண்டு காரியத்தில் அவர் ஆச்சரியப்படுறார். ஒன்று, அவிசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். ரெண்டாவது, ஒருத்தனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார். ஏற்கனவே இதை பார்த்துருக்குறோம். போன வருஷமும் இதை குறித்து நம்ம படித்திருக்கிறோம். நம்ம போன வாரம் கூட இதை குறித்து நம்ம படித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை குறித்து ஆச்சரியப்படுகிறார்? மார்க் 6:6,
1: அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார்.
0: அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊருக்கு போனார். வளர்ந்த ஊருக்கு போகும்போது அங்கு பெரிய காரியங்களை செய்யணும்னு விரும்பினார். ஆனால் அவர் அங்கு போய் பெரிய அற்புதங்களை செய்ய முடியலை. அவருக்கு வியாதியசு மேல சிலர் மேல மாத்திரம் கைகளை வைத்தார், சுகமடைந்தார்கள். அந்த இடத்துல அவிசுவாசம் இருந்ததுனால அவரால் ஒன்றும் செய்ய முடியாம போயிற்று. ஆயினால் ஊரில் உள்ள அந்த மக்களுடைய அவிசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அந்த ஊர்ல வாழ்ந்து வந்தார். அவரை எப்படி ஜனங்கள் பார்த்தார்கள், இது யோசேப்பின் குமாரன் அல்லவா, இது தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவனுடைய சகோதரர்கள்லாம் நம்முடைய மத்தியில இருக்கிறாங்களே, இவர் பழகி போனவராக தான் அங்கே இருந்தாரே தவிர ஒரு தெய்வமாக அவர்களால் காண முடியலை, அவரை விசுவாசிக்க முடியலை. இவன் செய்கிற இந்த காரியங்கள்லாம் எங்கிருந்து இவனுக்கு வந்துச்சு, இவன் யார், இவன் குடும்பம் யாருன்னு சொல்லி 30 வருஷமா அவர் நடுவே இருந்தார். ஆனால் அவரை அவர்களால் விசுவாசிக்க முடியலை. அப்படி சொந்த சகோதரர்கள் கூட அவரை என்ன செய்ய முடியலை, விசுவாசிக்க முடியலை. ஆனால் இயேசு உயிரோடு எழும்பின பின்பு அவருடைய சகோதரர்கள் அவரை விசுவாசித்திருக்கிறார்கள். எப்படி தெரியும், நம்ம பைபிளில் 2 பேர் வேதத்தையே எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சகோதரர்கள் இயேசு உயிரோடு எழும்பின பின்பு பரிசுத்தாவியை பெறுறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 1:14 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:14
1: அங்கே இவர்கள் எல்லாரும்
0: ஸ்திரீகளோடும்
1: இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு
0: ஜெபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்தார்கள், தரித்திருந்தார்கள். அப்போ அவருடைய சகோதரர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய சகோதரர்களும் அந்த இடத்துல பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற இயேசுவின் தாய் இயேசுவின் சகோதரர்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்த பிறகு. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனிக்கும் போது அவருடைய சொந்த ஊரில் உள்ளவங்க அவரை விசுவாசிக்க முடியாமல் போனதை கண்டு ஆச்சரியப்பட்டார் என்ற வார்த்தையை நம்ம இங்கே பார்க்குறோம். அவ்விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுறார் ஆண்டவர். எத்தனையோ காரியத்தை உனக்கு செய்திருக்கிறார், எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், எத்தனையோ ஆச்சரியமான காரியங்களை செய்த இந்த ஆண்டவரை நம்ம அவ்விசுவாசிக்க கூடாது, விசுவாசிக்கணும். உன்னுடைய அவ்விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்படக்கூடாது, உன் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படணும். வாசிக்கலாம் மத்தேயு 8:10 வாசிப்போம். மத்தேயு 8:10
1: இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று.
0: நான் இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று
1: மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார், விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார். விசுவாசத்தை பார்த்தார். ஒரு 100க்கு அதிபதி, இந்த 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார். ஒரு கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆச்சரியப்படுறார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாட்களிலே சில ஜனங்கள் அதை கண்டு பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். கலிலேயராகிய இந்த மனுஷர் எல்லாம் நம்முடைய சொந்த பாஷைகளிலே பேசுகிறார்களே என்று சொல்லி பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். உண்மையாகவே நம்முடைய விசுவாசம் நாட்களில் அதிகமாக வளரணும். 2 கைகளை நல்லா உயர்த்தி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நல்ல எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் நீர் மாத்திரம்தான் எங்கள் நம்பிக்கை, நீர் மாத்திரம்தான் எங்களை காப்பாற்ற முடியும், வேற எந்த மனுஷர்களையும் நம்பி ஆண்டவரே ஒன்றும் பண்ண முடியல, நீர் ஒருவர் தான் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை, அதனால் நீர் எங்களை காக்கிற தெய்வம், எங்கள் மேலே நீர் களி கூறுகிற தெய்வம், எங்களுக்கு அமர்ந்திருந்து திட்டம் போட்டு கொண்டிருக்கிற தெய்வம், எங்களை அழிக்கிற திட்டம் அல்ல எங்களை உருவாக்குகிற திட்டத்தை எங்களுக்கு கொடுக்கிற தெய்வம், ஆயினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கண்டு நீர் ஆண்டவரே ஆச்சரியப்படணும்பா. இந்த நாட்களில் விசுவாசிகள் என்று நாங்கள் சொல்லி இத்தனை வருஷமா ஆலயத்துக்கு வரும்போது இன்னும் உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அண்டு புறஜாதிகள் உம்மை விசுவாசிக்கிறார்கள், விசுவாசிகளாகிய நாங்கள் உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்று ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம விசுவாசிக்கணும். இந்த செஞ்சூரியன், இந்த பெரிய செஞ்சூரியன் எப்படி ஆண்டவரை விசுவாசித்தான் என்று நம்ம படிக்கும்போது அவன் சொல்கிறான், முதல்ல ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் யார் இல்லை, நான் பாத்திரன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுதான் விசுவாசத்துக்கு வளர்ச்சி. அது அர்த்தம் என்ன? நான் பெரிய செஞ்சூரியன், நான் யார் தெரியுமா, இயேசு என் வீட்டுக்கு அப்படி கூப்பிட்டா வரணும் அப்படின்னு சொல்லலாமே. அவர் வர்றேன்னு சொல்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், நீர் என் வீட்டுக்கு வர நான் யார் கிடையாது, பாத்திரன் இல்லைன்னு தாழ்மையாக தன்னை தாழ்த்தினான். ஆண்டவரும் லூக்காவின் சுவிசேஷம் 17 வாசிக்கும் போது என்ன சொல்கிறார், அங்கே அவர் அப்ரோஜனமான ஊழியக்காரன், ஆண்டவரே நான் இதை செய்தேன் ஆனால் நான் அப்ரோஜனமான ஒரு ஊழியக்காரன், ஆண்டவரே நான் இதை எதையும் பெறதுக்கு நான் பாத்திரம் அல்ல என்று ஒரு ஊழியக்காரன் சொன்னான். நம்ம சில நேரம் ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு நான் கொடுத்துருக்குறேன், அதெல்லாம் உங்களுக்கு செய்திருக்கிறேன், அதனால் நீர் எனக்கு இது செய்யணும் அப்படின்னு வருவாங்க. நிறைய பேர் அப்படி தான், நான் தசவபாகம்லாம் ஒழுங்காக கொடுக்குறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு அள்ளி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிற, எப்போ கொடுக்க போறீர் அப்படின்னு வரக்கூடாது. ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, நான் அப்ரோஜனமான ஒரு ஊழியக்காரன், நான் ஒன்றுமில்லப்பா அப்படிங்கிறது தான். அங்கே தான் விசுவாசம் வளரும். கரை உயர்த்து கத்துற துதிப்போம், நல்ல கைகளை உயர்த்து கத்துற துதிப்போம். நான் இத்தனை வருஷமாக இந்த ஆலயத்துக்கு வர்றேன், எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் அப்ரோஜனமான ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லைப்பா, கை உயர்த்து கத்துற துதிப்போமே. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம இந்த இந்த இந்த விதமான ஒரு ஒரு தாழ்மையின் அனுபவம் நமக்கு உண்டாகணும். கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்துட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், அப்ரோஜனமானவன் நான், செய்ய வேண்டிய கடமையை தான் நான் செய்திருக்கிறேன்ப்பா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட தாழ்மையாக இருந்தால் உன் விசுவாசம் பெருசாக மாறும். ஆமே. ரெண்டாவது அவன் சொல்கிறான், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவன், எங்கள் மேலே அதிகாரிகள் இருக்கிறாங்க, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவன், நான் ஒருத்தனை போனால் போகிறான் வானா என்ன செய்கிறான் வர்றேன், இதை செய் என்று சொன்னால் அதை அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரெண்டாவது உண்மையான விசுவாசம் அவனுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னா, அவன் அதிகாரத்தை மதிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்கள். கைகளை வைத்து கத்துற தோத்திரம். ஆமே. ஒரு ஆர்மியில் இருக்கிறவன், அவன் ஆர்மியில் யாரெல்லாம் இருக்கிறான், கேர்னல் இருப்பாங்க, மேஜர் இருப்பாங்க, கேப்டன்ஸ் இருப்பாங்க, ஸோ இன்னும் பல விதமான இதெல்லாம் இருப்பாங்க, சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். சின்ன தப்பு செய்தால் அங்கே ஆர்மியில் தப்ப முடியாது. அதிகாரத்துக்கு அவங்கெல்லாம் கீழ்பட்டவங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ரஜப்பூட் ஆர்மியில் என்னை 3 கொண்டு போட்டிருந்தாங்க. நான் காலேஜில் படிக்கும் போது ரஜப்பூட் ஆர்மியில் போய் நான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த நாளில் ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும், இல்லை போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆசை இருந்துச்சு. ஊழியத்துக்கு வரணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆசை இருந்துச்சு. என்னை கொண்டு அங்கே ஆர்மியில் போட்டாங்க. துப்பாக்கியை இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும், கை நமக்கு அப்படி வச்சு பழக்கம் இல்லை, எவ்வளோ நேரம் வச்சுருக்க முடியும், அதை லைட்டாக கீழே இப்படி வச்சுட்டேன், அவ்வளோதான். அங்கேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். அவன் கண்டுபிடிச்சி நேரம் வந்துட்டான், உன் யார் துப்பாக்கியை கீழே வைக்க சொன்னது, இப்படி எல்லாம் வைக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஓட வச்சான் பாருங்க. 50 ஒரு ஒரு கிரவுண்டை சுத்த வச்சான், உயிர் போயிட்டு. என் கூட என்னைய மாத்திரம் இல்லை, என் கூட இருந்த 50 ஓட வச்சான். அவன் ஓடிக்கிட்டே என்னை ஏசினாங்க, உன்னையால் தான்டா நாங்கள் எல்லோரும் ஓடுறோம், உன்னையால் தான் ஓடுறோம்னு ஏசி தள்ளிட்டான். வாழ்க்கையில் அங்கே ஆர்மியில் அவங்க எல்லாம் கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. அதே போல் ஆண்டவருடைய ஆர்மி இருக்குது. ஆண்டவர் சில தலைவர்களை நியமிச்சிருக்கிறார், ஆண்டவர் ஊழியர்களை வச்சிருக்கிறார். அதுக்கு ஏற்று நிற்காத, நீ அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சா உனக்கு சாத்தான் கீழ்ப்படிவான், இல்லைன்னா கீழ்ப்படிய மாட்டான். யார் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஒழுங்காக இருக்காங்களோ அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும். கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசமாக இருக்க, அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்க எங்களுக்கு உதவி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மூன்றாவதாக, நம்ம வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் நிரூபிக்கப்பட்ட விசுவாசமாக இருக்கணும். நிரூபிக்கப்பட்ட விசுவாசமாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கணும். வாசிக்கலாம், 1 பேதுரு 1:7 வாசிப்போம்.
1: அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும்.
0: அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும்.
1: அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற.
0: அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற.
1: உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு.
0: உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டு.
1: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது.
0: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது
1: உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும்.
0: உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும்
1: மகிமையும் உண்டாக காணப்படும்.
0: மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற இந்த பொன் அக்னியினாலே சோதிக்கப்படுகிறது போல, அதிக விலையேறப்பெற்றதாகிய உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு என்ன உண்டாகும்? புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம விசுவாசம் நிரூபிக்கப்படுற விசுவாசமாக இருக்கணும். நமக்கு விசுவாசம் எதில் ரொம்ப இருக்குன்னு சொன்னால், எனக்கு ஒரு நல்ல கார் வேணும் அப்படின்னு விசுவாசிப்போம். கார் கிடைக்குமா கிடைக்காதா? கார் கிடைச்சிடும். ஏன்னா அது மேலே உனக்கு ஆசை இருக்குது, அது மேலே ரொம்ப விருப்பம் இருக்குது, விசுவாசம் இருக்குது. நீ கேட்கும் போது ஆண்டவர் தருவார். வேறு என்ன கேட்போம்? நம்ம வீடு கேட்போம். வீடு ஒன்று, ஒரு வீடு இருக்கிறது, இதெல்லாம் தப்பு இல்லை. வீடு நம்ம கேட்போம், வீடு எப்படி ஆயினும் சரி. நிறைய பேர் வந்து சாட்சி சொல்கிறாங்க, எனக்கு பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் நான் 3 மாடி கட்டடம் கட்டிட்டேன், ஆண்டவர் எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு ஆண்டவர் செய்ய, சாதாரணமான ஆட்கள் அதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் செய்யத்தான் செய்கிறார். வேண்டான்னு இல்லை, நல்ல உடுத்துறது, நல்ல காரியங்களை செய்கிறது நல்லது, ஆண்டவருக்கு மகிமையாக நம்ம அதை செய்யலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம விசுவாசம் இதனாலெல்லாம் நிரூபிக்கப்படுறதில்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவன் நம்ம விட நல்ல கார் வச்சுருக்கான். அவன் விசுவாசத்துலேயே வச்சுருக்கான் இல்லை? அவன் அங்கங்கே அடித்து பிடிச்சி வச்சுருக்கான், அங்கே பெரிய கார் வச்சுருக்கான், வீடு. நம்மெல்லாம் வீடே, நம்ம வீடுகள்லாம் ஒன்றும் இல்லை. அவன் உலகத்தில் அவன் வச்சுருக்கான் வீடு, அவனுக்கு என்ன விசுவாசமாக இருக்குது? இல்லை, அவனுக்கு விசுவாசம் இல்லை, அவனுக்கு இருக்கிறது வேறு. அப்போ விசுவாசிகளாகிய நமக்கு இந்த மாதிரி காரியத்தை வச்சு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுற விசுவாசம். நமக்கு விசுவாசம் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, நமக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், அழிந்து போகிற பொண்ணு எதனால் சோதிக்கப்படுது? அக்னியினால் சோதிக்கப்படுது. ஒரு பொண்ணு உண்மையான பொண்ணாக இல்லையான்னு எதில் போட்டால் தெரியும்? அக்னிக்குள்ளே போட்டால் தெரியும் அந்த பொண்ணு நல்ல நல்ல பொண்ணாக இல்லையான்னு தெரியும். நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டிட, இந்த கட்டிடங்களை கட்டும்போது நம்ம நிறைய தங்க காணிக்கைகள் நம்ம எடுத்தோம். தங்க காணிக்கை உங்கள் நகைகளை கொண்டு கொடுங்கன்னு சொன்னபோது நிறைய பேர் கொண்டு கொடுத்தாங்க. அதில் ஒரு அமெரிக்கன் ஒருத்தன் அவன் மோதிரத்தை கலத்தி போட்டான். அவன் பெருசாக வந்து பேசி அவன் மோதிரத்தை கலத்தி போட்டான். அது 24 கேரட் இல்லை, அது எல்லாம் ஏதோ சேர்ந்த கேரட்டை கொண்டு உள்ளே போட்டு எல்லா தங்கத்தையும் உருக்கின போது இந்த மோசமான மோதிரம் உள்ளே வந்துட்டு. மோதிரத்தை உருக்குனாதான் தெரியும் இதில் ஒழுங்காக இருக்குதா இது தங்கம், இல்லை வேறு என்னத்துல நம்ம சேர்த்துருக்கானா தெரியும். உன் விசுவாசம் சரியான விசுவாசம் ஆனால் உனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், உனக்கு போராட்டங்கள் வரும். அதன் மத்தியில் ஆண்டவரை விசுவாசிக்கணும். கைகளை உயர்த்தி ஆண்டவர் பெரிய காரியம். அப்போ நீ அதில் நிரூபிக்கணும், ஆண்டவரே உமக்கு தோத்திரம். உமக்கு என்னது? தோத்திரம். எனக்கு வர்ற இந்த பிரச்சனை மத்தியிலையும் நான் உம தோத்திரம் உண்டு ஆண்டவரே, எனக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டேன். கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவரே எனக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டேன். என் விசுவாசம் சோதிக்கப்படுது ஆண்டவரே. நாம் எனக்கு நீர் நல்ல காரியத்தை செய்தால் மாத்திரம் தோத்திரம்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன மாதிரி காரியங்கள் நடந்தாலும் நீர் எனக்கு தீமை செய்ய மாட்டேன். என் பேரில் சந்தோஷமாக இருக்கிறீர். நீர் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக தருவீர். எனக்கு வந்த நஷ்டங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வந்த பிரச்சனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:36 வாசித்தீங்கன்னா, விசுவாச பட்டியலில் இதுக்கு முந்தி உள்ளவர்கள் எல்லாரும் பெரிய காரியத்தை சாதித்தார்கள். அதுக்கு பின்னால் வந்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11:36 வாசிங்க.
1: வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும்
0: காவல்களையும் அனுபவித்தார்கள்.
1: கல்லறியுண்டார்கள்
0: வாளால் அறுப்புண்டார்கள்
1: பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும்
0: துன்பத்தையும் என்ன செய்தாங்க? அனுபவித்தாங்க. இவங்களும் விசுவாச பட்டியல் வீரர்கள் தான் வர்றாங்க. குறைகள், துன்பங்கள், இன்னும் உபத்திரவங்கள், இதன் மத்தியிலையும் ஆண்டவரை விசுவாசிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிங்கம் தானியலை என்ன செய்யலை? அதுவும் விசுவாசம்தான். ஆனால் ரோமர்கள் ஆண்ட காலத்தில் சிங்கங்களை அவிழ்த்து விட்டாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட போது சிங்கங்களை அவிழ்த்து விட்டாங்க, சிங்கக்கவியிலர். அது வந்து இந்த விசுவாசிகளை கடிச்சு குதறிட்டு சாப்பிட்டுட்டு அவங்கெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே தோத்திரம் பண்ணிக்கிட்டே அவங்க மரித்தாங்க. அது மேலான விசுவாசம். கை வைத்து கத்துற தோத்திரம் ஆமே, அது மேலான விசுவாசம். மேலான விசுவாசம். சில நேரத்தில் சிங்கங்களின் வாய்களை கட்டுவார். ஆமே. நம்ம பாடுவோம் இல்லை, சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அதுவும் உண்டு. ஆண்டவர் காக்கிற தெய்வம்தான், சிங்கக்கவியிலேருந்து காக்கிற தெய்வம். ஆனால் சில நேரங்களில் சிங்கக்கவியிலேருந்து காக்காமல் விட்டாலும் அவர் நல்ல தெய்வம். அதுதான் உண்மையான விசுவாசம். அது நிரூபிக்கப்பட்ட விசுவாசம். ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு எந்த நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி நான் உம்மை விசுவாசிப்பேன். ஆண்டவரே அந்த விசுவாசத்தை நிரூபிக்க என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். நல்ல ரெண்டு கை. எப்பவும் கத்தருக்குள்ள சந்தோஷமாக விசுவாசம் உண்டவரலாம். வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறணும். ஆச்சரியமான வாழ்க்கை விசுவாசத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட்ட விசுவாசத்தை என் வாழ்க்கையில் தரும்படி ஜெபம் பண்ணுகிறேன். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா?

ஆராதனை நடுவிலே கர்த்தர் உலாவுகிறவர். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களினுடைய ஜனங்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆராதிக்கும் போதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய மத்தியிலே அனுப்புகிறவர், அவருடைய பிரசன்னத்தின் வல்லமை நாம் உணரும்படி செய்கிறவர். ஹல்லேலூயா. 103 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அந்த தேவனுக்கு முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நன்றி சொல்லி கர்த்தரே.

செய்த நன்மைகள் நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே, நம்முடைய வாழ்விலே எத்தனையோ விதமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மை நேசித்து அற்புதம் செய்தார். அந்த அற்புதத்தை ஒருபோதும் மறக்கவே முடியாது. அந்த அற்புத செயல்களை ஒரு நாளும்

எனக்காக எதையும் செய்யவில்லை. ஆனாலும் தேவனுடைய அர்ப்பணிப்பு, தேவனுடைய அழைப்பு நம்ம வாழ்க்கையில் இருந்த பொழுது அவர் நம்மை நேசித்து அவருடைய கிருபையை தந்து கர்த்தரை நடத்தி இருக்கிறார். அநேக நேரங்களிலே மனிதனுடைய உதவியை தேடி நின்றேன்.

இனி அடுத்த நிலைக்கு போக முடியாதோ என்று நான் நினைத்து நின்றேன். ஆண்டவர் என்னை பார்த்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அழைத்து கொண்டு போனார்.

அழைத்தார், ஆசீர்வதித்தார் என்பதல்ல. அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபையும் நம்ம மேலே இருந்தபடியினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது.

சிந்திப்போம் செயல்படுவோம். அவன் அதி புத்திசாலி, எப்பவும் சயின்ஸில் 100% தான் எடுப்பான். பிளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்து ஐஐடியில் படித்து அதிக மார்க் வாங்கினான். கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ படித்தான். அமெரிக்காவில் அதிக சம்பளத்தில் வேலை கிடைச்சது, அங்கேயே செட்டில் ஆனான். அழகான தமிழ் பெண்ணை மணந்தான். ஆண் பெண் என ரெண்டு ஆரோக்கியமான குழந்தைகள், மாளிகை மாதிரி வீடு, சொகுசு கார்கள், தேவைக்கு அதிகமாக எல்லாமே அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனால் சில வருஷங்களுக்கு முன்னால் தன்னுடைய மனைவி குழந்தைகளை சுட்டு கொன்னுட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டான். ஏன், என்ன நடந்துச்சு? கலிஃபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜி அவனுடைய வழக்கு ஆய்வு செஞ்சு என்ன தவறு நடந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சது. அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடியால் அவன் தனது வேலையை இழந்ததை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிஞ்சாங்க. பல மாதங்களாச்சு, வேலை கிடைக்கல, சேமித்த பணம் காலியாச்சு, வீட்டு தவணை கொடுக்க முடியாம வீட்டை இழந்தான். குறைஞ்ச பணத்துல சில நாட்கள் அவனும் குடும்பமும் உயிர் வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் அவனும் அவனுடைய மனைவியும் தற்கொலை செய்ய முடிவு எடுத்திருக்காங்க. அவன் முதல்ல தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் சுட்டுட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டான். இதையெல்லாம் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர் கடைசியில ஒரு வரி எழுதி முடிச்சிருக்காரு. அந்த மனிதன் வெற்றிக்காக திட்டமிடப்பட்டிருந்தான். அவன் தோல்விகளை கையாள்வதற்கான பயிற்சி பெறவில்லை. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். யார் வெற்றிகரமான நபர்? தோல்விகளை கையாள்வதற்கான பயிற்சி பெற்றவர் தான் வெற்றிகரமான நபர். ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி தோல்விகளை கையாளணும்னு சொல்லி கொடுக்கணும். சயின்ஸ் மேத்ஸ்ல நல்ல மார்க் கிடைச்சா போட்டித் தேர்வுகளில் வேணா வெற்றி பெறலாம். ஆனால் தோல்வி ஏற்படும் போது அதை ஏற்றுக்கிட்டு வர்ற சவால்களை எப்படி சமாளிப்பதுன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வாங்க. வெற்றியை விட தோல்வியே ஒரு சிறந்த ஆசிரியர். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் அப்படின்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்.

திவ்ய வாசனையை ஜோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அதிகாரம் 9. ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவு கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழி திறந்தான், உடனே பெருஞ்சோலையின் புயை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புயையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புயலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள திரள்களின் வெள்ளமை கொப்பான வெள்ளமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லை பசுமையான எந்த பூண்டை எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றியலில் தேவனுடைய முத்திரையை தரத்திராத மனுஷருக்கு மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும் படிக்கும் அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும் படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவர்கள் செய்யும் வேதனை திரளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போரிடுக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்த வெட்டுக்கிளியின் உருவம் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவர்களுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவர்களின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. அவைகளுடைய கூந்தல் இஸ்ரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. இடுப்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிலைகளின் இடைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகள் கொண்ட இருதங்களின் இடைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களின் கொடுக்குகளையும் உடையவளாயிருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவர்களாய் இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேய பாசையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாசையிலே அப்பல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர். 1 ஆபத்து கடந்து போயிட்டு இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துகள் இதோ வருகிறது. 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்புடத்தில் 4 கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்க 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரின் 1/3 பங்கை கொள்ளும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்துவிடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது. அவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளை அவர்களின் மேல் ஏறு இந்திரர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளை போல் இருந்தன. அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் 3 நாளும் மனுஷர்கள் 1/3 பங்கு கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவர்களுடைய வாயிலையும் வாள்களிலும் இருக்கிறது. அவர்களுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவர்களாயும் தலைகள் உள்ளவர்களாயும் இருக்கிறது. அவைகளால் சேதப்படுத்துகிறது. அப்படியிருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன்பள்ளி செம்பு கல்மரம் என்பவர்களால் செய்யப்பட்டவர்களாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவர்களாயிருக்கிற விக்கிரங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளில் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலைப்பாதங்களையும் தங்கள் சூரியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு, பயம் ஏன், டெட் டு ட்ரெட். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 18:31-37. அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரமனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து மறுமொழியாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு மறுமொழியாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடி என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்கள். இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். இன்றைய மனர வாசனம் 2 தீமோத்தேயு 1:7-8. கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியை அல்ல, பலமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நீ வெட்கப்படாமல் நற்செய்திக்காய் துன்பம் அனுபவி. God has not given us a spirit of fear, but of power. So be ready to suffer for the proclamation of the good news. காட்டி கொடுக்கவன் தலைமையில் திரளான மக்கள் இயேசுவை பிடிக்க வாள்களோடும் தடிகளோடும் வந்தபோது சீடர் அனைவரும் காற்றாய் பறந்தனர். வாலிபன் ஒருவன் தனது ஆடைகளை கூட விட்டுவிட்டு ஓடிவிட்டான். இயேசுவோ சிங்கம் போல் நின்று, நான் தான் அவர் என்று இருமுறை முழங்கினார். யோவான் 18:4 வாசிக்கிறேன். இயேசு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்கள், இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். இன்னொரு முறை 7 அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். நசரேயனாக இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. சிங்கம் போல் பேசுகிறார் பாருங்கள். பேதுரு இயேசுவை மறுதளித்தான். அவருக்கு எதிராக சத்தியம் பண்ணினான், சபிக்கவும் செய்தான். ஆனால் இயேசுவோ கிஞ்சித்தும் அஞ்சவில்லை. விசுவாசத்திற்காய் தளராது போராடவும், சுவிசேஷத்தை தயங்காது பறைசாற்றவும், வாலிபன் தீமோத்தேயுவை பவுல் உற்சாகப்படுத்திய போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பொந்தியூபலாத்தின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணிய கிறிஸ்து இயேசுவின்படி, அவருடைய மாதிரியின்படி அவரை வைத்து நான் சொல்கிறதாவது, உனக்கு கட்டளையிடுகிறதாவது என்று அவனுக்கு அறிவுறுத்தினான். 1 தீமோத்தேயு 6 இதை நீங்கள் வாசிக்கலாம். இயேசுவுக்கும் சீடருக்கும் என்ன வித்தியாசம்? இயேசுவின் அஞ்சா நெஞ்சத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? முதலாவது, அவர் ஏற்கனவே தம்மை ஜெபத்தில் நன்கு ஆயத்தப்படுத்தி இருந்தார். பலவீனமான உடலை மேற்கொள்ள உற்சாகமுள்ள உள்ளத்தை அவர் ஜெபத்தின் மூலம் பலப்படுத்தி இருந்தார். தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான் உடலோ பலவீனமானது. உற்சாகமான ஆவியை பலப்படுத்த உங்களுக்கு ஜெபம் தேவை. அதன் மூலமாக நீ உடலை பலப்படுத்தலாம் என்பதே அவருடைய போதனை. இங்குதான் சீடர்கள் தவறினார்கள். குரட்டை விட்டு கோட்டை விட்டனர். சாட்சி பகிர்வதில் நாம் பலவீனமாக இருப்பதற்கு அடிப்படை காரணம், பிரியமானவர்களே, முழங்காலில் ஏற்படுகிற தோல்வியே. ஜெப வேளையை தவறாது கடைபிடித்ததாலேயே எவ்வித அச்சுறுதலுக்கும் ஆதிச்சபை அஞ்சவில்லை. ஜெப வேளை ஆகிய அந்த வேளையிலே, அந்த மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் எவ்வளவு வேலைகள் அவர்களுக்கு இருந்தாலும் ஜெப வேளையாகி அந்த மணி நேரத்திலே அவர்கள் ஜெபிக்க சென்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் தைரியத்திற்கு இன்னொரு காரணம் அவர் மீது இருந்த ஆவியின் அபிஷேகமாகும். மிஷினரி பணியும் நற்செய்தி ஊழியும் பிசாசின் வல்லமைக்கு எதிரான நேரடி போராட்டங்கள் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. நமது பலத்தினாலும் அல்ல, நமது ஆற்றலினாலும் அல்ல, படைகளின் ஆண்டவரது ஆவியினாலேயே பாதாளத்தின் வாசல் கதவுகளை மோதி அடித்து சிறையில் இருப்போரை விடுவிக்க முடியும். எனவேதான் லூக்கா 4 அத்தியாயத்தில் இயேசு தம்மை குறித்து இப்படி வாசித்தார், 17 முதல், அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தருத்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தமாக்கவும் என்னை அனுப்பினார், அபிஷேகித்தார். ஆவியார் என்மேல் இருக்கிறார். எதற்கு? மக்களை விடுவிப்பதற்காக என்று அவர் பறைசாற்றினார். ஆன்மீக போராட்டத்தில் பிரியமானவர்களே, மூளை அறிவு, பேச்சு திறன், தொழில்நுட்பம், செல்வாக்கு, பண பலம் போன்றவற்றையெல்லாம் கொண்டு வெற்றி பெற முனைவது மடமையிலும் மடமை. 3வது ரகசியம், இயேசு உயிரையும் விட அவர் ஆயத்தமாக இருந்ததால் எதற்கும் அஞ்சவில்லை. தம்மை பின்பற்றுவோருக்கு அவர் வைத்த எதிர்பார்ப்பும் இதுதான், தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்ளுவர் என்று தெளிவாக போதித்தார். 14வது நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 15வது நூற்றாண்டின் மையம் வரைக்கும் வாழ்ந்த வில்லியம் டிண்டேல் போன்ற வேத மொழிபெயர்ப்பாளர்கள் அச்சம் என்பதை தங்கள் அகராதியிலிருந்தே அகற்றியதாலேயே உயிரோடு எரிக்கப்பட வேண்டிய நிலையிலும் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதிலேயே கருத்தாயிருந்தனர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, அச்சம் என்பது மடமை. சகோதரி சாரால் நவரோஜி அழகாய் பாடினார்கள்,

இயங்குவோம். என்ன அருமையான ஒரு பாடல். 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பிலிப் பிளிஸ் என்பவர் இதே பாணியிலே ஆங்கில பாடல் ஒன்று இயற்றினார். Dare to be a Daniel, dare to stand alone, dare to have a purpose firm, dare to make it known, hold the gospel banner high, on to victory grand, Satan and his host defy, and shout for Daniel's band. கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியே அல்ல, பலமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நீ வெட்கப்படாமல் நற்செய்திக்காய் துன்பம் அனுபவி. மகாபிரிய தேவனே, பயம் என்கிற சொல்லை எங்கள் அகராதியிலிருந்தே நீக்கிவிட எங்களுக்கு இன்று வந்த இந்த நல்ல அழைப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இவைகள் வெறும் வார்த்தைகளாக இருந்து விடாதபடி எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே இந்த நாளிலே அச்சம் என்கிற காரியத்திற்கு நாங்கள் சமாதி கட்டிவிட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். மிஞ்சி போனால் தலைதானே போகும், நாங்கள் உம்முடைய சமூகத்திலே எப்படியும் வந்து சேர்ந்து விடுவோம். கர்த்தாவே, எங்கள் உயிரை நாங்கள் அதிகமாய் அளவுக்கு மீறி நேசித்து அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தாவே நாங்கள் தவற விட்டு விடுகிறோமே, இழந்து விடுகிறோமே. தேவரீர், எங்களோடு இன்று நீர் பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். துணிந்து எழுந்து இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மூளை முடுக்குகளிலும் பட்டி தொட்டிகளிலும் தீவிரமாக பறைசாற்ற கர்த்தாவே நீர் எங்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறீரே. அதை வைத்து கொண்டு படைகளின் தளபதியாக உம்மை பின்பற்றி முன்வைத்த காலை பின்வைக்காமல் கர்த்தாவே பூமியின் கடை எங்கும் வரை நாங்கள் சுவிசேஷத்தை சுமந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

நீர் என்னை உயர்த்தும் பொழுது என்னை சுற்றியுள்ள சகல கண்களும் என்னை காணும், சகல கண்களும் என்னை காணும். ஏனென்று சொன்னால் நீர் எனக்கு உதவி செய்கிறதினாலே, நீர் என்னை உயர்த்துகிறதினாலே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதினாலே என்னை சுற்றியுள்ள கண்கள் எல்லாம் என்னை காணும். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமாய் அதிசயமாய் நீர் என்னை நடத்துகிறதற்காக உமை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம்.

நேசிக்கிறேன் ஆண்டவரே. லார்ட் ஐ லவ் யூ லார்ட், உமை நேசிக்கிறேன். சொல்லுங்க, உமை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உள்ளத்து நாளுக்கு உமை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு பாராட்டினபடி கிருபைகளுக்காக, நீர் எனக்கு கொடுத்தபடி ஜீவனுக்காக, நீர் எனக்கு கொடுத்தபடி ரத்தத்துக்காக, என்னை நீர் பரிசுத்தப்படுத்தினதற்காக, என் பலவீனத்தை மாற்றினதற்காக, என் துக்கங்களை சுமந்து கொண்டதற்காக உமை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. உமை நான்

சுகமுண்டு, சமூகத்திலே சுகமுண்டு. பலவீனமா இருந்தா சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் நான் சுகமாயிருக்கிறேன், உம்முடைய தழும்புகள் நான் சுகமாயிருக்கிறேன். Yes, by your stripes, by the stripes of Jesus, இயேசுவின் தழும்புகளால் அவர் நம்மை குணமாக்குகிற தேவன். பலவிதமான பழக்க வழக்கங்களுடைய அடிமைத்தனங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த வேளையிலே அது மாறி போகிறதற்காக, நலவீனங்கள் உடைக்கப்படுகிறதற்காக, அவருடைய கிரியைகள் மாறி போகிறதற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே.

சொல்லுங்க ஆண்டவரே, உமேன நோக்கி பார்த்து உமேன துதித்து உமேன ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உமை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, உமே நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, உமே நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாயின் கருவிலே உருவாகும் பொழுதே என் கண்கள் என் கருவை கண்டது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.

தகுதி நாட்டி சொல்லுவோமா? ஆமென். கர்த்தரை துதிப்பதும் அவரை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை விட்டு தூரமாய் நான் போனேன் ஆண்டவரே, ஆனாலும் நீர் என்னை அழைத்துக் கொண்டீர், அதற்காக மக்கள் நன்றி.

உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக, எங்களோடு கூட நீர் பேசுவதற்காக, எங்களை ஆண்டவரே நீர் பலப்படுத்துவதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:11. 1904 போர்டன் டைரி எஸ்டேட்டின் வாரிசுதாரரான வில்லியம் போர்டன் என்ற கோடீஸ்வரர் சிக்காகோவில் உயர்நிலை பள்ளியில் படித்து முடித்தார். அவருடைய பெற்றோர் அவரை உலகம் முழுவதும் அழைத்து சென்றனர். ஆசியா, ஐரோப்பா போன்ற நாடுகளை அவர் சுற்றி பார்த்தபோது போர்டனின் மனதிலே கஷ்டப்படுகின்ற ஜனங்களுக்காக பாரம் வந்தது. உடனே அவர், என் வாழ்வை மிஷனரி பணிக்கு அர்ப்பணிக்கப் போகிறேன் என்று தன் வீட்டிற்கு தன் தீர்மானத்தை குறித்து ஒரு கடிதம் எழுதினார். இந்த தீர்மானத்தை அவர் எடுத்தபோது தன் வேதாகமத்தின் பின்புறத்தில் எனக்காக எதையும் வைத்து வைக்கப் போவதில்லை என்ற வார்த்தைகளையும் எழுதி வைத்திருந்தார். ஏல் பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்த பிறகு அவருக்கு மிக உயர்ந்த சம்பளத்தில் எத்தனையோ வேலைவாய்ப்புகள் வந்தன. அனைத்தையும் புறக்கணித்து விட்டார். தனக்கு வந்த வேலைகளை எல்லாம் புறக்கணித்த பிறகு தன் வேதாகமத்தின் பின்புறம் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்று எழுதி வைத்தார். அதற்கு பின்பு பிரின்ஸ்டன் வேதாகம கல்லூரியில் படித்து சீன தேசத்துக்கு மிஷினரியாக கிளம்பி சென்றார். அங்கிருந்த இஸ்லாமியர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய சென்றார். அங்கு செல்லும் முன்பு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர் எகிப்து தேசத்திலே தங்கியிருந்தார். அப்போது அவர் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 1 மாதத்திற்குள்ளாகவே இறந்து போனார். பிரியமானவர்களே, இது என்ன ஒரு வீணான வாழ்க்கை என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் தேவ திட்டத்தில் அது வீணல்ல. போர்டன் தன்னுடைய வேதாகமத்தில் ஏற்கனவே எழுதி வைத்திருந்த 2 வாக்கியங்களுடன் 3வதாக மனம் வருத்தப்பட போவதில்லை என்றும் எழுதி வைத்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இவரை போல பலரும் தங்கள் உயிரை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்ததை கிறிஸ்துவுக்காக சாதிப்பதற்கு சரீரம் ஒத்துழைக்காவிட்டாலும் தங்களுடைய ஆசை விருப்பம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உலக இன்பங்களை வெறுத்து இயேசுவுக்காக 100க்கு 100 அவர்கள் வாழ்ந்தார்கள். இதை போலவே டேவிட் பிரைனட் என்ற வாலிபரும் தன்னை செவ்விந்தியர்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக அர்ப்பணித்திருந்தார். இரவும் பகலும் செவ்விந்தியர்களுக்காக ஜெபித்தார். காச நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவர் இருமும் போது சளியோடு சேர்ந்து இரத்தமும் வரும். எதையும் பொருட்படுத்தாமல் இயேசுவுக்காக ஊழியம் செய்து தன்னுடைய 29வது வயதிலேயே மரித்து போனார். ஆம்பிரியமானவர்களே, இவர்கள் எல்லோரும் தங்கள் வாழ்க்கையை பொருட்படுத்தாமல் கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையே காணிக்கையாக்கியவர்கள். வாழ வழி தெரியாமல் ஊழியத்திற்கு வந்தவர்கள் அல்ல, அனைத்தையும் துறந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மடிந்தவர்கள். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்றார். இந்த விசுவாச வீரர்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்காக குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்காக நம்முடைய ஜீவனை தரவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்க நம்முடைய மனம் உற்சாகம் கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் பயணித்து சுவிசேஷம் அறிவிக்காவிட்டாலும் நமக்கு மிகவும் அறிமுகமானவர்களுக்காவது இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்போம். அப்பொழுது அநேகர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள்.

0: நீங்கள் கேட்கப் போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் 2 நாளாகம புத்தகம் 33 அதிகாரம் 12 வசனத்தை வாசித்து நாம் தியானத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிவித்தான். அதனாலே இங்கே நாம் மனாசேனுடைய ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இங்கே நெருக்கப்படுகையில் செபிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு நெருக்கம் வரும்பொழுது ஜெபிக்க நாம் முற்பட வேண்டுமா? நெருக்கம் அப்படின்னாலே என்ன? அப்ளிகேஷன் அப்படின்னு துன்பம் அல்லது பெரும் மனவேதனை என்று சொல்லலாம். ஒரு துன்பம் வரும்போது, ஒரு மனவேதனை வரும்போது, ஏதாவது ஒரு சம்பவத்தினால நமக்கு ஒரு பெரும் மனவேதனை வரும். இல்லை துன்பம் துயரம் நம்மளை வந்து ஆட்கொள்ளும், சஃபரிங்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பம் வரும் வேலையில் நாம் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. நெருக்கம் வர வேலையில் நம்ம முறுமுறுத்துக்கிட்டு உட்காந்துட்டு மற்றவங்களை குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. துன்பமோ நெருக்கமோ ஏதோ வேதனையோ வந்துடுச்சு அப்படின்னா நீ அடுத்த நிமிஷமே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதனால எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகவும் துன்பப்படும்போது வேதனைப்படும்போது இந்த 2 நாளாகவும் 33 மனாசேனுடைய வாழ்க்கை, அவன் செய்த அந்த ஜபம் என்னை என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்கும். ஏன்னா அதை கொஞ்சம் நான் படிக்கிறேன் கேளுங்க. 9 ஏன் அவனுக்கு அந்த நெருக்கம் வந்தது? அப்படி நெருக்கம் வரும்போது அவன் ஜெபித்த போது ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்தாருன்றதை நான் நினச்சி ஆச்சரியப்படுவேன். என்னென்னா பாருங்கள், அப்படியே கர்த்தர், 9 வசனத்திலிருந்து படிக்கிறேன், 33, அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமிலும் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழித்தப்பி போக பண்ணினான். மனாசே ஒரு ராஜாவாக இருக்கிறான், ஒரு பதவியில் இருக்கிறான், மக்களை வழித்தப்பி செல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். அதனால் இன்றைக்கி எத்தனையோ அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வளோ மக்களுக்கு நன்மையை செய்யலாம். ஆனால் அவங்க மௌனம் சாதிப்பதுனால மக்களை வழித்தப்பி செய்கிறார்கள். மக்களை திசை திருப்பு ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தில் கொண்டு போய் தள்ளுறாங்க. உண்மையிலே இன்றைக்கி மணிப்பூர் விவகாரத்தில் இன்றைக்கி நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கி அவர் நியூட்ரல் மைண்டில் இருந்தார்னா, உண்மையிலே ஒரு நல்ல உள்ளம் படைத்தவராக இருந்தார்னா, அவர் என்ன செஞ்சுருக்கணும், மணிப்பூர் அந்த விவகாரத்தில் தலையிட்டு அவர் பேசியிருக்கணும். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும், அங்கே அப்படியே நின்று இருக்கும், ஸ்டாப் ஆகிருக்கும். அவர் மௌனம் சாதித்ததுனால பாதிப்புகள் அதிகமாக ஒரு கூட்டத்தினருக்கு, அவர் யாராக இருக்கட்டும், அவன் எதிரியாக கூட இருக்கட்டும், அவங்க பொதுமக்கள், அவங்களுக்கு ஒரு உயிர் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்குது. நம்மளை போல ஒரு பிரதமர் என்பவர் ஒரு பொதுப்படையான ஒரு மனுஷனாக மாற வேண்டும். அந்த மனநிலை இன்றைக்கு யாருக்கும் வரவில்லை. இன்றைக்கி தங்களுடைய ஆள், தங்களுடைய கட்சி, தங்களுடைய காரியம் அப்படின்றத தான் அவங்க பார்க்குறாங்களோஞ்சி, எல்லாரும் ஓட்டு போட்டு தான் அவங்க தேர்ந்தெடுத்துருக்கிறாங்கன்றத அவங்க மறந்துடுறாங்க. பொதுமக்கள் ஓட்டு போட்டு தான் நம்மளை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய பணத்தினால தான் நான் இந்த அதிகாரியாக வந்திருக்கிறேன்றதை அவங்கெல்லாம் மறந்து போய் ஒன் சைடாக ஒரு சார்பாக அவர்கள் செயல்படுவதனால பல நெருக்கங்கள் இந்த தேசத்துக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். அன்பால் இன்றைக்கி அவர் மட்டும் அந்த மௌனத்தை கலைத்து அன்றைக்கே சொல்லியிருந்தான்னா இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகியிருக்கலாம். ஆனால் அவர் மௌனத்தினால மக்களை திசை தப்பி, அதாவது மக்களை வந்து என்ன செய்கிறாங்க, வழி தப்பி போக போய், ஓ நமக்கு பிரதமரே சப்போர்ட்டியா, நமக்கு ஜனாதிபதியே சப்போர்ட்டு, நமக்கு ஐஏ அந்த கலெக்டரே சப்போர்ட் இருக்கிறாங்க, நமக்கு மந்திரியே சப்போர்ட் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் என்ன செய்கிறாங்களாம், அந்த மக்கள் வழி தப்பி அராஜகத்திலையும் ஆணவத்திலும் அவர்கள் செல்வது யார் பொறுப்பு ரெஸ்பான்சிபிள்னாக்கா, அன்னைக்கு இருக்கிற ராஜா தான் பொறுப்பு. இந்த ராஜா மனாசே ராஜா என்பவன் அன்னைக்கு மக்களை வழிதப்பி போக செய்தான் என்று பார்க்கிறோம். அன்பால் இது வேதம் சொல்கிறது. இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி உலகத்தில் அநேக மக்கள், நாட் ஓன்லி நம்ம இந்திய பிரதமர் மட்டும் இல்லை, இன்றைக்கி வேர்ல்டில் இன்றைக்கி அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இன்றைக்கி உக்ரைனாக இருக்கட்டும், அந்த அதிபர்கள் அந்த பதவியில் இருக்கிறவர்கள் மக்களை வழிதப்பி செய்யல அவங்க ஏதுவாக இருக்கிறார்கள். அவருடைய ஒரு சின்ன சின்ன காரியங்கள் அவர்கள் தலையிட்டு டக்குன்னு ஒரு பிரச்சனையை முடிக்காமல் இருக்கிறதுனால பல விதமான பாதிப்புகள் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பால் இங்கே அதுதான் சொல்கிறார், இங்கே மனாசே அவன் மக்களை வழிதப்பி போக பண்ணினதுனால கர்த்தர் மனாசேவோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். என்ன செஞ்சாங்களாம், அவங்க கவனிக்கவே இல்லை. கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்குறார். உண்மையிலே அவர் ஒரு நம்ம பாரத பிரதமர் மனசாட்சி உள்ளவராக இருந்தால், அவர் தெய்வ பக்தி நிறைந்தவராக இருந்தனா, நிச்சயமாக அவருடைய மனசாட்சியில் தெய்வம் நிச்சயமாக அவருக்கு என்ன செஞ்சுருக்கோம், நீ செய்கிறது தப்புன்னு சொல்லியிருக்கோம். அதையும் அசட்டை பண்ணி தான் அவர் உலகமெல்லாம் சுற்றி வந்தார். அன்பாலே இன்றைக்கி அதே தான் இந்த மனாசே இன்றைக்கி என்ன செய்கிறாருன்னா, அவர் அசட்டை பண்ணுறாரு. மனாசேவோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதும், எவ்வளோ பெரிய பாவங்க, எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய அக்கிரமத்துக்கு இவர் துணை போயிட்டாரேன்ற மாதிரி தான் மக்கள் இன்றைக்கி நினைக்கிறாங்க, தேசமே இன்றைக்கி நினைக்குது. அன்பால் இன்றைக்கி அதே தான் இன்றைக்கி அந்த மனாசே செய்தது தான் இன்றைக்கி இந்த காலத்தில் இருக்கிற அதிபர்கள் செய்கிறார்கள். இன்றைக்கி புதினா அப்படி தான் செய்கிறார் ரஷ்யாவில். இன்றைக்கி போர் வந்திருக்குது, எத்தனை மக்கள் இன்றைக்கி உலகமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. உக்ரைன் அதிபர் இன்றைக்கி அந்த போரை விட்டுட்டு நம்ம சமாதானம் போகணும்னு சொல்லலாம். இன்றைக்கி எல்லாருமே பிரஸ்டீஜில் உட்காந்துருக்கிறாங்க. அன்பாலே ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தோம், அந்த உக்ரைனுடைய அதிபர் என்ன செய்யலை, மனம் மாறலை. ஐயோ போர்னால இத்தனை லட்சம் பேர் அழிகிறாங்களே, நாட்டு மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தீங்கு நம்ம பீரியடில் வருது அப்படின்னு சொல்லி அந்த அதிபர்கள் மனம் திரும்பலை. பாருங்கள், இங்கே மனாசே பேசின போதும் அதை கவனிக்காத போனார்கள். ஆகையால், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால் ஆகையால்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் சொல்லியும் மனாசே கீழ்ப்படியாமல் போனதுனால, ஆண்டவர் சொல்லியும் மனாசே அலர்ட் ஆகாததுனால, எச்சரிப்பு அடையாததுனால, ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்போ என்னாச்சு, ஒரு எதிரியை அனுப்புகிறார் ஆண்டவர் மனாசேக்கு புத்தி புகட்டுறதுக்கு, ஒரு எதிரியை அனுப்புகிறாரியா, அசிரிய ராஜாவினுடைய படைகள் வந்து அந்த மனாசே மேலே பிடிச்சி அவனை வெங்கல சங்கிலியால் கட்டி அவங்க என்ன செய்கிறாங்களாம், அசிரிய ராஜாவிட்ட இட்டுட்டு போகிறாங்க. அதுதான் சொல்கிறார், பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். பாபிலோனுக்கு தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க சங்கிலியால் கட்டி மனாசே ராஜாவை. ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தும் கவனிக்காமல் போனால் எதிரியை தான் அனுப்புவார் ஆண்டவர். இப்படி தான் அனுப்பிச்சு அவனை இழுத்துட்டு போகிறார் கையை காலை கட்டி. இப்படி 12வது வசனம், இப்படின்னா எப்படி, எதிரிகள் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை சங்கிலியால் கட்டி தர தரன்னு பாபிலோனுக்கு இழுத்துட்டு போகும்போது அவன் நெருக்கப்படுகையில், இப்படி அவன் நெருக்கப்படுகையில் இந்த துன்பம் வரும்பொழுது அப்போ தான் தன் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆஹா, இந்த நெருக்கம், இந்த வேதனை, இந்த சோதனை, இந்த துன்பம் ஏன் வந்தது அப்படின்னு இப்போ தான் அலசி ஆராயிறான். அப்போ தன் நெருக்கம் வரும்போது தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி கெஞ்சி, இப்போ தான் அவருக்கு புத்தி வேலை செய்யுது. ஐயோ, இப்படி தப்பு பண்ணிட்டோமே, ஆண்டவர் இவ்வளோ சொல்லியே நம்ம கேட்காம போயிட்டோமே, அசால்ட்டாக இருந்துட்டோமே, மக்களை வழிதப்பி செய்ய நம்ம ஏதுவாக இருந்துட்டோமேன்னு சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சி, கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தினான். தன்னை என்ன செஞ்சானா, தாழ்த்தினான். அப்படி தாழ்த்தும் போது பாரு, போயிட்டு இருக்கும்போது அதான் நான் நினச்சிட்டே போயிருப்பேன்,
2: அரெஸ்ட் பண்ணி சங்கிலியால் கட்டி அவனை தர தன்னு பாபிலோனுக்கு கொண்டு போகிற அந்த பீரியடில், அந்த சனத்தில் இவன் என்ன செய்கிறான், டக்குன்னு ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறான். ஆண்டவரை நோக்கி பார்க்குறான், தன்னை தாழ்த்துறான், கெஞ்சுறான், ஆண்டவரே நான் என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் உணர்றான். அன்பாலே உணர்ந்த பிறகு அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது இதெல்லாம் பாருங்கள் என்னென்னா, தட் இஸ் அப்படியே அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஷன் சொல்லுவாங்க. அந்த ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே, அவன் ரோட்டில் அவனை இழுத்து தர தரன்னு கொண்டு போயிட்டு இருக்கும்போதே அவன் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போதே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். பாருங்கள், அவன் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, அவனுடைய உண்மையான அந்த மனம் திரும்புதலுக்கு இறங்கி, அவன் கெஞ்சி தன்னை தாழ்த்தினதை பார்த்து அவர் இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் ராஜ்யத்துக்கு வர பண்ணினான். என்ன நடந்திருக்குங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த ஆளுங்க இவனை இட்டுக்கிட்டு பாபிலோனுக்கு போய் தங்கள் ராஜாகிட்ட சப்மிட் பண்ணுறதுக்காக இழுத்துட்டு போகிறாங்க. இவன் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுறான், தாழ்த்துறான். அந்த நிமிஷமே என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அவங்க விட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்களா என்ன நடந்ததுன்னே தெரியல, அவனை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டான். கர்த்தர் தேவன் என்று அப்போது மனாசே அறிந்தான். அப்போ தான் அறிகிறான், ஆகா இவ்வளோ சக்தி உள்ள தெய்வமா, நம்மளை தாழ்த்தி கெஞ்சின உடனே அடுத்த செகண்ட் அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலையே அப்படின்னு. அன்பாலே ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவர் உன்னுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக நெருக்கம் கொடுக்கவும் முடியும். அசிரியா ராஜாவினுடைய சேனாதிபதிகளை அனுப்பி அவனுக்கு நெருக்கத்தை கொடுக்கவும் கர்த்தரால் முடியும். அந்த சேனாதிபதிகளை இவனை விட்டுட்டு போக வைக்கவும் ஆண்டவரால் முடியும். இதுதான் இங்கே நடந்தது. அப்போ நம்மளை இன்னைக்கு என் பேச்சை நீ கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் உனக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்து நடக்கலைன்னா ஒரு நெருக்கத்தை நான் கொடுப்பேன். அந்த நெருக்கத்தின் மூலமாக நீ உணர்ந்து என்ன உணர்ந்து என்கிட்டதே நீ வந்து சரண்டராகி ஆண்டவரே நான் என்ன தாழ்த்தினா, உனக்கு அந்த நெருக்கத்தில் அடுத்த செகண்டே உனக்கு விடுதலை கொடுக்க என்னால் முடியுன்ற ஆண்டவர் இங்கே நிரூபிக்கிறார். இதை நினச்சி பார்த்து நான் அழுவேன். ஏன்னா அன்பாவில் இன்றைக்கி ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறப்ப, நீ நான் திருந்தறதுக்கு தான் அந்த நெருக்கத்தை கொடுக்குறார். அந்த மனாசை திருந்தறதுக்கு தான் அந்த நெருக்கத்தை கொடுத்தார். அவன் தன்னை தாழ்த்தும்போது அடுத்த செகண்டு என்ன நடந்ததுன்னே தெரியல. அந்த சிப்பாய்களுக்கு என்ன நடந்தது, இல்லை ஒரு தேசத்திலேருந்து கட்டில் வந்து இப்போ தாவீது அப்படி தான் சில சமயத்தில் நெருக்கப்படும் போது ஆண்டவர் அவனுடைய காரியத்தை நெருக்கத்தை பார்த்துருக்கிறார். நாங்கள் ஈபுரு கிளாஸில் படிக்கும்போது அந்த ஒரு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கத்தில் அவன் போயிட்டான். சவுல் மன்னன் வந்து அவனை இப்போ கண்டுபிடிச்சிடுவான், ஏன்னா அதுக்கு பிறகு அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு இடமே இல்லை, அந்த இடத்துல லாக் ஆகிட்டான். அப்போ லாக் ஆன பிறகு இவன் சவுல் வந்து படையை திரட்டிட்டு வரான். தாவீதை வந்து அடையிறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கூட ஆகாது. அந்த இடத்துல வந்துட்டான்னா தாவீது மாட்டிப்பான், தாவீது க்ளோஸ், அவன் கதை முடிய போகுது. அப்படிப்பட்ட நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றான், ஆண்டவரே நான் இந்த மனுஷங்கையில் நான் சாவணுமா அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது சவுலுக்கு ஒரு செய்தி வருது, எதிரி நாட்டு படைகள் நம்ம நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க, உடனே வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சவுல் சொல்கிறான், இந்த தாவீதை என்றைக்கு வேணாலும் சாவடிச்சிக்கலாம், இப்போ நம்ம நாட்டை காப்பாற்றணும்னு உடனே அந்த செய்தியை கேட்டு ஓடுறான். அப்போ தாவீதுக்காக ஆண்டவர் அங்கே எதிரி நாட்டு படையை அங்கே வர சொல்லி யாருடைய மனசை திசை திருப்புறாரு, சவுலுடைய மனசை திசை திருப்புறாரு. அன்பாவில்லே இதுதான் ஆண்டவருடைய கிருபை. அந்த தாவீது நெருக்கப்படுகையில் எனக்கு இன்னொரு காரியம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 30 அதிகாரம் 1 சாமுவேல் 30 அதிகாரம் 6 பார்த்தீங்கன்னா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரரும் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசமானதால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார். கூட இருந்தவனே அவன் நெருக்கப்பட்டு அமெரிக்கர்கள் வந்து எல்லாத்தையும் இட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி அவன் வருத்தமாக இருக்கிறான். ஆனால் வருத்தப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கும்போது கூட இருக்கிறவங்களே கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க, ஏண்டா ஒன்னால் தான்டா ஏன் புள்ள புட்டிங்கெலாம் போச்சு, ஓம் பேச்சை கேட்டுட்டு நாங்கள் வந்தோம் பார் அப்படின்னு கூட இருந்த சக ஊழியர்கள் சக விசுவாசிகள் சக போர் சிப்பாய்களே கல்லெடுக்கும்போது தான் தாவீது தன் தேவனாகி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்ற அடுத்த செகண்ட் முழங்காலில் நிற்கிறான், ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறான். ஆண்டவரே நான் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியல, என்னை மன்னிங்க, என்னுடைய பாவங்கள் மீறுதலை மன்னிங்க, ஏதோ செஞ்சுருக்கலாம் சம்திங், ஆண்டவர் நெருக்கப்படும் போது அவன் ஆண்டவரை அண்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீ நான் என்ன செய்கிறோம் அன்பாவிலே? நமக்கு ஒரு துன்பம் வருது, துயரம் வருது, அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோமா, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு மனாசே ஆண்டவர்கிட்ட ஜெபித்தான், தன்னை தாழ்த்தினான், அதனால் ஆண்டவர் இறக்கப்பட்டு போயிட்டு இருக்கும்போதே அவனை விட்டுட்டு அவங்க பண்ணியே போயிட்டாங்க. சிப்பாயிலாம் என்னது, இவனை அரெஸ்ட் பண்ணி ஈத்துட்டு போகிறவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, நாட்டுக்கு வந்துட்டான். அன்பாவிலே அந்த சனமே அது இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கேட்க, அவன் என்னது, அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, அதுதான் அண்டர்லைன், அவர் அவன் ஜபத்துக்கு இறங்கி, கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினான். என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த கெஞ்சுதலுக்கும் தன்னை தாழ்த்தி அவன் ஆண்டவரிடத்தில் சரண்டர் பண்ணி ஜபம் பண்ணதுக்கும் ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நீ நான் கெஞ்சலாமா? நமக்கு ஒரு நெருக்கம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா இன்றைக்கும் நீ மிஞ்சி மிஞ்சி ஆண்டவர்கிட்ட நீ கோச்சிட்டு போகாத, இன்றைக்கும் ஆண்டவருக்கு முதுவை காட்டாத, ஆண்டவருடைய பாதத்தில் போய் உழு. ஆண்டவரே, எனக்கு இந்த நெருக்கம் வந்தது என்னால் தான், என்னுடைய கீழ்ப்படியாமையினால தான், என்னுடைய கவனக்குறைவுனால், என்னுடைய நான் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு வந்ததுன்னு சொல்லி ஆண்டவரே அண்டிக்கொண்டு ஆண்டவர்கிட்ட தாழ்த்து நாம் கெஞ்சும்போது நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் நமக்கு மாற்றுகிறார், நம்முடைய நெருக்கத்திலிருந்து நமக்கு விசாலத்திலே கொண்டு வருகிறார். ஒப்பு கொடுப்போம்மா, ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, மனாசே நெருக்கப்படுகையில் உம்மிடத்தில் ஆண்டவரே கெஞ்சி ஜெபித்தான், தாழ்த்தி ஜெபித்தான், அடுத்த செகண்ட் அவனுடைய சிறையிருப்பை, அவனுடைய எல்லாத்தையும் விடுதலையாக்கி அவனை திரும்ப ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தீர். ஆண்டவரே நீரே தேவன் என்று அவன் அறிக்கையிட்டான் பார்க்குறோம். அப்படியாக நானும் நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய நெருக்கத்தில் துன்பத்தில் ஆண்டவரே பெரும் மன வேதனையில் நாங்கள் உண்மையே அண்டிக்கொண்டு எங்களை தாழ்த்தி ஜபிக்கும்போது எங்கள் நெருக்கத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து விசாலத்தில் வைங்க. அப்படியா செய்ய போகிறீங்க? நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிருபையாய் காத்து நடத்துவாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 6:11 அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கிறிஸ்துவோடு கூட அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யும் போது நாம் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இதே அதிகாரம் மேலே உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாய் மாறுகிறான் என்றால் ஞானஸ்நான உடன்படிக்கை எடுக்கும் போது. கலாத்தியர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதல், கிறிஸ்துவுக்குள்ளாய் காணப்படுதல். இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை என்பது மிகவும் அவசியமானது. இயேசு கிறிஸ்து அதை செய்தார், காண்பித்து தந்தார். அந்த அடிச்சுவடை அவரோடு கூட இருக்கும்படிக்கு, அந்த நித்தியத்தை சுதந்திரிக்கும்படிக்கு விரும்புகிற ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் காணப்படுகிறோமோ அப்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்றால், பாவத்துக்கு மரித்தவர்களாய். பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு காலத்திலே நாம் பாவத்துக்குள்ளானவர்களாக இருந்தோம். எப்பொழுது நாம் மீட்கப்பட்டு கிறிஸ்துவுடனே கூட இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை செய்கிறோமோ இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய், நீதிக்குள்ளானவர்களாய் மாற்றப்படுகிறோம். பாவத்துக்குள்ளானவர்களாய் இருந்தபோது என்ன செய்தோம், எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம்? ரோமர் 6:20 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். பாவத்துக்குள்ளானவர்களாய் இருந்தபோது நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தோம். இப்பொழுது யாராய் இருக்கிறோம்? நீதிக்கு அடிமைகளாய், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் இருக்கிறோம். அப்படி என்றால் பாவத்துக்குள்ளானவர்களாய் இருந்தபோது நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தோம். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் இருக்கிறோம் என்றால் நாம் எதற்கு நீங்கினவர்களாய் காணப்பட வேண்டும் தெரியுமா? பாவத்திற்கு. கிறிஸ்துவுக்குள்ளாய் மாற்றப்பட்டவன் கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் காணப்பட அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் தெரியுமா? பாவத்துக்கு நீங்கினவனாய் இருப்பான், பாவத்துக்கு விலகுகிறவனாய் இருப்பான். யோசேப்பை போல, யோசேப்பு விலகி ஓடினான் அல்லவா, யோசேப்பு விலகி ஓடினதை போல கிறிஸ்துவுக்குள்ளானவன் பாவத்துக்கு விலகினவனாய் இருப்பான். பாவத்தை அவன் நேசிக்க மாட்டான், பாவத்தை அவன் தேட மாட்டான், பாவத்தை நடப்பிக்க தன் அவயவங்களை ஒப்பு கொடுக்க மாட்டான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் ரட்சிக்கப்பட்டது, நாம் அவருடையவர்களாய் மாற்றப்பட்டது நம்முடைய கிரியையினால் அல்ல, அவருடைய கிருபையினால. கிருபையினால நாம் இந்த பாக்கியம் பெற்றிருக்கிறோம். பாவத்துக்குள்ளானவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். பாவத்துக்குள்ளானவர்களாய் இருந்தபோது எப்படி நீதிக்கு விலகினவர்களாய் காணப்பட்டோமோ அதே போல கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு விலகினவர்களாய். ஆமென். எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன என்று எப்ராயீம் சொல்லுவான் என்று ஓசியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் சீப்போ என்று தள்ள வேண்டியதை சீப்போ என்று தள்ளி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் நம்முடைய ஓட்டம் தொடருமானால் ஆமென் நம்முடைய வாழ்க்கை வெற்றியாய் முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்ல, நாம் இருக்கிற இடங்களிலே, நாம் செல்லுகிற இடங்களிலே அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் காணப்பட தொடர, பாவத்துக்கு விலகினவர்களாய் இருப்போம், கிறிஸ்துவுக்கு மகிமையாய் வாழ்வோம். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையா எங்களை ரட்சித்து மீட்டு உம்மோடு உடன்படிக்கை செய்யும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். பாவத்துக்குள்ளானவர்களாய் இருந்த எங்களை உமக்குள்ளே வைத்து கொண்டிருப்பா. நாங்கள் இனி உம்முடையவர்களாய் அறியப்பட, காணப்பட, பாவத்துக்கு விலகினவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரக செய்யும். எபிரேயர் 12:1 சொல்லியிருக்கிறபடி பாவத்தை தள்ளிவிட்டு ஆண்டவரே நீ நியமித்த ஓட்டத்தில் உம்மை நோக்கி முன் செல்ல எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பார்ந்த ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான தலைப்பு கனி ஆகிய சமாதானம். அதற்கான ஜீவ வார்த்தை கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஆவியின் கனிகளில் விசேஷமான ஒரு கனி சமாதானம். அதை பெறும் போதும் உங்களுக்கு மகிழ்ச்சி, நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போதும் உங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த ஆவியின் கனியாகிய சமாதானம் தனித்தும் செயல்படும், மற்ற பண்புகளோடு சேர்ந்தும் செயல்படும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையவையாக இருக்கின்றது. இயேசுவின் வாழ்க்கையில் ஆவியின் கனிகள் அனைத்தும் நிறைவாய் காணப்பட்டன. கிறிஸ்துவை உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய குணாதிசயங்கள் உங்களில் வெளிப்பட வேண்டும். நீங்களும் ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாய் ஜீவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையெல்லாம் சமாதானம் நிரம்பி இருக்கும். ஆவியானவரின் அபிஷேகத்தை பெறும் போது ஆவியின் வரங்களும் ஆவியின் கனிகளும் உங்களுக்குள் வருகின்றன. ஆவியின் வரங்களை பரலோக தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் ஆவியின் கனிகளை நீங்கள் தேவனுக்கு சந்தோஷத்தோட கொடுக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமாய சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன் என்று உன்னத பாட்டு 7:13 காணலாம். இந்த சமாதான கனியை பெற்றுக்கொள்ள நீங்கள் கர்த்தரில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று ஜோவான் 15:4 காண்கிறோம். ஒரு நாத்திகவாதி மனிதனின் படைப்புகள் எல்லாவற்றையும் பற்றி பேசிவிட்டு, கடவுள் இல்லை, அப்படியே கடவுள் இருந்தாலும் அவர் நமக்கு தேவையில்லை என்று காரசாரமாக பேசினார். அங்கிருந்த ஒரு கிறிஸ்தவ சகோதரன் அந்த நாத்திகவாதியின் வாதத்தை கேட்டுவிட்டு அமைதியாக, ஐயா, ஒரு சிறு அரும்பை பாருங்கள், அது எவ்வளவு சமாதானமாக ஓடித் திரிகிறது. உங்களால் ஒரு சிறு உயிருள்ள எறும்பை சிருஷ்டிக்க முடியுமா? அந்த எறும்புக்கு இருக்கும் சமாதானத்தை பெற முடியுமா என்று கேட்டார். அந்த நாத்திகவாதி சிந்தித்து பார்த்தார். அவர் எவ்வளவோ நாத்திகவாதம் பேசிய போதிலும் அவருடைய சொந்த வாழ்க்கையிலோ சமாதானம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தார். ஆகவே அவர் அந்த கிறிஸ்தவ சகோதரனை பார்த்து, உண்மைதான், மனித ஞானத்தால் சமாதானத்தை பெற முடியாது என்று ஒப்புக்கொண்டார். ஆம், தேவ சமாதானம் என்பது தேவன் அருளும் ஈவு ஆகும். சூழ்நிலைகள் மாறிவிடும், துன்பங்கள் விலகிவிடும், அவற்றின் மத்தியிலும் சமாதானம் நிலைத்து நிற்கும். நிலைத்திருக்கிற ஒரே சமாதானம் தேவன் தருகின்ற சமாதானம்தான். அதனுடைய முடிவும் இனிமையானது. தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் உதவியால் நிலையான நிரந்தரமான சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். விசுவாசிகளுக்கு மட்டுமே கிடைக்கிற பெரிய பாக்கியம் இது. ஆவியானவர் இலவசமாய் அளிக்கும் மேன்மையான கனி இது. உங்கள் நினைவு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று ரோமர் 14:17 கூறுகிறது. ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான நிகழ்வுகளை 24 மணி நேரம் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே உங்களை மிகுந்த சமாதானத்திலே நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: உலக அளவில் வயலின் வாசிப்பதில் மிகவும் வல்லவர் அவர். அது மட்டுமல்ல, நல்ல பயிற்சியாளரும் கூட. பலர் அவரிடத்தில் வந்து முறையாக வயலின் வாசிக்க கற்றுக்கொண்டார்கள். ஒரு வாலிபனும் அவரிடத்தில் வந்து வயலின் இசையை கற்றுக்கொண்டான். பல ஆண்டுகள் கடினமாக உழைத்தான். தன்னுடைய திறமையை நன்றாக வளர்த்து கொண்டான். பின்பு அவனுக்கு ஒரு பெரிய கூட்டத்தில் வயலின் இசைக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த பெரிய பட்டணத்தில்தான் அவனுடைய அந்த வயலின் குருவும் இருந்தார். அந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்ட நாள் வந்தது. ஒவ்வொரு பாடலையும் தேர்ந்தெடுத்து அதனை திறமையோடு உள்ளம் உருகும்படி வயலின் வாசித்தான். பலத்த வரவேற்பு, பலத்த கைத்தட்டல்கள் கிடைத்தன. அந்த மக்கள் இசையை அறிந்தவர்கள். அவனுடைய வாசிப்பு சிறந்ததாக இருந்ததால் தான் அவர்கள் கைத்தட்டி அதை ரசித்தார்கள். அந்த கைத்தட்டல் எல்லாம் அவனுடைய காதுகளில் கேட்காதது போல அந்த இளைஞன் காணப்பட்டான். அவன் கடைசி பாடலை வாசித்த பொழுது இடி முழக்கம் போல மக்கள் கைத்தட்டினார்கள். அவனை வாழ்த்திய சத்தமும் கேட்டது. அந்த இளம் வாலிபனின் கண்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தையே நோக்கிக் கொண்டிருந்தன. ஆம், பால்கனியில் அவனுடைய ஆசிரியர் உட்கார்ந்து அவனுடைய வயலின் இசையை ரசித்துக் கொண்டிருந்தார். இதைக் கண்ட அந்த இளைஞன் மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டான். அவரை பார்த்தவுடன் அவருடைய முகத்தில் அமைதி தவிழ்ந்தது. அவனுடைய குரு இளைஞனை பாராட்டினார். ஆம், ஆயிரக்கணக்கானோரின் கர ஒலியை விட தன்னுடைய குருவின் பாராட்டுதல் தான் அவனுக்கு பெரிதாக இருந்தது. இன்றைக்கு யாரை திருப்திப்படுத்தப் போகிறீர்கள்? வெற்றியின் ரகசியம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தோல்வியின் திறவுகோல் என்பது எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைப்பதுதான். இன்று நாம் யாரை பிரியப்படுத்தப் போகிறோம்? வேதத்திலும், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடிப் போகிறேன், மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறேனா என்று பவுலடியார் கேள்வி எழுப்புகிறார். நமது வாழ்க்கையிலும் நாம் எதை செய்தாலும் நம்முடைய பரமபிதா நம்முடைய செயலை பார்த்து, நமது நோக்கத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவார் என்ற எண்ணத்தோடு நாம் முயற்சி எடுக்கிறோமோ, அல்லது நமக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாம் செயல்படுகிறோமா என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லோரையும் பிரியப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைத்தால் இறைவனை பிரியப்படுத்துவது இயலாத காரியம். இன்று நாம் செய்ய இருக்கும் காரியம் யாரை பிரியப்படுத்த? சிந்திப்போம், செயல்படுவோம்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 6 16 முதல் 19 வசனங்களை கவனிக்கலாம்.
2: Proverbs chapter 6 verses 16 to 19.
1: 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள்.
2: These 6 things the Lord hates, yes 7 are an abomination to him.
1: அவையாவன: மேட்டிமையான கண், குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, தூர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே.
2: A proud look, a lying tongue, hands that shed innocent blood, a heart that devises wicked plans, feet that are swift in running to evil, a false witness who speaks lies, and one who sows discord among brethren.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவருடைய கிருபையினாலே தேவன் வெறுக்கிற அருவருக்கிற 7 காரியங்களை ஒவ்வொன்றாய் நாம் கவனித்து கொண்டு வருகிறோம்.
2: By the grace of God, we are meditating about the 7 things which the Lord hates and detests.
1: முதலாவது மேட்டிமையான கண்.
2: Number 1, a proud look.
1: இரண்டாவது பொய் சொல்லும் நாவு.
2: Number 2, lying tongue.
1: மூன்றாவது குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்துகிற கை.
2: Number 3, hands that shed innocent blood.
1: நான்காவது தூர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம்.
2: Number 4, heart that devises wicked plans.
1: இன்றைக்கு 5வது காரியத்திற்கு செல்லலாம்.
2: Today let us enter into the 5th one.
1: தேவன் வெறுக்கிற 5வது காரியம் அருவருக்கிறது, தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடும் கால்.
2: The 5th thing which the Lord hates and detests is feet that run fast for evil.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: விரைந்து ஓடுகிற கால்.
2: Feet that run fast for evil.
1: பொதுவாகவே வேதத்துல வந்து இந்த அவசரம், வேகமா போறது, இத வந்து வேதம் பொதுவாகவே வேண்டாம் என்று தவிர்க்கிறது.
2: So generally the Bible says no to this hastiness or swiftness.
1: பல காரியங்கள்ல இது வேண்டாம் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது.
2: So in many places it says don't be hasty.
1: ஒரு பக்கத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய பணிகளை செய்யறதுல நாம தீவிரமாக முன்னேறணும் அப்படின்னு சொல்ற அதே வேதம் தான் மறுபக்கத்துல பொறுத்திரு, காத்திரு என்று நம்மோடு ஆலோசனை சொல்லுது.
2: The same Bible which says you have to be swift and very hasty in doing things for God, and at the same time it also says that you have to be patient.
1: நீங்கள் இதே நீதிமொழிகள் 16 வசனம் வருவீர்களானா?
2: If you read in Proverbs chapter 1 and verse 16,
1: அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடுகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம்.
2: We read that their feet run to evil.
1: நீங்கள் இதே போல ஏசாயா 59:7 கூட படிக்கலாம்.
2: You can read the same thing in Isaiah 59:7.
1: அவருடைய கால்கள் தீங்கு செய்ய தீவிரிக்கிறது என்று பார்க்கலாம்.
2: We read their feet run to evil.
1: நீங்கள் ரோமர் 3:15 கூட இதே போல ஒரு பகுதியை படிக்கலாம்.
2: And also you can read the same portion in Romans 3:15.
1: அங்கேயும் அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துறதுக்கு தீவிரிக்கிறது அப்படின்னு
2: பார்க்கும். Here we read their feet are swift to shed blood.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய வாழ்க்கையில இந்த தீவிரம் அல்லது அவசரம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில அநேக முறை ஆசீர்வாதமா இருக்கிறது இல்லை, அநேக வேளையில அது பெரிய பாதிப்புகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து விடுகிறது.
2: Many times this haste, it is not a blessing to our life, but it brings many curses.
1: நம்ம வாழ்க்கையில எடுத்த நிறைய தீர்மானங்களை பாருங்களேன்.
2: Look at the decisions that we take in our life.
1: இந்த அவசரத்துல ஆத்திரப்பட்டு வேகத்துல எடுத்த தீர்மானங்கள், பல தீர்மானங்கள் ஆரம்பத்துல ரொம்ப நன்மையா தெரிந்தாலும் அது முடிவுல பாத்தீங்கன்னா பெரிய வேதனையில முடியுது அப்படின்றத நம்ம நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில பல கட்டங்கள்ல அனுபவித்திருக்கிறோம்.
2: Many decisions that we take in a hasty way, in a hurrying manner, so though in the initial stage they may appear to be good, but at the end you see that it always is a bad experience at various levels.
1: ஒரு 7 காரியமாவது நம்ம ரொம்ப தீவிரமா அவசரமா செய்யக்கூடாதுன்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டதை நம்முடைய வேத அறிவுக்காக நான் பட்டியலிட விரும்புறேன்.
2: So there are at least 7 things which I want to list out just for the knowledge of a Bible which is present in the Bible that we should not be hasty about.
1: நீதிமொழிகள் 29:20
2: If you come to Proverbs 29:20,
1: தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம்னு போட்டிருக்கு.
2: We read, do you see a man hasty in his words? There is more hope for a fool than for him.
1: அதாவது வார்த்தையில அவசரமா பேசிறது.
2: So that is, they are hasty to speak.
1: என்ன பேசுறோனே நிதானிக்காம பேசிறது.
2: They don't wait and see what they are speaking about.
1: இத வேதம் சொல்லுகிறது, இப்படி அவசரப்பட்டு பேசுறவனை விட முட்டாளே பரவாயில்ல அப்படின்னு போட்டிருக்கு.
2: The Bible says a fool is better than such a hasty person.
1: நீங்கள் யாக்கோபின் நிருபம் முதலாம் அதிகாரம் 19 வசனத்துல வாசிக்கும் போது,
2: If you read James chapter 1 and verse 19,
1: அங்கே யாக்கோபு ஆலோசனை கொடுக்கிறாரு.
2: Here James counsels,
1: யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமா இருங்க, பேசுகிறதற்கு பொறுமையா இருங்க, கோபிக்கிறதுக்கு தாமதமா இருங்கன்னு போட்டிருக்கு.
2: He says let every man be swift to hear, slow to speak, slow to wrath.
1: முதலாவது வந்து நம்ம வாழ்க்கையில எதுல அவசரம் இருக்க கூடாதுன்னா பேசுகிறதற்கு அவசரம் இருக்க கூடாது.
2: Number 1, don't be hasty to speak.
1: இன்னொரு விதமாய் சொன்னால் பதில் சொல்லுவதற்கு.
2: In other words, to respond.
1: ஒரு காரியத்தை சொல்றதுக்கு.
2: Or in order to speak a thing.
1: நம்முடைய வாழ்க்கையில அவசரம் வேண்டாம்.
2: We should not be hasty to speak.
1: பதறி பதறி பேச வேண்டாம்.
2: Don't be speaking in a hasty manner.
1: யோசிக்க வேண்டும், நிதானிக்க வேண்டும், கேட்கிறதுல கவனமா இருக்க வேண்டும்.
2: We have to think, ponder, and we should be very slow to hear and speak.
1: நான் பேசுகிற வார்த்தைக்கு நாளைக்கு நான் என்ன பின்விளைவை நான் சந்திக்க போறேன் அப்படினு யோசிக்கணும்.
2: We have to think about the consequences that we're going to face for the things that we speak today.
1: பேசுறது ரொம்ப வேகமா பேசிரலாம்.
2: So we can speak very hastily.
1: வார்த்தைகளை விட்டுறலாம்.
2: We can drop words.
1: ஆனால் நாளைக்கு அதற்கு என்ன பின்ன விளைவு வரப்போதுன்னு யோசிக்காம சொல்லிட்டோம்னா சில வார்த்தைகள் நம்மளை ரொம்ப காயப்படுத்திடும்.
2: But when you speak out certain things without thinking about its consequences, certain things will really be painful.
1: நிறைய குடும்பங்களுக்கு பெரிய பெரிய தலைவலியே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அவசரப்பட்டு பேசின வார்த்தைகள் தான்.
2: So greatest headache of many families is these words they spoke in haste.
1: பேசிட்டு குடும்பமே பெரிய போராட்டத்துக்குள்ள புயலுக்குள்ள பெரிய ஆபத்துக்குள்ள போனதை நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க.
2: So we have seen that they experience a great tempest in their life because of their hasty speech.
1: இரண்டாவது வேதம் சொல்லுகிறது,
2: Number 2,
1: பேசுகிறதுல மட்டும் இல்ல,
2: Not only to speak.
1: நீங்கள் பிரசங்கியின் புத்தகம் 5 அதிகாரம் 2 வசனத்தின் முதல் பகுதியை வாசிப்பீர்களானால்,
2: If you read Ecclesiastes chapter 5 and first part of verse 2,
1: தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாம மனம் பதறி எந்த வார்த்தையும் சொல்லாமலும் இரு.
2: Do not be rash with your mouth and let not your heart utter anything hastily before God.
1: இது எதை பத்தி பேசுது அப்படினு சொன்னா தேவனுக்கு முன்பாக வாக்குறுதிகளை கொடுக்கிறதுல அவசரப்படக்கூடாது.
2: So here it speaks about the vows or promises that we make before God.
1: அதே பிரசங்கி 5 அதிகாரத்தின் 5 வசனம் சொல்கிறது.
2: And same Ecclesiastes 5 and verse 5 says.
1: 5:5 பார்ப்பீர்களானால்,
2: 5:5.
1: நீ தேர்ந்து கொண்டதை அல்லது சாரி நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம்னு போட்டிருக்கு.
2: It is better not to vow than to vow and not pay.
1: அதாவது கர்த்தர்ட்ட வந்து நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி நீ வாக்குறுதிகளை கொடுக்காம நீ வந்து அவசரப்படாத.
2: So it says don't be hasty to make vows or promises to God.
1: சில பேர் உடனே ஏதாவது ஒரு அவசரம் அப்படினா நான் அதை செஞ்சிருவேன் ஆண்டவரே இதை செய்வேன் ஆண்டவரேன்னு பொறுத்தனை பண்றது.
2: So some people will make vows to God, Lord I will do this and that when they need some emergency.
1: நான் அதை செய்ய முடியுமா அப்படினு யோசிக்கிறது இல்ல.
2: They don't think whether they will be able to do it.
1: இந்த அவசரங்களை தேவனுக்கு முன்பாக சொல்லிட்டு செய்யாம இருக்க கூடாது.
2: So we should not say these vows before God and then stop without doing it.
1: நீங்கள் சங்கீதம் 56:12 வாசிக்கும் போது,
2: If you read Psalm 56:12,
1: தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன் போட்டிருக்கு.
2: So it says like, Lord 56:12, thy vows are upon me, O God, I will render praises unto thee.
1: Your vows made to you are binding upon me. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. It is binding upon me. அதாவது நான் உமக்கு செய்த பொருத்தனைகள் பொருத்தனைகளுக்கு நான் கட்டப்பட்டிருக்கிறேன்.
2: So it says that I am bound to your words that I make out to you.
1: சொன்ன வார்த்தை நிறைவேற்றணும்.
2: So I have to fulfill the word.
1: எப்தா நீங்கள் நியாயாதிபதிகள் 11:30-31, 34-35 எல்லாம் படிக்கும்போது அவசரப்பட்டு அவன் செய்த ஒரு பொருத்தனை பெரிய ஆபத்துல முடிந்தது.
2: When you read Judges 11:30-31, verses 34-35, you can see Jephthah's rash vow ended in a great pain.
1: அவசரப்பட்டு பேசக்கூடாது.
2: You should not be hasty to speak.
1: அவசரப்பட்டு பொருத்தனை செய்யக்கூடாது.
2: Don't be hasty to make vows.
1: மூன்றாவது அவசரப்பட்டு கோபப்படக்கூடாது.
2: Number 3, don't be hasty to show anger.
1: பிரசங்கி 7:9 வாசிக்கிறோம். கோபம் கொள்ள நீ வந்து சீக்கிரமாய் உன் மனதில் சிந்தியாத.
2: Don't be quick tempered.
1: மூடரின் நெஞ்சிலே கோபம் குடியிருக்கும் அப்படினு வாசிக்கிறோம்.
2: For anger is a friend of fools.
1: கோபம் கொள்றதுக்கு ரொம்ப வேகப்படாதப்பா.
2: So don't be hasty to show anger.
1: இதேதான் எபேசியர் 4:26-27 வாசிக்கிறோம்.
2: This is what we read in Ephesians 4:26-27.
1: கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே.
2: Be angry and do not sin.
1: சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன் கோபம் தணிய கடவது.
2: Do not let the sun go down on your wrath.
1: நிறைய பேருக்கு கோபத்துல அவசரம் வேற.
2: Many people are hasty to show anger.
1: பட்டுனு கோவம் வந்துரும்.
2: They will immediately show their anger.
1: அந்த முற்கோபிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க பெரும் பாதகங்களுக்கு தங்களை உள்ளாக்கி கொள்வாங்க.
2: So people who are short tempered, they will lead themselves to great dangers in their life.
1: முற்கோபிகள் தங்கள் வாழ்க்கையில அவசியமற்ற வேதனைகளை அவங்க வாழ்க்கையில வரவழைத்துக் கொள்வாங்க.
2: Short tempered people bring or invite unnecessary problems in their life.
1: அதுடைய வசனம் நம்ம எச்சரிக்கிறது.
2: The word of God warns us.
1: கோபம் கொள்றதுல அவசரப்படாத.
2: Don't be hasty to show anger.
1: நான்காவது.
2: Number 4.
1: ஐஸ்வரியவான் ஆகிறதுக்கு அவசரப்படாத.
2: Don't be hasty to be rich.
1: கர்த்தர் இப்படி வசனம் இது நமக்கு சொல்லி கொடுக்குது.
2: The word of the Lord teaches us.
1: நீங்கள் நீதிமொழிகள் 21:5 வாசிப்பீர்களானால்,
2: if you read Proverbs 21:5,
1: அங்க வந்து ஏன் நம்ம அவசரப்படக்கூடாதுன்னு போட்டிருக்கு.
2: Here it says why we should not be hasty.
1: 21:5 பாருங்க.
2: 21:5
1: வேதம் சொல்லுகிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும் போட்டிருக்கு.
2: The plans of the diligent lead surely to plenty, but those of everyone who is hasty surely to poverty.
1: அதாவது சீக்கிரமா பணக்காரன் ஆயிடணும்.
2: So we want to become very rich very soon.
1: ஏதாவது ஒரு வழியில வேகமா ஐஸ்வர்யவான் ஆயிடணும்.
2: We have to become rich very soon in any ways.
1: அதுடைய முடிவு என்னன்னு சொன்னா தரித்திரம்னு சொல்லி போட்டுருக்கு.
2: It says the end is poverty.
1: அதனாலதான் நீதிமொழிகள் 13:11 பாருங்க.
2: If you read Proverbs 13:11,
1: வஞ்சனையினால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான்.
2: Wealth from get rich quick schemes quickly disappears. Wealth from hard work grows.
1: அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சேக்கறவன் ஆசீர்வாதமா இருப்பான்.
2: So a person who stores or gathers little by little, he will be wealthy.
1: துரிதமாக பணத்தை சம்பாதிக்கணும், துரிதமாக ஐஸ்வர்யவான் ஆகணும்னு சொல்றவங்க வந்து அவங்க வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமாக இருக்காதுன்னு வாசிக்கணும்.
2: But people who want to become rich very quickly, their life will not be blessing.
1: ஆகவே தான் 1 Timothy 6:9-10 வாசிக்கும் போது, ஐஸ்வர்யமானாக விரும்புகிறவர்கள் பலவிதமான சோதனைகள் கண்ணிகளில் மனுஷருடைய கேட்டில் அழிவில் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு.
2: So that is why 1 Timothy 6:9-10 it says, those who desire to be rich fall into temptation and a snare and into many foolish and harmful lusts which drown men into destruction and perdition.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: வேதத்தில் ஐந்தாவது அவசரப்படக்கூடாத ஒரு காரியம் என்னன்னு கேட்டா,
2: the fifth thing where we should not be hasty about,
1: மனிதர்களை சில பொறுப்புகளில் கொண்டு உட்கார வைக்கிறது அல்லது அவர்களுக்கு சில உத்தரவாதங்களை கொடுக்கிறதுல அவசரப்படக்கூடாது என்று போட்டு.
2: Don't be hasty to put people in positions.
1: நீங்கள் 1 Timothy 5:22 வாசிக்கும் போது,
2: If you read 1 Timothy 5:22,
1: யார் மேலையும் தீவிரமா அவசரப்பட்டு கைகளை வைக்காதேன்னு
2: போட்டிருக்கு. So here it says, do not lay hands on anyone hastily.
1: யார் மேலையும் சீக்கிரமா கை வைக்காதனா சீக்கிரமா அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துடாதீங்க.
2: So it means don't give them positions or responsibility in haste.
1: இதே வசனத்தை வந்து இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ரொம்ப சொல்லுது, டு நாட் பி ஹரி, நெவர் பி இன் அ ஹரி டு அப்பாயிண்ட் அ லீடர். ஒரு தலைவனை ஏற்படுத்துகிறதுல அவசரப்படாதீங்க அப்படின்னு போட்டுருக்கு.
2: ஒன் மோர் டிரான்ஸ்லேஷன் சேஸ், நெவர் பி இன் அ ஹரி அபவுட் அப்பாயிண்டிங் அ லீடர்.
1: நாம் பொறுத்திருந்து ஜனங்களை கவனித்து நம்ம செய்யணும்.
2: வி ஹாவ் டு வெயிட், மானிட்டர் த பீப்பிள் அண்ட் தென் டு இட்.
1: ஒரு பொறுப்பை ஒருத்தர் கொடுத்துட்டு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டம்.
2: So it is always difficult to get back the responsibility when you vested that to other person.
1: அதனால ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: So we should be very careful.
1: அதுல கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாம ஒப்பு கொடுக்கணும்.
2: We have to depend on God and we have to commit ourselves to the counsel of God in that.
1: இதுல நீதிமொழிகள் 3:7 NLT அப்படின்ற வெர்ஷன், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காது.
2: ஸோ இன் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 3:5 இன் NLT வெர்ஷன் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல்.
1: தமிழில் வாசிக்கிறோம், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுன்னு போட்டிருக்கு.
2: ஸோ இட் சேஸ், Fear the Lord. Do not be impressed with your own wisdom. Instead, fear the Lord and turn your back on evil.
1: எனக்கு அந்த NLT version ரொம்ப பிடிச்சிருக்கு. Do not be impressed with your own wisdom. நம்ம ஞானத்தை பார்த்தே ரொம்ப கவர்ந்து பாராட்டப்பட்டு உன் ஞானத்தையே பார்த்து ரொம்ப கவர்ந்துடாத கவரப்பட்டுறாதப்பா ரொம்ப உன் ஞானத்தையே ரொம்ப பாராட்டிடுறாத. டோன்ட் பிகம் ஸோ இம்ப்ரெஸ்ட் வித் யுவர் ஓன் விஸ்டம். எனக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நான் அறியாததெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப கெட்டிக்காரன் கெட்டிக்காரி, நான் ரொம்ப சாமர்த்தியக்காரன் ரொம்ப சாமர்த்தியசாலி அப்படின்லாம் ரொம்ப உன்னை பற்றியே ரொம்ப மிச்சிக்கிட்டாதப்பா. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
2: It says don't be impressed with your own wisdom. Don't consider that you know everything. You're so smart enough. There's no one there's beyond you. So you know everything. But instead fear the Lord.
1: நிதானிக்காம அவசரப்பட்டு மக்களை வந்து உன் சொந்த ஞானத்தை வைத்து நீ வந்து நியமிச்சிராத.
2: So you don't appoint people based upon your own wisdom.
1: இதெல்லாம் எனக்கே ரொம்ப இன்னைக்கு எனக்கே பேசுற மாதிரி இருந்துச்சு. இந்த வசனங்கள்லாம் எடுத்து தியானிக்கும் போது
2: as he was meditating it was like actually speaking to me directly.
1: அவசரம் கொள்ளாதே.
2: Don't be hasty.
1: அவசரம் கொள்ளாதே.
2: Don't be hasty.
1: ஆறாவது பைபிள்ல வாசிக்கிறோம், ஒருவரை வழக்குக்கு இழுக்க அவசரப்படாத.
2: Number 6, don't be hasty to take people to court.
1: நீங்கள் நீதிமொழிகள் 25:8 பாருங்க.
2: Proverbs 25:8.
1: நீதிமொழிகள் 25:8.
2: Proverbs 25:8.
1: வழக்காட பதற்றமாய் போகாதே, முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே.
2: Do not go hastily to court, for what will you do in the end when your neighbor has put you to shame?
1: வழக்காட பதற்றமாக போகாத.
2: Do not go hastily to court.
1: அதாவது ஏதாவது நமக்கு ஒரு வருத்தம் வந்துருச்சு, மனசில் ஒரு சங்கடம் வந்துருச்சுன்ன உடனே கோர்ட்டுக்கு போயிடாதப்பா, உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடாத.
2: See, it says, if you have something, something against some person or a problem, don't immediately go to court.
1: நீ நிறைய பேர் இதில் அவசரம் காட்டி எவ்வளோ பெரிய ஆபத்துகளில் பாதிப்புகளில் தங்களை மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது அவங்கள போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க.
2: So if you go and ask such kind of people who were hasty in this matter and who have gone to court and how they now go to the problem.
1: சில பேர் ஊன்னா போதும் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிடும்.
2: Some people will immediately go to police station for everything.
1: சின்ன ஒரு அற்பமான காரியம் இருக்கும், ஒரு சின்ன பேச்சு விஷயத்தில் ஒரு சாதாரண ஒரு மன வருத்தம் இருக்கும், அவ்வளவுதான் மொத்த குடும்பத்தை இழுத்துட்டு போயிடுவாங்க.
2: So it might be a petty issue, it might be a small argument, but just even for that cases they will go to police station.
1: அதற்காக நான் நியாயாசனங்களையும் காவல் நிலையங்களையும் நான் குறைத்து மதிப்பிடல.
2: So I don't underestimate court and police stations for that.
1: அதுவும் நியாய செய்யற இடங்கள் தான்.
2: Those are places which give us a judgment.
1: ஆனா அது வந்து லாஸ்ட் ரிசார்ட்டா இருக்கணுமே தவிர ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இருக்க கூடாது, ஃபர்ஸ்ட் ரிசார்ட்டா இருக்க கூடாது.
2: That should be the last resort, not the first resort.
1: கடைசியாக வேறு எதுவுமே எனக்கு வழி இல்லை அப்படின்னு போகிறது வேற, அவசரப்பட்டு நேரடியாக உடனே போய் போலீஸுக்கும் வழக்குக்கும் போகிறது பெரிய ஆபத்து.
2: When you find no other go, going to a court is okay, but when you go at the very first moment to the court or police station, it is not good.
1: இதில் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, சமாதானம் பண்ண சமரசம் செய்ய ஒரு வாய்ப்பே இல்லாம போயிடும்.
2: So as a result you will not have a chance to reconcile or have a peace with each other.
1: அநேகர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போனதுனால தான் அவங்க வாழ்க்கைகளே நடுத்தருவுக்கு வந்திருக்கு.
2: So just because many people went in this way, their life is in streets today.
1: அதனால தான் நீங்க அந்த 9-10 வசனங்களை அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, நீதிமொழிகள் 25:9-10.
2: If you continue to read Proverbs 25 verses 9 and 10.
1: நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாஜயத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே.
2: It says so discuss the matter with them privately, don't tell anyone else.
1: மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான், உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது.
2: Or others may accuse you of gossip, then you will never regain your good reputation.
1: அதாவது ஒருவரோட உனக்கு மனசு வருத்தம் இருக்காப்பா, பிரச்சனை இருக்கா, நேரடியாக அவங்களோட பேசி தீர்த்துக்கொள்.
2: It says if you have something issues against other people, you just speak with them, discuss the matter and finish it.
1: நேரடியாக உன வழக்குக்கு போய்டாத.
2: Don't go to court or case immediately.
1: நேரடியாக வேற யார்ட்ட போய் 10 பேர்ட்ட போய் ஊரெல்லாம் போட்டு தூற்றி திரியாத.
2: Or don't go around speaking about the same thing to other 10 people.
1: நாளைக்கு நீ யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியாம போய்டும்.
2: Because you may not be able to face tomorrow anybody.
1: பார்க்கறவன் எல்லாம் உன்னை நிந்திப்பான்.
2: Everyone will speak gossip or reproach you.
1: இதல முக்கியம் என்னன்னா அவசரப்படாதப்பா, அவசரப்படாத.
2: Important thing is this, don't be hasty.
1: அதனால தான் நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:12-12:59 வாசிக்கும் போது,
2: that's if read in Luke chapter 12 verses 57 to 59.
1: அதாவது ஒருவனுக்கு நியாயம் வேண்டும் அப்படினா அவனுக்கு வந்து ஒரு வழக்கிலிருந்து விடுப்பு வேணும்னா தன் மேல வழக்கு போடுறவன் நியாயாதிபதிக்கு போறதுக்கு முன்னாலேயே வழியிலே அவனோட ஒப்புரவாயிடு சம்பந்தம் பண்ணிடுன்னு சொல்லி வாசிக்கிறோம்.
2: So he says if a person ought to be free from a case then he had to meet that person on the way to court and reconcile with him.
1: அல்லது நீ தவறுவாயானால் ஜட்ஜுக்கு போறதுக்கு முன்னாலேயே நீ சமரசம் பண்றது தவறுனா அவன் அதிகாரிக்கு உங்கள்கிட்ட ஒப்பு கொடுப்பான், அவன் உன்னை சிறைச்சாலில் போட்டுருவான்.
2: ஸோ இஃப் யூ டோன்ட் ட்ரை டு செட்டில் த மேட்டர் பிஃபோர் இட் ரீச்சஸ் தி ஜட்ஜ் யூ மே பி சென்டென்ஸ் டு டெத் ஆர் ஹேண்டட் ஓவர் டு அன் ஆஃபீஸர் அண்ட் த்ரோன் இன் ஜெயில்.
1: அப்படி நீ உள்ளே போடப்பட்டால் கடைசி பணத்தை கொடுத்து முடிக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டான்.
2: ஸோ அண்ட் இஃப் தட் ஹேப்பன்ஸ் யூ வோன்ட் பி ஃப்ரீ அகெயின் அன்டில் யூ ஹவ் பெய்ட் த லாஸ்ட் பென்னி.
1: நம்ம வாழ்க்கையில் வந்து இது வந்து நம்ம ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும்.
2: We should be very careful about this in our life.
1: நீதி செய்யறதுக்கு தான் கர்த்தர் இந்த மாதிரி நியாயசனங்களை உலகத்தில் வைத்திருக்கிறார்.
2: The Lord has set such kind of courts in this world just to give us justice.
1: ஆனால் அது வந்து அவசரத்தில் போய் அங்கே நிற்க கூடாது.
2: But we should not be hasty to take people to court.
1: கர்த்தர் நம்மோடு பேசுவாராக.
2: May the Lord speak with us.
1: இதில் அவசரம் வேண்டாம்ப்பா.
2: Don't be hasty in this.
1: நிதானமா இரு.
2: You be calm here.
1: கோபத்தில் போய் நிற்காத.
2: Don't stand there without anger.
1: கோபத்தில் போய் உடனே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க.
2: They will file a complaint immediately because of the anger.
1: கோபத்துல உடனே ஒரு கேஸ் போடுவாங்க.
2: Immediately they will file a case out of the anger.
1: அப்புறமா பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறது யாருன்னா லாயரோ அல்லது தேவையற்ற மனிதர்கள் தான்.
2: So it is lawyers and other unnecessary people who earn out of it.
1: கடைசி வரைக்கும் அந்த சமரசம் வராமலே அநேக குடும்பங்கள் உடைந்து போயிடும்.
2: There are many families which will be broken until the end without a compromise.
1: அதனால வர்ற ஆபத்துகள் அவமானங்கள் வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா.
2: So because the dangers and the shame that you have to encounter because of it will you have to face all through your life.
1: நம்முடைய வாழ்க்கையில அவசரம் வேண்டாம்.
2: We don't have to be hasty in our life.
1: ஏழாவது பாத்தீங்கன்னா
2: Number 7.
1: எதில அவசரம் இருக்க கூடாது அப்படினு சொல்லி வேதத்துல வாசிக்கும் போது நம்முடைய உத்தரவாதம் அல்லது நம்முடைய வல்லமைக்கு மிஞ்சி செயல்பட அவசரப்படக்கூடாது.
2: Number 7, don't be hasty to act beyond your power.
1: நம்முடைய வல்லமை நம்முடைய உத்தரவாதத்துக்கு மிஞ்சி செயல்பட அவசரப்படக்கூடாது.
2: Don't be hasty to act beyond your power and responsibility.
1: 1 சாமுவேல் 13 8 முதல் 10 வசனங்களை வாசிப்பீர்களானால்
2: If you read 1 Samuel 13 verses 8 to 10
1: அங்கே சாமுவேல் குறித்திருந்த காலம் தாமதிச்சிருச்சுன்னு சொன்ன உடனே சவுல் வந்து ஜனங்கள் சிதறி போகிறத பார்த்த உடனே ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய பலியை இவன் போய் எழுந்து நின்று செய்யறதை நீங்க பார்க்கலாம்.
2: So here when Samuel delayed to come at the appointed time and when people were scattering this Saul went and did this offering which a priest ought to do.
1: அங்கே சாமுவேல் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு.
2: Here Samuel told him very clearly.
1: கில்கால்ல எனக்கு முன்பாக போய் 7 நாட்கள் காத்துரு.
2: See you go to Gilgal before me and wait for 7 days.
1: அங்கே வந்து நான் தகன பலிகளை உனக்கான சமாதான பலிகளை நான் வந்து கூட நின்று செய்றேன்னு சொன்னாரு.
2: He said I will join you there to sacrifice burnt offerings and peace offerings.
1: ஆனால் இந்த சவுலுக்கு ஒரே அவசரம்.
2: But this Saul was very hasty.
1: ஜனங்கள் சிதறறத பார்த்த உடனே அவசரப்பட்டான்.
2: When he saw people are scattering from him he became hasty.
1: அப்போ இவனுக்கு ஏன் இந்த அவசரம் இந்த பலி செலுத்துறதுக்கு வந்ததுன்னு கேட்டா ராஜான்ற அதிகாரம் கையில இருந்த உடனே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள கொஞ்சம் அவசரப்பட்டான்.
2: So the reason why he had this guts or hastiness to do this offering it's because he was a king therefore he wanted to take an extra power with him.
1: ஏழு காரியங்கள் அவசரம் இருக்க கூடாது.
2: So there are these are the 7 things where we should not be hasty.
1: நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் வந்து சில பவர்ஸ் கொடுத்திருக்கிறார்.
2: God has given us some powers.
1: எல்லாருக்குமே உண்டு.
2: We all have that.
1: ராஜாக்கு மட்டும் தான் இல்ல.
2: It is not only for the king.
1: உங்க சொந்த வீட்ல நீங்க தான் ராஜா.
2: So you are the king in your own house.
1: உங்க சொந்த வீட்ல நீங்க தான் ராணி.
2: You are the queen in your own house.
1: ஆனா நிறைய வேளை அந்த அதிகார வரம்புகளை நம்ம தாண்டிறோம்.
2: But many times we just go beyond our power.
1: We trespass that பவுண்டரி. அந்த பவுண்டரிஸை வந்து நம்ம கடந்து தாண்டி போய் செய்யக்கூடாத செய்யும் போது இட் வில் ஷுவர்லி பேக் ஃபயர். நமக்கு மேலே அது திரும்ப பின்னிட்டு வந்து பெரிய ஆபத்துகளை பாதிப்புகளை நம்ம கொண்டு வந்துடும்.
2: ஸோ வென் யூ ட்ரெஸ்பாஸ் தோஸ் பவுண்டரிஸ் தட் வில் பேக் ஃபயர் அண்ட் பிரிங் கிரேட் டேஞ்சர்ஸ்.
1: பைபிள் வந்து பொதுவாகவே அவசரம் வேண்டாம் அவசரம் வேண்டாம் நமக்கு போதிச்சுக்கிட்டே இருக்கு.
2: ஸோ தி பைபிள் ஜென்ரலி டீச்சர்ஸ் அஸ் தட் வி ஷால் பி ஹேஸ்டி.
1: அதில் ரொம்ப முக்கியமானது வந்து தீங்கு செய்யறதுக்கு கால தீவிரிச்சிடாது.
2: And more important is that don't be hasty to do evil.
1: கால்களை தீவிரமா ஓட விட்டுறாது.
2: Don't let your feet run fast for evil.
1: அப்படி ஓட விடுவாயானால் அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பானது.
2: If you do so, then that is abomination to God.
1: அது தேவனுக்கு பிரியமில்லாதது.
2: That is not something which is pleasing to God.
1: நான் சொல்வேன், எதில தீவிரமா இருக்கணும்னா நன்மை செய்யிறதுக்கு தீவிரமா இருக்கணுமே தவிர தீமை செய்யிறதுக்கு தீவிரப்படக்கூடாது.
2: We should be hasty to do good, not to do evil.
1: நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யாம விட்டுறக்கூடாது.
2: So when you have the ability to do good, don't refrain from doing it.
1: அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்வோமானால் ஏற்ற காலத்தில் அதனுடைய பலன் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்வோம்.
2: If you do good at appointed times, you will reap the goodness and reward out of it.
1: வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராதவர்கள் யாருமே கிடையாது.
2: There is no person in this world who have not encountered problems in their life.
1: போராட்டங்கள் இல்லாத குடும்பமே கிடையாது.
2: There is no family without any struggle.
1: வேதனை இல்லாத வேலைன்னு ஒரு உலகத்தில் கிடையவே கிடையாது.
2: There is no work without pain.
1: சரீரத்தில் வியாதி இல்லாத சரீரம் ஒன்றுமே கிடையாது.
2: There is no body without a sickness.
1: இந்த உலகத்தில் உபத்திரவம் நம்மோடு கூடவே தான் இருக்குன்னு இயேசு சொன்னாரு.
2: Jesus said that this tribulation is with us in this world.
1: ஆனால் வாழ்க்கையின் பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், வருகிற உபத்திரவங்கள் நடுவில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம்.
2: But how we react amidst all those tribulation, persecution, problems and pains is very important.
1: அதற்கு ரொம்ப முக்கியமாக தேவை வந்து அதிக பொறுமை.
2: So what we require is more patience.
1: ஏசாயா 40:31 சொல்லுகிறது.
2: Isaiah 40:31 says.
1: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ

0: கொஞ்சம் பொறுமையாக இருக்காம அவசரப்படும் போது முடிவு என்னன்னா இழைப்பு வந்துடும், சோர்வு வந்துடும்.
1: But if they are not patient and if they are hasty, then they will become weary and faint.
0: நம்ம வாழ்க்கைய திரும்பி பார்ப்போம்.
1: Let us look at our life.
0: ஏன் நிறைய பேருடைய லைஃப் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு? ஏன் வீக் ஆயிட்டாங்க?
1: Why many people's life has become weary and why they have become weak?
0: நான் சொல்வேன், அவசரம் தான்.
1: I tell you because of this hastiness.
0: ஆரம்பத்துல எல்லாமே கை கூடி வர்ற மாதிரி தெரியும்.
1: At the beginning everything may appear favorable to you.
0: எல்லாமே வெற்றி பெறுற மாதிரி தெரியும்.
1: Everything may appear to be successful.
0: அதுவும் சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல நம்மள பின்னால இருந்து தூண்டி விடுவாங்க பாருங்க.
1: There might be certain people who might trigger us even.
0: நீ செய், நான் பாத்துக்கறேன்.
1: You do it, I will take care of it.
0: நான் உனக்கு உதவி செய்றேன்.
1: I will help you.
0: உன்னை அங்க பாத்துக்கலாம், இங்க பாத்துக்கலாம், அப்படி பாத்துக்கலாம், இப்படி பாத்துக்கலாம், நம்மள நல்லா ஏவி விட்டுருவாங்க.
1: So they will provoke you saying that we can do this, we can do that, we will take care of all those things.
0: நிறைய பேர் அத நம்பி ரொம்ப வேகமா ஓடி, நான் சொன்ன ஏழு காரியம் இருக்கு பாருங்க, எட்டாவதையும் சேர்த்துக்கிடுங்க. இந்த தீங்கு செய்ய தீவிரிக்கும் கால், இதெல்லாம் செய்யறதுக்கு அடடா இவ்வளோ பெரிய சப்போர்ட் நமக்கு இருக்கே அப்படின்னு ரொம்ப தீவிரமா இறங்கி போவாங்க.
1: Many people trusting those words and people, they will just run to do all the seven things and also to do evil.
0: காலம் கடந்து போக போக போக போக ஓடுறது யாருன்னு கேட்டீங்கன்னா நாம தான்.
1: But as days goes by, it is we who just run.
0: பின்னால திரும்பி பார்த்தா வரேன், உதவி செய்யறேன், கை கொடுக்கறேன், பாதுகாக்கறேன், அப்படி செய் இப்படி செய்னு ஆலோசனை கொடுத்த ஒருத்தனும் கொஞ்சம் கொஞ்சமா வலிவீரும்.
1: But when you look back, you can see people who said, I will support you, I will assist you, I will take care of it, I will be with you. They will be just moving away and slipping away as days goes by.
0: கூப்டா கூட போன் எடுக்க மாட்டான்.
1: Even if you call them, they will not pick your call.
0: எனக்கு நீங்க ஐடியா கொடுத்தீங்க.
1: See, you only gave me the idea.
0: நீங்க தான் இப்படி செய்ய சொன்னீங்க.
1: You only told me to do this, right?
0: அது நீ பாத்துக்கோ.
1: You take care of it.
0: அது இனிமேல் என்னால உதவி செய்ய முடியாது.
1: Henceforth I will not be able to help you.
0: இனிமே நான் உனக்கு கூட நிக்க முடியாது.
1: Henceforth I cannot stand by you.
0: எனக்கு வேற வேலை இருக்கு.
1: I have other works to do.
0: நம்மள தான் நடுத்தரல விட்டுருவாங்க.
1: They will let us in streets now.
0: நான் சொல்லுவேன், அவசரப்படாதீங்க.
1: Actually you don't be hasty.
0: விசேஷமா தீமை செய்யறதுக்கு அவசரப்படாதீங்க.
1: Especially don't be hasty to do evil.
0: நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு காத்துருங்க.
1: Wait for the Lord in our life.
0: கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு நன்மையை தருவார்.
1: And surely the Lord will do good to us.
0: அதனால தான் கலாத்தியர் 6:9 வாசிக்கிறோம்.
1: That's why we read in Galatians 6:9.
0: நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்.
1: It says, let us not be weary in doing good, for in due season we shall reap if we faint not.
0: 1 பேதுரு 5:6 சொல்கிறது.
1: 1 Peter 5:6 says,
0: ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வாசிக்கும்.
1: It says, humble yourself therefore under the mighty hand of God, that he may exalt you in due time.
0: ஏசாயா 30:18 வசனத்தை வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 30:18,
0: உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பா.
1: And therefore will the Lord wait that he may be gracious unto you.
0: உங்கள் மேல் மனதிருகும்படி எழுந்திருப்பா.
1: And that he may have mercy upon you.
0: கர்த்தர் நீதி செய்கிற தேவன்.
1: For the Lord is a God of judgment.
0: அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள்.
1: Blessed are all they that wait for him.
0: அனைவரும் பாக்கியவான்கள்.
1: Blessed are all that they wait for him.
0: யார் பாக்கியவான்கள்?
1: Who are blessed?
0: காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்.
1: All those wait for him are blessed.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of the Lord.
0: நிறைய பேருடைய லைஃபை பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில வந்த ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்துல, ஒரு சிக்கல்ல, ஒரு பிரச்சனையில அவங்க எடுத்த அவசர முடிவுகள், விசேஷமாக தவறான முடிவுகள், தீமையான முடிவுகள் அவள் வாழ்க்கையின் நீண்ட தூரம் அவர்களை வேதனைக்குள்ள கொண்டு வந்தது என்பதை நீங்க கவனிக்கலாம்.
1: So when you look at such many people, you can see at the very crucial point of time and the time of their affliction, when they are in a problem, the decisions that they took very hastily, that to the wrong decisions and the evil decisions, that has brought a great harm and pain in their life.
0: ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையை பாருங்க.
1: Look at the life of Abraham and Sarah.
0: குழந்தை இல்லாம எத்தனையோ வருஷம் அவங்க இருந்தாங்க.
1: They were without a child for many years.
0: ஆனால் இந்த சாராள் ஒரு அவசரப்பட்டாள்.
1: But this Sarah was hasty.
0: கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற்ற அவள் ஒரு அவசரம்.
1: She who received the promise of God, but she was hasty.
0: என்ன அவசரம்?
1: What was that haste?
0: கர்த்தர் சொல்லாத அல்லது தேவனுக்கு தேவன் அனுமதிக்காத ஒரு காரியத்தை ஆகார் என்கிற பெண்ணை அவருடைய உறவுக்குள்ள திரும்ப கொண்டு வந்து அடிமை பெண்ணு கொடுக்க வேண்டாத ஒரு இடத்தை தன் வாழ்க்கையில கொடுத்தாள்.
1: She brought Hagar into that relationship which the Lord never permitted or said about, and then she brought this

0: Want woman to a position which she is not worthy even.
1: அவளுக்கு ஆண்டவர் அதை கொடுக்க சொல்லல.
0: The Lord never asked her to give her that.
1: அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை அவளுக்கு கொடுப்பேன்னு சொல்லல.
0: The Lord never promised that he will give such a kind of child.
1: ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தான் பிள்ளை.
0: So a child only for Abraham and Sarah.
1: ஆனா இவள் வந்து எப்படியாவது நம்ம இத செய்து முடிச்சிரணும்னு இந்த அம்மா மாம்சத்துல அவசரப்படுறாங்க.
0: But she was very hasty in her flesh to do somehow fulfill this work.
1: ஆச்சரியம் என்னன்னா ஆபிரகாம் அவசரப்படல.
0: But here the surprising thing is Abraham was not hasty.
1: அவர் விசுவாசம்
0: So he was waiting in faith.
1: நம்பிக்கையா இருந்தார்.
0: He was very hopeful.
1: இந்த அம்மா கொஞ்சம் அவசரப்பட்டாங்க.
0: But this woman was hasty.
1: முடிவு என்ன பாருங்க.
0: So end is
1: அந்த உறவு நீடித்து நிக்கல.
0: This relationship did not last long.
1: பாதியிலே துரத்த வேண்டியதாயிடுச்சு.
0: Half the way they have to chase them away.
1: அவசரத்துல பெற்ற பிள்ளைய பாருங்க. வேதனை உள்ள பிள்ளையா மாறிட்டு.
0: Look at the child they got it of haste it became a child of pain.
1: அந்த குடும்பத்துக்கே ஒரு துக்கமாகி விட்டது.
0: So it was a great sorrow for the entire family.
1: நம்மளுடைய வாழ்க்கை வந்து அவசரம் வேண்டாம்.
0: We should not have this hastiness in our life.
1: பேதுரு கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை பிடிக்கும்படி வந்தவர்களை பார்த்த உடனே பட்டயத்தை உருவி அந்த வேலைக்காரனை காதர வெட்டினான் பார்க்கிறோம்.
0: In the garden of Gethsemane when Peter saw people and the soldiers who came to arrest Jesus he immediately took his sword and cut the ear of that soldier.
1: முடிவு என்ன?
0: What was the end?
1: Jesus சொன்னார் எப்பா பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால தான் சாவான்.
0: Jesus said he who takes a sword shall be killed by the sword.
1: உமேலயே நீ வந்து உன் வாழ்க்கையை நாசமாக்குற வேலையை நீ செய்யாத.
0: You don't do the work of destroying your own work.
1: செய்யாத பட்டயத்தை உறையில போடு.
0: You put back the sword in its place.
1: எனக்கு என்ன ஒண்ணும் பதில் செய்ய முடியாமல நான் நின்னுக்கிட்டு இருக்கேன்.
0: So do you think I'm helpless?
1: நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோன்களுக்கு அதிகமான தேவ தூதர்களை ஆண்டு அனுப்பிடுவாரு.
0: So if I pray then my Lord will send me 12 legions of angels just now.
1: அவசரப்படாதப்பா.
0: Don't be hasty.
1: பொறுமையா இரு.
0: You be calm and patient.
1: சீனாய் மலையிலே மோசே என்கிற தேவனுடைய மனிதன் 40 நாட்கள் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் தேவனுடைய கற்பனைகளை பெரும்படி போயிட்டு போனார். அங்க போய் இருந்தார் தங்கி இருந்தார்.
0: The man of God named Moses went to the Mount Sinai to meet the Lord and to receive commandments from the Lord and he stayed there for 40 days without food and water.
1: வேதம் சொல்லுகிறது மோசே வருகிறதுக்கு தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்ட உடனே ஒரு பொன்னால ஆன ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
0: So when the Bible says when the people saw that the return of Moses was delayed they immediately made idols of calf and they worshiped it.
1: அவங்களுக்கு அவ்வளவு அவசரம்.
0: They were so hasty.
1: உடனே ஒரு கன்றுக்குட்டி செஞ்சு உடனே ஒரு சொல்யூஷன்.
0: So immediately they made a golden calf and they found a solution.
1: முடிவு என்ன தெரியுமா?
0: You know what is the end?
1: அவர்களுடைய பாளையத்துல பெரிய பாதிப்பு அநேகர் மரித்து போனார்கள்.
0: So many people died in that camp.
1: தேவனுடைய கோபம் அவர் மேல் இறங்கிருச்சு.
0: The wrath of God descended upon them.
1: கர்த்தர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில அவர்களை சேர்க்க மாட்டேன் என்று சொல்லிட்டாரு.
0: The Lord said that he will not take them to the promised land.
1: சொல்லுவேன் அவசரம் அல்ல தீமை செய்ய அவசரப்பட வேண்டாம்.
0: I tell you
1: கர்த்தருக்கா காத்திருப்போம்.
0: I tell you don't be hasty to do evil but let us wait for the Lord.
1: நமக்கு தீமை இழைக்கப்படும் போது உடனே நாம எழும்பி நாம தீமையை திரும்ப செய்யறதுக்கு நமக்கு ஒரு உள்ள ஒரு தூண்டுதல் வரும்.
0: So when someone does evil to us we will have a trigger or a provocation in us to rise up and do evil to them again.
1: அவங்க செய்ததுக்கு நான் கொஞ்சமா செய்ய கூடாதா?
0: So let me not do back what they have done to me.
1: நான் கொஞ்சம் பதிலுக்கு பதில் செஞ்சா என்ன ஒண்ணும் தப்பு இல்லையே.
0: So what if I do evil for evil what they have done?
1: எனக்கு கொடுத்த வேதனை அவங்களுக்கு நான் கொஞ்சம் கொடுத்து பார்க்கறேன்.
0: So let me give the same pain which they have given to me.
1: என்ன நெருக்குற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கி பார்க்கறேன்.
0: I will also afflict them in the same manner how they afflicted me.
1: நான் சொல்றேன் அப்படி நாம தீமை செய்ய கால்களை தீவிரப்படுத்தும் போது கர்த்தர் நம்மோடு வர மாட்டாரு.
0: I tell you when you make your feet to run fast to do that evil the Lord will not come with us.
1: வேதசர கர்த்தர் காத்திருப்பா.
0: The Bible says wait upon the Lord.
1: கர்த்தருக்கு காத்திரு.
0: Wait upon the Lord.
1: தீங்கு செய்ய தீவிரிக்காம கர்த்தருக்கு காத்திருந்தால் நடக்கிறது என்ன?
0: So what will happen if you wait upon the Lord not doing or not hasty to do evil?
1: அதுல மூணு நன்மைகள் இருக்கு. அத மட்டும் சுருக்கமா சொல்லி முடிச்சறேன்.
0: There are three benefits in that I will finish that.
1: முதலாவது
0: Number 1.
1: ஏசாயா 30 அதிகாரம் 15 வசனம்.
0: Isaiah 30 and verse 15.
1: நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார்.
0: For thus says the Lord God, the Holy One of Israel, in returning and rest shall he be saved, in quietness and in confidence shall be your strength.
1: முதலாவது நான் சொல்லுவேன் கர்த்தருக்காய் காத்திருந்து அவர் நமக்கு நன்மை செய்யணும்னு காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார்.
0: Number 1, when we wait on the Lord, he will assist us.
1: நாம் கர்த்தருக்காய் காத்திருப்போமானால் அவர் நமக்கு உதவி செய்வார்.
0: When we wait on the Lord, he will assist us.
1: நம்மை பலப்படுத்துவார்.
0: He will strengthen us.
1: நம்மை உயர்த்துவா.
0: He will exalt us.
1: நம்மை தாங்குவா.
0: He will uphold us.
1: நமக்காக வழக்காடுவா.
0: He will speak on our behalf.
1: ஆனா இந்த ஜனங்க என்ன செய்றாங்க தெரியுமா?
0: But what does the people do?
1: கர்த்தருக்கு காத்துறன்னு வசனம் வரும்போது,
0: whenever they receive the word wait for the Lord, wait on the Lord.
1: ஏசாயா 30:15 அதிகாரத்தின் இரண்டாவது பகுதியை பாருங்க.
0: Look at Isaiah 30:15 the second part.
1: நீங்களோ அப்படி செய்ய மனது இல்லாமல்,
0: and you would not do so.
1: 16ஆம் வசனத்துல
0: verse 16,
1: அப்படி அல்ல குதிரைகள் மேல ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள்.
0: You see, for we will flee upon horses.
1: என்ன பண்ணுவாங்களா?
0: What they will do?
1: என்னங்க இப்படி காத்துறேன்னு இப்படி ரொம்ப டிலே ஆகுது, ரொம்ப ஸ்லோ ஆகுது, நான் எனக்கு குதிரை இருக்கு, நான் ஏறி ஓடி போயிடுவேன்.
0: See, you are asking us to wait, but it is delaying. We have horses, we will flee on horses.
1: நாங்க ஸ்பீடா போவோம்.
0: We will go swiftly.
1: உடனே தீர்மானம் எடுப்போம்.
0: We will take solutions immediately.
1: நம்ம கால்ல நடக்கிறத விட எங்களுக்கு வேகமான வண்டிகள்லாம் இருக்கு, நாங்க வேகமா முடிவெடுப்போம்.
0: We have many vehicles which is more swifter than walking, so we will take decisions very quickly.
1: குதிரையின் மேல ஏறுவோம்.
0: We will move on horses.
1: ஆண்டவர் சொல்றார், அப்படியே ஓடி போவீர்கள்.
0: The Lord says you shall flee.
1: வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்களும் வேகமாய் துரத்துவார்கள்.
0: And we will ride upon the swift, therefore shall they that pursue you be swift.
1: என்ன அழகா இருக்கு பாருங்க.
0: How beautiful it is.
1: 16ஆம் வசனத்துல எவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்றாரு.
0: How clearly the Lord says in verse 16.
1: நீங்க வேகமா ஓடினாலும் துரத்துறவனும் வேகமா துரத்துவான்.
0: So though you run swiftly, there are people who will pursue you with the same swift.
1: உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர போறது இல்ல.
0: There will not be an end to your problem.
1: வேகம் தான் அதிகரிக்குமே தவிர, வேதனை தான் அதிகரிக்குமே தவிர, உங்களுக்கு விடுவு கிடைக்கவே கிடைக்காது.
0: Only your speed and pain will increase, but you will not have a deliverance.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: கர்த்தருக்கு காத்திருந்தால் அவர் நமக்கு உதவி செய்வார்.
0: When we wait on the Lord, he will assist us.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது நான் சொல்வேன்.
0: Number 2.
1: கர்த்தருக்கு காத்திருந்தால் கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன?
0: What is the second blessing that we will receive when we wait on the Lord?
1: சங்கீதம் 38:15.
0: Psalm 38:15.
1: கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர்.
0: For in thee, O Lord, do I hope, thou will hear, O Lord, for God.
1: முதலாவது, when we wait on the Lord, he will assist us. அவர் நமக்கு உதவி செய்வார். அவசரப்படாமல், தீங்கு செய்ய தீவிரிக்காம கர்த்தருக்கு காத்திருந்தா உதவி நமக்கு வந்து உதவி செய்வார்.
0: Number 1, when we wait on the Lord, he will assist us.
1: இரண்டாவது, தீங்கு செய்ய கால்களை தீவிரமாய் ஓட்டாம நம்ம கர்த்தருக்காக காத்திருந்தால் கர்த்தர் நமக்கு பதில் செய்வார்.
0: Number 2, when we wait on the Lord and not be hasty, he will answer us.
1: நமக்கு பதில் மறு உத்தரவு அருளி செய்வார்.
0: He will answer us.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: கர்த்தர் வந்து நிச்சயமாக பதில் செய்கிற தேவன்.
0: Our God is a God who will surely answer us.
1: ஒருவேளை நம்மள சில வேளை வெயிட் பண்ண சொல்வாரு.
0: Maybe sometimes he will ask us to wait.
1: ஆனால் நம்முடைய தேவையை நிச்சயமா பூர்த்தி செய்வார்.
0: But he will surely fulfill our need.
1: யோவான் 2:2 இயேசு செய்த முதலாவது அற்புதம் கானா ஊர்ல நாம் வாசிக்கிறோம்.
0: In John chapter 2 we read the first miracle which the Lord did in Cana.
1: இயேசுவின் தாய் இயேசுவிடத்தில் வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொல்கிறார். 3ஆம் வசனத்தில் வாசிக்கலாம்.
0: In verse 3 we read that mother of Jesus came to Jesus and said they have no wine.
1: 4ஆம் வசனத்தில் இயேசு சொன்னாரு.
0: In verse 4 Jesus said,
1: ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை.
0: He said, woman, what I have to do with you, my time has not come.
1: வேளை இன்னும் வரல.
0: My hour has not yet come.
1: அப்படின அர்த்தம் என்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
0: So it means you have to wait.
1: கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
0: You wait.
1: முழுசா திராட்சை ரசம் காலி ஆகட்டும்.
0: So the wine has not run out fully.
1: காலி ஆகட்டும், அது முழுசா காலி ஆகட்டும்.
0: Let it be emptied fully.
1: அவங்க என்ன நம்பட்டும்.
0: Let them believe me.
1: அவங்களுக்கு இனி ஒரு வழியுமே இல்லைன்னு சொல்ற நிலைக்கு வரும்போது என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன்.
0: So when they come to a point that they have no other go, then I will reveal my power.
1: அதாவது இங்க என்னன்னா, எஜமானுக்கு தெரியாது தட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னு
0: சொல்லி. So here the master doesn't know that there is a scarcity.
1: அங்க பரிமாறுறவங்க வேலை செய்யறவங்களுக்கு தான் தெரியும் அங்க திராட்சை ரசம் காலியா போயிடுச்சு.
0: Only the people who labor and serve, they know that they have run out, running short of wine.
1: இப்ப வெளியில என்ன பேசிக்கிறாங்கன்னா, உள்ள இருக்கிறவங்க காலி ஆயிடுச்சுன்னு தெரியறதுக்கு முன்னாலேயே நம்ம அடுத்த திராட்சை ரசத்தை ரெடி பண்ணணும்.
0: So people inside they are speaking that they have to prepare the next wine before the first one runs out.
1: நாம ஒரு அற்புதத்தை பெற்றுறணும்.
0: So we have to receive a miracle.
1: ஆண்டவர் சொன்னார் வெயிட் பண்ணுங்க.
0: The Lord says wait.
1: எல்லாருக்கும் தெரியட்டும் ஒரு தேவை இருக்குன்னு தெரியட்டும்.
0: Let everyone know that you have a need.
1: அப்போ நான் வந்து தேவனுடைய மகிமை உண்டாகும்படி அற்புதத்தை செய்வேன்.
0: Then I will do this miracle that my name may be glorified.
1: கர்த்தர் அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார், பதில் செய்தார்.
0: The Lord did a miracle, the Lord did a wonder, the Lord gave an answer.
1: அவசரம் கிடையாது.
0: It is not out of haste.
1: அவசரம் கிடையாது.
0: Not out of haste.
1: நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்தீங்களாலும் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை படிக்கலாம்.
0: If you read John chapter 11 first 3 verses you can read a similar incident there.
1: லாசரு வியாதிப்பட்டிருந்தான்.
0: Lazarus was sick.
1: எல்லாரும் அவசரப்படுத்துறாங்க, வாங்க வாங்க வாங்க.
0: Everyone was hastening, Lord come come come.
1: ஆனால் இயேசு உடனே போகல.
0: But Jesus did not go immediately.
1: ரெண்டு நாட்கள் இருக்கிற இடத்துல இருந்து தாமதமா போகிறார்.
0: Jesus delayed the journey by 2 days and he stayed there.
1: ஆனால் கடைசில இயேசு வந்து சேரும்போது 4 நாள் ஆயிடுச்சு.
0: By the time Jesus reached the place it was 4 days.
1: நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் நம்பிக்கை இழந்துட்டாங்க.
0: Now everyone lost their hope.
1: இவ்வளவு சொல்லி அனுப்புனோம், அற்புதம் நடக்கலையே.
0: Having said so much they did not happen a miracle.
1: ஆனால் கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும்போது தாமதித்தாலும் தேவன் பதிலை கொடுக்க உண்மை உள்ளவராக இருந்தார்.
0: But when we wait on the Lord even if it delays the Lord was faithful to answer us.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய தேவன் நிச்சயமாய் பதில் தருவார்.
0: Our God will surely give us an answer.
1: சோர்ந்து போக கூடாது.
0: Don't grow weary.
1: முதலாவது தீங்கு செய்ய அவசரப்படாமல் இருந்து கர்த்தருக்காய் காத்திருப்போமானால் அவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார்.
0: Number 1 when we wait on the Lord and not be hasty he will assist us.
1: இரண்டாவது தீங்கு செய்ய கால்களை தீவிரிக்காம கர்த்தருக்காக நாம காத்திருப்போமானால் அவர் நமக்கு பதில் கொடுப்பார்.
0: Number 2 when we wait on the Lord and don't be hasty to evil he will answer us.
1: மூன்றாவது கர்த்தருக்காக நாம தீங்கு செய்ய கால்களை தீவிரிக்காம கர்த்தருக்காக காத்திருப்போமானால் அவர் நம்மை பலத்தினால் இடை கட்டுவார்.
0: Number 3 when we don't let our feet run fast for evil but wait on the Lord he will arm us with his strength.
1: பலத்தினால் இடை கட்டுவார்.
0: He will arm us with strength.
1: சங்கீதம் 27 13 முதல் 14.
0: Psalm 27 verses 13 and 14.
1: நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு.
0: Wait, I had fainted unless I had believed to see the goodness of the Lord in the land of the living. Wait on the Lord, be of good courage, and he shall strengthen your heart. Wait, I say, on the Lord.
1: கர்த்தருக்காய் காத்திருப்பா.
0: You wait on the Lord.
1: அவர் என்ன செய்வார்னா பலத்தினால் இடை கட்டுவார்.
0: That he will arm you with his strength.
1: எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கிறோமோ கர்த்தர் நமக்கு புது பலனை தருவார்.
0: Whenever we wait on the Lord will give us new strength.
1: நம்முடைய பலனை பார்க்கில் ஒரு மேன்மையான பலனை கர்த்தர் தருவார்.
0: He will give us a strength beyond the strength that we have.
1: நிறையவே நம்ம கர்த்தருக்காய் காத்திருக்க நம்ம கொஞ்சம் சோர்ந்து போயிடுறோம்.
0: Many times we go weary to wait for the Lord.
1: உடனே எல்லா அவசரத்துல கேட்டது நினைச்சது விரும்பினது எல்லாம் உடனே நடந்துறணும்.
0: We want everything to happen immediately whatever we ask for.
1: ஏன் சொல்லுது அப்படி இல்ல?
0: Not that way.
1: கர்த்தருக்காய் காத்திரு.
0: But wait on the Lord.
1: அவசரப்படாதப்பா.
0: Don't be hasty.
1: பதறாத.
0: Don't be perplexed.
1: கொஞ்சம் பொறுமையா இரு.
0: You be calm.
1: எனக்காய் காத்திரு.
0: You wait for me.
1: நான் உன்னை பலப்படுத்துவேன்.
0: And I will strengthen you.
1: நான் உனக்கு உதவி செய்வேன்.
0: And I will help you.
1: நான் உனக்கு வேண்டிய சத்துவத்தை தருவேன்.
0: I will give the strength that you require.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நீங்க எலியாவை பாத்தீங்களா?
0: If you look at Elijah.
1: 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் முதல் 5 வசனங்கள்ல.
0: In 1 Kings chapter 19 first 5 verses.
1: யேசபேல் வந்து அவனை கொன்று போடுவேன் சொல்லி மிரட்டி ஒரு வார்த்தை அனுப்பின உடனே
0: when Jezebel sent a word saying that she will kill him
1: பயந்து போய் மனுஷன் வேலைக்காரனை விட்டுட்டு கூட அவர் போய் பிரயாணம் பண்ணி வனாந்திரத்துல போய் ஒரு சூடச்செடிக்குள்ள படுத்துட்டாரு.
0: So this man was afraid, he left his servant and went alone and he sat under a juniper tree.
1: அங்க போய் சொல்றாரு, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்.
0: And here he says, Lord, it is enough, Lord, take my life.
1: நான் ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்த ஒரு மனுஷன் நானே.
0: I was a zealous man.
1: ஆனா இப்ப எல்லாரையும் வந்து வெட்டி போட்டாங்க.
0: But now they have killed everyone.
1: நான் ஒருத்தன் தான் மீதியா இருக்கிறேன்.
0: I'm the one who is left.
1: என்னுடைய உயிரையும் தேடுறாங்க.
0: And they are seeking for my life.
1: ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றாரு.
0: He says, Lord, you take me away.
1: ஆனா கர்த்தர் வந்து ஜீவனை எடுத்துக்கொள்ளல.
0: But the Lord did not take his life.
1: அவனுக்கு தேவன் பலனை தந்தார்.
0: But the Lord strengthened him.
1: அவன் ஏன்னா படுத்திருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பதிலுக்காக காத்திருந்து கர்த்தர் கொடுத்த விடையை அவன் அங்கீகரித்தான்.
0: It's because though he was lying down, he was waiting for the answer which the Lord gave him and he also acknowledged it.
1: முடிவு அவனுடைய இருதயம் ஸ்திரப்பட்டு அவன் ஊழியத்தை தொடர்ந்தான்.
0: The end his heart was established and he continued his ministry.
1: அவசரப்படாதீங்க.
0: Don't be hasty.
1: காத்துருங்க.
0: Wait.
1: கர்த்தர் உங்கள் இருதயத்தை பலத்தினால் இடை கட்டுவார்.
0: And the Lord will arm your heart with strength.
1: விசுவாசிக்கிறீங்களா?
0: Do you believe it?
1: கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு.
0: Let us pray unto the Lord.
1: தீங்கு செய்யும்படி என் கால்கள் தீவிரிக்காதபடி எனக்கு பொறுமையை தாரும் ஆண்டவரே.
0: Lord give me patience that my feet may not run fast for evil. Lord
1: பரிசுத்தம் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
0: Our holy and merciful father we praise you.
1: எங்களோடு பேசின வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
0: Lord thank you for the word that you spoke and the truth that you revealed to us. Lord
1: உமக்காய் காத்திருக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும்.
0: Lord give us a heart to wait for you. Lord
1: எதிலே ஒரு அவசரம் வேண்டாம் சுவாமி.
0: Lord let us not be hasty in anything. Lord
1: ஆண்டவரே தீங்கு செய்வதற்கு எங்கள் கால்கள் தீவிரிக்காதபடி எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்.
0: Lord be gracious to us that our feet may not be hasty to do evil. Lord
1: நாங்கள் ஒரு காரியத்தை உடனே செய்தாலும் முன்னமே செய்தாலும் தாமதித்து செய்தாலும் எப்படி செய்தாலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படி மாம்சத்தின்படி அல்ல ஆவியானவருடைய சித்தத்தின்படி காரியங்களை நடப்பிக்க கிருபை தார்.
0: Lord no matter whatever we do Lord whether we do it immediately or prior or Lord delayed Lord let us not do it out of flesh but may the Holy Spirit alone lead us to do it Lord.
1: உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்து.
0: Glorify your name amidst us.
1: எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிதானத்தை தாரும்.
0: So give us patience to every one of us Lord.
1: கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனாலே நீர் எங்களுக்கு அளிக்கிற உதவிகளை பெற்றுக்கொள்ள கிருபை தார்.
0: Lord give us grace to receive the assistance that we receive when we wait on you Lord.
1: கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனாலே உம்மிடத்திலிருந்து வருகிற பதிலை பெற்றுக்கொள்ள கிருபை தார்.
0: Lord give us grace to receive the answer when you give us when we wait on you Lord.
1: அவசரப்படாமல் கர்த்தருக்காய் காத்திருக்கிறதுனால் நாங்கள் பலத்தினால் இடைகட்டப்பட கிருபை தார்.
0: Lord let us be armed with strength when we wait on you Lord.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus name we pray.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. டாக்டர் ஸ்காட் என்பவர் ஒரு பிரசித்தி பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்க சென்று கொண்டிருந்தபோது மிகப்பெரிய சாலை விபத்து ஒன்று நடந்ததை பார்த்தார். ஏறத்தாழ 20 வாகனங்கள் அடுத்தடுத்து ஒன்றின் மேல் ஒன்று மோதின. அநேகர் காயமடைந்தனர். இதை பார்த்த அந்த மருத்துவர் அதிர்ச்சி அடைந்தார். அவர் உடனடியாக தன் காரை விட்டு இறங்கி மிக துரிதமாக செயல்பட ஆரம்பித்தார். நொறுங்கி கிடந்த வாகனங்களுக்குள் இருந்தவர்களை வெளியேற்றி மருத்துவ உதவி தேவைப்பட்டவர்களுக்கு உடனடியாக முதல் உதவி செய்தார். சுமார் 1.5 மணி நேரத்திற்குள் காயப்பட்டவர்களுக்கு முதல் உதவி செய்து அருகில் இருந்த மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தார். என்னை போன்ற மருத்துவர்கள் யாரும் இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு கண்டும் காணாமல் செல்ல முடியாது. ஆபத்துக்கு உதவி செய்யாமல் என் வேலை முக்கியம் என்று எண்ணி அவசரமாய் செல்வதை நான் விரும்பவில்லை என்றார். ஆம் பிரியமானவர்களே, நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார். தேவையுள்ள ஜனங்களை கண்டு அவர்களுக்காக உதவி செய்தார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஆனால் தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இதை பார்த்த இயேசு தொடர்ந்து செல்லாமல் அங்கேயே நின்று விட்டார். பர்த்திமேயுவை தம்மிடம் அழைத்து வர சொன்னார். உடனே ஜனங்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு இயேசுவினிடத்திலே வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். உடனடியாக இயேசு அவனை சுகமாக்கினார். அவன் பார்வையடைந்தவனாய் வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாமும் பிறருக்கு நன்மை செய்ய தேவன் எதிர்பார்க்கிறார். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே தேவையுள்ளவர்களுக்கு நம்முடைய கைகளை தாராளமாய் திறப்போம். சரீரப்பிரகாரமான தேவைகளோ அல்லது ஆவிக்குரிய தேவைகளோ ஒருவருக்கு இருக்குமானால் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்.

ஒரு பற்றுதலோடு ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவரை துதிக்க கடவோம். ஹல்லேலூயா. உன்னதரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்க வார்த்தையில வல்லமை உள்ளது ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே. சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வல்லமையுள்ள வார்த்தை நம்முடைய கைகளிலே வேத புத்தகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுக்கு நம்ம பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கணும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே,

ஹலலூயா. அவருடைய வார்த்தையிலே என்ன இருக்கு? சுகம். அவருடைய வார்த்தையிலே மதுரம். ஹலலூயா. ஒரு வார்த்தை அவர் சொன்னால் போதும், அவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் அடங்கும். இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார், அவருடைய வார்த்தையை அனுப்பி தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒண்ணு கூட வெறுமையா திரும்பவே திரும்பாது. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. அந்த வார்த்தை நம்மளும் விசுவாசிப்போமே ஆனால், அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்க முயற்சி எடுப்போமே ஆனால், நிச்சயமாக அந்த வார்த்தை நம்மளிடத்திலிருந்து நம்மிடத்துல வந்து அது வெறுமையா திரும்பவே திரும்பாது. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையானது எப்படிப்பட்டது? ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உள்ளதாயும் இருக்கிறதே சுவாமி. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை விட்டு அகல வேண்டிய காரியங்களை அகற்றி நாங்கள் இந்த நேரத்துல விடுதலையோடு கூட துதிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தை என்னுடைய மன மகிழ்ச்சியா இல்லாவிட்டால் என் துக்கத்துல நான் எப்பயோ மூழ்கி போயிருப்பேன். சுவாமி, அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எங்களுக்கு இல்லை. நம்ம அவரை நம்பும் போது என்னென்ன காரியம் எந்தெந்த டைம்ல கரெக்டா செஞ்சு முடிக்கணும்னு ஆண்டவருக்கு கரெக்டா தெரியும். நம்மளை ஆசாசியா உருவாக்குனது அவர் தான். நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு எந்த நேரத்துல எந்த வார்த்தையை கொண்டு யார் மூலியமா எப்போ என்னென்ன செய்ய வேணும்னு அவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். உங்க வார்த்தையின் மேல நான் சார்ந்து இருப்பதால் கவலை ஒன்று எனக்கு இல்லப்பா. என் தேவைகள் எல்லாம் நீ பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் இந்த நேரத்துல மகிழ்ந்திருப்பேனே என்று கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பிடித்த பாடலை பாடுவோம்.

0: தேவைகள் யாவையும் சந்திக்க போவதற்காய் மக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை சுத்திகரிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை புதுப்பிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஆத்துமாக்களை நீர் உயிர்ப்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. காற்றும் கடலும் நீர் சொல்ல அடங்கும் ஆண்டவரே. நோய்களும் பேய்களும் பாவமும் சாபமும் உம்முடைய வார்த்தையினாலே நீங்கும் கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றி. போதுமானவர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா.
1: நல்லவரே, இயேசு வல்லவரே, புது நன்மைகள் கிருபைகள் தருபவரே.
0: அவ்வளவுதான், இந்த வார்த்தைகளை பாடுங்க.

நெகேமியா மூன்றாம் அதிகாரம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபும் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்பை முதல் அனானியரின் கொம்பை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினார். மீன் வாசலை அசனாவின் குமாரர் கட்டினார்கள். அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கோசின் குமாரராகிய உரியாவின் மகன் மெரமோத் பதுவாத்து கட்டினார். அவர்கள் அருகே மெசே சாபேயலின் குமாரனாகிய பெரகியாவின் மகன் மெசுல்லாம் பழுதுபார்த்து கட்டினான். அவர்கள் அருகே பானாவின் குமாரனாகிய சாதோக் பழுதுபார்த்து கட்டினான். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. பழைய வாசலை பெசியாவின் குமாரனாகிய ஜொய்தாவும் பேசோதியாவின் குமாரனாகிய மெகஸ்லாவும் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதற்கு உத்தரம்பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனுஷரான மெலதியா என்னும் கிபியோனியனும் ஜாதோன் என்னும் மெரோனோத்தியனும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அதிபதியின் சமஸ்தானம் மட்டும் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய அராயாவின் குமாரன் ஊசியேல் பழுதுபார்த்து கட்டினான். அவன் அருகே தைலக்காரரில் ஒருவன் குமாரனாகிய அனனியா பழுதுபார்த்து கட்டினான். அது முதல் கொண்டு அகலமான மதில் மட்டும் எருசலேம் இடிக்காமல் விட்டிருந்தது. அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரெப்பாயா பழுதுபார்த்து கட்டினான். அவர்கள் அருகே அருமாப்பின் குமாரன் ஜெதாயா தன் வீட்டுக்கு எதிரானதை பழுதுபார்த்து கட்டினான். அவன் அருகே ஆசாப் நேயாவின் குமாரன் அத்தூஸ் பழுதுபார்த்து கட்டினான். மற்ற பங்கையும் சூளைகளின் கொம்மையையும் ஆரிமின் குமாரன் மல்கிஜாவும் பாகாத் மோபாவின் குமாரன் அசுபும் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய அலோகேசின் குமாரன் சல்லுமும் அவன் குமாரத்திகளும் பழுதுபார்த்து கட்டினார்கள். பள்ளத்தாக்கின் வாசலை ஆனூனும் சானோவாக்கின் குடிகளும் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு அக்குப்பை மேட்டு வாசல் மட்டாக அலங்கத்தில் 1000 முழம் கட்டினார்கள். குப்பை மேட்டு வாசலை பெத்கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுதுபார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான். ஊரணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்து பிரபுவாகிய கொல்லோசையின் குமாரன் சல்லும் பழுதுபார்த்து அதை கட்டி மச்சு பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு ராஜாவின் சிங்கார தோட்டத்தை அண்டில் இருக்கிற சீலோவாவின் குளத்து மதிலையும் தாவீதின் நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டாக இருக்கிறதையும் கட்டினார். அவனுக்கு பின்னாக பெத்சூர் மாகாணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய அஸ்புகின் குமாரன் நெகேமியா தாவீதின் கல் அறைகளுக்கு எதிரான இடமட்டாகவும் வெட்டப்பட்ட குளமட்டாகவும் பராக்கிரமசாலிகளின் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக லேவியரில் பானியின் குமாரன் ரேகூமும் அவன் அருகே கேகிலா மாகாணத்தின் தன்னுடைய பாதி பங்குக்கு பிரபுவாகிய அசபியாவும் பழுதுபார்த்து கட்டினார்கள். அவனுக்கு பின்னாக அவனுடைய சகோதரர் கேகிலா மாகாணத்து மறுபாதிக்கு பிரபுவாகிய ஏனாதாதின் குமாரன் பாபாயி பழுதுபார்த்து கட்டினான். அவன் அருகே மிஸ்பாவின் பிரபுவாகிய யெசுவாவின் குமாரன் ஏசார் என்பவன் மதிலின் கோடியிலே ஆயுதசாலையின் படிகளுக்கு எதிராக இருக்கிற
வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக சாபாயின் குமாரன் பாரூக் அந்த கோடி துவக்கி பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபின் வாசற்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோடு பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரமோத் எலியாசீபின் வீட்டு வாசல்படி துவக்கி அவருடைய வீட்டின் கடை கோடி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக சமனான பூமியில் வாசமாயிருக்கிற ஆசாரியர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக பென்யமீனும் அசூபும் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னான அனனியாவின் குமாரனாகிய மாசேயாவின் மகன் அசரியா தன் வீட்டின் அருகே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக ஏனாதாதின் குமாரன் பின்னூவி அசரியாவின் வீடு துவக்கி அலங்கத்து கோடி வளைவு வரைக்கும் இருக்கிற வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான். ஊசாயின் குமாரன் பாலால் வளைவுக்கு எதிரேயும் காவல் வீட்டின் முற்றத்துக்கடுத்த ராஜாவின் உயரமான அரண்மனைக்கு வெளிப்புறமா இருக்கிற கொம்மைக்கும் எதிரேயே இருக்கிறதை கட்டினான். அவனுக்கு பின்னாக பாரோசின் குமாரன் பெதேயாவும் ஓபேலிலே குடியிருக்கிற நிதனீமியரை சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்மைக்கும் எதிராயிருக்கிற இடம் மட்டும் கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக தெக்கோவா ஊரார் வெளிப்புறமான பெரிய பொம்மைக்கு எதிரே ஓபேலின் மதில் மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள். குதிரைவாசல் முதல் கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக இம்மேரின் குமாரன் சாதோக் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரன் செமாயா பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக செல்மியாவின் குமாரன் அனனியாவும் சாலாவின் ஆறாவது குமாரனாகிய ஆனோனும் வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக பெரகியாவின் குமாரன் மெசுல்லாம் தன் அரை வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார். அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதனீமியரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல்வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரரும் பழுது பார்த்து கட்டினார்கள். ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 60:22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தப் போகிறார். நீங்கள் சிறுமைப்பட்டு இருந்தவற்றிலெல்லாம் ஒரு பெருக்கத்தை தரப்போகிறார். அது ஒருவேளை உங்களின் சந்தோஷம், பொருளாதாரம், உங்களின் சரீர பலன், உங்கள் பணியிடங்களில் உள்ள சூழ்நிலைகள், பிறரின் கசப்பான பேச்சுக்கள், இப்படி எவற்றிலெல்லாம் நீங்கள் மனமுடைந்து போனீர்களோ அவற்றில் இன்றைக்கு ஒரு புதிய திருப்பத்தை தரப்போகிறார். நீங்கள் 1000 மடங்கு ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக வருகிறது. இயேசுவினுடைய மகிமையின் ஒளி உங்கள் மேல் இருப்பதால் பெரிய ஆசிர்வாதங்கள் உங்கள் மேல் கடந்து வருகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 1:11 வாசிக்கும் போது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக என்று உள்ளது. கர்த்தர் அவர் மாறாதவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் சொல்லியதை ஒருவராலும் மாற்ற முடியாது என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது 1000 மடங்கு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். எசேக்கியேலின் புஸ்தகம் 47:3-5 உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, 1000 முழம் அளந்து கடக்க பண்ணினார். 5 உள்ள வசனங்களிலெல்லாம் 1000 முழம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கலாம். 5 வசனத்தில் கடக்க முடியாதபடி இருந்தது.

என்று பார்க்கின்றோம். 8வது வசனத்தில் ஆரோக்கியமான தண்ணீரை கண்டான் என்று உள்ளது. 9வது வசனத்தில் ஜீவராசிகள் பிழைக்கும்படி தண்ணீரையும் ஏராளமான மச்சங்களையும் போகும் இடமெல்லாம் அப்படியே காணப்பட்டது என்று உள்ளது. எனக்கு அன்பாந்தவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை அப்படியாக ஆசீர்வதிக்கப் போகிறது. நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களால் பலர் ஆசீர்வதிக்கப்படப் போகிறார்கள். தேவ பிரசனம் உங்களை இன்றைக்கு முழுமையாய் நிரப்பப் போகிறது. உங்கள் மேல் உள்ள பிரசனம் மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை தரப்போகிறது, பிழைக்கும்படி செய்யப்போகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும்பொழுது சிம்சோன் தன் பகைவர்களால் கட்டப்பட்ட நிலையில் அழைத்து செல்லப்படுகிறான். அப்படியாக அவன் போகையில் லேகி வரைக்கும் அவன் வந்தபோது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது என்று பார்க்கின்றோம். லேகி என்ற சொல்லுக்கு பொருள் ஆயிரம் என்று அர்த்தம். லேகியாகி அந்த இடத்தில் வந்தபோது அதுவரையில் பகைவரால் கட்டப்பட்டிருந்த கயிறு நெருப்பப்பட்டது போல் நூலானது. பகைவர்களின் ஆரவாரம் அடங்கினது. பச்சை தாடை எலும்பு ஆச்சரியமான ஆயுதமாக மாறி ஆயிரங்களை கொன்றது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவையெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறதோ அவையெல்லாம் கட்ட விழுகிறது. அற்பமானவைகள் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமாக மாறப்போகிறது. இன்றைக்கு உங்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அடக்கும்படி செய்ய போகிறார். அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார் என்பதை. இன்றைக்கு இப்படியாக ஆயிரம் மடங்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த அருமையான நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்றும் ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 31 சங்கீதம் 14 வசனத்திலே, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். தாவீதுக்கு நிறைய நெருக்கங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள், தனிமைகள் எல்லாம் அவரை சூழ்ந்திருந்தது. இவைகளின் மத்தியிலே தன்னுடைய மனநிலையிலே தேவனை தவிர வேறு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள், தேவனை தவிர நாம் நம்புகிறதற்கு ஒருவரும் இல்லை, அற்புதங்களை செய்கிறதற்கு ஒருவரும் இல்லை என்பதை நன்றாய் உணர்ந்து சொல்கிறார், நீரே என் தேவன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். சகோதரா சகோதரி, இன்றைக்கு காலையில் எழும்போதே உங்கள் வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள், சஞ்சலங்கள் இருக்கலாம். நீங்கள் வேலை ஸ்தலத்திலோ குடும்பத்திலோ குடும்பத்தை சுற்றிலுமோ உங்கள் வாழ்க்கையை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் பேசினால் பலர் கேலி செய்யலாம், ஏளனமாய் பார்க்கலாம். நீங்கள் கண்ணீர் வடித்து கலங்குகிறீர்களா? உங்கள் உள்ளம் சோர்ந்து போயிருக்கிறதா? ஏன் எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது என்று கலங்குகிறீர்களா? தேவனை நம்புங்கள், நிச்சயம் கர்த்தர் அதே இடத்தில் உங்களை உயர்த்துவார். இந்த 31 சங்கீதத்திலே தாவீது அனுபவித்த சில காரியங்களை சொல்கிறார் பாருங்கள். 31 சங்கீதம் 11 வசனத்திலே, என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். நான் அயலாருக்கு நிந்தையாயிருக்கிறேன், பரியாசம் பண்ணுகிறார்கள். எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் இவனா வர்றாம், இவங்கிட்ட எதுக்கு பேசணும், விலகி ஓடுகிறார்கள். பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கும் போது, செத்தவனைப் போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். இன்னைக்கும் நீங்கள் இதே நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். கர்த்தரை நம்புகிற போது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் காலங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து சொல்கிறார் 31:13 வசனத்திலே, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், என்னை கொல்ல தேடுகிறார்கள், குறை சொல்லுகிறார்கள், அவதூறாய் பரப்புகிறார்கள். சிலர் என்னை கண்டாலே விலகி ஓடுகிறார்கள், சிலருக்கு என்னை பிடிக்கவே இல்லை. இப்படி நிறைய சம்பவங்கள் அநேகருடைய வாழ்க்கையை சுற்றிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் யோசிக்கும் போது அவருடைய மனநிலையிலே ஏற்படுகிற காயம், இந்த சரீரத்தில் காயப்பட்டால் அதை சரி பண்ணிடலாம், ஆனால் மனதில் காயம் ஏற்படுகிற போது அதை சரி பண்ணுவது மிக கடினம். ஆனால் கர்த்தரை சார்ந்து கொண்ட போது, கர்த்தரையே நம்பி இருக்கிற போது, ஆண்டவர் அங்கு மிகப்பெரிய அற்புதத்தை செய்து, எந்த இடத்தில் சோர்ந்து போனீர்களோ, எந்த இடத்தில் துவண்ட இருதயம் உங்களுக்கு உண்டானதோ, எந்த இடத்தில் வெட்கப்பட்டீர்களோ, அதே இடத்தில் தலை நிமிர செய்வார். இந்த சங்கீதம் 31 வசனத்திலேயே சொல்வார், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆனால் 31:15 தாவீது ஒரு அற்புதமான வார்த்தையை வெளிப்படுத்துவார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்கள், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நெருக்கம் சஞ்சலம் தவிப்பு போராட்டம்லாம் இருக்கு, ஆனால் நான் உங்களை நம்பி இருக்கிறேன், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீங்களும் சொல்லி பாருங்களேன், நீங்கள் கர்த்தரை சார்ந்து பாருங்களேன், நீங்களும் கர்த்தரையே நம்பி இருக்க பாருங்களேன். நிச்சயமாய் கர்த்தர் நீங்கள் இருக்கும் இடத்திலே உங்களை வித்தியாசப்படுத்துவார், விசேஷப்படுத்துவார், சாட்சியாய் நிறுத்துவார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை காணப்போகிறீர்கள். ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் வெட்கப்பட விடமாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். சேர்ந்து ஜபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். தாவீதுக்கு எவ்வளோ நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்த போதிலும் எல்லாரும் அவரை உதாசீனப்படுத்தி விலகி ஓடி அவமானப்படுத்தி அவரை கொலை செய்யும் அளவிற்கே, அவருடைய பிராணனை எடுக்கிற அளவிற்கே போன போதிலும் கர்த்தரையே சார்ந்திருந்து, கர்த்தரையே நம்பியிருந்து, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொன்னாரே, அதே போல
இதை காண்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவருடைய காலங்களை தேவன் கரத்தில் வைத்திருக்கிறபடியினால் உம்மை நம்பியிருக்கிறபடியினால் இன்று ஒரு அற்புதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அந்த அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.

0: சரியான வார்த்தைகளை பேசினால் என்ற தலைப்பில் சகோதரன் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17 ஐந்தாம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:5.
2: இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும்.
1: இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிற ஒரு காரியம் இது. ஆண்டவரும் ஆபிரகாமும் மட்டும் இடையே நடக்கிற ஒரு சம்பாஷணை இது. இட்ஸ் எ கான்வர்சேஷன் பிட்வீன் காட் அண்ட் ஏப்ராம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஃப்ரம் நவ். நம்முடைய ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், நம்ம தான் பல நேரங்களிலே கடந்த காலத்திலே உட்கார்ந்துருவோம். என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில் அப்படி ஆயிடுச்சு, என் பிரச்சனை தீருமா அப்படின்னு சொல்லி கடந்த காலத்திலேயே வாழ்கிற நிறைய மக்கள் உண்டு. There are a lot of people who live in their past. கடந்த நாட்களில் எடுத்த தவறான தீர்மானங்கள், கடந்த நாட்களிலே பேசின தவறான வார்த்தைகள், கடந்த நாட்களிலே நடந்த நிகழ்வுகள், இவைகளிலேயே நிறைய பேர் ஸ்டக்காய் உட்கார்ந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கடந்த காலத்தின் தேவன் அல்ல, நிகழ்காலத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இனிமேல் வருகிற காலங்கள் ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் மாற்றுவேன். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், இனி. எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொன்னாரு? ரொம்ப முக்கியம் இல்ல? நம்ம பிள்ளைங்களை நாம தண்டிக்கும் போது கூட நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, பெற்றோர் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, இனிமே செய்யாத, இனிமே நீ இப்படி இருக்கணும், இனிமேல், ஃப்ரம் நவ். ஆண்டவர் அப்படிதான் பேசுறார். ஆபிராம் சொல்றாரு, இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல், அங்க அடுத்த வார்த்தை முக்கியம், நான் உன்னை. ஆண்டவர் பொதுப்படையாக பொதுவான ஜனங்களை ஆசீர்வதித்தாலும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? தனித்தனியாக உறவு வைக்கிற தேவன். He is a personal God and you can have a personal relationship with God. நம்முடைய தேவன் ஜாதிகளின் தேவன், தேசங்களின் தேவனாக இருந்தாலும் தனி நபரின் தேவனாகவும் இருக்கிறார். நம் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையில் பேச விரும்புகிற, ஐக்கியம் வைக்க, தொடர்பு வைக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அதனால ஆராதனைக்கு வர்றோம், சேர்ந்து ஆராதிப்பது நல்லது. ஆனால் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், தனிமையா இருக்கும் போது நானும் என் தேவனும். வேதம் முழுசு நீங்க பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் மனிதர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் அவர்களோடு கூட பேசினார். யாக்கோபு தனிமையா இருக்கிறான், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, பயம் இல்லை, அந்த பயம் நிறைந்தவனா இருக்கிறான். அந்த நேரத்துல வானம் அவனுக்கு திறக்கப்பட்டது. When you are alone, remember God wants to do something to you. இயேசு கிறிஸ்து தனிமையிலே வனாந்திரத்திலே சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அந்த தனிமையிலே, that loneliness, தேவன் அவரோடு, பரிசுத்த ஆவியானுடைய பலன் இயேசுவோடு கூட இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய நேரங்கள் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துருச்சு, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துருச்சு, இதனுடைய பிரதிபலன் தான் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை, இன்னைக்கு நீங்க தீர்மானிப்பீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர், இனி From now, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை மாற்றுவேன், நான் உன்னை உருவாக்குவேன் என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஆபிரகாமுக்கு 75 இருக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை அழைத்தார். அழைத்த போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார், நான் விசுவாசிக்கிறேன் தேவன் எவர்களை எல்லாம் அழைக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் இந்த வாக்கு தத்தத்தை தேவன் தருகிறார். நம்மெல்லாம் அழைக்கப்பட்டதினாலே தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அழைக்கப்பட்டதினாலதான் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் தேவன் சொல்லுகிற ஒரு வாக்கு தத்தம் என்னவென்று சொன்னால் வாசிங்களா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:2. ஆதியாகமம் 12:2.
2: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
1: ஆண்டவர் ஆபிராமுக்கு ஒரு காரியத்தை சொன்னார், உன்னுடைய தேசத்தை, உன்னுடைய மக்கள் எல்லாம் விட்டு நீ வெளியே வா. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் அநேகரை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாங்க, என்னுடைய ஜனம், என்னுடைய பாஷை, என்னுடைய மொழி, என்னுடைய மக்கள், என்னுடைய சடங்குகள், இப்படி சொல்லி நிறைய பேர் உட்கார்ந்துருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே வா, யூ கம் அவுட், எனக்காக நீ வெளியே வா, நான் சொல்ற வார்த்தையை கீழ்ப்புடிந்து நீ வெளியே வா, நான் உன்னை என்ன பண்ணுவேன், பெரிய ஜாதியாக்குவேன். நம்மை பெரிய ஜாதியாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறது யாருங்க, கர்த்தர். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி, உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். நீ என்னவா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப. ஆண்டவர் அவனுக்கு சொன்ன காரியம், நீ அநேக பிள்ளைகளை பெற்றெடுப்பாய். அன்னைக்கு போல சரீர பிரகாரமா ஆண்டவர் சொன்னா, இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை உண்மையாய் விசுவாசிக்கிற யாராயிருந்தாலும் அவங்க மூலமாக நிறைய பேரு ஆண்டவரை அறிந்து கொண்டே இருப்பார்கள். யார் ஒருவர் தேவன் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து தங்களுடைய உலக வாழ்க்கையிலிருந்து வெளியே ஆண்டவருக்காக வர்றாங்களோ, அவங்க வாழ்க்கை பிரயோஜனமற்ற வாழ்க்கையா இருக்காது, பிறருக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையா இருக்கும். 10 வருஷம் ஆயிடுச்சு, பிள்ளை இல்லை, இப்ப யோசிக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க. நான் யோசித்து பார்த்தேன், நிறைய பேர் நிறைய வழிகளை சொல்லியிருப்பாங்க, ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும், உங்களுக்கு பிள்ளை வேணும்னா இதை செய்யுங்க, பிள்ளை வேணும்னா அதை செய்யுங்க, எல்லாம் முயற்சி செய்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையின் பிரச்சனைக்காகவும் நிறைய பேர் நமக்கு நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உங்கள் பிரச்சனையை பார்த்தோன்னே இப்படி செஞ்சால் தீந்துரும்னா, அப்படி செஞ்சால் தீந்துரும் இல்லையா? இலவச ஆலோசனை மையங்கள் நிறைய இருக்குது நாட்டில், பார்க்குறவங்களாம் நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்களேன், அப்படி சரியான, அப்படி பண்ணுங்க சரியான, அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் நினைக்கிறேன் ஆபிரகாமும் சாராய்க்கும் அநேகர் அநேக விதமான ஆலோசனைகள் சொன்னார்கள், ஆனால் வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை. ஏன் என்று சொன்னால் மாற்றத்தை கொண்டு வருபவர்கள் தேவன் மாத்திரமே. இன்னைக்கு அதை நீங்க விசுவாசிங்களா, அதை நம்புங்களேன். என்னெல்லாமோ முயற்சி செய்துட்டேன், நான் என்னெல்லாமோ செய்துட்டேன், என்ன சொல்றவங்க சொல்றதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், ஆனால் இன்றைக்கு நான் தீர்மானம் பண்ணுகிறேன், மாற்றத்தை கொண்டு வர வல்லமை உள்ளவர் தேவன் மாத்திரமே, அவரையே நான் நம்புகிறேன். அதை சொல்லணும் இன்னைக்கு, நான் அந்த தீர்மானத்தோட நம்ம இங்கிருந்து போகணும், சொல்லணும். ஆண்டவரே, நிறைய பேர் நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க, நல்ல ஆலோசனையாக தான் இருந்துச்சு, ஆனால் அவைகள் எல்லாம் என் வாழ்க்கையை கெடுத்ததே அல்ல, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் அது மனுஷனுடைய வார்த்தை. ஆனால் இன்றைக்கு நான் காத்திருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைக்காக. அதை மறந்து ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. மற்றவர்களுடைய ஆலோசனைகள் ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. இவங்களே பேசி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது, அதை செய்வோம் என்று சொல்லி ஆபிராமுடைய சாராயுடைய வேலைக்காரியை ஆபிராம் திருமணம் பண்ணுகிறார். பிள்ளையும் பிறந்தாச்சு, பிள்ளைதானே பிரச்சனை, சரியாயிரும் நினைச்சாங்க இவங்க ஒரு முயற்சி எடுத்து, ஆனால் பிரச்சனை குறையவில்லை, பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு. அநேக நேரங்களில் நம்மால் பொறுமையாய் இருக்க முடியாததினாலே நிறைய பிரச்சனைகளுக்குள்ள போய் மாட்டிக்கொள்ளுகிறோம். நிகாண்டவரோட ஜெபம், நிகாண்டவரே உமக்காக பொறுமையோடு காத்திருக்க எனக்கு உதவி செய்யும், உம்முடைய காலங்களுக்காக நேரங்களுக்காக நான் பொறுமையோடு காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். வாலிபர்களை பாருங்க, நிறைய வாலிபர்கள் இங்கே அடம் பிடிக்கிறாங்க, எனக்கு ஃபோன் வாங்கியே ஆகணும், பெற்றோரிடத்தில் கேட்குறாங்க எனக்கு ஃபோன் வேணும், ஃபோன் வேணும். எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா, சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஏதோ ஒரு வீடியோ போட்டு பெற்றோர் போன் யார்கிட்ட கொடுத்துட்றாங்க, பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்றாங்க. எப்படி தொல்லை பண்ணாமல் இருந்தால் சரி, நீ என்னத்தையாவது பண்ணிக்க, என்னத்தையாவது பார்த்துக்கோன்னு சொல்லி பிள்ளைங்க கையில் கொடுத்துட்றாங்க. பாருங்க, அந்த பிள்ளைங்க அந்த போனை யூஸ் பண்ண அது மேலே ஒரு ருசி வந்துடுது பிள்ளைகளுக்கு. சில பெற்றோர் ரொம்ப பெருமையாக நான் பேசுறது கேட்டிருக்கேன், என்னன்னா, நான் என்ன லாக் போட்டாலும் என் பிள்ளை ஓப்பன் பண்ணிடுறான், நான் போன்ல என்ன லாக் பண்ணாலும் என் பிள்ளை என்ன பண்ணிடுறான், ஓப்பன் பண்ணிடுறான். இதில் சந்தோஷப்படுறீங்களா, ஒரு நாள் பீரோ லாக்கை ஓப்பன் பண்ணுவான், அன்னைக்கு யோசிப்பீங்க, ஐயோ தப்பு செய்துட்டேனே. சந்தோஷப்படுறீங்களா, பெருமைப்படுறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீரோ அப்படி நான் வளர்த்து எடுக்கிறேன். ஆண்டவரே நான் சொல்லுவேன், ஒரு காலம் வளர்ந்த பிறகு நம்முடைய சமுதாய பொறுப்புகளோ வேலை பொறுப்புகளோ வந்துருச்சுன்னா ஃபோனை ஆஃப் பண்ண கூட முடியாது, அன்னைக்கு வேற வழி இல்லாமல் தூக்கிட்டு திரிவோம். ஆனால் இன்றைக்குள்ள பிள்ளைங்க நல்லா ஜெபித்து வேதம் வாசித்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாட்களில் எதை தேடி போகிறாங்க, ஃபோன் வேணும். பல குடும்பங்களில் பிரச்சனை, எனக்கு ஃபோன் வேணும். ஏன் தெரியுமா, பொறுமையாய் காத்திருக்க முடியவில்லை. வாலிப தம்பி தங்கச்சிங்க ஏன் தவறு செய்கிறாங்க, ஏற்ற வேலை கிடையாது, படித்து முடிக்கலை, ஆனால் அதுக்குள்ள வாழ்க்கை துணையை தேடி போகிற அவலத்தை நாம் பார்க்கிறோம். அப்புறம் போய் மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க, எல்லா காரியங்களுக்காகவும் பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். வெயிட், பி பேஷண்ட். ஏற்ற வேளையில ஏற்ற நன்மைகளை நம் பரமபிதா நமக்கு தந்தே தீருவார், அதிலே மாற்றமே கிடையாது. ஆமென். என் வாழ்க்கையில என்ன நன்மைகள் எப்பொழுது வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அந்த நாளில அதை ஒருவரும் தடை செய்ய முடியாது, கர்த்தர் அதை எனக்கு தருவார். ஆமென். சொல்லுங்களேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன வேணும் எனக்கு? பொறுமையோட காத்திருக்க வேண்டும். You need to have patience, wait patiently. பொறுமையோடு காத்திருக்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. ஏன் நிறைய பேர் இன்னைக்கு கடன் பிரச்சனை? என்ன காரணம் சொல்லுங்க? குறைஞ்சது 80% என்னவென்று சொன்னால், சேர்த்து வைத்து பொறுமையோடு ஒரு பொருளை வாங்குவதற்கு மனதில்லை. இன்றைக்கு வேண்டும், இன்றைக்கு அனுபவிக்க வேண்டும். 24 இஎம்ஐ கட்டிக்கலாம், 2000 ரூபா தான் மாதம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2000 போட்டு வருஷத்தின் முடிவில் 24,000 ஒரு பொருளை வாங்குவாங்க, அதுக்கு வட்டி 6,000 கட்டுவாங்க, 30,000 ரூபா. நான் சொல்கிறேன், ஏன் மாதம் மாதம் அது நீங்கள் உங்கள் பையிலே சேர்த்து வச்சு ஏன் காத்திருந்து வாங்க முடியாது? முடியல. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருக்க எனக்கு உதவி செய்யும், பொறுமையோடு காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். அப்படி காத்திருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சிமியோன் என்ற மனுஷன் கர்த்தருக்காக காத்து கொண்டிருந்தான், ஆலயத்துல ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். இயேசு என்று உலக இரட்சகர் வரப்போறாரு, அவரை காண வேண்டும். தேவன் உணர்த்தியிருந்தார், காத்து கொண்டிருந்தார். ஹி வாஸ் வெயிட்டிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காத்திருக்கிற நாட்கள் வீணான நாட்கள் அல்ல. நிறைய பிள்ளைங்க அதே மாதிரி, திருப்பி ஏன் பிள்ளைங்க உதாரணம் சொல்றேன்னு எனக்கு தெரியல, பிள்ளைங்க அப்பா மாட்ட ஒரே நச்சரிப்பு, எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க. லைசன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வாங்கியே ஆகணும், எனக்கு வேணும், இப்பவே வேணும். அதுவும் இவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் வேணும். அப்பாவால் முடியுமா, அம்மாவால் முடியுமா, என்ன சூழ்நிலைன்னோ நீ அவசரப்படுவா என்று சொன்னால் ஆசீர்வாதமாக இருக்காது, அது உனக்கு ஒரு பாரமாக இருக்கும், உன் வாழ்க்கை அது கெடுக்கிறதா இருக்கும். வாங்கு, நீ எப்போ வாங்கணும் தெரியுமா? நீ படித்து வேலைக்கு வந்து சம்பாதிச்சு உன் சம்பாத்தியத்தில் உனக்கு என்ன வேணாலும் வாங்க. அப்பவும் சொல்கிறேன், கடன் வாங்காமல் வாங்க, அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பைக் இல்லைனா வாழ்க்கையே இல்லை, மொபைல் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, இப்படி நினைக்கிற ஒரு நினைப்பு பிள்ளைகளுக்குள்ளே வந்து விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, அவருக்காக நீ காத்திருக்கும் போது எல்லா காரியங்களை குறிச்சும் காத்திருக்க கற்றுக்கொள். லேர்ன் டு வெயிட் ஆஃப் ஃபார் காட். வாசிங்களேன், சங்கீதக்காரன் இதை அழகாக சொல்லுகிறான். சங்கீதம் 40:1, புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 40:1. சங்கீதம் 40:1,
2: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார்.
1: சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருக்காக
2: பொறுமையுடன்
1: காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து
2: என் கூப்பிடுதலை
1: கேட்டார். I waited patiently for the Lord. குறிப்பிட வேண்டிய வார்த்தை நான் கர்த்தருக்காக எப்படி காத்திருந்தேன், பொறுமையுடன் நான் காத்திருந்தேன். இன்னைக்கு நான் ஆண்டவரை கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் அந்த பொறுமையை தாங்க, கிவ் மீ தட் பேஷன்ஸ் இன் மை லைஃப். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஆபிராமுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். ஆனாலும் ஒன்றும் நடக்கலை, அதனால அவசரப்பட்டுட்டாங்க, அதனால எவ்வளவு பாதிப்புகள் அவருடைய வாழ்க்கையில் வந்துச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பொறுமையோடு காத்திரு, ஹாவ் பேஷன்ஸ், யூ வெயிட் ஆன் மீ. என்னுடைய நேரம், நான் செய்ய வேண்டிய காரியம் தாமதமே ஆகாது, ஏற்ற வேளையில உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என்னுடைய நேரத்துக்காக நீ என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். சவுல் என்ற மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். இந்த சவுல் என்ற மனுஷனை கர்த்தர் ராஜாவாக்கினார். சாதாரணமான ஒரு மனுஷன், சவுல் வாஸ் எ சிம்பிள் மேன், பட் காட் மேட் ஹிம் தி கிங். அவனை ராஜாவாக தேவன் மாற்றினார். ஆனால் ஆசாரியன் யார் தான்? சாமுவேல். சாமுவேல் வருகிற வரைக்கும் சவுலால காத்திருக்க முடியவில்லை. பாருங்க, பொறுமையின்மை எந்த அளவுக்கு வாழ்க்கையை பாதிக்கிறது. இம்பேஷியன்ஸ் வில் டெஸ்ட்ராய் யுவர் லைஃப். பொறுமையின்மை உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துவிடும், அடித்துவிடும். சவுலை தேவன் ராஜாவாக மாற்றினார், ஆனால் சவுலால் என்ன பண்ண முடியல, சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு காத்திருக்க முடியவில்லை. நான் நிறைய பேரோட பேசி கவுன்சல் பண்ணுறனால நான் பார்ப்பேன், ஒரு பைக் வச்சுருக்கவங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேச்சிலிருந்தே உங்களுக்கு தெரியும் அதை நியாயப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஏன் வாங்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? ஊட்டியில் இருக்கிற மழை பெய்யுது, எப்படி டூ வீலரில் போகிறது? அப்படி தான் ஆரம்பிப்பாங்க, அதை நியாயப்படுத்துவாங்க. அந்த தேவையை இவர்கள் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், வாங்கி நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் தவிப்பாங்க. எனக்கு ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதமாக இருந்தால் அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீர் எனக்கு தருவீர். ஆமென். சங்கீதக்காரனுடைய மிக அழகான அனுபவத்தை அவன் எழுதுறான், கர்த்தருக்காக நான் என்ன பண்ணேன்,
2: பொறுமையுடன்
1: காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த பொறுமை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஆராதனை உட்கார்ந்துருப்போம், பைபிள்லாம் திறந்து நல்லா வாசித்து நல்லா செய்தி முடிஞ்சோடனே ஜெபிக்கலாம் அப்படின்ன உடனே நீங்கள் கேட்குற சத்தம் என்ன தெரியுமா? எல்லாம் அவசரமாக பைபிளை மூடி ஜிப்பெல்லாம் போட்டு பேக்குள்ளே வச்சு ஜெபம் முடிகிற வரைக்கும் கூட என்ன பண்ண முடியாது சொல்லுங்களேன். ஜெபம் முடிகிற வரைக்கும் கூட காத்திருக்க முடியாது. பைபிள் அவள் கொஞ்சம் முடிகிற வரைக்கும் திறந்துருந்தால் தான் என்னவா, உடனே ஒரு சலசலப்பு, கட கட கட கடனு ஜிப்பை போட்டு பேக்கில் உள்ளே வச்சு எல்லாம் ரெடியாக கெட் செட் கோங்கிற மாதிரி ரெடியாக உட்காந்துருப்போம். கர்த்தருக்காக நான் என்ன பண்ணுவேன், பொறுமையுடன் காத்திருப்பேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எவைகளை செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை ஒரு மனுஷனும் ஒரு நாளும் தடை செய்ய முடியாது. ஆமே, முயற்சி செய்வாங்க, ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நிறைவேற்றுதல் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாசிங்களேன், ஆபகுக்கின் புஸ்தகம், ஆபகுக்கின் புஸ்தகம் 2:3 வாசிக்க கேட்கலாம். ஆபகுக் 2:3.
2: குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை.
1: சேர்ந்து வாசிக்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஒருவேளை மொழிபெயர்ப்பில் 2 தாமதம் என்ற வார்த்தை வந்து விட்டது, ஆனால் அர்த்தம் என்ன, நமக்கு வர வேண்டிய வாக்குத்தத்தின் நிறைவேறுதல் தாமதிப்பது போல காணப்பட்டாலும் தேவன் அதை குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவார். அதான் அர்த்தம். இதை புரிவதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறோம்னு வைங்களேன், கோயம்புத்தூரில் ஒருவேளை தாமதமாக வரும், 1 hour காத்திருக்கணும், ஏன்னா 8 வர வேண்டிய ட்ரெயின் 9 ஆயிடுச்சே. ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்குள்ள அங்கே ரைட் டைமில் ரீச் ஆயிரும். அந்த 1 hour என்ன பண்ணிடுவாங்க, இதில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிற நேரத்துக்கு சில காரியங்கள் நடக்கவில்லை என்றாலும் தேவன் குறித்த நேரத்தில் அவர் சொன்ன காரியத்தை நிச்சயமாய் தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார்னா மாறவே மாறாது. ஆனால் நமக்கு என்ன வேணும் தெரியுமா, என்ன வேணும்,
2: பொறுமை.
1: ஆவியின் கனியில் ஒன்று என்னங்க, நீடிய பொறுமை. சொல்லுங்கள்
2: என்னது,
1: நீட்டி சொல்லுங்க, எப்படி சொல்லணும், நீடிய பொறுமை. நீடிய பொறுமை, காத்திருக்கிற அந்த அனுபவம் நமக்கு வேணும். என் பிரச்சனை தீரணும் இன்னைக்கே தீரணும், நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. என் காரியம் தீரணும் இன்னைக்கே தீரணும், தீரும். தேவன் அதற்கு ஒரு நேரத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, குறித்து வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் அதை சரி பண்ணுவார். இப்போ இவங்க அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள், அநேக கெடுதல்களை தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டார்கள். ஆண்டவருடைய சத்தத்தை 13 அவர்களால் கேட்க முடியாமல் போய்விட்டது. 75 வயசுல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வந்தாரு. 86 வயசுல சத்தம் நின்று போச்சு. 99 வயசு ஆகி போச்சு. இப்போ ஆண்டவர் மீண்டும் அவரோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் எப்படி பேசுகிறார் வாசிங்க. ஆதியாகமம் 17:4 வாசிக்கலாம்.
2: நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய்.
1: ஆங்கிலத்தில் இப்படி வாசிக்கிறோம். In English we read like this, my promise is still with you. என் வாக்குத்தத்தம் இன்னும் உன்னோடே கூட இருக்கிறது. நீ தான் என்ன மறந்து என்ன பண்ணிட்ட, அவசரப்படுத்திட்ட. ஆண்டவர் சொல்றாரு, என் வாக்குத்தத்தம் இன்னும் உன்னோடே கூட இருக்கிறது. சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 5 வாசிப்போம்.
2: இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும்.
1: சொல்லுங்களே, இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க நினைக்கிறதையும் பேசுகிறதையும் மாற்றிக்கொண்டால் உங்க வாழ்க்கையில் என் வாக்குத்தத்தம் நிறைவேறும். நிறைய பேருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய வாய். சிலர் அமைதியாக சிரிக்கிறாங்க. ஒரு சிலருடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய வாய். சிலர்லாம் பேசுனாங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் எவ்வளோ பேசினாலும் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. இது முடியாதுங்க, இது நடக்காதுங்க, இது ஆகாதுங்க, சந்தேகமும் பயமும் இதே தான் வாயில் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிராமே உன் பெயரை நான் என்ன பண்ணுறேன், ஆபிரஹாம் என்று மாற்றுகிறேன். ஏனென்றால் நீ திரளான ஜனங்களுக்கு என்னவாக இருக்க போகிற, ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்க போகிற. பாருங்க, நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களை நான் சொல்கிறேன். சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு சிலர் என்ன சொல்றார் தெரியுமா, நீ பேசவே பேசாதங்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பேசவே பேசாது. ஆங்கிலத்தில் அதை சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க, சொல்லுங்க தான், ஷட் அப். சிலர் ஆண்டவர் அப்படி தான் சொல்றாரு, நீ பேசவே பேசாதப்பா, நீ பேசினா காரியத்தை என்ன பண்ணிடுவேன், கெடுத்துடுவேன். அநேகருக்கு அவங்களுடைய நாவு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் நாவை தொடுங்க, ஆண்டவரே என் நாவை தொடுங்க. ஆண்டவர் சொல்ல, மரணமும் ஜீவனும் இந்த நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. லைஃப் அண்ட் டெத் ஆர் இன் த பவர் ஆஃப் யுவர் டங். இந்த நாவை தொடுங்க ஆண்டவரே, சரியா பேச எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சில சம்பவங்களை சொல்றேன், விளங்கிக் கொள்வீர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:13 லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:13.
2: தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக.
1: 18
2: அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான்.
1: ஓகே, இங்க என்ன வாசிக்கிறோம், ரெண்டு பேர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யாரு, சகரியாவும் அவனுடைய மனைவி எலிசபெத்தும் ஒரு பிள்ளைக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆசாரிய ஊழியம் பண்ணும் பொழுது தேவ தூதன் வந்து சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளை என்ன பண்ண போகுது, பிறக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பதில் சொல்றாரு, என்னங்க, நான் கிழவனா இருக்கிறேனே ஆரம்பிச்சிட்டார்ல புலம்புல. ஏன் அப்படி வந்துச்சு தெரியுமா, அப்படியே பேசி பழகிட்டாங்க. வீட்டில் இருக்கும் போதெல்லாம் பேசுவாங்க, நமக்கு வயசாகிட்டே போகுது, இன்னைக்கு நமக்கு நடக்குமா, நம்ம பிள்ளைக்கு வயசாகிட்டே போகுது, கல்யாணம் ஆகுமா, நம்முடைய நமக்கு வயசாகிட்டே போகுது, வேலை கிடைக்குமா, இப்படி புலம்பி புலம்பி புலம்பி புலம்பி தேவ தூதன் வந்து ஒரு செய்தியை சொன்னாலும் இந்த மண்டிக்குள்ளே ஏற மாட்டேங்குது பாருங்க. செய்தி சொல்றது யாரு, தேவனுடைய தூதன் சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளை, நீ கேட்ட ஜபம் உனக்கு கொடுக்கப்பட்டது, கேட்கப்பட்ட

நீ என்னவா இருப்ப? இனி பேசிப்பாரு. அவன் முடிச்சு வெளியே வரும், எல்லாம் கேட்கறாங்க, எப்படி ஆராதனை நல்லா போச்சா? என்னமோ திருப்பி திருப்பி கேட்டு பாக்குறேன், வாய் முடியல, ஒண்ணுமே முடியல. பாருங்க, ஏன் அடைச்சு போட்டார் தெரியுமா? இவன் வாயை திறந்து விட்டா இவன் பேசி பேசியே கெடுத்துருவான். தீர்மானம் பண்ணுங்க, என் வாயின் வார்த்தைகள், அவைகளிலே ஜீவன் உண்டு. நான் இன்னையிலிருந்து சரியான வார்த்தைகளை நான் என்ன பண்ணுவேன்? பேச ஆரம்பிப்பேன். சரியான வார்த்தையை நான் பேச ஆரம்பிப்பேன். பிள்ளைகளை திட்டுறது, நீ எல்லாம் என்னவா போற தெரியல, எல்லாம் உருப்படுவியான்னு தெரியல, நீ இப்படி நல்லா வருவியான்னு தெரியல. சில கணவன் மாற, அவங்களுடைய மனைவி மாற சபிக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். உன்னால தான் நான் இப்படி இருக்கிறேன், இல்லை உங்களால தான் நீங்க இப்படி இருக்கிறீங்க. வார்த்தைகள், பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் வேர்ட்ஸ். ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் ஒன்று என்ன செய்யணும் தெரியுமா? அந்த வாக்கு தத்தத்தை பேச கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அமைதலாகவாவது இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் அழகா சொல்லலாம், நுணலும் தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் இங்கே தான் இருக்கிறேன்னு கேட்டால் வந்து லபக்குன்னு பிடிச்சிட்டு போயிடும். வாயை வச்சுட்டு நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியல? சும்மா இருக்க முடியல, வாய் தான் பிரச்சனை. ஒரு கல்யாணம் ஆன தம்பதியர் அவன் சொல்லிட்டாங்க, நான் அந்த பையன் சொல்கிறேன், என்ன சேர்ந்தே வாழ முடியாது, என்னப்பா பிரச்சனை? நான் நினச்சேன் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஏதாவது பேசுவான் அப்படின்னு நான் நினச்சேன். அவன் சொன்ன, அவன் வாய் சரியில்லை, அவ்வளோதான். ஒரே வாய் முடிச்சிட்டார், ஒரு லைனில் முடிச்சிட்டார், வாய் சரியில்லை அப்படின்ட்டார். அவ்வளோதுக்கு அவன் மேலே பேச விரும்பலை. சரி, வாய் சரியில்லைன்னா குடும்பமும் சரியா தான் இருக்காது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயிலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகள் வரும், இல்லை அதை பேச பழகல, இது வரைக்கும் பிற்போக்காவே பேசி பழகிட்டேன்னா வாயை மூடிக்குள்ள ஆண்டவர் எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, நான் ஒன்று பாசிட்டிவாக பேசணும், வார்த்தைகளை நான் பேசணும், எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பேச வேண்டும், அல்லாவிட்டால் நான் ஒன்றும் பேசாமல் என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்க வேண்டும். அதுக்கு எனக்கு என்ன கொடுங்க? பலன் தாங்கான்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண முடியாது? பேசவே முடியாது. அதுக்கப்புறம் நீ பேசிக்கோ, ஏன்னா பிறந்த ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறிச்சு, இன்னமும் பேசிக்கப்போ அப்படின்ட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒன்று வாக்கு தத்தத்தை பேசணும், வார்த்தையை பேசணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க? பேசவே கூடாது. இன்னையிலேருந்து வீட்டில் இருக்கும்போது நோட் புக் கையில் வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போல்லாம் தப்பாக ஈஸியாக வராது, சிலர் வாயெல்லாம் மூடவே ஆமா தானே, சமாதானமாக காலில் கிளம்புவாங்க பாருங்க. வீட்டில் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை விட்டால் போதும், சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாறிடும், தலைகீழாக மாறிடும். அந்த வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க கற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய வார்த்தைகள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை தடை செய்யக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். இன்னைக்கு ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே என் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் ஜீவன் கொடுக்குற வார்த்தைகளா இருக்கும், லைஃப் கிவிங் வேர்ட்ஸ். அசன விசுவாசிக்கிற இடத்திலிருந்து என்ன வருமா? ஜீவன் நதிகள் புறப்பட்டு ஓடும். என் வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும். விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க, அப்படிப்பட்ட நாவாய் இந்த நாவை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நாக்கு மட்டும் ரட்சிக்கப்படலை, என்னன்னு தெரியல, தண்ணிக்குள்ள போமா நாக்கை வெளியே விட்டாங்களா? நம்ம மாறவே இல்லைங்க. ரட்சிக்கு முன்னாடி எப்படி பேசுனாங்களோ அதே வார்த்தையை தான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரே பிரச்சனை, மாறவே மாட்டேங்குது, சூழ்நிலைகள் மாறவே மாட்டேங்குது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல நீங்க சொல்லுங்க, உனக்கு நிலையான வீட்டை நான் கட்டுவேன், ஐ வில் பில்ட் யூ அ ஷுவர் ஹவுஸ், உன் குடும்பம் கட்டி எழுப்பப்படும். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை நீ கட்டி எழுப்புகிறதற்காக நன்றி. எதை பேச ஆரம்பிச்சிட்டோம்? நம்ம என்ன பார்க்குறோமோ அதையே பேச ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க, இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடை உங்களுக்கு தருவார். வாசிங்க, யோசுவாவின் புஸ்தகம் 6:10. யோசுவாவின் புஸ்தகம் 6:10. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். சேர்ந்து சொல்லுமா? யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். சூழ்நிலை என்ன தெரியுமா? எரிகோவின்

0: கோட்டை குறுக்க நிற்கிறது, எரிகோவின் கோட்டை தகர்த்தால் தான் இவர்களால் முன்னேறி செல்ல முடியும். அந்த சூழ்நிலையில எரிகோவின் கோட்டையை சுற்றி வரும்படி இவர்களுக்கு தேவன் ஆலோசனை கொடுக்கிறாரு. அப்படி போகும்போது யோசுவா என்ன சொல்றாரு, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். சொல்லுங்க, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். சிலருக்கு இப்பவே பயம் வந்துருச்சு, முடியுமா? முடியும். இன்னைக்கு ஆண்டோட அந்த பலத்தை கேட்போம். உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் ஒரு பேச்சும் புறப்படும். ஏன் சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பேச விட்டார் அப்படின்னா, நீங்க பேசலாம்னு சொல்லியிருந்தா என்னத்தை பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓ, எம்மா பெரிய செவரு பாத்தியா இல்லையா, இது யார் உடைக்க முடியும், முடியுமா, எவ்வளோ அகலம் பாத்தியா, கண்ணாலே மெஷர் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ உயரம் பாத்தியா, ரதம்லாம் அது மேலே போகுது, இதைத்தான் பேசியிருப்பானே ஒழிய அவனால் தேவனை பற்றியும் தேவனுடைய வல்லமை பற்றியும் அவனால் பேச முடியாது. இவங்க வாயினால் என்ன செய்திருப்பாங்க தெரியுமா, தேவனுடைய வல்லமை செயல்படாதபடி தடுத்திருப்பார்கள். அதனால சொல்றாரு, உன் வாயிலிருந்து ஒரு பேச்சு என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. டோன்ட் ஸ்பீக் எனி திங், ஜஸ்ட் கீப் குவைட். நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை உங்களால் பேச முடியும்னா பேசுங்க, இல்லைன்னா வாய் என்ன பண்ணிருங்க, முடிச்சிருங்க. அது எல்லாருக்கும் நல்லது. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேன், வாசிங்க. யாத்திராங்கமத்தின் புஸ்தகம் 14:14. யாத்திராகமம் 14:14.
1: கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார்.
0: ஓகே, இந்த வசனத்தை நிறைய நாள் நம்ம கேட்டிருக்கோம். கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு, யுத்தம் பண்ணுவார், நீங்க என்ன பண்ணுவீங்க, சுமார். ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, God will fight the battle for you and you keep your mouth shut. சும்மா இருப்பீர்கள் போடல, வாயை மூடுங்கன்றார். ஐயோ, இங்கேயும் இவங்களை பேச விட்டுருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, செங்கடல் எவ்வளவு பெருசா இருக்க பாத்தியா, ஐயோ, அவன் சேனையோடு வர்றாங்க, குதிரை வீரரோடு வர்றாங்க, ரதங்களோடு வர்றாங்க, நான் என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க, புலம்பி இருப்பாங்க. அதனால தான் மோசே சொல்லுகிறார், என்ன சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சும்மா இருப்பீங்கன்னா சண்டை போடாம இருக்கீங்கன்னு சொல்லல, வாய மூடிட்டு இருங்க, தயவுசெய்து ஒன்றும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றார். கொஞ்ச நாளைக்கு யோவான் மாதிரி உங்க வீட்டில் நீங்க இப்படி சைன் லாங்குவேஜ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, நல்லது. யோவான் வசனம் சொல்லுது, சைகை காட்டினாராம். என்னன்னு சகரியா, சாரி சகரே, என்ன பண்ணாராம், சைகை காட்டினாராம், பேச முடியல. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையா இருங்க, உங்களுடைய வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையா இருங்க, வாக்கு தத்துவத்தை பேச ஆரம்பிங்க. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், நான் எப்படி இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார், அதை பேசுங்க. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்றதை நீங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது, ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும் நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க என்று. எதை தான் பேசணும், நான் எப்படி இருக்க போகிறேன், என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய போகிறார் என்று. இன்னொரு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் பாருங்க, வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:30-31 வசனங்களை வாசிங்களேன். லூக்கா 1:30-31.
1: தேவ தூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
0: 34
1: அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றால்.
0: இப்போ மரியாள் கன்னிகை, அவர்களிடத்துல ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, என்ன, நீ ஒரு குமாரனை பெறுவாய், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அவன் நியாயமா அவங்க மனசுல கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, நான் என்னவா இருக்கிறேன், கன்னிகையா இருக்கிறேனே. கேட்ட உடனே திரும்ப ஆண்டவருடைய சத்தம் வருகிறது, என்ன சொல்லுகிறார் பாருங்க, 37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. திரும்ப சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதுதான் நீங்க புடிச்சுக்கணும், இது வாக்கு தச்சம். உடனே மரியாளுடைய பதில் என்ன பாருங்க, 38
1: அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால்.
0: உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. நாம சொல்ல வேண்டிய காரியம் இது ரெண்டு தான், என்ன சொல்லணும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஆமென். சொல்லாமா? லூக்கா 1:37-38 நீங்க எடுத்துட்டு போவோம், மனசுல எழுதி வச்சுக்கோங்க, இல்ல உங்க பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. என்ன சொல்றோம்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் சொல்லிட்டாங்களா? சொன்ன உடனே அடுத்தது பாருங்களேன், அப்பொழுது தேவ தூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். வந்த மிஷன் சக்சஸ், உடனே போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு பேச்சும் இல்லைங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கவும் தேவன் செய்கிற மிகப்பெரிய காரியத்தை ஏற்றுக்கொள்ளவும் ஆயத்தமாகி விட்டார்கள். வேலை முடிந்ததுன்னு சொல்லி அவன் போய்விட்டான். இன்னைக்கு சொல்லுங்க, என் குடும்ப பிரச்சனை எப்படி இருக்குது, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, என் கணவன் எப்படி இருக்கிறார், மனைவி எப்படி இருக்கிறாங்க, எல்லாம் என்னுடைய வேலையில எப்படி இருக்குது. ஆனா நான் அதை பேச போறது இல்லை, நான் எதை பேச போறேன், என் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நான் பேச போகிறேன். அதே தான் நான் பேச போறேன். ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தையே நான் பேசிக்கொண்டே இருக்க போகிறேன். சொல்ல சொல்ல சொல்ல என் வாழ்க்கையில் அது நிறைவேறுகிறதை நான் காண்பேன். ஆமென். அதனால இருக்கிறத பேச வேண்டாம், இருக்கிறதா எல்லாருக்கும் தெரியுமே, இருக்கிறத பேச வேண்டாம். நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் வார்த்தையில சொல்லி இருக்கிறார். அதுக்காக சும்மா பேசுறது இல்ல. திஸ் இஸ் நாட் இந்த உலக காரியம், உலகத்தான் சொல்றது போல பாசிட்டிவ் திங்கிங் அந்த காரியம் கிடையாது. இது ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில நாம் செய்கிற காரியம், வார்த்தையின் அடிப்படையில் செய்கிறார். இனி பேசணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் யோசிங்க, எதை பேச போறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை பேச போறீங்களா, இல்ல இருக்கிற பிரச்சனையை பேச போறீங்களா, எதை பேச போறீங்க? வார்த்தையை பேசுங்க, வாக்கு தத்துவத்தை பேசுங்க. அப்பொழுது சீக்கிரத்தில் அதனுடைய வாழ்க்கையில் அது என்ன பண்ணும், நிறைவேறும். மரியாள் கன்னிகையா இருக்கும்போது கர்ப்பம் தரிக்க பலன் யார் கொடுத்த தெரியுமா? முதலாவது ஆவியானவர் நிழலான, இவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஷி ரிசீவ்ட் இட் by her words, அவருடைய வார்த்தையினால அதை பெற்றுக்கொண்டார்கள். Through her words she received it. அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எல்லாருக்கும் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வார்த்தைகள் சரியா இருந்தா தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும், வந்து பலிக்கும். இப்போ ஆபிரகாமுக்கு திருப்பி வருவோம். ஆண்டவர் சொல்றாரு ஆதியாகமம் 17:5, இனி உன் பேர் என்னவா இருக்காது, ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் என்னவா இருக்கும், ஆபிரகாம் என்னப்படும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி ஆண்டவர் சாராய் என்ற அவளுடைய மனைவியினுடைய பெயரை கூட என்ன மாத்தினாரு, சாரா அப்படின்னு தேவன் மாற்றினதை வேதத்துல வாசிக்கிறோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு இது நம்ம பேசி பழகலல்ல, இவ்வளவு நாள் எப்படி பேசணும், எப்ப பார்த்தாலும் பிரச்சனையே பேசணும். ஓ டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, பேங்க்லேருந்து இப்படி சொல்லிட்டாங்களே, எனக்கு இது நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களே, என் பிள்ளைக்கு வயசு, இதே பேசிகிட்டு இருந்தோம்ல. அதை விட்டுட்டு என்ன சொல்லணும்னா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பா, வாக்கு நாக்கு வராது பாருங்க. ஆபிராமை ஆபிரஹாம் என்று கூப்பிட சொன்னார் ஆண்டவர், பேரை மாற்றிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜாதிகளின் தகப்பன். இப்போ கூடாரத்தில் ஆபிரஹாம் இருந்து கொண்டிருக்கிறார், மனைவி அங்க தூரத்தில் இருக்கிறாங்க, வேலைக்காரர்கள்லாம் பக்கத்தில் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உதாரணம் சொல்றேன், ஒருவேளை கூப்பிடணும்னா எப்படி கூப்பிட்டுருப்பாங்க, ஜாதிகளின் தகப்பனே, அங்கேருந்து கூப்பிடுறாங்க. இவர் உள்ள இருக்கிறாரு, சுற்றி யார் கேட்கறது, வேலைக்காரங்கள்லாம் கேட்குறாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, இந்த நம்மட்டு சிரிப்பு கவனிச்சிருக்கீங்களா, அப்படி வாய முடிச்சு, ஒரு பிள்ளைக்கு வழியை காண ஜாதிகளின் தகப்பனா. நீங்க பேச ஆரம்பிக்கும் போது, வார்த்தையை பேச ஆரம்பிக்கும் போது சுத்தில இருக்கிற ஒரு சிலர் சிரிப்பாங்க உங்களை பார்த்து, கவலைப்படாதீங்க. ஏன் என்று சொன்னால், உங்களை சிரிக்க வைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவனுக்கு என்ன பேர் சொன்னாங்க, பிள்ளை பிறந்த உடனே ஈசாக்கு, நகைப்பு சிரிப்பு. இப்ப இவங்க சிரிக்கிறாங்க, அவங்க எல்லாம் வாய மூடிட்டு இருக்கிறாங்க, தெரியாம சிரிச்சிட்டோமே, அவசரப்பட்டு சிரிச்சிட்டோமே, இவங்க பேசின வார்த்தைகளை கேட்டு கிண்டல் பண்ணோமே. நம்மளை பாருங்க, இந்த உலகத்துல நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பேச ஆரம்பிக்கும் போது கேலி பண்ணுகிற ஒரு கூட்டம் உண்டு, உங்களை பார்த்து பொறாமைப்படுகிற ஒரு கூட்டம் உண்டு, உங்கள் மேல எரிச்சல் படுகிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்களை குறித்து கவலையப்படாதீங்க. ஏன் என்று சொல்ல, அவங்க எரிச்சலே அவங்கள பார்த்துக்கும். நீங்க என்ன பண்ண தெரியுமா, ஆண்டவருடைய வார்த்தைய பேசிட்டே போங்க. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை பேசிட்டே போங்க. வார்த்தை இப்படி சொல்லுகிறது, வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வாக்கு தத்தம் இப்படி சொல்லுகிறது, இந்த வாக்கு தத்தத்தின்படி என் வாழ்க்கையில நடைபெறும், நான் கடன் வாங்காதிருப்பேன், கடன் கொடுப்பேன், நான் கீழாக மாட்டேன், நான் மேலாகுவேன், வாளாக மாட்டேன், நான் தலையாவேன், என் வீடு நிச்சயமாக நிலையான வீடாக மாற்றப்படும். இதையே பேசுங்களேன், நீங்க பேசுங்க, பேசுங்க. ஒருவேளை வெளியே பேசுறது கஷ்டமா இருந்தா தனியா ரூம்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்லுவேன் என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். என் பிள்ளைகள் என் பந்திய சுற்றிலும், உங்க பிள்ளை வீட்லயே நிக்க மாட்டேங்கிறான், காலை எழுந்தா காலை கழிவு மூஞ்சு கழிவு விளையாட போனானா, எங்க போறான்னு தெரியல, எங்க வர்றான்னு தெரியல, அப்ப கூட என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் உருப்படுமா, இதெல்லாம் தேருமா, போயிடுச்சு பாருங்க காலையிலே, இப்படி அப்படிலாம் பேசாதீங்க. என்ன சொல்லுங்க, என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளாக இருப்பாங்க. அதை பேசுங்க, அதான் நீங்க பார்க்கணும்னு விரும்புறீங்க, அதை பேசுங்க, அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில பலிக்கும். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயசு ரொம்ப ஆயிப்போச்சு, இன்னும் மருத்துவர் மாம்ச ரீதியாக பிள்ளை பெற்றெடுப்பதற்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, பலனே இல்லாம போய் போய் போய்விட்டது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாக்கு தத்துவத்தை நீ திரும்ப திரும்ப சொல்லுனா அவனுடைய பெயரை தேவன் என்ன பண்ணிட்டாரு, மாற்றி விட்டார். ஆபிராம் அப்படிங்கிறவனை என்ன மாத்திட்டாரு, ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பனேன்னு மாத்திட்டாரு. பாருங்க, அவங்க பேச பேச பேச பேச அவங்க சரீரத்துல பிள்ளையை பெற்று எடுப்பதற்கான பலத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு சபை தீர்மானிக்க வேண்டிய காரியம் என்ன, நான் இருக்கிறதை பேச போவதில்லை, எதை பார்க்கிறனோ எதை எதிர்பார்க்கிறனோ அதை நான் பேச போகிறேன். நான் பேசும்போது அது வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறதுனாலே அப்படியே அது நிறைவேறும். ஆமென். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நான் தியானமா இருக்கிறதுனால நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். சொல்ல ஆரம்பிங்களேன், பெரிய பெரிய காரியங்களை, பெரிய பெரிய அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு சாட்சியாய் தேவன் உங்களை நிறுத்துவார். ஆமென். பேச ஆரம்பிக்குமா நம்மளை பார்த்து கொஞ்சம் சிரிக்க தான் செய்வாங்க, கவலைப்படாதீங்க. ஏன் என்று சொன்னால், உங்களை அழைத்தவர் அவர் வார்த்தை மாறவே மாறாது. அவர் வார்த்தை மாறவே மாறாது, வார்த்தை மாறவே மாறாது. குடும்பத்தை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, வேலையை குறித்தோ, பிசினஸை குறித்தோ கவலைப்படாதீங்க. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை பற்றி என்பதை எடுத்து குறித்து ஆரம்பிங்க, உங்களுடைய சீக்கிரமாய் அற்புதங்களை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். அவர் சொல்ல ஆகும். உங்க கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல இனிமேல் நான் சரியா பேச நான் கற்றுக்கொள்கிறேன். நிறைய தவறா பேசிட்டு ஆண்டவர என்னை மன்னியும், ஆண்டவர் என்னை மன்னியும். என்னாவில இந்த நாள் முதல் கொண்டு சரியான வார்த்தைகள் புலம்பல் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவர, புலம்புகிற அந்த குணங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. எஸ் எஸ், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. எஸ் என்னை மன்னிங்க அப்பா, என்னாவை தொடுங்க ஆண்டவர. நீ சொன்னால் எல்லாமாகும்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

சிந்திப்போம், செயல்படுவோம். அவன் அதி புத்திசாலி, எப்பவும் சயின்ஸில் 100% தான் எடுப்பான். ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்து ஐஐடியில் படித்து அதிக மார்க் வாங்கினான். கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ படித்தான். அமெரிக்காவில் அதிக சம்பளத்தில் வேலை கிடைச்சது, அங்கேயே செட்டில் ஆனான். அழகான தமிழ் பெண்ணை மணந்தான். ஆண் பெண் என ரெண்டு ஆரோக்கியமான குழந்தைகள், மாளிகை மாதிரி வீடு, சொகுசு கார்கள், தேவைக்கு அதிகமாக எல்லாமே அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனால் சில வருஷங்களுக்கு முன்னால் தன்னுடைய மனைவி குழந்தைகளை சுட்டு கொன்னுட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டான். ஏன், என்ன நடந்துச்சு? கலிஃபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜி அவனுடைய வழக்கு ஆய்வு செஞ்சு என்ன தவறு நடந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சது. அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடியால் அவன் தனது வேலையை இழந்ததை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிஞ்சாங்க. பல மாதங்கள் ஆச்சு, வேலை கிடைக்கல, சேமித்த பணம் காலியாச்சு, வீட்டு தவணை கொடுக்க முடியாமல் வீட்டை இழந்தான். குறைஞ்ச பணத்தில் சில நாட்கள் அவனும் குடும்பமும் உயிர் வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் அவனும் அவனுடைய மனைவியும் தற்கொலை செய்ய முடிவெடுத்திருக்காங்க. அவன் முதல்ல தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் சுட்டுட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டான். இதையெல்லாம் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர் கடைசியில் ஒரு வரி எழுதி முடிச்சிருக்காரு. அந்த மனிதன் வெற்றிக்காக திட்டமிடப்பட்டிருந்தான். அவன் தோல்விகளை கையாள்வதற்கான பயிற்சி பெறவில்லை. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். யார் வெற்றிகரமான நபர்? தோல்விகளை கையாள்வதற்கான பயிற்சி பெற்றவர் தான் வெற்றிகரமான நபர். ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி தோல்விகளை கையாளணும்னு சொல்லி கொடுக்கணும். சயின்ஸ் மேத்ஸ்ல நல்ல மார்க் கிடைச்சா போட்டித் தேர்வுகளில் வேணா வெற்றி பெறலாம். ஆனால் தோல்வி ஏற்படும் போது அதை ஏற்றுக்கிட்டு வர்ற சவால்களை எப்படி சமாளிப்பதுன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வாங்க. வெற்றியை விட தோல்வியே ஒரு சிறந்த ஆசிரியர். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் அப்படின்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்.

நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்.

இயேசு பெரியவர், ஆமென். அவர் பரிசுத்தர், ஹல்லேலூயா, ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.

ஒவ்வொருக்காகவும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

திவ்ய வாசனாய ஜோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அதிகாரம் 9. 5 தூதன் எக்காலம் எழுதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவு கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழி திறந்தான், உடனே பெருஞ்சோலையின் புயையைப் போல அந்த குழியிலிருந்து புயல் எழும்பிற்று. அந்த குழியின் புயலினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புயலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லை பசுமையான எந்த பூண்டை எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றியலில் தேவனுடைய புத்திரியை தருத்திராத மனுஷருக்கு மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும் படிக்கும் அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும் படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவர்கள் செய்யும் வேதனை திகழானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போலிருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்த வெட்டுக்கிளியின் உருவம் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவர்களுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவர்களின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. அவைகளுடைய கூந்தல் இஸ்ரேலுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. இடுப்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிலைகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகள் கொண்ட இருதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களின் பொடுக்குகளையும் உடையவளாயிருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவர்களாய் இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேய பாசையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாசையிலே அப்பல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர். 1 ஆபத்து கடந்து போயிட்டு இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது. 6 தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்புடத்தில் 4 கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6 தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்க 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்துவிடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது. அவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளை அவர்களின் மேல் ஏறி இந்திரர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் 3 நாளும் மனுஷர்கள் 1/3 கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவர்களுடைய வாயிலையும் வாள்களிலும் இருக்கிறது. அவர்களுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவர்களாயும் தலைகள் உள்ளவர்களாயும் இருக்கிறது. அவைகளால் சேதப்படுத்துகிறது. அப்படியிருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன்வெள்ளி செம்பு கல்மரம் என்பவர்களால் செய்யப்பட்டவர்களாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவர்களாயிருக்கிற விக்கிரங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளில் கிரிகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலைபாதங்களையும் தங்கள் சூரியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:11. 1904 போர்டன் டைரி எஸ்டேட்டின் வாரிசுதாரரான வில்லியம் போர்டன் என்ற கோடீஸ்வரர் சிக்காகோவில் உயர்நிலை பள்ளியில் படித்து முடித்தார். அவருடைய பெற்றோர் அவரை உலகம் முழுவதும் அழைத்துச் சென்றனர். ஆசியா, ஐரோப்பா போன்ற நாடுகளை அவர் சுற்றி பார்த்தபோது போர்டனின் மனதிலே கஷ்டப்படுகின்ற ஜனங்களுக்காக பாரம் வந்தது. உடனே அவர், என் வாழ்வை மிஷனரி பணிக்கு அர்ப்பணிக்கப் போகிறேன் என்று தன் வீட்டிற்கு தன் தீர்மானத்தை குறித்து ஒரு கடிதம் எழுதினார். இந்த தீர்மானத்தை அவர் எடுத்தபோது தன் வேதாகமத்தின் பின்புறத்தில் எனக்காக எதையும் வைத்து வைக்கப் போவதில்லை என்ற வார்த்தைகளையும் எழுதி வைத்திருந்தார். ஏல் பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்த பிறகு அவருக்கு மிக உயர்ந்த சம்பளத்தில் எத்தனையோ வேலைவாய்ப்புகள் வந்தன. அனைத்தையும் புறக்கணித்து விட்டார். தனக்கு வந்த வேலைகளை எல்லாம் புறக்கணித்த பிறகு தன் வேதாகமத்தின் பின்புறம் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என்று எழுதி வைத்தார். அதற்கு பின்பு பிரின்ஸ்டன் வேதாகம கல்லூரியில் படித்து சீன தேசத்துக்கு மிஷினரியாக கிளம்பிச் சென்றார். அங்கிருந்த இஸ்லாமியர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய சென்றார். அங்கு செல்லும் முன்பு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர் எகிப்து தேசத்திலே தங்கியிருந்தார். அப்போது அவர் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஒரு மாதத்திற்குள்ளாகவே இறந்து போனார். பிரியமானவர்களே, இது என்ன ஒரு வீணான வாழ்க்கை என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் தேவ திட்டத்தில் அது வீணல்ல. போர்டன் தன்னுடைய வேதாகமத்தில் ஏற்கனவே எழுதி வைத்திருந்த 2 3, மனம் வருத்தப்பட போவதில்லை என்றும் எழுதி வைத்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இவரை போல பலரும் தங்கள் உயிரை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்ததை கிறிஸ்துவுக்காக சாதிப்பதற்கு சரீரம் ஒத்துழைக்காவிட்டாலும் தங்களுடைய ஆசை விருப்பம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உலக இன்பங்களை வெறுத்து இயேசுவுக்காக 100 அவர்கள் வாழ்ந்தார்கள். இதை போலவே டேவிட் பிரைனட் என்ற வாலிபரும் தன்னை செவ்விந்தியர்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக அர்ப்பணித்திருந்தார். இரவும் பகலும் செவ்விந்தியர்களுக்காக ஜெபித்தார். காச நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவர் இருமும் போது சளியோடு சேர்ந்து இரத்தமும் வரும். எதையும் பொருட்படுத்தாமல் இயேசுவுக்காக ஊழியம் செய்து தன்னுடைய 29 மரித்து போனார். ஆம்பிரியமானவர்களே, இவர்கள் எல்லோரும் தங்கள் வாழ்க்கையை பொருட்படுத்தாமல் கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையே காணிக்கையாக்கியவர்கள். வாழ வழி தெரியாமல் ஊழியத்திற்கு வந்தவர்கள் அல்ல, அனைத்தையும் துறந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மடிந்தவர்கள். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்றார். இந்த விசுவாச வீரர்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்காக குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்காக நம்முடைய ஜீவனை தரவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்க நம்முடைய மனம் உற்சாகம் கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் பயணித்து சுவிசேஷம் அறிவிக்காவிட்டாலும் நமக்கு மிகவும் அறிமுகமானவர்களுக்காவது இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்போம். அப்பொழுது அநேகர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு, பயம் ஏன், டெட் டு ட்ரெட். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 18:31-37. அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ

என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். இன்றைய மனநபர வாசனம் 2 தீமோத்தேயு 1:7-8 வசனங்கள். கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியை அல்ல, பலமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நீ வெட்கப்படாமல் நற்செய்திக்காய் துன்பம் அனுபவி. God has not given us a spirit of fear, but of power. So be ready to suffer for the proclamation of the good news. காட்டிக் கொடுக்கவன் தலைமையில் திரளான மக்கள் இயேசுவை பிடிக்க வாள்களோடும் தடிகளோடும் வந்தபோது சீடர் அனைவரும் காற்றாய் பறந்தனர். வாலிபன் ஒருவன் தனது ஆடைகளை கூட விட்டுவிட்டு ஓடிவிட்டான். இயேசுவோ சிங்கம் போல் நின்று, நான்தான் அவர் என்று இருமுறை முழங்கினார். யோவான் 18:4 4 வாசிக்கிறேன். இயேசு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்கள், இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். இன்னொரு முறை 7 அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. சிங்கம் போல் பேசுகிறார் பாருங்கள். பேதுரு இயேசுவை மறுதளித்தான். அவருக்கு எதிராக சத்தியம் பண்ணினான், சபிக்கவும் செய்தான். ஆனால் இயேசுவோ கிஞ்சித்தும் அஞ்சவில்லை. விசுவாசத்திற்காய் தளராது போராடவும், சுவிசேஷத்தை தயங்காது பறைசாற்றவும், வாலிபன் தீமோத்தேயுவை பவுல் உற்சாகப்படுத்திய போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பொந்தியூப்பலாத்தின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணிய கிறிஸ்து இயேசுவின்படி, அவருடைய மாதிரியின்படி அவரை வைத்து நான் சொல்கிறதாவது, உனக்கு கட்டளையிடுகிறதாவது என்று அவனுக்கு அறிவுறுத்தினான். 1 தீமோத்தேயு 6:5 இதை நீங்கள் வாசிக்கலாம். இயேசுவுக்கும் சீடருக்கும் என்ன வித்தியாசம்? இயேசுவின் அஞ்சா நெஞ்சத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? 1, அவர் ஏற்கனவே தம்மை ஜெபத்தில் நன்கு ஆயத்தப்படுத்தி இருந்தார். பலவீனமான உடலை மேற்கொள்ள உற்சாகமுள்ள உள்ளத்தை அவர் ஜெபத்தின் மூலம் பலப்படுத்தி இருந்தார். தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், உடலோ பலவீனமானது. உற்சாகமான ஆவியை பலப்படுத்த உங்களுக்கு ஜெபம் தேவை. அதன் மூலமாக நீ உடலை பலப்படுத்தலாம் என்பதே அவருடைய போதனை. இங்குதான் சீடர்கள் தவறினார்கள். குரட்டை விட்டு கோட்டை விட்டனர். சாட்சி பகிர்வதில் நாம் பலவீனமாக இருப்பதற்கு அடிப்படை காரணம், பிரியமானவர்களே, முழங்காலில் ஏற்படுகிற தோல்வியே. ஜெப வேளையை தவறாது கடைபிடித்ததாலேயே எவ்வித அச்சுறுதலுக்கும் ஆதிச்சபை அஞ்சவில்லை. ஜப வேளை ஆகிய அந்த வேளையிலே, அந்த மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் எவ்வளவு வேலைகள் அவர்களுக்கு இருந்தாலும், ஜப வேளையாகிய அந்த மணி நேரத்திலே அவர்கள் ஜபிக்க சென்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் தைரியத்திற்கு இன்னொரு காரணம் அவர் மீது இருந்த ஆவியின் அபிஷேகமாகும். மிஷினரி பணியும் நற்செய்தி ஊழியும் பிசாசின் வல்லமைக்கு எதிரான நேரடி போராட்டங்கள் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. நமது பலத்தினாலும் அல்ல, நமது ஆற்றலினாலும் அல்ல, படைகளின் ஆண்டவரது ஆவியினாலேயே பாதாளத்தின் வாசல் கதவுகளை மோதி அடித்து சிறையில் இருப்போரை விடுவிக்க முடியும். எனவேதான் லூக்கா 4:5 இயேசு தம்மை குறித்து இப்படி வாசித்தார். 17 அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார்,

இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தமாக்கவும் என்னை அனுப்பினார், அபிஷேகித்தார். ஆவியார் என்மேல் இருக்கிறார். எதற்கு? மக்களை விடுவிப்பதற்காக என்று அவர் பறைசாற்றினார். ஆன்மீக போராட்டத்தில் பிரியமானவர்களே, மூளை அறிவு, பேச்சு திறன், தொழில்நுட்பம், செல்வாக்கு, பண பலம் போன்றவற்றையெல்லாம் கொண்டு வெற்றி பெற முனைவது மடமையிலும் மடமை. மூன்றாவது இரகசியம், இயேசு உயிரையும் விட அவர் ஆயத்தமாக இருந்ததால் எதற்கும் அஞ்சவில்லை. தம்மை பின்பற்றுவோருக்கு அவர் வைத்த எதிர்பார்ப்பும் இதுதான். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்ளுவர் என்று தெளிவாக போதித்தார். 14ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 15ஆம் நூற்றாண்டின் மையம் வரைக்கும் வாழ்ந்த வில்லியம் டிண்டேல் போன்ற வேத மொழிபெயர்ப்பாளர்கள் அச்சம் என்பதை தங்கள் அகராதியிலிருந்தே அகற்றியதாலேயே உயிரோடு எரிக்கப்பட வேண்டிய நிலையிலும் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதிலேயே கருத்தாயிருந்தனர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, அச்சம் என்பது மடமை. சகோதரி சாரால் நவரோஜி அழகாய் பாடினார்கள்.

துவோம் என்ன அருமையான ஒரு பாடல். 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பிலிப் பிளிஸ் என்பவர் இதே பாணியிலே ஆங்கில பாடல் ஒன்று இயற்றினார். டேர் டு பி எ டேனியல், டேர் டு ஸ்டாண்ட் அலோன், டேர் டு ஹேவ் எ பர்பஸ் ஃபர்ம், டேர் டு மேக் இட் நோன், ஹோல் த காஸ்பல் பேனர் ஹை, ஆன் டு விக்டரி கிராண்ட், Satan and his host defy and shout for Daniel's band. கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியே அல்ல, பலமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நீ வெட்கப்படாமல் நற்செய்திக்காய் துன்பம் அனுபவி. மகாபிரிய தேவனே, பயம் என்கிற சொல்லை எங்கள் அகராதியிலிருந்தே நீக்கிவிட எங்களுக்கு இன்று வந்த இந்த நல்ல அழைப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இவைகள் வெறும் வார்த்தைகளாக இருந்து விடாதபடி எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே இந்த நாளிலே அச்சம் என்கிற காரியத்திற்கு நாங்கள் சமாதி கட்டிவிட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். மிஞ்சி போனால் தலைதானே போகும், நாங்கள் உம்முடைய சமூகத்திலே எப்படியும் வந்து சேர்ந்து விடுவோம். கர்த்தாவே, எங்கள் உயிரை நாங்கள் அதிகமாய் அளவுக்கு மீறி நேசித்து அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தாவே நாங்கள் தவற விட்டு விடுகிறோமே, இழந்து விடுகிறோமே. தேவரீர், எங்களோடு இன்று நீர் பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். துணிந்து எழுந்து இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மூளை முடுக்குகளிலும் பட்டி தொட்டிகளிலும் தீவிரமாக பறைசாற்ற கர்த்தாவே நீர் எங்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறீரே. அதை வைத்து கொண்டு படைகளின் தளபதியாக உம்மை பின்பற்றி முன்வைத்த காலை பின்வைக்காமல் கர்த்தாவே பூமியின் கடை எங்கும் வரை நாங்கள் சுவிசேஷத்தை சுமந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

எங்கள் சுக வாழ்வு துளிர்கின்றதே, மதுரமாகின்றதே, எங்கள் சுக வாழ்வு

ஜெபிக்கின்ற நேரம் நினைவு மனமும் மதுரமாகின்றதே. அப்பா, தாயின் கருவிலை கண்டு பேர் சொல்லி அழைத்த அன்பு தெய்வத்திற்கு நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சாட்சிக்கு வருகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சிதம்பரத்துக்கும் பக்கத்தில் நெடுஞ்சேரி புத்தூர் டீ மடப்புறத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய குடும்பங்கள் ஒரு பிரபலமான குடும்பம். அந்த நேரத்தில் எங்கள் ஊரில் நாங்கள் பெரிய ஒரு பணக்காரங்களாக இருந்தோம். 150 காணி, அதாவது ஏக்கர்னால் 100-200 போல் இருக்கும். இருந்தாலும் அந்த நேரத்தில் வசதி, அந்த சுத்துவட்டு கிராமம்லாம் நம்மளுக்கு தான் வந்து வேலை செய்கிறதோ போகிறதோ வர்றதோ எல்லாமே செய்வாங்க. அப்போது எங்கள் அப்பா வந்து பேர் ராமசாமி, அவர் பூசாரி சாமியார். அதே போல் அந்த ஏரியா முழுவதும் அந்த கோயிலுக்கு தான் வருவாங்க வேண்டுதல் பண்ணுறதுக்கு. விக்கிரகத்தினுடைய கோயில் அதை எங்கள் அப்பா வந்து அதை வணங்கிக்கிட்டு இருந்து, என் கூட பிறந்தது 7 பேர், அண்ணன் தம்பி, 3 அக்கா தங்கச்சி பெண்கள். அதில் நானும் அதில் வந்து ஈடுபட்டு எங்கள் அப்பா கூட போனேன். ஆனாலும் கூட எங்கள் அப்பா பெரிய மந்திரவாதி, சூனியக்காரர். அது அவரால் எல்லாமே செய்வார், சூனியம் பிசாசனுடைய இதெல்லாம். அப்போது வந்து எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அவர் எங்களை தான் அதை பயன்படுத்தி கொண்டுட்டு வந்திருந்தார். ஆனாலும் அவர் அந்த நேரத்தில் எல்லாருமே சாமி சாமின்ட்டு பெரிய ஒரு முனிவர் போல் எல்லோரும் வந்து அவருக்கு அடி பண்ணிவாங்க. அவர் அதே போல் அந்த பிசாசை வச்சு நல்லது கெட்டது செய்வார். இதில் வந்து எங்கள் 6 பேர் துணிச்சலாக இருக்க மாட்டாங்க, ஒரு பின்னால் போக மாட்டாங்க எங்கள் அப்பா பின்னால். ஆனால் நான் மட்டும் கொஞ்சம் துணிச்சலாக அவர் பின்னால் போவேன். ஏன் போவேன்னா, சுடுகாட்டுக்கு, அதாவது மயானத்துக்கு, அங்கே தான் சூனியெல்லாம் செய்வார். அப்போம்போது நான் ஒரு நாள் இதை போல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வான்னு கூப்பிட்டாரு, போனேன். ஆனால் ஏன் போகிறேன்னு கேட்டால் காசு கொடுப்பார். எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது, ஒரு மாதிரியாக. ஆனாலும் கூட நான் படித்தது என்ன, சிதம்பரம் டிஎல்சியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே 8th ஸ்டாண்டர்டு வரைக்கும் தான் பூதகணிங்கிற ஊர் சிதம்பரத்தில் பக்கத்துலேயே இருக்குது, வண்டிகட்டுக்கும் பக்கத்தில். அங்கே தான் அந்த டிஎல்சியில் தான் நான் படித்தேன், 8th வரலைக்கும் படித்தேன். அடுத்தது தான் நந்தனா ஸ்கூலுன்னு இருக்குது, அதில் போயிட்டு சேர்ந்து ஒரு 10th வரலைக்கும் நான் படிச்சுட்டு அப்படி இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனாலேயே இவர் எனக்கு, இவர் கூட வருவன்ட்டு என் படிப்புக்கு பணம் கட்ட மாட்டார், என்னான்னு கேட்க மாட்டார். என் படிப்பும் அந்த வாலிப நேரத்தில் வீணாக போச்சு. அதே போல் இவர் கூப்பிட்ற இடமெல்லாம் நான் போகிறேங்கிறதால இவன் தான் துணிச்சலாக வரான்னுட்டு ஒன்று கவனிக்கல. அதோட என் படிப்பு போச்சு. திரும்பி வந்து இவர் அப்படி சித்திரை மாதம் அவங்க கோயிலுக்கு அதெல்லாம் காவடி அது இதெல்லாம் எடுத்து இந்த விக்கிரகத்துக்கு செய்வாங்க. அப்படி இருக்கும்பொழுது நாளுக்கு நாள் எங்கள் காணி நிலமெல்லாம் குறையிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படிங்கும்போது, இந்த விக்கிர கோயிலுக்கு இந்த வருஷம் ஒரு 50,000-60,000 செலவு பண்ணால் ஒரு காணியை தான் அடமானம் வைப்பார், அடுத்தது அந்த மறாவது வருஷத்தில் அதை விற்றுருவார். இப்படியாக அந்த நிலம் பூரா கரைஞ்சி போச்சு. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 5 பேர், 6 பேர் அண்ணன் தம்பி, அவங்களுக்கெல்லாம் பாகம் பாகமாக பிரித்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் மட்டும் பெரிய கல்லுவெடி இன்றைக்கும் இருக்குது, அந்த கல்லுவெடி எங்கள் அத்தைக்கிட்ட இருக்கிறாங்க. இவர் கொடுத்துட்டு அந்த முருகன் கோயிலுக்கே எங்களை இட்டுக்கிட்டு வந்துட்டார். பிள்ளைங்கள்லாம், எங்கள் அம்மா எல்லாரையும் இட்டுகிட்டு வந்து அங்கே தான் ரொம்ப என்ன செய்கிறோம், அந்த பிசாசுனுடைய இரத்தில் இருந்த உடனே அங்கே இருந்தால் நல்லா இருந்தோம், பிசாசுக்கிட்ட வந்தோடனே கஷ்டம். அது சரியான முறையில் அதுக்கு தான் தேனி போடுறாரே தவிர எங்களுக்கு ஒன்றும் காமிக்க காணும். இப்படி இருந்த உடனே ஸ்தோத்திரம், ஒரு நாள் எங்கள் அப்பா என்ன தப்பு செஞ்சாரோ என்னான்னு தெரில, அந்த சூனியம் வருடத்தில் இந்த மாதம் சித்திரை மாதம் ஒரு பையன் செத்தான்னா அடுத்த சித்திரம் அதே தேதி அதே நாளில் ஒருத்தன் சாவுவான். அந்த பிசாசனுடைய திட்டம் போல இருக்குது. எல்லாரும் அழிச்சிட்டான், எல்லாருக்கும் பேர் இந்த சாமியார் என்ன வச்சான் அப்படின்னா மணிவேலு, சண்முகம், சச்சிதானந்தம், முருகன், இப்படிலாம் வச்சான். ஆனால் எனக்கு பேர் என்ன வச்சான், பக்தன்னு வச்சார். அந்த பக்தன்னு அப்போது எனக்கு தெரியல. அப்போது அவர் பக்தன்னு வச்சோடனே, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கும் பிறகு தான் பக்தன் யார், ரட்சகர் யார், பக்த ரட்சகன்னு வச்சார் எனக்கு. அப்போது அப்போ புரியல. அப்படி இருக்கும்பொழுது
இவர் கூப்பிட்ட ஒரு சுடுகாட்டுக்கு நெடுஞ்செரிங்கிற ஊர், அந்த நெடுஞ்செரிங்கிற ஊரில் போயிட்டு சுடுகாட்டில் உட்காந்து இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்னக்கிட்ட நூல் ஒன்று கொடுத்தாரு, எட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறேன். அப்போது எனக்கு ஒரு தூக்கம் மாதிரி வந்துட்டு அந்த நூலையை ஒரு செடியில் கட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இவர்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமே. அடுத்தது இந்தாண்ட வந்தவுடனே அந்த பிசாசெல்லாம் அவரை என்ன செஞ்சுது, அது என்ன செஞ்சுதோ தெரில, வாயால் நாக்கெல்லாம் வெளியே வந்திருக்கு, காதால் ரத்தம், மூக்கால் ரத்தம், கண் முழிச்ச முடியலையே, அப்படியே கொடூரமான சாவு. எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துல அப்படியே செத்து கிடந்தார். அப்புறம் என் தம்பிக்கிட்ட போய் இது போல் அப்பாவை போனார்ரா, நான் தான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இங்கேருந்து போய் பார்த்தா அப்பா இறந்து அந்த கொடூரமான காட்சி நாக்கெல்லாம் கீழே தொங்கி போச்சு, கண்ணெல்லாம் மூழ்ச்ச மொழியே ரத்தம் வந்திருக்கு, காதல ரத்தம், மூக்கல ரத்தம், பயங்கரமாக அது என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. அதோட கட்டில் வச்சு நாங்கள் தீட்டு வந்து அடக்கம் பண்ணிட்டோம். இதில் மறுபடி இவர் இறந்ததுக்கும் பிறகு பட்டு பட்டு பட்டு பட்டுன்னு சொன்னால் அப்படியே ஒன்றுமில்லாத போச்சு. எங்கள் அம்மா செத்தாங்க, என்ன வட்டியும் ஒன்றும் இல்லை, அந்த ஆறு பேரும் ஆறு வருஷத்தில் செத்துட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நான் கொஞ்சம் துன்மா இருக்கேன், குடிகாரன், அந்த நேரத்தில் பயங்கரமான சண்டை வாங்குவேன், பயங்கரமான 10 ரூபா கொடுத்தா ஒருத்தனை அடினா அடிச்சிருவேன். என்னுடைய வயசில் நான் அடியும் வாங்குவேன், அடி கொடுத்தாலும் நான் கொடுத்துருவேன். அப்படி நல்லா ட்ரிங்கில் சாராயம் பயங்கரமாக குடிப்பேன். அதை குடிச்சிட்டு நெடுஞ்செரி கடத்தலில் கிடந்தா அந்த பாய்கள்லாம் அந்த கடைக்காரங்கள்லாம் ரொம்ப திட்டுவாங்க, அதை நான் காதில் வாங்க மாட்டேன். அதே போல் வாழ்க்கையில் ஒரு நாள் நான் இதெல்லாம் போயிடுச்சு, என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் பங்காளி வீட்டுக்கு போய் வாசப்புள்ள நின்னாலும் கதவை சாத்திடுவாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஒருவேளை சாப்பிட்லாமே அப்படின்ட்டு போய் நிற்பேன். என்ன பார்த்தோன்னு இன்றைக்கி சாப்பாடு போட்டால் நாளைக்கு நம்மளையே அடிக்க வருவான், ஏச வருவான்ட்டு அவங்க சோறு கூட கொடுக்க மாட்டாங்க, கதவை சாத்திடுவாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது ஒரு நாள் மனுஷனாக இருக்கிறத விட மறுத்து புள்ளான்னு சொல்லி கவர் எடுத்துக்கிட்டேன், தூக்கு போட்டு சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு போனேன். மரத்தில் ஏறி கவுத்த சுருக்கு போட்டு கட்டிட்டு என் கழுத்துக்கு இப்படி மாட்டு போகிறேன். அப்போது வாய்க்கெல்லாம் தாழங்காடு தாழ மரம் அந்த இதிலேருந்து ஒரு உரல் குரல் வந்தது, 2 மணி பகல், ஒருத்தர் நடமாட்டம் இல்லாத, அப்போ தான் போனால் நம்ம எதாவது தூக்க மாட்டாங்க செத்துள்ளோம் அப்படின்ட்டு போனேன். அந்த குரல் வந்தது, பக்தா நான் உன்னோடு இருக்கிறேன், என்ன செய்கிறாய், போ திரும்பி வீட்டுக்கு அப்படி என்று சொல்லிட்டு அந்த குரல் வந்தது. அதற்கு பிறகு யாரோ பார்த்துட்டாங்க, நம்ம இன்றைக்கு சாகக்கூடாது, நாளைக்கு பார்த்து கொண்டு திரும்பி வந்து அந்த கவுத்தை அடுத்து இடையில் கட்டிக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வரேன். அப்போது அந்த படித்துறையில் ட்ராக்ஸு, அப்போ ட்ராக்ஸ்னால் என்னன்னு தெரியாது, ஆண்டவனுடைய வார்த்தை, இந்த கட்டு ஒரு ட்ராக்ஸ் கட்டு 4 பக்கமாக லப்பர் பாண்ட் போட்டு சுற்றி நான் இறங்கி கால் கழுவ போகிற குளத்தில் அந்த மேலேயே இருக்குது, அதில் சிலுவை போட்டிருக்கு. சரி, இது யாரும் தெரியலன்னு பார்த்தா வெளில யாருமே இல்லை அந்த இடத்துல, அந்த ட்ராக்ஸ் கட் மட்டும் இருக்குது. அது ட்ராக்ஸ்னு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் இந்த ட்ராக்ஸ் ஆண்டவருடைய வார்த்தைன்னு புரியுது. அப்போ எனக்கு ஒன்றும் தெரியல. அதே கூடுவெளி சாவடியிலேருந்து நெடுஞ்செரி ஓரத்தில் வந்து டீல்ஸ்காரவங்க அவங்க குடியிருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட கிறிஸ்துவர் தானே அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது தானே, அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துருன்ட்டு அதை நான் அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த அம்மாக்கிட்ட இன்றைக்கி இருக்கிறாங்க எனக்கு சாட்சி சொல்ல, நான் மந்திரவாதியாக இருந்தது, எங்கள் அப்பா போனக்கு நானும் மந்திரவாதியாக இருந்தேன், அப்பா மந்திரவாதியாக இருந்தது, இதை போல் கொடூரமான காட்சியெல்லாம் இருந்தது, அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். அதே போல் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் பேசின வார்த்தையை அப்படியே போய் சொன்னேன். அப்போ தான் சொன்னாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க புருஷ மனைவி, அவங்க மருமாவும் கூட பாஸ்டர் தான். போய் சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, எப்பா நீ பெரிய ஒரு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை உன்னை மாற்ற போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரவங்க இன்னும் சொன்ன உடனே எனக்கு ஊழியன்னு சொன்னால் என்னன்னு புரியலையே அப்படின்ட்டு அவங்கள திட்டுட்டு, நான் உங்கள்கிட்ட சொன்னால் என்னைக்கிட்ட வந்து நீங்கள் எப்படி பேசுகிறீங்களே அப்படின்ட்டு அப்படியே அந்த ட்ராக்ஸ் அவங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். இப்போ அவங்க வந்து என் மவன் அப்படிங்கிறாங்க. அப்பயே பிடிச்சி அப்படி உடனே திரும்பி வந்து கொஞ்ச நாள் இதே ஊரில் மாணிக்கராஜ்னு நெய்வேலியே இருக்கிறாங்க.
பாஸ்டர் தான், அவங்க மூலியமாக தான் நான் ஊழியக்காரனா என்னை மாற்றினார். எப்படின்னு கேட்டால், அவர் நெடுஞ்சேரிக்கு வந்திருந்தார் ஊழியத்துக்கு. அப்போது இவர்கிட்ட நான் சண்டை வாங்கிட்டேன், சண்டை வாங்கி பேசிட்டேன். அப்போ தான் இவர் என்னை, பயப்படாத தம்பி, உன்னோட நான் இருக்கிறேன், கவலைப்படாத, நான் உனக்கு என் கூட இருந்தேன்னா உன்னை ஊழியக்காரனாக மாற்றுறேன் அப்படின்னா, அவர்கிட்ட போய் சாமுவேலுங்கிறவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, சாமுவேலு தான் எனக்கு உடன் ஊழியக்காரராக அவர் வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் நான் பாட்டு பாடுவேன், நல்லா படிச்சுடுவேன், நான் பைபிள்லாம் ரொம்ப அப்பியே செய்ய சொன்னால் செய்வேன். அப்படி இருக்கும்பொழுது அவங்கக்கிட்ட தான் நான் வளர்ந்தேன். ஆவிக்குரிய தகப்பன் சாமுவேல் தான். நெய்வேலியிலேருந்து நெடுஞ்சேரி புத்தூரில் அவர் சர்ச் வச்சுருக்கேன், இன்றைக்கும் நடக்குது. அவங்க தான் எனக்கு தாயின் தகப்பனுமா இருந்து அவங்க நல்ல வழியை நடத்தி காமிச்சாங்க. அதோட நான் ஆண்டவரை அதுலேருந்து ஏற்றுக்கிட்டு அவருக்கு ஊழியம் செய்து, அப்புறம் அவர் மூலியமாகவே வெளியில் வந்து ஊழியத்துக்கு அவர் எட்டுன்னு போவார். கூடவே போய் அவருக்கு எனக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் என்ன செய்யறார், உடன் ஊழியக்காரராக என்னை வச்சுக்கிட்டார். யார், எங்கள் சாமுவேல் ஐயா. அவர் ஒரு பிள்ளை மேலே பிள்ளை போல என்னை வச்சுக்கிட்டார். அப்போது அவருக்கு எல்லாத்தையும் எனக்கு அப்பிய பாடல், ஜெபம், படிப்பு எல்லாம் அருமையாக எனக்கு ஏன்னா இப்படி இப்படிலான்ட்டு வழியை செய்து கொடுத்தாரு. அவர் தான் ஞானஸ்தானம்லாம் கொடுத்தாரு எனக்கு. ஃபஸ்ட்டில் இருந்த பேர் பக்த ரட்சகன். ஆனால் ஐயா எனக்கு பேர் என்னான்னு கேட்டு அதை நான் அழிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் பக்தன் அப்படின்னு ஐயா வச்சிட்டார். அதிலேருந்து ஆண்டவர் எனக்கு அந்த பேரை கொடுத்தாரு. அப்போது எனக்கு பக்தன் யார், டேவிட் யாருங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தான் அருமையாக டேவிட் யார், ரட்சகர் யார், பக்தன் யாருங்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா சொல்லி அப்படிங்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் பயங்கரமான எங்கள் அப்பா மந்திரக்காரர், சூனியை வைக்கிறவர், விக்கிரக ஆராதனைக்காரர். அப்படி இருக்கும்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த இதில் என் கூட பிறந்தது 6 பேர், என்னை சேர்த்து 7 பேர், 3 அக்கா தங்காச்சு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனாலும் கூட அப்போ நான் வந்து கொடுமையாக இருப்பேன். ஏன், எங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து 150 காணி நிலம், கல் வீடு, பயங்கரமான. எங்கள் அப்பா கூட பிறந்தது 6 7 பேர் அண்ணன் தம்பி. இப்படிலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திமிரு வாட்டத்தில் குடி, பயங்கரமான குடி போதை, யாரை கண்டாலும் அடிக்கிறது, யாரை கண்டாலும் சண்டை வாங்கிறது. இப்போது எனக்கு வயசு 73 வயசாகுது எனக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும்போது அந்த திமிரு வாட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு 10 ரூபா கொடுத்து அவனை அடிடானா அடிச்சிடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படிலாம் வாழ்ந்த குடும்பத்தில் எங்கள் அப்பா மந்திரவாதி ஆச்சா, அந்த விக்கிரக கோயிலை வச்சுக்கிட்டு அவர் எல்லாம் பெரிய பெரிய தவறுலாம் செய்வார். ஆனால் தவறுன்னு எனக்கு தெரியாது, அவருக்கும் நான் தோணப்போமே. ஆக அவர் சூனியம் செய்வார். எங்கே செய்வார், சுடுகாட்டில் தான் செய்வார், மயானத்தில். கல்லறைங்கிறது இது வேறு, அது கிறிஸ்துவ கல்லறை. ஆனால் இங்கே சுடுகாடு சுடலைன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் இவர் போய் செய்வார். எங்கள் 6 பேரும் வரமாட்டாங்க, அவர் கூப்பிட்ற இடத்துக்கு நான் தான் போவேன், நான் கொஞ்சம் துணிச்சலாக இருப்பேன். அப்போ போகும்பொழுது இப்படி எல்லாம் பண்ணும்பொழுதே எங்கள் அப்பா அந்த இடத்துல உள்ளூர்லேயே வந்து அந்த விக்கிரக கோயிலை வச்சுக்கிட்டு எல்லாம் அந்த ரவுண்டிங் பூரா அங்கே நாடகம் வச்சுருவார். நாடகம் வச்சு கூத்து பார்க்கறதுக்கு எல்லாம் வந்து கூட்டிடுவாங்க, சாப்பாடு போக்குவரத்து எல்லாம். ஏன்னு கேட்டால் வருஷத்துக்கு ஒரு காணியை விற்று அந்த கோயிலுக்கு செய்வார். அப்படி ஒருத்தரும் அவர்கிட்ட நிற்க முடியாது. அப்படிலாம் இருந்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் படித்தது டிஎல்சி, சிதம்பரத்துக்கும் பக்கத்தில் பூதகணிங்கிற இடத்துல டிஎல்சி அந்த ஸ்கூலில் தான், கிறிஸ்துவ ஸ்கூலில் தான் நான் படித்தது. அடுத்தது அது 8th ஸ்டாண்டர்டில் தான் நான் படிக்கும்போது, 8th ஸ்டாண்டர்டில் 8வது வரைக்கும் தான் இருந்தது. அடுத்தது நந்தனா ஸ்கூலுக்கு போயிட்டான். ஆக அப்பயே வந்து ஆண்டவர் என்ன, எங்கள் அம்மா வயிற்றுலேயே என்னுடைய பிள்ளைன்னு அவர் தெரிச்சிட்டா போல் இருக்கு, அதனால் தான் அப்படின்னு. அதே போல் 4 வருஷத்துக்கு வருஷம் எங்கள் அண்ணன் தம்பிலாம் 1 வருஷத்தில் ஒருத்தன் சாவான், அதெல்லாம் போயிட்டு 2வது சொத்து போச்சு, சுதந்திரம் போச்சு, வீடு போச்சு, எல்லாம் போயிடுச்சு. எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் அண்ணன் தம்பிலாம் இருந்துட்டாங்க. அப்பயே வந்து எங்கள் தங்கச்சிலாம் கட்டி கொடுத்துட்டாங்க, அக்கா தங்கச்சிலாம். இவர் மட்டும் இருந்து மந்திரம் சேர்த்து என்னை தான் கூப்பிட்டு போவார். நான் ஒரு நாள் நினைஞ்சேன், சுடுகாட்டில் உட்காந்துருக்கும்போது மயானத்தில் இவர் சுத்தீரி என்னென்னமோ வச்சுட்டு ஒரு நூல் கொண்டாந்து என் கையில் கொடுப்பார். அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு இருப்பேன்,
அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவார். இதே போல் நார்மலாக ஒரு நாள் என்ன செஞ்சேன், இவர் அதே போல் செஞ்ச உடனே அந்த நூலை என்ன செஞ்சிட்டேன், அதை ஒரு செடி உள்ள கட்டிட்டு நான் தூக்கம் வருதுன்னு வந்துட்டேன். அன்னைக்கு தாங்க இவர் சாவுறாரு. எப்படி சாவுறாரு, என்ன அடித்ததோ என்ன போனதோ என்னன்னு தெரியல, அப்படியே இந்த நாக்கு வந்து கீழே கிடக்கு, ரத்தம் ஓடுது, கண்ணால் ரத்தம், மூக்கால் ரத்தம், காதால் ரத்தம், ஆமாங்க, அப்படியே ரத்தம் வந்து முறைச்சி போயிட்டு எந்த இடத்துல கிடக்கிறாரோ அந்த இடத்துல விரைச்சி கிடக்கிறேன் அந்த சுடுகாட்டிலே. அப்புறம் விடியகாலம் என் தம்பிக்கிட்ட, தம்பி அப்பா இது போல் போகணுன்ட்டா ரெண்டு பேரும், அவர் அங்கேயே விட்டுட்டு நான் வந்துட்டேன், வடை போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, அப்படியே விரைச்சி போய் எல்லாம் காதால் மூக்கால் வாயில் ரத்தம் வந்து அப்படியே கிடக்கிறாரு முழிச்ச மொழியிலேயே. கற்றது ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு இவரை வச்சு காலை கையில் இழுத்து வச்சு கட்டி கட்டிலில் வச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அவரை அடித்து முட்டிக்கிட்டு அடக்கம் பண்ணிட்டோம். அதே போல் எல்லாம் போனவுடனே மதிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, நான் மட்டும் சண்டைக்காரனாச்சா, யாரை பார்த்தாலும் சண்டை வாங்குறவனாச்சா, குடிக்கிறனாச்சா, என் பங்காளி வீட்டில் போயிட்டு வாசலில் ஏதாச்சும் ஒரு கஞ்சி கொடுக்க மாட்டாங்களா, சாப்பிட கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு போய் நின்னா, நான் போனவுடனே கதவு சாத்திடுவாங்க, நான் போனவுடனே அவங்க பேச மாட்டாங்க. இப்படியாக இருந்து ஒரு நாள் என்ன செஞ்சேன், கஷ்டப்பட்டு பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே நம்ம சாவுறது தான் நல்லது, இதுக்கு மேலே ஒருத்தனும் நம்மளுக்கு இது பண்ண முடியல கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி கவுத்தை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு இங்கேருந்து போகிறேன். சித்திரை மாதம் கோடை லீவ், வயல்லாம் வெறும் வெய்ய, ரெண்டு ஒன்றரை மணி ரெண்டு மணி இருக்கும், போய் ஒரு கருவ மரத்தில் கவுத்தை போட்டு கழுத்தில் மாட்ட போகிறேன். அப்போது சந்திர வாக்கியாங்கிற சந்திர வாக்கியான்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அப்போல்லாம் தாழம் காடுகள்லாம் அப்போ ஒரு 30 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முந்தி நான் சொல்கிறேன். அப்போது அந்த குரல்லேருந்து இந்த காட்டிலேருந்து ஒரு குரல், அந்த குரலை இது வரைக்குமே நான் கேட்கவே இல்லை, அவ்வளவு மென்மையான குரல், என் பேரை சொல்லி, பக்தா என்ன செய்கிற, உன் பேரை என் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கிறேன் போ அப்படின்னு அப்படியே அறையிற மாதிரி இருந்தது எனக்கு. அப்போ நான் நினச்சேன், நான் சாவுறத சூசைட் பண்ணிக்கிறத எவனை பார்த்துட்டான், அவனை நம்ம தப்ப வைக்க மாட்டான், நம்மளை இன்னும் வேறு வேலை செஞ்சிருவான்ட்டு அப்படியே தொங்க விட்டுட்டு அவன் கூப்பிட்ட இடத்துக்கு போய் பார்த்தா ஒருவனை காணும், ஒருத்தரை பார்க்க முடியல. அதுக்கு பிறகுதான் சரி இவன் எவனோ பார்த்துட்டான், நாளைக்கு நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கோன்ட்டு மறுபடியும் வந்து அந்த கைத்த எடுத்து மறுபடியும் கட்டிக்கிட்டு வரேன். வீட்டுக்கு வந்து குளம் இருக்குது பக்கத்தில், அந்த குளத்தில் தான் கழுவுறான் அது மேலேயே அந்த ட்ராக்ஸ் இப்போ ட்ராக்ஸ்னு சொல்கிறேன், அது அப்போ எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் அதில் சிலுவை போட்டிருந்தது, சிலுவை போட்டிருந்துங்க. அப்போது கூடு வழியிலேருந்து நெடிஞ்ச இல்லை ஒருத்தவங்க வந்து அந்த ரோட்டில் குடியிருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்துவங்க, டிஎல்சி கிறிஸ்துவங்க, அப்போ எனக்கு தெரியும். அப்போ இந்த இதை கொண்டாந்து அவங்கள்ட்ட கொடுப்போம், இன்றைக்கே இருக்கிறாங்க எனக்கு சாட்சி, புருஷ மனைவி பிள்ளைங்களாம் எல்லாம் குடும்பமே இன்றைக்கி அப்போ நடந்த இருந்து கதையை அவங்கள்ட்ட சொன்னது போனது வரலாம், இன்றைக்கி எனக்கு உண்மையான சாட்சி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மந்திரம், நான் எங்கள் அப்பா போனது பிறகு நான் மந்திரம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். மந்திரம்னா அவர் செஞ்சது நெசமாக பொய்யா, நான் பொய் தான், நான் போய் தான் காசு வாங்குவேன், கனமாக ஏமாற்றுவேன், எல்லா வேலையும் பயங்கரமான இது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும் அதில் பயப்படுற மாதிரி இப்படி செஞ்சு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தேன். அது நல்லா புரிஞ்சுது. சரிட்டு ஒரு நாள் இந்த இது போல் கூப்பிட்ட உடனே, அம்மா இந்த ட்ராக்ஸ் கட்டியில் சிலுவை போட்டிருக்கு இதை நீங்கள் வச்சுங்க, அந்த ட்ராக்கு நீங்கள் தானே கிறிஸ்துவங்களாக இருக்கீங்க அப்படின்னுட்டு அவங்கள்ட்ட கொடுத்தேன். அப்போ இந்த விஷயத்தை பூரா அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறேன், அம்மா இப்படி அழுதுகிட்டு சொல்கிறேன், இது போல் இன்றைக்கி இருக்கிறாங்க என் மகான்னு சொல்லுவாங்க. இப்போ அப்போ போயிட்டு இவங்கக்கிட்ட, தம்பி இவ்வளவும் சொல்லிட்டேன், நாங்கள் குடும்பமாக தலைமுறை தலைமுறையாக இருக்கிறோம், ஆண்டவர் எங்கள் பேரை சொல்லி கூப்பிடலை, ஆனால் உன்னை கூப்பிட்ருக்காரே, ஆண்டவர் உன்னை ஊழியக்காரனாக மாற்ற போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. அப்போது நான் வந்து இவங்க சொல்கிறாங்களேன்ட்டு அப்போ என்னன்னு தெரில, ஏமா ஒன்றுகிட்ட சொன்னால் என்னமா கூழியம் கீழியம் அப்படி இப்படிங்கிறப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கடத்தருக்கு போயிட்டேன். அப்போ தம்மா நாங்கள் சிறு புள்ளிலேருந்து நாங்கள் செய்கிறோம், ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஆவியானவர் ஒன்றுகிட்ட பேசியிருக்கிறாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே அது எனக்கு பெருசாக நினைக்கல. அப்புறம் திரும்பி நான் போயிட்டு அப்புறம் இங்கே தான் நெய்வேலியில் மாணிக்கராஜிங்கிற எல்லாருக்கும் தெரியும் ஐயாவுக்கு, அவர் அங்கே சாமுவேல் சபைக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் தான் என்னை தொட்டு சாமுவேல்கிட்ட என்னை ஒப்படைச்சி அவர் அதிலேருந்து பல அப்படியே ஆண்டவரை
தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன கொண்டு வந்தார். அப்போது ஒரு ஊழியக்காரன்கிட்ட போகும்பொழுது எல்லா குணமும் அப்படியே மாறுது. இந்த துன்மார்க்க குணம், துன்மார்க்கனோட பேச்சு, துன்மார்க்கனோட வழி எல்லாத்தையும் அவர் ஜெபம் பண்ண பண்ண அவர் கூட நாம் போக அவர் ஊழியத்துக்கு என்ன எட்டு போகிறது உடனே ஊழியக்காரன் அதிலேருந்து அவர் விசுவாசியை வச்சு தாம் சொந்த புள்ள மாதிரி சுவாமி ஒலி என்னை பயன்படுத்தினார். அம்மா இருக்கிறாங்க, பையன் இருக்கிறாரு, அவர் தான் ஐயா தான் இறந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இப்பயும் நெடுஞ்சல் அந்த ஊழியம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மகனும் தாயும் அங்கே அந்த ஊழியத்தை செய்கிறாங்க. இருந்தாலும் அடுத்தது நடந்துக்கிட்டால் நான் படித்தது படப்பேன், ரெண்டாவது திருச்சி, மூன்றாவது கன்னியாகுமரி. இந்த மூன்று இடத்துலையும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி அழகாக வேதத்தினுடைய வார்த்தைகளை கொடுத்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஒன்று, ரெண்டாவது இப்படி இருக்கும்போது இந்த காணி பூமி எல்லாம் போயிடுச்சுங்க, நான் நிறுவல் தான் நின்னேன், கோயில் மட்டும்தான் அந்த விக்கிரக கோயில் மட்டும்தான் இருக்குது, ஒருத்தனும் இல்லை. அப்போ நான் பார்த்தேன், சோத்திரம், ஆண்டவருக்குள்ளே போன பிறகு ஆண்டவர் ருசித்த பிறகு இது என்ன அப்படின்ட்டு ஒரு நாள் நேராக நின்று, ஓ விக்கிரகமே இந்த இடத்துல இருந்த வரைக்கும் போதும், உனக்கு எத்தனை பேர் இருக்காங்க, நான் இந்த இடத்த இடிச்சுட்டு மெய்யான தெய்வத்தை நான் கொண்டாட போகிறேன், நீ கிளம்பு அப்படின்ட்டு ஒரு மனுஷன்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லுது. அது கேட்டுதான் கேட்கலையோ, உனக்கு ஒரு மாதம் கெடுவு தரேன், அதுக்குள்ளே ஓடிப்போம், நீ என் குடும்பத்தை கெடுத்து வல்லிக்கும் போதும், என் அண்ணன் தம்பியை நீ சாவடிச்சது போதும், நீ கிளம்பு, உனக்கு மேலே இதுக்கு மேலே இந்த சூடம் காட்டினவன் யார் கிடையாது, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நான் போயிட்டேன். ஒரு மாதம் வல்லிக்கு இதை போல் ஐயா கிட்ட சொன்னேன், போய் ஐயா இதை போல் நான் செய்ய போகிறேன் அப்படின்னாரு. அதுக்கு ஐயா சிரித்தார், சாமுவேல் ஐயா சிரித்தார், ஏன்னா அதுக்குள்ளே இவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் ஒன்று இவ்வளவு இது பண்ணிருக்கிறாருன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஊழிய செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்துருச்சுங்க உங்கள் கூட அப்படின்னு. தாராளமாக செய் அப்படின்னாரு. அதோட ஒரு மாதம் போச்சு. அடுத்தது கொத்தனார் உள்ள அதை இடிக்கிறவனுள்ள கூப்பிட்டா ஒரு பையன் வரலிங்க, ஒரு ஆள் வரலிங்க. என்னடா இவர் ஊட்டை இடிப்பான்னு கூப்பிட்டா, ஊட்டை பிரிப்பான்னு கூப்பிட்டாக்கா, இவர் கோயிலை இடிக்கிறதுக்கு கூப்பிட்றாருன்னு. ஐயாயா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதில் எவ்வளோ பாம்பு இருக்குது, உங்கள் அம்மா கூப்பிட்டு பாம்புக்கு பால் வைப்பாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதப்பா, நாங்கள்லாம் வரமாட்டோம், வேறு யாராச்சும் கூப்பிட்டு. இப்படியா ஒருத்தர் ஒருத்தனும் எங்களை பண்ணிட்டான். அப்புறம் பார்த்தேன் நானே நம்மவே செஞ்சுப்பேன், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு பார்த்துக்குவார் அப்படின்ட்டு ஒரு நாள் பாறை எடுத்தேன், அடித்து சுத்தீரி அடித்து தள்ளி கல்லு கல்லு எல்லாத்தையும் தள்ளு வடக்கால பக்கம் வந்தேன். ஆனால் அப்போ வச்சு செவரு இந்த சாமியார் ரெண்டு அடி ரெண்டு மூணு அடி கூட இருக்கும், அந்த அளவுக்கு அகலமாக வச்சுருக்கான். அந்த வடக்கால பக்கம் செவத்தை இடிக்கும்பொழுது அதில் தான் ஒரு சல்லட அகலத்துக்கு அப்படியே பாம்பு அந்த இடத்துல வட்டமிட்டு வள வழன்னு இருக்குது. இடித்து தள்ளின உடனே நம்ம கீழ்கால் பெருசோட பெருசாக இருக்கும், அப்படியே தூக்கி சுன்னு ஊதுது. பாரு கையில் வச்சுக்கிட்டு நின்ன பாரு, இந்த அது காற்று எப்படி என்னுடைய நெத்தியில் அடிக்குதுன்னா ஐஸு கட்டியை வச்சா எப்படி அடிக்காது அதை போல் அடிக்குது. ஒரே ஒரு முழந்தான் அந்த பாம்பு அப்படியே சாய்ச்சிதுன்னா என் நெத்தியில் தான் கொத்தும் அது, அந்த அளவுக்கு கிட்ட நிற்கிறேன். ஆனாலும் எனக்கு பயம் வந்து போச்சுங்க, ஏன் நான் மாமிசத்தில் தானே இருக்கிறேன், மனுஷன் தானே, அந்த பயம் வந்துச்சு. பயம் வந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வேத வசனத்தை பாருங்க, 91 சங்கீதத்தை எனக்கு நினைப்பு வருதுங்க, அல்லேலூயா. அப்போ நினைப்பு வரும்பொழுது எனக்கு ஒரு உற்சாகம் வந்த மாதிரி பயம் போச்சு. அப்படியே கண்ணை மூடிட்டேன், கண்ணை மூடி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கண்ணை மூடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாம்பு எப்படி உள்ளே இறங்குனதுன்னு எனக்கே தெரியல, கீழே இறங்கி போச்சு அப்படியே, ஒன்றும் ஒன்றும் சொல்லலை. ஆனாலும் கூட எனக்கு பலன் இல்லை, நிற்க பலன் இல்லை, கை கால்லாம் அப்படியே சத்து இல்லாத மாதிரி உடஞ்சிடுற மாதிரி அப்படியே நிற்கிறமா இல்லை இருந்தாலும் தெரியல, அப்படியே உட்காந்துட்டேன் நான். அந்தளவுக்கு ஆயிடுச்சு என் உடம்பு, நான் உள்ளது சொல்கிறேங்கய்யா என் சாட்சி, அப்படியே ஒன்றுமே இல்லை. ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கேன், ஊரே என்ன சொல்லிக்குது, ஆகா அந்த பதக்கத்தை, ஏன்னா பட்ட பேர் பதக்கம் எனக்கு, அந்த பதக்கத்தை அந்த பாம்பு இப்படி பார்த்தோம், அது முடிஞ்சு போச்சு, அவர் கொத்திருக்கும், அவன் செத்துருப்பான் அப்படின்னு அந்த சனங்கள்லாம் வந்து ஆட்கள் சனங்கள் பசங்கள்லாம் வந்து பார்க்கணும். நான் தென்னை மரம் சுற்றி தென்னை மரம் இருக்குது, அந்த தென்னை மரத்தில் சாஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். இங்கே வந்தாங்க, ஏன்ப்பா நான் செத்துட்டேன்னா எங்கள் அப்பா ஏசாப்பா இருக்கிறாரு, என்ன சாவு விட மாட்டாங்க, நீ முதல்ல போங்க வெளியில் போங்க நீங்கள் அப்படின்னு இப்படியே சொல்கிறேன். ஆஹா இவன் திமிரு இன்னும் அடங்கலை அப்படின்ட்டு போகிறாங்க.
திரும்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அன்னைக்கு அதோட விட்டேன். மறுபடியும் இந்த பாம்பு எங்கே போச்சோ அதோட தெரில. அதோட மறாவது நாள் தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 பாம்பு போல அந்த இடத்த விட்டு பின்னால் காடு, அந்த காட்டுக்கு ஓடுது. இதோட சரிதான், ஓடுங்க இயேசுவின் நாமத்தினால ஓடுங்க அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்ணி அந்த இடத்துல அந்த எல்லை பூரா தண்ணி தெளிப்பேன். ஆண்டவருடைய ரத்தத்தை ரத்தமாக மாற்றி தெளிப்பேன். அப்படி தெளித்து எல்லாத்தையும் தரமட்டமாக ஆக்கி இதெல்லாம் வேலை நடக்கும்பொழுது என் பங்காளிலாம் ஒன்று சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் என்ன செஞ்சானுவான், கேஸ் கொடுத்துட்டானுவோம். கோயில் இடித்து என்னமோ ஒரு இயேசு கோயிலை கட்ட போகிறாருங்க, எங்களுக்கு கோயில் வேணுங்க, விக்கிரக கோயிலை இடிக்கிறாருங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ அவனுக்குள்ளே காசு சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து எனக்கு போலீஸ் வருது, 2 போலீஸ் 3 போலீஸ். ஓ ஐயா பதக்கம் நான் தாங்க ஐயா, இது போல் கோயில் அடிக்கிறேன் மேலவா ஐயா கூப்பிட்டு சொன்னாங்க, வரங்க ஐயா அப்படின்ட்டு இந்த பைபிள் தான், இந்த பைபிள் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போகிறேன். இங்கேருந்து போன உடனே ஏட்டு என்ன சரி என் கழுத்தில் அவர் பெரம்பை வச்சு தள்ளுறாரு என்ன படி ஏறத்துக்குள்ள. அப்புறம் நான் கேட்டேன், ஏங்க ஒரு நான் கொலை பண்ணிட்டேனா, திருடிட்டனா, இல்லை கொள்ள அடிச்சிட்டனா, இல்லை வேற ஏதாச்சும் பண்ணிட்டேனா? என் கழுத்தில் தள்ளி நான் தான் வரணும்ல, அப்புறம் கழுத்தில் தள்ளி கையை வச்சு ஐயா தள்ளுறேன் அப் எஸ்ஏ வந்து ஏயா என்னையா அப்படின்னு, இதே போல் நான் படியேறி வரேங்க தள்ளுறாருங்க இவர், அவன் தான் காசு வாங்கியிருக்கானே அப்படின்னு. அப்புறம் யோ கம்னு போயா நீ போய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொண்டு அந்த இரும்பு குகையில் போட்டு கேடி ரவுடி எல்லாம் போட்டு அடிக்கிற ரூமில் போட்டாங்க ஐயா, உள்ளே இருக்கிறேன். ஆனால் உள்ளே போனனை தவிர லாக் பண்ணிட்டாங்க. நான் போனோடனே நான் என்ன செய்யிட்டேன், எனக்கு பயம் இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய வேதம் இருக்குது, வேதத்தை எடுத்து மனம் ஐயா மஞ்சு நெஞ்சில் வச்சுக்கிட்டு முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த எட்டு இப்படி வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு ஐயா யார் எஸ்ஐகிட்ட போய் ஐயா அவன் மந்திரக்காரன்னு சொல்கிறாங்க, மந்திரம் செய்கிறாங்க, போய் உள்ளே உட்காந்துக்கிட்டே ஸ்டேஷன் என்ன ஆக போதே தெரிலங்கிறான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ வந்து அவரு வந்து எந்திரிச்சு இப்படி பார்த்துட்டு யோ என்னையா அவர் மேலேயே போய் தப்பாக சொல்லிகிட்ருக்குற, ஆ அவர் ஜம் ஊழியக்காரர் அவர் பாஸ்டர்ட்டிருக்க அவர் ஜம் பண்ணிட்டுருக்கார் போ அப்புறம் பேசிக்கும் போ அவர் முடியட்டும் அப்படின்ட்டு இவர் போய் அவர் ரூமில் உட்காந்துட்டார். இவன் முன்னால் போன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே போய் இங்கேருந்து வந்தார். என்னை தொட்டு கூட பார்க்கலீங்க, இப்படி மேலே கூட கை வைக்கல, பெரம்பு எடுத்துகிட்டு வந்தார். கழிய இங்கே ஒரு உத அங்கே ஒரு உத 4 பக்கமும் செவத்தில் தான் அடிக்கிறாரு, கீழே உதைக்கிறாரு, முந்து முந்துன்னு சத்தம் கேட்குது. அவனுக்கு என்ன ஆ வாங்கட்டும் இதோட காலி, இவெல்லாம் கோயிலெலாம் அந்த சர்ச்செல்லாம் பிரிச்சுட்டு ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். ஆனால் இவர் போய் ஏய் ஏட்டா நிற்கிறீங்க, 4 அடி விட்டவொன்னே அவன் உயிர் இருக்கா செத்துட்டான் என்னான்னு தெரியல, போங்கடாங்க அப்படின்ட்டு கடத்தருக்கு துரத்திவிட்டு இங்கேருந்து ஏட்டையா கூப்பிட்டு யோ ஏட்டி அங்கே வா அவர் போய் பாரு அப்படின்னு ஒன்று. நான் மட்டும் கம்முனு தான் உட்காந்துருந்தேன். அப்புறம் அவர் உட்காந்துருக்காருங்க அப்படின்னு, சரி வா அப்படின்ட்டு இவரை போய் சொல்லிட்டு அவரு எஸ்ஏ வந்து என்ன இந்த வலது பக்கத்தில் இப்படி தோலை தொட்டு ஃபஸ்ட் சார் ஏந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வா அவர் ரூமில் முன்னால் சேரை போட்டு எகுத்தால உட்காருங்க, நான் உட்கார்ந்து நிற்கிறேங்க ஐயா அப்படின்னு உட்காரியா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு என்ன சொல்

0: எனக்கு ஜெபம் பண்ணுனார்.
1: அல்லேலூயா. ஐயா நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு நான் அங்கே உள்ளே ஜெபம் பண்ணிட்டேங்க ஐயா அப்படின்னா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு, சரி இப்போ பண்ணேன் அப்படின்னாரு. நான் பண்ணுறேன், நீங்கள் எதுவும் நினைக்கக்கூடாது சொல்லுங்கள். தாயின் கருவிலை கண்டு பேர் சொல்லி அழைத்த அன்பு தெய்வம் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கப்பட்டவருடைய பாதப்படியில் நம்ம மண்டிட்டு கால் செவிக்கணுங்க அப்படின்னு. என்ன செய்யணும்னாரு, அப்படியே பேண்டை எடுத்துட்டு முட்டி போடுங்க அப்படின்னு. ஒரு எஸ்ஏவை ஸ்டேஷன்ல இருக்கே, இது உண்மையான சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் என்னுடைய ஊழியத்தின் பாதைகளில் அப்பா செய்த அற்புதம் இது. நான் செய்யல, ஒன்று கூட நான் செய்யலை, தேவன் என்னோடு கூட இருந்த தேவன் செய்த ஒரு சாட்சிக. அப்படியே பேண்ட எழுத்தார், முட்டி போட்டார், கையில் தலையில் கையை வச்சு ஜெபிக்க அந்த அதிகாரி கலங்கி கதறி அழறாரு, கண்ணீர் இடுறாரு. ஆமாம், இது உண்மையான காட்சி. இந்த சாட்சி தேவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு காதுக்கும் மறைப்புகள் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொன்றையும் அளந்துக்கிட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க, நீனும் நானும் எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஜெபம் பண்ணிட்டு எழுந்திரிச்சுட்டு அப்போ தான் சொன்னார், உன்னை அடித்தேன், இந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னா நான் நினைக்கலையா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 1001 ரூபா எனக்கு காணிக்க கொடுக்க வராரு காயில். ஐயா நான் வாங்க மாட்டேன், இது மோசமான இடம், அது சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க, பாவங்கள் நிறைஞ்ச இடம், இது பரிசுத்தமான இடமா இருந்தால் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். என்ன பாவம் என்ன பாவங்கிறார், இல்லைங்க இங்கே பொய் பேசுவாங்க, பலவிதமான வார்த்தைகள்லாம் இங்கே உண்டாகும், இது நீங்களும் அதை நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாதுங்க ஐயா, நீங்களும் பலவிதமான காசெல்லாம் வாங்குவீங்க, அது இந்த காசு எனக்கு தேவையில்லைங்கன்னு சொல். அதுக்கு தான் அவர் சொன்னார், ஐயா அவனும் கருத்த காசு இல்லை ஐயா, இது என்னுடைய சொந்த உழைப்பு, என் வீட்டிலேருந்து எடுத்து வந்த காசு, என்கிட்ட 1001 ரூபாய் என் பாக்கெட்டில் வச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை எடுத்துக்கிட்டு வேண்டான்னு சொல்லும்போது உடலை சரிட்டு வச்சுட்டார். அப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன், அதோட இவனு கடத்தில் நின்றுக்கிட்டு வருஷலாம் நிற்கிறானும் பார்த்தேன். அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறவர் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிற உன்னோடு உன்னை நல்லா ஆண்டவர் மனம் திரும்ப வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆச்சரியப்படுறானோ, என்னடா இது, அடித்து நொறுக்கி என்னப்போ சாவரம் பிழைக்கிறான்னு சொன்னார், இவனும் இப்படி நடந்து போகிறான் அப்படிங்கிற. ஆனாலும் கூட அந்த வருடத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை முதல்ல தீட்டுப்படுத்தினவன், கேஸ் கொடுத்தவன் தூக்கு போட்டுட்டு சேர்த்தான் அந்த மாதத்துலேயே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கண்ணு முன்னால என் சொந்த ஊர்லேயே இந்த சம்பவங்க, நான் அடுத்த ஊரில் சொல்ல, என் சொந்த ஊர்லேயே நான் பிறந்த இடத்துலையே நான் வச்சு இது பண்ணுறேன். ஒன்று, ரெண்டாவது அந்த இடத்த 2 வருஷம் அப்படியே போட்டு மலஞ்சலம் கழிக்கிற இடமா போட்டு அங்கே போகிறவங்க வரவங்களெல்லாம் அந்த இடத்துல தான் போவாங்க, அதை நான் கண்டுக்க மாட்டேன். அப்புறம் ஆண்டவர் ஒரு நாள் பேசினார், பக்தன் ஒரு ஊழியக்காரர் மூலமாக, அந்த விக்கிரகம் இருந்ததில்ல அதுக்கு எகத்தால கிழக்கால பக்கம் தெக்கு வடக்கில் என்ன செய்கிற, 11 அடி அகலம் 35 அடி நீட்டு போட்டு கட்டு அப்படின்னாரு. அதே போல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கட்ட ஆரம்பித்தேன் ஆண்டவருடைய நாமத்தினால, குழி நோண்டி ஜெபம் பண்ணி அந்த இடத்துல கால் எடுத்து வச்சேன். ஒருத்தர் என்ன சொன்னார், ஏன் சொந்த ஊர்லையே நாகூரங்கிறவர், அவர் தம்பி நீ சபை கட்டுறன்னு கேள்விப்பட்டேன், நம்ம கொத்தில் 10 கழி வெட்டிக்கியன் அவராக சொல்கிறாரு. ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் பாருங்க, போய் அதுக்கு ஆள் வச்சு 10 கழியை ஓசிலே காசே இல்லை எட்டு வந்து போட்டேன். அப்புறம் இன்னொருத்தர் அப்படியே சில கழிகளெல்லாம் அந்த மூங்கில் கழிகளெல்லாம் கிடச்சிது, அதெல்லாம் போட்டு கூரை அப்படியே போட்டு ஆள் கச்சு கட்டி அந்த இடத்துல அற்புதமான அதிசயங்களை செய்தார் ஆண்டவர். அப்படி செய்து அந்த இடத்த மறுபடி கொஞ்சம் ஒரு 10 வருஷமோ என்னை பற்றி எல்லாம் அந்த இடத்துல செஞ்சேன். அருமையாக ஆண்டவர் காட்சி கொடுத்து மறுபடி அதை அந்த இடத்துல பேசினார். யாரு, சீர்காழி தங்கத்துறைங்கிற பாஸ்டர், அவர் பெரிய பாஸ்டர் சீர்காழியில், அவர் வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு, பாஸ்டர் டேவிட் பக்தன் இந்த இடத்துல நீ ஒரு காலம் போடலாமே அப்படின்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போட்டுருங்கய்யா, ஏதோ கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா, நான் நேராக உண்மையிலே கேட்குறேன்.

மாதிரி கேட்குறேன், கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா, காலம் கம்பியெல்லாம் வாங்கணுமே, சிமெண்ட்டெல்லாம் வாங்கணுமேங்கிறேன். செய்யலையா அப்படின்ட்டு அப்படியே மறைஞ்சிச்சு. அப்புறம் தூக்கத்தில் எப்படி என்னடா இது, என்னமோ காண்றோம் ஐயா பேசியிருக்காரு போல் இருக்குன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஒரு ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த குடிசியை அந்த சிவ வீட்டை முன்னாடி இருந்தெல்லாம் பிரித்து விட்டுட்டு அந்த இடத்துல காலம் போட்டு அந்த இடத்துல பில்டிங் கட்ட ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இப்போது அந்த இடத்துல தான் நாம் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். சொந்த ஊரில் அநேக பேர் நம்மளுக்காக உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நான் கேட்க மாட்டேன், அதிலிருந்து நான் வந்து ஒரு விவசாயி, எல்லா வேலையும் செய்வேன். ஒரு வேலை எனக்கு தெரியாத வேலை கிடையாது, எல்லா வேலையும் செய்வேன். விவசாயத்தில் வீடு கட்டுவேன், வைக்க போடுவேன், கூரடிப்பேன், ஓடு போடுவேன், செவரு வைப்பேன், எல்லா வேலையும் அத்துப்படி. ஆனாலும் அப்போ பட்ட கஷ்டம் பயங்கரமான கஷ்டம். இவ்வளவு வேலை 1000, 500, 800 சம்பளம் வாங்குவேன், கையில் காசு இருக்காது, அவ்வளோ கஷ்டம். ஆனாலும் ஆண்டவருடைய வேலையை செய்ய அந்த கஷ்டம், அந்த 23 வருஷம் எங்கே இருக்குன்னே தெரியல, என்ன அந்த சேத்துல இறக்க விடல ஆண்டவர், ராஜா மாதிரி வச்சிட்ருக்கிறாரு. எனக்கு வண்டி வாங்க தகுதி இல்லை, எனக்கு வண்டி கொடுத்தாரு, டூவீலரு பெரிய வண்டி அருமையாக கொடுத்துருக்கிறாரு. ஏன், மெட்ராஸில் ஒரு பேங்கில் வேலை செய்கிற மேனேஜருடைய வண்டி அது, அவருக்கு ஒரு ஜெபம் பண்ணேன், அது அந்த நேரத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அவர் வச்சிருந்த கை வண்டியை என்னக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு புது வண்டியை வாங்கிக்கிட்டார் மேனேஜர் கூடம்பக்கத்தில். ஸ்தோத்திரம். இப்படி என்னுடைய ஆண்டவர் அழைத்த ஊழியத்தில் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். அதே இடத்துல இப்போது அநேக விசுவாச பிள்ளைகள் வர்றாங்க, அருமையாக ஊழியம் செய்கிறோம். இன்னும் சில இக்கட்டு இருக்குது. சுத்திரி மதில் செவர் ஒருத்தர் கட்டி கொடுத்தாரு, சபைய சுத்திரி. அதெல்லாம் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஆண்டவனுடைய கிருபையினால் இந்த சாட்சியை கேட்டு நீங்களும் உண்மை உள்ள தெய்வம் என்னன்னா இயேசு மட்டும்தான். இந்த உலகத்தில் வேறு எந்த தெய்வமும் கிடையாதுங்க, எல்லாம் போலி, கல்லும் மண்ணும் மரம். பொழுது வரைக்கும் நீ அதுக்கிட்ட நின்று பேசினாலும் சரி, காது இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, கை காலெல்லாம் இருக்குது, ஒன்றும் பேசாது. அது எப்படியோ அப்படியா அந்த மனுஷன் இருக்கிறான். உண்மையான இடத்துக்கு வர்றதுக்கு முடியல. இது கடைசி காலம். அப்பா சொல்லியிருக்கிறாரு, நான் வருவேன், வரும்பொழுது இந்த பூமியில் பல அதிசயங்களை நான் தோன்ற பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது கட்டாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த உலகத்தில் பல விதமான பேச்சுக்கள்லாம் அப்படியே பேசுகிறார். 2000 பிறகு உலக அழிவுன்னு. அப்போ அழிஞ்சிக்கிட்டு வருதா இல்லையா, நாட்டுக்கு நாடு சண்டை, சுனாமினால் பேரழிவு, உலகம் சண்டை, வெட்டு கொலை. இப்போ ஒரு தேக்க வடக்க ஒரு நாட்டில் கிறிஸ்தவர்கள்லாம் எவ்வளோ பாடுபடுனார் பார்த்தியா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் நடக்கும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்பொழுது அதிகத்தில் அதிபதியாக மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் இந்த நேரத்தில் இந்த சாட்சியை உங்ககிட்ட பரிமாறி சொல்ல ஆண்டவருடைய சித்தமே தவிர இது என்னுடைய சித்தம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா. அதே போல் மென்மேலும் இந்த என்னுடைய சாட்சியை கேட்டு அருமையான மக்கள், அருமையான வாலிப பிள்ளைங்க, வாலிப சகோதரி, வயதில் முதிர்ந்தவங்க, சிறு பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கை பூ போல மலரும். இதுதான் கடைசி நேரத்தினுடைய வாழ்க்கை. இதை நீங்கள் கைவிட்டுறக்கூடாது. இதை கைவிட்டால் போச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு சோதரம். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாடலை பாட்டுனேன். அப்பா

நித்தியத்தில் சேர்த்ததிலே சேர்த்து படுவேன், நான் நித்தியத்தில் சொர்க்கத்திலே சேர்க்கப்படுவேன். அப்பாவை சுற்றி தினம் நான் வருவேன், உமக்கு ஓயாமல் மொத்தம் ஒன்று நான் தருவேன். ஏசுவை பார்த்திட ஆசைப்படுவேன், இயேசுவை பார்த்திட ஆசைப்படுவேன், உமது வார்த்தையை கேட்டு நான் நடப்பேன்.

வருவேன். அப்பாவுக்கு ஓயாமல் மொத்தம் ஒன்று நான் தருவேன். கர்த்தருக்கு சோதரம். நான் வந்து நந்தனா ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் அதில் வாத்தியாராக இருந்தார். அப்போ அவர் தான் சொன்னார், தம்பி எல்லாம் போயிட்டாங்க, இதில் ஒன்று தான் நான் வேலைக்கு கொண்டாந்து வச்சேன். அதில் நான் வந்து வாட்ச்மேனாக இருந்தேன் நந்தனா ஸ்கூலில். அதிலே படித்து நான் அப்புறம் இதெல்லாம் கவனிக்கலன்னொன்னே திரும்பி இதை போல் கஷ்டப்படுறான்னு எங்கள் சித்தப்பா பையன் அதில் ஹஜ்ஜமாக இருந்தார். அவர் கொண்டு அதே ஸ்கூலில் என்னை வேலைக்கு வாட்ச்மேன் வேலை கொடுத்தாரு. அது போல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஆட்கொண்ட நத்தம், எங்கள் ஊருக்கும் பக்கத்துலேயே நெடுஞ்சேரி புத்தும் பக்கத்தில் ஆட்கொண்ட நத்தம், அந்த ஆட்கொண்ட நத்தத்தில் நான் வந்து கொஞ்சம் இந்த சிலம்பம்லாம் விளையாடுவேன். அந்த ஊரில் என்னுடைய சோடி பிள்ளைங்கள்லாம் இருந்தால் அதில் போகும்பொழுது கோவிந்தசாமி அப்படிங்கிற ஒருத்தர் என்னக்கிட்ட ஃப்ரெண்டாக ஆனார். அப்போ அவர் தங்கச்சி அங்கே வயசுக்கு வந்து வீட்டில் இருந்தது. இவருக்கு வீட்டுக்கு போகும்பொழுது நான் என்ன செஞ்சேன், அந்த பொண்ணு மேலே நான் ஆசைப்பட்டேன். அல்லேலூயா, சோதரம். இது வாலிபத்திலிங்க, தவறாக நினச்சிடாதீங்க. பண்ணோடனே அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இருக்கிறாங்க, இந்த பொண்ணு இருக்குது, இவருக்கு என் மேலே எனக்கு கொடுக்க ஆசை. இது இந்த இடத்துல வந்து ஏசு எனக்கு எதுன்னு தெரியாது. அப்போது ஏசு தெரியாத ஒரு காலகட்டத்தில் தான் இப்படி நான் கல்யாணத்துக்கு பிறகு தானே அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே நான் வந்து அப்புறம் அப்பாவை நான் ஏற்றுக்கிட்டேன். அதுக்கும் பிறகு தான் இந்த சமாச்சாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அவர் கொடுத்து அப்புறம் நான் அந்த என் மனைவி இப்போ இருக்காங்களே அவங்க வந்து லவ் பண்ணி தான் நான் மேரேஜ் பண்ணேன். என் மனைவி பேர் அமராவதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது சாராள்னு வச்சுருக்கிறேன். அவங்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு சொல்கிறேன். அதில் எனக்கு வந்து அன்பாக இருந்தோம், ஆசையாக இருந்தோம், பாசமாக இருந்தோம். அதே போல் அவங்க எல்லாத்துக்கும் எனக்கு ஒத்துழை கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் தான் அங்கே எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அக்கா பொண்ணு ஒன்று இருந்தால் அதை கட்டிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வேண்டாம், நான் எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கட்டிக்கிட்டாங்கண்ணா அப்படின்னு. அந்த வெறுப்பில் எனக்கு அந்த வேலையை கொடுக்கல, வீட்டுக்கு திருத்திட்டாரு. ஸ்தோத்திரம். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அப்படியே இருந்துட்டு தான். அவங்க கொஞ்சம் ஏழப்பட்டவங்க தான் இருந்தாலும் நாங்கள் வாழ்ந்த முட்டு குடுமையாச்சு. அந்த இடத்துல போயிட்டு அந்த பையனுக்கு வாக பண்ணுமேன்னு மற்றவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு தான் அந்த பொண்ணு எனக்கு மனமாற நேச்சித்தது. இப்பொழுதும் அன்பாக தான் இருக்கிறோம். அதே போல் ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது அதுக்கும் இசைந்து தான் எல்லாத்தையுமே நாங்கள் கூடி செஞ்சோம். இப்போது பொண்ணு ஒன்று, பையன் ஒன்று. எனக்கும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கு ரெண்டு பையன் இருக்கான். அந்த பையன் எனக்கு ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிறானுங்கோ. ஒருத்தவன் 10வது, ஒருத்தவன் 8வது படிக்கிறான். என் பையன் இன்னும் கல்யாணம் மேரேஜ் ஆகலை. அவன் கராத்தே மாஸ்டராக இருக்கிறான். 2வது இந்த சமையல் கலையில் படிச்சுட்டு அதில் கூட அவன் இருக்கிறான். ஊழியத்துக்கும் அவன் உதவியாக இருக்கிறான். என்னுடைய பொண்ணு பேர் பாரதி, என் மனைவி பேர் அமராவதி, என் பையன் பேர் பிரபு, என் பேரனுக்கு நான் வச்ச பேர் தாவீது ராஜா, இன்னொரு பையன் பேர் இளஞ்செழியன். இப்படி வச்சு இப்போ என் பையன் இப்படிலாம் இருந்தோம். ஆண்டவனுடைய கிருபையினால் ஆண்டவர் நேசித்தோம். அருமையாக ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தாரு. ஊழியத்தில் அருமையாக சாட்சியாக அந்த ஏரியா முழுவதிலும் எல்லாருமே நம்மளுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. அதே போல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலில் சொல்லிட்டேன், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, நான் இருந்தாலும் இயேசுவுக்காக அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். என் குடும்பமே எல்லாமே ஆண்டவருக்காக தான் ஊழியத்தை செய்துக்கிட்டுருக்குறோம். மீண்டும் இன்னும் அநேக மக்களை ஆண்டவருக்குள்ளே நாங்கள் விசுவாசிகளாக கொண்டு வருவோம்னு சொல்லி விசுக்கிறோம். இதெல்லாம் வந்து என்னுடைய திட்டம் இல்லை, தேவனுடைய திட்டம். மீண்டும் ஆண்டவருடைய வேலையை தொடர்ந்து நாங்கள் செய்வோம்னு சொல்லி ஆண்டவருடைய பொற்பாதத்தில் நாங்கள் செபிச்சுக்கிறோம். நீங்களும் அதே போல் ஆண்டவர் உண்மை உள்ள தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோட கொடுப்பார். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் சொல்லி அழைப்பார். உங்களையும் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக ஆண்டவர் மாற்றுவார். ஆமென்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: உலக அளவில் வயலின் வாசிப்பதில் மிகவும் வல்லவர் அவர். அது மட்டுமல்ல, நல்ல பயிற்சியாளரும் கூட. பலர் அவரிடத்தில் வந்து முறையாக வயலின் வாசிக்க கற்றுக்கொண்டார்கள். ஒரு வாலிபனும் அவரிடத்தில் வந்து வயலின் இசையை கற்றுக்கொண்டான். பல ஆண்டுகள் கடினமாக உழைத்தான். தன்னுடைய திறமையை நன்றாக வளர்த்து கொண்டான். பின்பு அவனுக்கு ஒரு பெரிய கூட்டத்தில் வயலின் இசைக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த பெரிய பட்டணத்தில்தான் அவனுடைய அந்த வயலின் குருவும் இருந்தார். அந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்ட நாள் வந்தது. ஒவ்வொரு பாடலையும் தேர்ந்தெடுத்து அதனை திறமையோடு உள்ளம் உருகும்படி வயலின் வாசித்தான். பலத்த வரவேற்பு, பலத்த கைத்தட்டல்கள் கிடைத்தன. அந்த மக்கள் இசையை அறிந்தவர்கள். அவனுடைய வாசிப்பு சிறந்ததாக இருந்ததால் தான் அவர்கள் கைத்தட்டி அதை ரசித்தார்கள். அந்த கைத்தட்டல் எல்லாம் அவனுடைய காதுகளில் கேட்காதது போல அந்த இளைஞன் காணப்பட்டான். அவன் கடைசி பாடலை வாசித்த பொழுது இடி முழக்கம் போல மக்கள் கைத்தட்டினார்கள். அவனை வாழ்த்திய சத்தமும் கேட்டது. அந்த இளம் வாலிபனின் கண்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தையே நோக்கி கொண்டிருந்தன. ஆம், பால்கனியில் அவனுடைய ஆசிரியர் உட்கார்ந்து அவனுடைய வயலின் இசையை ரசித்துக் கொண்டிருந்தார். இதைக் கண்ட அந்த இளைஞன் மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டான். அவரை பார்த்தவுடன் அவருடைய முகத்தில் அமைதி தவிழ்ந்தது. அவனுடைய குரு இளைஞனை பாராட்டினார். ஆம், ஆயிரக்கணக்கானோரின் கர ஒலியை விட தன்னுடைய குருவின் பாராட்டுதல் தான் அவனுக்கு பெரிதாக இருந்தது. இன்றைக்கு யாரை திருப்திப்படுத்தப் போகிறீர்கள்? வெற்றியின் ரகசியம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தோல்வியின் திறவுகோல் என்பது எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைப்பதுதான். இன்று நாம் யாரை பிரியப்படுத்தப் போகிறோம்? வேதத்திலும், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடிப்போகிறேன், மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறேனா என்று பவுலடியார் கேள்வி எழுப்புகிறார். நமது வாழ்க்கையிலும் நாம் எதை செய்தாலும் நம்முடைய பரமபிதா நம்முடைய செயலை பார்த்து, நமது நோக்கத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவார் என்ற எண்ணத்தோடு நாம் முயற்சி எடுக்கிறோமோ, அல்லது நமக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாம் செயல்படுகிறோமா என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லோரையும் பிரியப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைத்தால் இறைவனை பிரியப்படுத்துவது இயலாத காரியம். இன்று நாம் செய்ய இருக்கும் காரியம் யாரை பிரியப்படுத்த? சிந்திப்போம், செயல்படுவோம்.

0: ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். விசுவாசத்தின் வல்லமை என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:1 நாம் வாசிக்க கேட்போம்.
2: உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக,
1: உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக,
2: தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள்,
1: தேவனிடத்திலே விசுவாசமாக இருங்கள்,
2: என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள்,
1: என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது, நான் கொஞ்ச காலம் உங்களை விட்டு நான் கடந்து செல்வேன், திரும்ப என்னை காண்பீர்கள் என்று அவர் பிதாவினிடத்துக்கு போகிறதை குறித்து இயேசு அவர்களோடு கூட